0: கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே கலாத்தியர் 3:9-18 வரை கற்றுக்கொண்டோம். அந்த பகுதியிலே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படும் முன்னதாகவே ஆபிரகாம் சந்ததி மூலமாக பூமியில் உள்ள சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்ற வாக்கு தத்தத்தை தேவன் கொடுத்திருந்திருந்தாலும் நியாயப்பிரமாணம் ஏன் கொடுக்கப்பட்டது என்ற கேள்விக்கான பதிலை குறித்து கற்றுக்கொண்டோம். இன்று நாம் கலாத்தியர் 3:19-25 வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? நியாயப்பிரமாணமானது தேவனுடைய வாக்கு தத்தத்திற்கு விரோதமானதா? நியாயப்பிரமாணம் நித்திய ஜீவனை கொடுக்க முடியுமா என்பதை ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள்.
1: பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இந்நாட்களிலே அப்போஸ்தலனாய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தை நாம் கற்று வருகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே கலாத்தியர் 3:9 நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படும் முன்னதாகவே ஆபிரகாம் சந்ததி மூலமாக பூமியில் உள்ள சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்ற வாக்கு தத்தத்தை தேவன் கொடுத்திருந்தாலும் நியாயப்பிரமாணம் ஏன் கொடுக்கப்பட்டது என்ற கேள்விக்குறியோடு கடந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்தோம். கலாத்தியர் 3:19. அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்கு தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவ தூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. நியாயப்பிரமாணம் ஏன் கொடுக்கப்பட்டது? நியாயப்பிரமாணம் சேர்க்கப்பட்ட ஒன்று என்று பவுல் கூறுகிறார். பாவத்தின் நிமித்தமாக சேர்க்கப்பட்டது என்று சொல்லலாம். அடுத்ததாக வாக்குத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் என்று பார்க்கிறோம். இது காலத்தை குறிக்கும் ஒரு முக்கியமான வார்த்தை. இது எதை தெளிவுபடுத்துகிறது என்றால் நியாயப்பிரமாணமானது தற்காலிகமான ஒன்று என்பதை வெளிப்படுத்துகிறது. அதாவது மோசேயின் காலத்திற்கும் கிறிஸ்துவின் காலத்திற்கும் இடைப்பட்ட காலத்திற்காக கொடுக்கப்பட்ட ஒன்று. யோவான் 3:17 கவனியுங்கள். எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. எனவே நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு சத்தியம் வாக்குத்தத்தத்தின் சந்ததி வருமளவும் தான். அதாவது இயேசு கிறிஸ்து வரும் வரைதான் நியாயப்பிரமாணம் பழக்கத்திலே இருக்கும். நியாயப்பிரமாணம் தற்காலிகமானது, அது மட்டுமல்ல அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட கொடுக்கப்பட்டதுதான் இந்த நியாயப்பிரமாணம். பாவம் என்று ஒன்று உண்டு என்பதை வெளிப்படுத்த கொடுக்கப்பட்டதுதான் நியாயப்பிரமாணமே ஒழிய பாவத்தை நியாயப்பிரமாணம் அகற்றுகிறதில்லை. மனிதன் பாவம் செய்யாமல் இருக்கும்படியாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படவில்லை. ஏனென்றால் ஏற்கனவே பாவம் வந்துவிட்டது. அப்படியென்றால் எதற்காக இது கொடுக்கப்பட்டது? இயற்கையாகவே தேவனுக்கு முன்பாக மனிதன் அருவறுப்பான கொடூரமான ஒரு பாவியாய் இருக்கிறான் என்பதை காட்டவே அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நேர்மையான எந்தோரு மனிதனும் நியாயப்பிரமாணத்தின் வெளிச்சத்திலே தன்னைத்தானே பார்த்து தான் எவ்வளவு பாவி என்பதை உணர்ந்து கொள்வான். மனிதர்கள் எல்லாரும் பாவிகள் என்பதை நிரூபிப்பதற்காக அது கொடுக்கப்படவில்லை. நியாயப்பிரமாணத்தின்படி ஒருவன் நடந்தால் அவன் பரிசுத்தவானாக கணக்கிடப்படுவான் என்பதனாலேயும் அது கொடுக்கப்படவில்லை. எந்த ஒரு மனிதனும் அவ்வாறு பரிசுத்தமாய் வாழ முடியாது. ஏனென்றால் சொந்த பலத்தினாலே யாராலும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முடியாது. சிலர் நினைக்கிறார்கள் பாவமான ஒரு செயலை செய்தால்தான் ஒரு மனிதன் பாவி என்று எண்ணுகிறார்கள். இது உண்மையல்ல பிரியமானவர்களே. ஏற்கனவே மனிதன் பாவியாய் இருப்பதனாலேதான் பாவமான காரியத்தையே அவன் செய்கிறான். ஏற்கனவே அவன் கள்வனாய் இருக்கிறபடியினாலே அவன் திருடுகிறான். பொய்யனாய் இருக்கிறபடியினாலே பொய் சொல்கிறான். நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் இதுதான் உண்மை. நாம் ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது வாழ்த்துதல் சொல்கிறோம், எப்படி இருக்கிறீர்கள் என்று விசாரிக்கிறோம். பல வேளைகளிலே மனதிலோ உடலிலோ நாம் பூரணமாக நன்றாக இல்லாத நேரங்களிலேயும் நன்றாயிருக்கிறோம் என்ற ஒரு வார்த்தையை நாம் சொல்லுகிறோம். ஏன் இவ்வாறு சொல்லுகிறோம்? அந்த விழுந்து போன சுபாவம் நமக்கு இருக்கிறது. எனவே நாம் பாவிகள் என்பதை நமக்கு காட்டுவதற்காகத்தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கும் உங்களுக்கும் ஒரு மீட்பர் தேவை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள செய்ய நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு உதவி செய்யும்படியாக தேவனுக்கும் நமக்கு இடையிலே ஒருவர் தேவை என்பதை உணர்த்துவதற்காக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 3:21 பாருங்கள். அப்படியானால் நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்கு தத்தங்களுக்கு விரோதமா? அல்லவே, உயிரை கொடுக்கத்தக்க நியாயப்பிரமாணம் அருளப்பட்டிருந்ததானால் நீதியானது நியாயப்பிரமாணத்தினால் உண்டாயிருக்குமே. கவனித்தீர்களா? நியாயப்பிரமாணமானது தேவனுடைய வாக்கு தத்துவத்திற்கு விரோதமான காரியமா? நிச்சயமாக இல்லை. ஏன்? பாவிகளை ரட்சிப்பதற்கு மற்றொரு மார்க்கம் இருக்குமென்றால் அந்த மார்க்கத்தை தேவன் பயன்படுத்தியிருப்பார். பாவம் நிறைந்த மனுக்குளம் ரட்சிக்கப்படும்படியாக ஒரு பிரமாணத்தை கொடுக்க முடியும் என்றிருந்தால் தேவன் அதை கொடுத்திருப்பார். கலாத்தியர் 3:22 அப்படி இராதபடியால் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்கு தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. நியாயப்பிரமாணம் மரணத்தை கொண்டு வந்தது என்று ஏற்கனவே பார்த்தோம். எசேக்கியேல் 18:20 பாவம் செய்யும் ஆத்மா சாகும் என்று வாசிக்கிறோம். மனுக்குலம் முழுவதுமே பாவத்திற்கடியிலே இருக்கிறது. எனவே மனுக்குலம் முழுவதுமே மதிக்கும். அப்படி என்றால் எது தேவை? ஜீவன் தேவை. நியாயப்பிரமாணம் மரணத்தை கொண்டு வருகிறது. அது ஒன்றைத்தான் அதால் செய்ய முடியும். பாவத்தின் அளவு எவ்வளவோ அதற்கு தக்கதாக மரணம் என்பது அல்ல. பாவம் என்றாலே முடிவு மரணம்தான். எனவே நாம் எல்லாரும் மரணத்திற்குட்பட்டவர்களாய் ஒரே விதமான தேவை நிறைந்தவர்களாய் இருக்கிறோம். ஒருவேளை மற்றொருவரை விட நீங்கள் குறைவான பாவம் செய்தவராய் இருக்கலாம். ஆனால் என்னுடைய சுபாவமும் உங்களுடைய இயற்கை சுபாவமும் ஒன்று போலவே இருக்கிறது. ஜெர்மன் தேசத்து எழுத்தாளர் ஒருவர் சொல்லும் பொழுது, ஒரு குற்றம் செய்யப்படுவதை நான் பார்த்ததில்லை, ஆனால் நானாக இருந்திருந்தாலும் அதையேதான் செய்திருப்பேன் என்று குறிப்பிடுகிறார். தனக்கும் அப்படிப்பட்ட இயற்கை சுபாவம்தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து அவர் எழுதுகிறார். எவ்வளவு பாவம் செய்திருக்கிறோம் என்பது அல்ல, நாம் பாவிகள் என்ற அந்த ஒரே தகுதி நம்மை மரணத்திற்குள்ளே தீர்க்கிறது.

என்று கூறுகிறார். அவர்களில் ஒருவன், இந்த கட்டிட பொறுப்பாளன் எப்பொழுதுமே யாரையாவது பயமுறுத்தத்தான் விரும்புவார் என்று சொன்னான். கட்டிடத்திற்கு வெளியே காலடி எடுத்து வைத்தால் நான் மறித்து விடுவேன் என்று அவர் சொல்வதை நான் நம்பவில்லை என்றான். எனவே வேண்டுமென்றே கட்டிடத்தின் ஓரத்திற்கு போய் வெளியே காலடி எடுத்து வைத்து நடக்கிறான். அப்படி அவன் கீழே விழுந்து கொண்டிருக்கும் பொழுது 10வது மாடியிலே இருக்கிற ஒருவர் அவனிடத்திலே எப்படி இருக்கிறது என்று கேட்டால், இதுவரை எல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது என்றுதான் கூறுவான். ஆனால் பிரியமானவர்களே, அவன் இன்னமும் சென்று அடைய வேண்டிய இடத்தை சென்று அடையவில்லை. அடியிலே மரணம் அவனுக்கு காத்திருக்கிறது. கட்டிட பொறுப்பாளர் கூறியது மிகவும் உண்மை. அந்த மனிதன் மரித்து போகிறான். மற்றும் ஒரு மனிதனோ கட்டிட பொறுப்பாளர் சொல்வதை குறித்து அறிந்து பயந்து போய் படிக்கட்டை நோக்கியோ கீழே வருவதற்கான லிப்டை நோக்கியோ ஓடுவான் என்றால், அப்படி ஓடும் பொழுது வழுக்கி விழுவான் என்றால், கட்டிடத்தின் விளிம்பிலே போய் அவன் வெளியே விழுந்துவிடவும் வாய்ப்பு இருக்கிறது. அவனும் மரித்து விடுவான். மூன்றாவது மனிதன் சில ரவுடிகளால், அவனுக்கு எதிரானவர்களால் கட்டிடத்தின் மேலிருந்து தூக்கி எரியப்படுவான் என்றாலும் அவனும் மறித்து போய்விடுவான். வேண்டுமென்றே மாடியிலிருந்து வெளியே நடக்க முற்படுகிறவனும் மறித்து போகிறான், வழுக்கி விழுந்தவனும் மறித்து போகிறான், தூக்கி எரியப்பட்டவனும் மறித்து போகிறான். காரணம் என்ன? மூன்று பேருடைய வாழ்க்கையிலேயும் புவியீர்ப்பு விசை என்னும் பிரமாணத்தை மீறிவிட்டார்கள். எனவே மூன்று பேருக்கும் மரணம் தவிர்க்க முடியாததாயிற்று. இப்பொழுது இங்கே ஒரு கேள்வி எழும்புகிறது. அவர்களுடைய மரணத்திற்கு காரணமாயிருந்த புவியீர்ப்பு விசை அவர்களுக்கு ஜீவனை கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அதே போலத்தான் மோசேயின் நியாயப்பிரமாணமும் உங்களுக்கு ஜீவனை கொடுக்க முடியாது. நீங்கள் அந்த சூழ்நிலையை மாற்றி அமைத்து மீண்டும் கட்டிடத்தின் மேல் பகுதியில் வந்து நிற்கவோ வாழவோ முடியாது. ஒருவேளை திரைப்பட தயாரிப்பிலே அவ்வாறெல்லாம் செய்யலாம். ஆனால் உண்மை வாழ்க்கையிலே அது நடக்க முடியாதது. திரைப்படத்திலே அநேக உண்மையற்ற காரியங்களை மனிதன் பார்க்கிறான். ஏனென்றால் மனிதனுடைய நாட்டம் உண்மையற்ற காரியங்களிலே இருக்கிறது. பாவம் வருமிடத்திலெல்லாம் மரணம் தொடர்ந்து வருகிறது. பாவத்திற்கு இரக்கத்தை குறித்து எதுவுமே தெரியாது. பாவம் செய்யும் ஆத்துமா சாகும். ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளிடத்திலே தேவன் என்ன கூறினார்? ஆதியாமும் 2:17. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். மேலும் யாத்ராமும் 34:7 கவனியுங்கள். 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3வது 4வது தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். இதை குறித்து பவுல் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போமா? 2 கொரிந்தியர் 3:7, எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த மரணத்திற்கேதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தார்களே. கவனித்தீர்களா? நியாயப்பிரமாணம் நம் எல்லாரையும் குற்றவாளிகள் என்று தீர்க்கிறது. பிரமாணம் ஜீவனை கொண்டு வர முடியுமா? எப்படி புவியீர்ப்பு விசை உயர்மான கட்டடத்திலிருந்து கீழே விழுந்து மரித்து போன ஒருவருக்கு மீண்டுமாக ஜீவனை கொடுக்க முடியாதோ, அதுபோலவே நியாயப்பிரமாணமும் எந்த ஒரு மனிதனுக்கும் ஜீவனை கொடுக்க முடியாது. ஜீவனை கொடுப்பதற்காக நியாயப்பிரமாணம் உருவாக்கப்படவில்லை. தேவனுக்கு முன் நாம் எல்லாரும் பாவிகள் என்று நமக்கு காட்டுவதற்காகவே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. இது மிக உன்னதமான ஒரு வாக்கியம்.

0: கலாத்தியர் 3:23. ஆதலால் விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். விசுவாசம் வருகிறதற்கு முன்னே என்று சொல்லும்பொழுது நமக்காக மறித்த இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் முன்னதாக. இயேசு கிறிஸ்து வரும் வரை நியாயப்பிரமாணத்திலும் ஒரு கிருபையின் ஆசனம் இருந்தது. பாவத்திற்கான மன்னிப்பை பெற்றுக் கொள்ளும்படியாக பலி செலுத்தும் ஒரு பலிபீடம் அங்கே இருந்தது. அங்கேயும் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பாவத்திற்கான எல்லா பலிகளுமே இயேசு கிறிஸ்துவை கட்டி காக்கிறதாக இருக்கிறது. விசுவாசம் வரும் முன்னதாக நாம் எல்லாரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழே அடைக்கப்பட்டிருந்தோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 3:24. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. இங்கே பவுல் மிக தெளிவாக மோசேயின் நியாயப்பிரமாணம் எந்த ஒரு மனிதனையும் ரட்சிக்க முடியாது என்பதை விளக்கி காட்டிக் கொண்டிருக்கிறார். ரோமர் 4:5 பாருங்கள். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். கவனித்தீர்களா? மனிதர்களுடைய ரட்சிப்பிற்காக மனிதனுடைய நற்கிரியைகளை ஏற்றுக்கொள்ள தேவன் மறுத்துவிட்டார். ஏசாயா 64:6 நாம் பார்க்கிறது போல நம்முடைய நீதி அழுக்கான கந்தையாயிருக்கிறது. நியாயப்பிரமாணத்தை கை கொள்வதையும் தேவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. நியாயப்பிரமாணம் ஒருவனை ரட்சிக்க முடியாது. அது ஒருவரை குற்றவாளி என்று தீர்ப்பு செய்ய மட்டுமே முடியும். மனிதன் ரட்சிக்கப்படுவதற்காக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படவில்லை. நான் பாவி என்பதை உணர்ந்து கொள்வதற்காக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணம் பாவத்தை அகற்றுகிறதில்லை, பாவத்தை வெளிப்படுத்துகிறது. நியாயப்பிரமாணம் உங்களை பாவம் செய்யாமல் காக்கிறதில்லை, ஏனென்றால் ஏற்கனவே பாவம் வந்துவிட்டது. மனிதன் தேவனுக்கு முன் எவ்வளவு பாவியாய் இருக்கிறான் என்பதை உணர்த்த மட்டுமே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நடைமுறையான உதாரணம் ஒன்றை சொல்கிறேன், கவனியுங்கள். உங்கள் முகத்தை நீங்கள் கண்ணாடியிலே பார்க்கிறீர்கள். அங்கே கருப்பு நிறத்தில் ஏதோ ஒட்டி கொண்டிருக்கிறது. உடனடியாக முகத்தை நீங்கள் கண்ணாடியிலே தேய்க்கிறதில்லை. பக்கத்தில் இருக்கிற தண்ணீரை எடுத்து கழுவி நீங்கள் சுத்தப்படுத்துகிறீர்கள். முகத்தை நீங்கள் கண்ணாடியிலே தேய்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு ஏதோ மனக்கோளாறு ஏற்பட்டுவிட்டது என்று உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் டாக்டரை தேட வேண்டியதற்கும். கண்ணாடி முகத்தில் உள்ள அழுக்கை நீக்காது. ஆனால் இன்றைக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் திருச்சபையிலேயும் நியாயப்பிரமாணம் என்னும் கண்ணாடியிலே தங்கள் முகத்தை தேய்த்து அழுக்கை போக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். தங்கள் பாவத்தை அகற்றிவிடலாம் என்று நினைக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை ஒரு கண்ணாடி போல இருக்கிறது. நாம் எங்கே இருக்கிறோம், என்ன நிலைமையிலே இருக்கிறோம் என்பதை அது நமக்கு காட்டுகிறதா இருக்கிறது. ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், கண்ணாடிக்கு அருகிலேயே முகத்தை கழுவக்கூடிய ஒரு கோப்பை இருக்கிறது. பாடலாசிரியர் ஒருவர் இவ்விதமாய் எழுதியிருக்கிறார், கவனியுங்கள். இம்மானுவேலின் இரத்தத்தால் நிறைந்த ஊற்றுண்டே, எப்பாவ தீங்கும் அதனால் நிவிருத்தியாகுமே. நான் நம்புவேன் இயேசு எனக்காய் மரித்தார். பாவம் நீங்க சிலுவையில் உதிரம் சிந்தினார். ஆம் பிரியமானவர்களே, இம்மானுவேலின் இரத்தத்தினாலேதான் நம்முடைய பாவத்தை நாம் கழுவ முடியும். இயேசுவின் இரத்தமே நம்முடைய பாவ கரையை நீக்குகிறது. நாம் பாவிகள் என்பதை நியாயப்பிரமாணம் நிரூபிக்கிறது. அது நம்மை பரிசுத்தமாக்குகிறதில்லை. ரோமர் 3:19. மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும்படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்கே சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம். மேலும் கலாத்தியர் 3:24 கடைசி பகுதியிலே பார்க்கும்பொழுது நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்திலே வழிநடத்துகிற உபாத்தியாய் இருந்தது என்று பார்க்கிறோம். இதை குறித்த விளக்கத்தை அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார். கலாத்தியர் 3:25. விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே. பிரியமானுலே, உபாத்தி என்று சொல்லும் பொழுது பள்ளி ஆசிரியரை நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம். பவுலப்போஸ்தலனுடைய நாட்களிலே இது வித்தியாசமான ஒரு நபரை குறிக்கிறது. ரோம சாம்ராஜ்யத்திலே வீட்டு வேலை செய்யும் ஒரு வேலைக்காரன் அல்லது ஒரு அடிமையை இது குறிக்கிறது. ரோம சாம்ராஜ்யத்திலே அதிகமான மக்கள் அடிமைகளாயிருந்தார்கள். ஒரு ரோம குடும்பத்திலே ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தையை வளர்ப்பதற்காக ஒரு வேலைக்காரனுடைய கரங்களிலே அவனுடைய பொறுப்பிலே அது கொடுக்கப்படுகிறது. அந்த குழந்தையை குளிப்பாட்டுவது, நல்ல உடையை அணிவிப்பது, மூக்கை சுத்தம் செய்து விடுவது, தவறு செய்யும் பொழுது கண்டிப்பது, அடி கொடுப்பது எல்லாமே அவர்கள்தான் செய்வார்கள். அந்த குழந்தை வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு வரும்பொழுது, பள்ளி பருவத்திற்கு வரும்பொழுது, காலையிலே அவனை எழுப்பி புறப்பட செய்து பள்ளிக்கு கொண்டு செல்வது அந்த வேலைக்காரனுடைய பொறுப்பு. அதாவது சிறுவனை தன்னுடைய கையிலே பிடித்து பள்ளிக்கு நேராய் நடத்தி செல்வது, அங்கே சென்று ஆசிரியருடைய கரத்திலே ஒப்படைத்து விடுவது அவனுடைய பொறுப்பு. ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு அந்த சிறுவனுக்கு இந்த அடிமையாலே கற்றுக் கொடுக்கக்கூடிய தகுதி இல்லை. எனவே அந்த சிறுவனை பள்ளியிலே கொண்டு போய் சேர்க்கிறான். இந்த காரியத்தை தான் பவுலபோஸ்தலன் சொல்கிறார். அந்த அடிமையைப் போல, அந்த வேலைக்காரனைப் போல நியாயப்பிரமாணம் இருக்கிறது. அது மனிதனை பார்த்து என்ன சொல்கிறது? மனிதனே, இதற்கு மேல் உனக்கு உதவி செய்ய என்னாலே முடியாது. இப்பொழுது உன்னுடைய கரத்தை பிடித்து சிலுவையிலே அடிக்கப்பட்ட இயேசுவண்டை தான் என்னாலே கொண்டு செல்ல முடியும் என்று சொல்கிறது. நீ தேவனை விட்டு தூரம் போனவனாயிருக்கிறாய், ரட்சிக்கப்பட வேண்டும், உனக்கு ஒரு மீட்பர் வேண்டும், அவர்தான் இயேசு கிறிஸ்து என்று இயேசு கிறிஸ்துவனிடத்திலே வழி நடத்துவதுதான் நியாயப்பிரமாணம். அருமையானவர்களே, உங்களுக்கு தெரியுமா, உங்களால் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முடியாது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நியாயப்பிரமாணத்தை கொண்டு உங்கள் இருதயத்தை சோதித்து அறிந்து பாவத்தை மேற்கொள்ள முடியாத உங்கள் உண்மையான நிலைமையை சிலுவையின் அடியிலே வந்து அறிக்கை செய்யுங்கள். அப்பொழுது கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னித்து இயேசுவின் இரத்தத்தினால் பூரணமாய் நம்மை கழுவி அவரை நாம் விசுவாசித்தபடியினாலே நம்மை அவருடைய சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறார். அவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ நம்மை பலப்படுத்தும்படியாக தூய ஆவியானவரை நமக்கு கொடுக்கிறார். அந்த தூய ஆவியானவரே நம்மிலே தங்கியிருந்து நம்மை கரம் பிடித்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறார். எனவே கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து நான் தேவனுக்கு பிரியமாயிருக்க முயற்சி செய்கிறேன் என்று யாராவது சொல்லிக் கொண்டிருப்போம் என்றால், அல்லது என்னுடைய பாவத்திற்கு நான் ஈடுகட்டும்படியாக தான தர்மங்களை செய்கிறேன், மற்றவர்களுக்கு உதவி செய்கிறேன், பண உதவி செய்கிறேன், என்னுடைய நேரத்தையெல்லாம் கொடுக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருப்போம் என்றால் நாம் தேவனோடு உறவை ஏற்படுத்திக் கொள்ள முடியாது. நாம் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம், நம்முடைய பாவங்களை பாவம் என்று தேவனிடத்திலே ஒத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்திற்கான தண்டனையை சிலுவையிலே ஏற்றுக்கொண்டதை விசுவாசித்து அவர் தரும் இலவசமான மன்னிப்பையும் ரட்சிப்பையும் புது ஜீவனையும் பெற்றுக்கொள்ளவே ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அவர் கூறியிருக்கிறார். கவலையோடும் பாரத்தோடும் நான் விரும்புகிறபடி என்னால் வாழ முடியவில்லையே என்ற வேதனையோடும் யாராவது இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்போம் என்றால், நம்முடைய இயலாத நிலைமையை ஆண்டவருடைய சமூகத்திலே ஒத்துக்கொண்டு நம்முடைய இயலாத நிலைமையை அவர் ஏற்றுக்கொண்டதை விசுவாசித்து நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ தூய ஆவியானவராலே நம்மை பலப்படுத்தும்படியாக அவரை நோக்கி கெஞ்சுவோமா? ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நியாயப்பிரமாணம் எங்களை ரட்சிக்க முடியாது என்பதை திரும்ப திரும்ப எங்களுக்கு நினைவுபடுத்துகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய நற்கிரியைகளினாலோ நல்ல காரியங்களினாலோ எங்களுடைய மீட்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் பாவிகள் என்பதை மட்டுமே நியாயப்பிரமாணம் எங்களுக்கு காட்டுகிறது என்பதை புரிந்து கொள்ள உதவி செய்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நியாயப்பிரமாணமே எங்களை சிலுவையிலே அடிக்கப்பட்ட இயேசு வண்டை வழி நடத்தும் உபாத்தியாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. யார் யார் தாங்கள் நல்லவர்களாக வாழ்ந்து தேவனுக்கு பிரியமானவர்களாக இருப்போம் என்று எண்ணுகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் உண்மையான பாவ நிலைமையை உணர்ந்து உம்மை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இலவசமாக நீர் கொடுக்கிற பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் அனுதின வாழ்க்கைக்கு தேவையான பலத்தையும் உம்மிடத்திலே பெற்றுக்கொள்ள கிருபை செய்ய வேண்டுகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் உபாத்தி என்ற சொல் வீட்டு வேலை செய்யும் ஒரு வேலைக்காரன் அல்லது அடிமையை குறிக்கிறது என்று கூறப்பட்டுள்ளது. இன்றைய நிகழ்ச்சியில் உபாத்தி என்ற சொல் வீட்டு வேலை செய்யும் ஒரு வேலைக்காரன் அல்லது அடிமையை குறிக்கிறது என்று கூறப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ சரி, ஆப்ஷன் பி தவறு.
2: அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக நியாயப்பிரமாணம் உருவாக்கப்படவில்லை. தேவனுக்கு முன் நாம் எல்லாரும் பாவிகள் என்று நமக்கு காட்டுவதற்காகவே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. நியாயப்பிரமாணம் ஒருவனை ரட்சிக்க முடியாது. அது ஒருவரை குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கவே முடியும். நியாயப்பிரமாணம் பாவத்தை அகற்றுகிறது இல்லை, பாவத்தை வெளிப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்திற்கான தண்டனையை சிலுவையில் ஏற்றுக்கொண்டதை விசுவாசித்து அவர் தரும் இலவசமான மன்னிப்பையும் ரட்சிப்பையும் புது ஜீவனையும் பெற்றுக்கொள்ளவே ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
3: இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்ட் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம்.
4: நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆதியாகமம் 12:2.

ஆண்டவராய் உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். நீர் விரும்புகிற பாத்திரமாய் எங்களை வணங்குவீராக, மாற்றுவீராக.

தெய்வமே, ஒரே ஒரு வாழ்க்கை, அதை உமக்காய் வாழ்ந்து முடிப்பதற்கு உத்தமமாய் இந்த ஓட்டத்தை ஓடுவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுவீராக.

போற்றுவதற்கும் நேசிப்பதற்கும் தகுதியுள்ள ஒரே நாமம் இயேசு என்னும் நாமம் மட்டுமே. புண்பட்ட நெஞ்சை ஆற்றும் நாமம் அது. துக்கம் நிறைந்த உள்ளத்தை திடப்படுத்தும் நல்மீட்பர் இயேசுவின் நாமம் அது.

எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையா? நேசித்த எல்லாரும் வெறுத்து விட்டார்களா? கவலைப்படாதே, என் இயேசு உன்னை நேசிக்கிறார், என் இயேசு உன்னை அழைக்கிறார்.

பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொன்ன தேவன், நீ மறந்தாலும் அவர் உன்னை மறப்பதில்லை.

0: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்களை அன்போடு நாங்கள் வாழ்த்துகிறோம். அருமையான இந்த நாட்களிலே இவ்விதமாக தேவ சமூகத்தில் வந்து நாம் ஒருமித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தரை நாம் ஆராதிப்பதற்கு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே இவ்விதமாக நம்ம ஆராதிப்பது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது. ஆண்டவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற கர்த்தர். ஏதோ ஒரு காரியத்தில் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து இந்த நாளிலே நீங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கலாம். இந்த ஆராதனையில என்னோடு சேர்ந்து நீங்களும் கர்த்தரை ஆராதித்து பாருங்கள். அந்த ஆராதனை வேளையிலே தேவனுடைய வல்லமை உங்கள் மத்தியிலே இன்றைக்கு வெளிப்பட போகிறது. கர்த்தர் உங்களை தொட போகிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். இந்த ஆராதனையுடைய முடிவிலே நீங்கள் சொல்லுவீர்கள், கர்த்தர் என்னை தொட்டார், ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார், நான் விடுதலையாக்கப்பட்டேன் என்று நீங்கள் சொல்லத்தக்கதான மகிமையான காரியங்களை இயேசு இந்த நாளிலே செய்ய போகிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, இஸ்ரவேலே நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களோடு இருந்தவர்கள், உங்களை சார்ந்தவர்கள் பல நிலைகளில் உங்களை மறந்து போகலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என் பிள்ளைகளை நான் ஒருபோதும் நான் மறப்பதில்லை. ஏன் ஆண்டவர் மறப்பதில்லை தெரியுமா? அவர்கள் என் ஜனமா இருக்கிறாங்க. என் ஜனத்தை என் உள்ள கையில நான் வரைந்து வைத்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். உலகம் உன்னை மறந்திருக்கலாம் சகோதரனே, உலகம் உன்னை மறந்திருக்கலாம் சகோதரியே, ஆனால் உன் ஆண்டவர் உன்னை மறக்கவில்லை. நீ அவருடைய கரத்திற்குள்ளே இருக்கிறாய் என்பதை மறந்து போகாதே. இஸ்ரவேலே நீ என் ஜனோ, உன்னை நான் மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே. நீங்கள் என்னோடு சேர்ந்து சொல்ல போறீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், வேதனையோடு வந்திருக்கிற சகோதரியே, வாழ்க்கையில் பல நிலைகளிலே பாதிக்கப்பட்டு துன்பத்தோடு வந்து உட்கார்ந்திருக்கிற சகோதரனே, சகோதரியே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை யாரும் நினைக்காமல் இருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில உன்னை நினைக்க இந்த உலகத்துல யாரும் இல்லாமல் இருக்கலாம். என் ஆண்டவர் இருக்கிறார், தேவன் இருக்கிறார். இந்த நாளில உங்களை பார்த்து அவர் தான் சொல்லுகிறார், இஸ்ரவேலே ரட்சிக்கப்பட்ட ஜனமே, நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல்

அவர் பரிசுத்தமுள்ள ஆண்டவர். அவரை போல பரிசுத்தமுள்ள தெய்வம் யாரு உண்டு? நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் என்று சொல்லி இருக்கிறார் அல்லவா. இன்றைக்கு ஆராதிக்கிற உங்க வாழ்க்கையில ஆண்டவருக்காக வாழும்படி, ஆண்டவருக்காக நிற்கும்படி, ஆண்டவருக்காக ஜீவிக்கும்படி அவர் நம்முடைய இரத்தத்தினாலே, அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய ஆவியினாலே நம்ம எல்லாரையும் நம்மை பரிசுத்தமாக்குவாராக. ஒவ்வொருவரும் பாடு

படுத்துவார். உங்களாவி ஆத்துமார் சரீரம் முழுவதையும் என் ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துவாராக. கரங்களை தட்டி அப்படியே கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, ஆண்டவரை துதிங்க. ஹல்லேலூயா, ஓ தேங்க் யூ ஜீசஸ்.

உடைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறும் வேளையில் எல்லாம் ஒரு தகப்பன் போல சுமந்திர ஆண்டவரே, என் மேல எத்தனை அன்பு வைத்திருக்கிறீர் ஆண்டவர். ஆமென்.

தங்கிலா. பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் நீங்க என்னை ஆசீர்வதித்து மகிழ்கிறீர் ஆண்டவரே. ஆமென். தங்கிலா. எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்கள். பலர் என்னை சபிக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார்.

அவருடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் என்னோடு சேர்ந்து நீங்களும் சொல்ல போறீங்க. வாழ்க்கையில உன் வாழ்க்கையில தேவனுடைய அன்பு மட்டுமே உன்னை தேற்றி கொண்டே இருக்கிறது. நீ எதிர்பார்க்கிற அன்பு இந்த உலகத்துல உனக்கு கிடைக்கல, நீ எதிர்பார்க்கிற பாசம் இந்த உலகத்துல உனக்கு கிடைக்கல. ஆண்டவர் உண்மையில அன்பா இருக்கிறார். வாழ்க்கையில பல நிலைகளில சோர்ந்து போன சகோதரிய, உலக அன்பை எதிர்பார்த்து ஏமாந்து போனேன் என்று சொல்லுகிற நிலையில இன்னைக்கு நீ வந்திருக்கிற அல்லவா, உன்னோட தான் கர்த்தர் பேசுகிறார். ஆண்டவர் உன் மேல உன் குடும்பத்தின் மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார், அந்த அன்புக்கு ஈடாக என்ன கொடுக்க முடியும் இந்த ஆண்டவருக்கு அப்படியே சொல்லுங்க.

எங்க எண்ணம் எல்லாம் ஏக்கம் எல்லாம். எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்க, எங்களை ரட்சித்து எங்களை தெரிந்து கொண்டு எங்களை அழைத்து உன்னத ஊழியத்திற்காக நீரே எங்களை அழைத்தீரே. நம்முடைய அழைப்பை நினைக்கிறோம்ப்பா, உங்க அன்பை நினைக்கிறோம்ப்பா. We love you so much, Appa. We love you so much. We love you so much for your call. You have called us to serve you, O God. Help us to be faithful in small things, O God. Nalladhu. உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனை கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய். உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பேன் என்று எஜமான் மெச்சிக்கத்தக்க வேலைக்காரர்களாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ உதவி செய்யுங்கப்பா. ஒரு பக்கம் நீங்க எங்களுக்கு அப்பா, நாங்கள் உங்களுக்கு பிள்ளை. இன்னொரு பக்கம் நீங்க எங்களுக்கு ஒரு எஜமானன். எங்களை கொட்டி தட்டி உடச்சி இல்லப்பா, எங்க மனசை சுட்டு இல்லை, எங்க மனசை தொட்டு எங்களை வழி நடத்துகிற எஜமானன தெய்வமாய் கொண்டிருப்பதில் நாங்க பாக்கியமா கருதுறோம்ப்பா. We love you so much, அப்பா.

We love you, Abba. We love you. The morning devotion kaha nandri, Abba. காணொளியில் எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு மக்கள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதிக்கிறோம்ப்பா, மனதார ஆசீர்வதிக்கிறோம்ப்பா.

Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. எங்களை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி நீங்க தந்த இந்த கனமான ஊழியத்திற்காக நன்றின்னு சொல்றாங்க.

நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாம், எல்லாமே நீங்கள். அப்பா, இயேசுவின் நாமத்தில் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல ஒவ்வொரு நாளும் உங்கள் பிரசன்னத்துக்காக, உங்கள் சமூகத்துக்காக ஏங்கி தவிக்கிற இருதயமாக எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் மாத்திருங்கப்பா. வாழப்போது ஒரே ஒரு வாழ்க்கை, எஜமானனுக்காக எந்த வேலையும் செய்கிற பரிசுத்த பாத்திரங்களாக எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து நடத்துங்க, உங்கள் நாமம் ஒன்றே உயர்த்தப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாமே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதமான காலை வேளையிலும் உங்கள் மலர்ந்த முகங்களை பார்ப்பதில் ஆண்டவருக்குள் அதிக மகிழ்ச்சி. அப்பாவை பார்த்து சொல்ல போகிறோம், வெண்ணிலும் மண்ணிலும் எல்லாரும் உட்கார்ந்து சந்தோஷமாக. அப்பா சமூகமே நமக்கு பாக்கியம் நிறைந்த சமூகம். அப்பாவை பார்த்து வெண்ணிலும் மண்ணிலும்

தாவீது சொல்றார், லார்ட் யூ ஆர் மை காட், எர்லி வில் ஐ சீக் யூ, மை சோல் தர்ஸ்ட்ஸ் ஃபார் யூ, ஈவன் மை பாடி லாங்ஸ் ஃபார் யூ காட், இன் எ ட்ரை அண்ட் வியரி லேண்ட் ஐ ட்ரஸ்ட் இன் யூ காட். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தில் என் ஆத்மா உங்க மீது வாஞ்சியும் தவனமுமாக இருக்கிறது அப்பா பார்த்து.

உழந்தார் படியிட்டு இருக்கிற வேளையில ரெண்டு கரங்களையும் உயர்த்தி, அப்பா எங்க தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதல் வரணும்ப்பா, எங்க தேசத்துல ஒரு பெரிய மறுரூபம் உண்டாகணும்ப்பா. We need revival. At the same time, we need transformation, oh God. எல்லா ஏரியாவிலையும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாகட்டும். அரசியல் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறப்பா, லஞ்சமற்ற இந்தியாவாக, ஊழலற்ற இந்தியாவாக மாற்றி கொடுங்க. தங்களுக்கென்று வாழ்கிற வாழ்க்கை வேண்டாமப்பா. எந்த ஆண்டவரே மதத்தையும் திணிக்க கூடாதப்பா. தேசத்துல ராஜாவே உங்க நாமம் உயர்த்தப்பட்டிருப்பதாக ஆண்டவரே, அரசியல் தலைவர்களுக்காக ஆளும் அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் நலமுடன் வாழ்வார்களாக, சுகமுடன் இருப்பார்களாக, மக்களுக்கு நன்மை பயக்கும் திட்டத்தையே அவர்கள் வகுக்க ராஜா உதவி செய்யுங்க. தனக்காக வாழ்கிற வாழ்க்கை வேண்டாம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் அரசியல் தலைவர்கள் எங்களுக்கு முன்மாதிரியாய் நடக்கிற அளவுக்கு அவங்க வாழ்க்கையின் மூலமாக எங்க மக்களுக்குள்ள ஒரு பெரிய தாக்கம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. எதற்காகவும் தங்களுடைய டிக்னிட்டி அவங்க விற்று போட்டு விடாதபடி தகப்பன் ஒவ்வொருவரையும் காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் குழந்தைகள் மத்தியில் ஒரு பெரிய ரிவைவல் உண்டாகட்டும். சபைக்குள்ள ஒரு ரிவைவல் உண்டாகட்டும் ஆண்டவரே. சபைக்குள்ள உண்டாகிற ரிவைவல் மூலமாக எங்க தேசத்துல ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாகட்டும் என்று நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. ராஜாவே, திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் ராஜா உமக்காக சாட்சிகளாக வாழட்டும். குடும்பத்தில் வாழ்கிற கணவன் மனைவி உமக்காக சாட்சியாக வாழட்டும். வாழப்போகிற ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவரே எழுப்புதலையும் மறுரூபத்தையும் எங்க தேசத்திலையும் எங்க குடும்பத்திலையும் நீங்க உண்டாக்கி தரப்போகிற தயவுக்காக ஆயிரம் கோடி நன்றிகள் அப்பா, ஆயிரம் கோடி நன்றிகள் அப்பா. உங்க நாமம் எங்க தேசத்துல வெகுவா உயர்த்தப்படணுமே. எத்தனையோ பரிசுத்தவான்கள் தங்கள் வாழ்க்கையே அர்ப்பணித்தார்களே அப்பா, ஜபத்தின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக, ஆராதனையின் மூலமாக. ராஜாவே, ஒரு பெரிய மறுரூபம், எங்க தேசம் ஒரு பெரிய சுத்திகரிப்புக்குள்ள வரட்டும் அப்பா. வீட்டில் இருக்கிற குழந்தைகள் தேவனுக்காக, தேசத்துக்காக எழும்பி பிரகாசிக்கட்டும் அப்பா. குழந்தைகளுக்குள்ள ஒரு பெரிய மறுரூபம், வாலிபர்களுக்குள்ளே பெரிய மறுரூபம். ராஜாவே, சபையில் இருக்கிற வாலிபர்களையே கட்டப்பட்டிருக்கும் போது அவர்களை நீங்க தான் கட்டவிழ்க்க முடியும்ப்பா. இந்த உலகத்துக்கு ஆண்டவரே, உலகத்தின் பாவங்களுக்கு எதிர்த்து நிற்கிற பிள்ளைகளாக, உமக்குள்ள கரைஞ்சு உருகுகிற பிள்ளைகளாக எங்க ஒவ்வொருவரையும் மாற்றிடுங்கப்பா. கணவன் மனைவி ஆண்டவரே சாட்சி உள்ள வாழ்க்கையின் மூலமாக தேசத்தில் ஒரு பெரிய மறுரூபம் உண்டாகட்டும்ப்பா.

அப்பா, இந்த நாளிலும் உம்முடைய தேவதாசர் வழியாக நீங்க எங்களுக்கு தொடர்ந்து கொடுக்க போகிற ஆண்டவரே, மன்னாவிற்காக நன்றி, தொடர் போதனைகளுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்த ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. எல்லாரும் அமர்ந்து கொண்டு

0: ஒவ்வொரு நாளும் உங்களோட இடைப்பட்டதுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமேன்,
1: ஆமேன்.
0: சென்னையில் 2 நாட்கள் ஊழியம் அதை முடிச்சு, நேற்று பாண்டிச்சேரியில் பாஸ்டர்ஸ் மீட்டிங் இதெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி காலையில் அதிகாலை 4 மணிக்கு நாங்கள் ஊர் வந்து சேர்ந்தோம். ஆனாலும் இந்த நாள்லேயும் உங்களோட பேசும்படி ஆண்டவர் காலையில் வந்த உடனே சில காரியங்கள் அவர் வேலையை அவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டார். ஆமாம், அதனால் நாம் கடைசியாக உங்களை சந்தித்த பொழுது பேசின அந்த வார்த்தை, நாம் நன்றாக இருப்பதும் ஒன்றாக இருப்பதும் அப்படிங்கிற அந்த தலைப்பில் ஆண்டவர் நம்மோட பேசினார். அநேகர் நல்லா இருக்கிறாங்க, ஆனால் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இல்லை, அதான் பிரச்சனை. டெவில் ரெண்டு பேரும் நல்லா இருக்கிறத விரும்புவான். பொருளாதாரத்தில் மற்ற சகல விதமான சௌபாக்கியங்களோடு நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத விரும்புவான். ஆனால் அவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம், தம்பதிகள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறத
1: விரும்பவே
0: மாட்டான். ஆனால் ஒன்றா இருக்கிறவங்க நல்லாவும் இருப்பாங்க. அப்போ திருமண வாழ்க்கைனாலும் சரி, சபைனாலும் சரி, கிறிஸ்துவோடு நமக்குள்ள தனிப்பட்ட ஐக்கியனாலும் சரி, நாம் ஒருமனப்பட்டவர்களாக இருக்கிற பொழுது எல்லாவற்றிலும் நல்லா இருப்போம். ஆமேன்,
1: ஆமேன்.
0: இந்த ஒருமனப்பாட்டு நிமித்தம் வருகிற நன்மை இருக்கு பாருங்க, அது ஏதோ கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு அதுக்கப்புறம் காணாமல் போயிடாது. அந்த அந்த பிளஸ்ஸிங் வந்து நிலைச்சு நிற்கும்.
1: ஆமேன்.
0: ஆனால் நல்லா இருந்தும் ஒன்றா இல்லைன்னா கொஞ்ச காலத்துக்கு நல்லா இருப்போம், அதுக்கப்புறம் அந்த ஆசீர்வாதம் நிலைச்சு நிற்கிறதுக்கு என்ன இல்லை,
1: வாய்ப்பு இல்லை.
0: ஆனால் நம்ம ஒன்றா இருந்து நல்லா இருப்போம்னா அது தேவன் கட்டளையிட்ட ஆசீர்வாதம், அது தேவன் கட்டளையிட்ட ஜீவன், அது நிலைச்சு நின்று நம்மளை வாழ வைக்கும்.
1: ஆமேன்.
0: இப்போ ஜீசஸ் யோவான் 17வது அதிகாரத்தில் அவருடைய ஜெபத்தினுடைய மைய ஜெபக்குறிப்பினுடைய மைய கரு என்னன்னா, நாம் எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பது அல்ல, நாம் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதே. ஆமென்,
1: ஆமென்.
0: ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் அதிலிருந்து நாம் இன்னைக்கு தொடரப்போகிறோம். 3வது அதிகாரத்தில் 3வது வசனம், 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தாலொழிய ஒருமித்து நடந்து போவார்களோ. 2 பேர்
1: ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய
0: ஒருமித்து
1: நடந்து போவார்களோ.
0: அப்போ 2 பேர் ஒருமித்து நடக்கணும் அப்படின்னா அவங்க இருவருக்கு இடையில் ஒருமனம் காணப்பட வேண்டியது மிக மிக அவசியம். ஆமென்,
1: ஆமென்.
0: ஒருமனம் இல்லாமல் டூ பீப்புள் வாக் ஹேண்ட் இன் ஹேண்ட் இஃப் தே ஆர் நாட் கோயிங் டு த சேம் பிளேஸ்.
1: ஹல்லேலூயா.
0: ஒரே இலக்கு, ஒரே நோக்கம், ஒரே பார்வை, ஒரே சிந்தனை, ஒரே தரிசனம், ஒரே பிரின்சிபிள், இது எல்லாம் இருந்தால் தான், இந்த ஒருமனம் இருந்தால் தான் அந்த 2 பேரும் ஒருமித்து நடக்க முடியும்.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: அடுத்தது பாருங்கள், டு வாக் டுகெதர் எக்ஸப்ட் தே மேக் அன் அப்பாயின்மெண்ட் அண்ட் ஹாவ் அக்ரீட். பியூட்டிஃபுல் எல்லாமே. ஆமேன்,
1: ஆமேன்.
0: அப்போ ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் 2 பேருமே ஒத்து போகணும், குறிப்பிட்ட விஷயத்தில் 2 பேருமே ஒருமனப்பட்டால் மட்டும்தான் அவங்களால ஒருமித்து நடந்து போக
1: முடியும்
0: முடியும் இதை நான் ஒரு முறை ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனில் நான் ப்ரீச் பண்ணிட்டு இருந்தப்போ ஆண்டவர் இந்த வசனத்தை குறித்து பேசுகிறப்போ இந்த கால் கட்டை குறித்து பேசினார். என்ன கட்டு?
1: கால் கட்டு.
0: அவன் பாட்டில் இப்படி சுற்றிட்டு திருநான் பாருங்க, ஒரு கால் கட்டை போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் சரியாக வந்துடும் சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த கால் கட்டுன்னா என்னன்னா, ஒரு ஒரு கண்ட்ரோலில் வராத 2 கழுதையை பிடிச்சி 2 கழுதையோட 2 காலையும் கட்டி போடுறதில்ல, 2 காலையும் கட்டி போட்டால் அது நடக்கவே முடியாது. ஓகே, இந்த கழுதையை பிடிச்சி அது 2 காலையும் கட்டி போடு, இந்த கழுதையை பிடிச்சி இது 2 காலையும் கட்டி போடு.

0: ரெண்டு காலையும் கட்டி போட்டுட்டு எப்படி நடக்க சொல்றது? கழுத சொல்லும், என்னையா காலை கட்டி போட்டுட்டு நடக்க சொல்றியா? முதல்ல கட்டை விழுத்துடியா நான் நடக்கிறேன்னு சொல்லும். ஓகே, இப்போ கால் கட்டு அப்படின்னா இந்த கழுதையிலிருந்து ஒரு கால், அந்த கழுதையிலிருந்து
1: ஒரு கால்,
0: இந்த ரெண்டு காலையும் ஒன்றை கட்டி விட்டுருவாங்க. அப்படி கட்டி விட்டாச்சுன்னா அங்கங்க ஓடிட்டு தெரிஞ்ச ரெண்டு கழுதையும் இப்ப தன் இஷ்டத்துக்கு தானா நடக்க முடியாது. அவங்க ரெண்டு பேரும் நடக்கணும்னாலே ஒருத்தர் ஒருத்தர் முதல்ல பார்த்து பேசிக்கணும். இப்ப நான் இந்த பக்கம் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு விரும்புறேன், நீ என்ன நினைக்கிற அப்படின்னு இந்த கழுத அந்த கழுதைய பார்த்து கேட்கணும். உடனே அந்த கழுத என்ன சொல்லும்? உனக்கு அப்படி என்ன இருக்கா? சரி, எனக்கும் அப்படிதான் ஒரு எண்ணம் மனசுல தோணுது. அப்ப உனக்குள்ள இருக்கிற எண்ணம் தான் எனக்குள்ள இருக்குன்னு அவங்க ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் தே ஷுட் அக்ரி ஈச் அதர். அப்படி ஒரு ஒருமனை இருந்தா தான் ஒரு ஸ்டெப்பே எடுத்து வைக்க முடியும். இங்க என் இஷ்டம் என் கால நான் நடப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு வேலையே என்னன்னா
1: இல்லை.
0: நீ ஓ இஷ்டம் ஓன் காலு நான் நடப்பேன்னு சொன்னதுனால தான் காலோட காலை பிடிச்சி கட்டி போட்டிருக்கிற.
1: வலது காலும் இடது காலும் சேர்த்து வச்சு.
0: அப்ப திருமணம்னு வர்றப்ப இந்த கழுதைக்குன்னு வாங்க, அப்புறம் திருமணத்துக்கு இந்த கழுதை ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு சொல்றப்ப அந்த கழுது சொல்லுது எனக்கெல்லாம் அப்படி எண்ணமே என்னன்னா
1: இல்லை,
0: வேணும்னா நீ நடந்துக்க அப்படின்னு சொன்னா அந்த கழுதை ஒருமனப்படாம இந்த கழுதையால நடக்கவே முடியாது. அதனால அந்த கழுதைக்கு நடக்கணுங்கிற எண்ணம் வர்ற வரைக்கும் இந்த கழுதை நின்றுகிட்டே தான் இருக்கணும்.
1: ஹல்லேலூயா.
0: இதே மாதிரிதான் கல்யாணத்துல இவனுடைய வலது கையையும் அந்த பொண்ணோட ரெண்டு கையை ஆண்டவர் சேர்த்து வச்சு ஒரு கட்டு போட்டு விட்டுறாரு. அது கால் கட்டு இல்லை, சொல்லுங்க, அன்பின் கட்டு.
1: அன்பின் கட்டு,
0: அன்பின் கட்டு. அது வரைக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி இஷ்டம் போல சுத்திட்டு திரிஞ்சாரு பாருங்க, இப்ப கல்யாணத்துக்கு பிறகு ஐயா ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு நினைச்சாருன்னா யார பார்க்க வேண்டியிருக்கு?
1: அம்மனி முகத்தை பார்க்க வேண்டியிருக்கு.
0: அம்மனி ஓகேன்னா தான் ஐயாவால் அது செய்யவே
1: முடிகிறது.
0: ஏன்னா போட்டிருக்கிற கட்டு அப்படி,
1: அன்பின் கட்டு,
0: அன்பின் கட்டு.
1: ஹல்லேலூயா.
0: இதுதான் இந்த வசனம் பாருங்க, இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய
1: ஒருமித்து நடந்து போவார்களோ.
0: கல்யாணங்கிறது கால் கட்டு இல்ல, உலகம் சொல்ற மாதிரி அது அன்பின்
1: கட்டு.
0: தேவனே போட்ட
1: அன்பின்
0: கட்டு. சோ ரெண்டு பேரை ஒருமித்து நடக்க செய்யக்கூடிய ஒரு மகத்தான ஒரு ஆற்றல் அன்பின் கட்டுக்கு உண்டு. ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: அப்ப இன்னைக்கு திருமணம் இருக்கு, ஆனா அதுல ஒருமனம் மட்டும்
1: இல்லை,
0: இல்லை, அது ரெண்டு மனசு இணைகிற ஒரு விழா. ஆமென்.
1: ஆமென்.
0: கல்யாண பத்திரிகையிலையும் சரி, விளம்பர பதாகைகள்லையும் சரி, இந்த மாதிரி வார்த்தைகளை உபயோகப்படுத்தி சும்மா கவிதை நடையில அப்படியே வரிக்கு வரி எழுதி வைக்கிறதுல நம்மள மாதிரி ஒரு சிந்தனை சிற்பிகள் யார் இருக்க
1: முடியாது? அதுவும் செந்தமிழ்ல செதுக்குவது போல
0: சிந்தனை
1: சிற்பிகள். ஹல்லேலூயா.
0: எல்லாம் அன்னைக்கு மட்டும் சும்மா எதுக மோனையா இருக்குன்றதுக்காக எழுதி வச்சுட்டு என்ன, நான் தான் எழுதுறதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாமலே எழுதி வச்சுட்டு. அப்ப திருமணம் என்பது இருமனங்கள் இணைகிற விழா. இன்னும் என்னென்னு தெரியல, நிறைய எழுதி வைக்கிறாங்க, நான் இனிமேல் கொஞ்சம் கவனித்து பார்த்துட்டு சொல்கிறேன். ஆனால் திருமணம் இருக்குது, ஆனால் திருமணத்தில் என்ன இல்லை,
1: ஒன்னஸ்,
0: ஒருமனம் மிஸ் ஆகுது. இப்போ திருமணத்தில் ஆண்டவர் ரெண்டு மனசை ஒன்றா என்ன செய்கிறார்?
1: இணைக்கிறார்,
0: இணைக்கிறார். ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: இந்த இந்த இணைப்பை கண்டு ஏன் பிசாசு பயப்படுறான் அப்படின்னா, இந்த இணைப்பு தான் இருவராக இருந்த ஒரு மனுஷனையும் ஒரு மனுஷியையும் திருமண பந்தம் என்கிற இணைப்பு தான் கணவன் மனைவி என்கிற ஸ்தானத்தில் அவர்களை ஒருவர் ஆக்குது.
1: எஸ்,
0: ஹல்லேலூயா. டூ ஹார்ட்ஸ் ஒன் மைண்ட். சூப்பர். ரெண்டு இருதயம், ஆனால் ரெண்டு இருதயத்துக்கு இருக்கிறது ஒரே
1: மனம்,
0: மனசு. ஒரே
1: மனசு,
0: சிந்தை.
1: ஹல்லேலூயா.
0: கர்த்தருக்கு எடுத்த காரியத்தில் இந்த ஒரே சிந்தனையை உடைய ரெண்டு பேர் சத்ருவோட பார்வையில் மிக மிக அபாயகரமான பாத்திரங்கள். இந்த ஒற்றை சிந்தை இருவருக்கு இடையில் நிலவுகிற
1: ஒற்றை சிந்தை,
0: ஒரே சிந்தை. பிசாசு பார்க்கறான், என்னடா ரெண்டு பேர். ஆனால் இந்த ரெண்டு பேரும் இவங்களுக்குள்ள காணப்படுவது ஒரே சிந்தை. இவன் சிந்திக்கிறதா மனைவி சிந்திக்கிறாங்க, மனைவி சிந்திக்கிறதா கணவன் என்ன செய்கிறார்
1: சிந்திக்கிறார்.
0: ஹல்லேலூயா. இப்ப நமக்கு உண்மையிலே இது ஒரு சவாலான காரியம். அது எப்படிங்க நான் சிந்திக்கிறதை எப்படிங்க என் மனைவி சிந்திக்க முடியும், மனைவி சிந்திக்கிறதை எப்படிங்க நான் சிந்திக்க முடியும். இது இயல்பா மனுஷிகத்தின்படி பார்த்தா, மாம்சத்தின்படி பார்த்தா இது சாத்தியமே
1: இல்லையே.
0: என்னோட மைண்டு, என்னோட இருதயம், என்னோட சிந்தை, நான் உன்னை பார்க்குறேன், நான் உன்னோட பழகிறேன் அப்படிங்கிறப்ப என்னோட தாட் சிஸ்டம் வேற. அப்படி இருக்கிறப்ப என்னோட ஒய்ஃப் என் கூட இருக்கிறாங்க, அல்லது என் ஹஸ்பண்ட் என்னோட இருக்கிறாங்க, என்னோட தாட் சிஸ்டம் தான் அவங்களுக்குள்ள எப்படி இருக்கும் இது? ஹவ் இஸ் இட் பாசிபிள்? இது சாத்தியமே நடைமுறையில்
1: இல்லையே.
0: இங்கதான் கிறிஸ்து வர்றார். ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: நம்ம ரெண்டு பேருடைய மனசு வேற வேறையா இருந்தாலும் அந்த கிறிஸ்துவுக்கு எடுத்த காரியத்தில் கிறிஸ்து நம்மோடு இடைபடுகிற பொழுது கணவனோடும் மனைவியோடும் வேற வேற மாதிரி இடைபடுறது இல்லை, ஒரே விதத்தில் இடைபடுகிறார்.
1: ஆமென்.
0: இருவருக்கு இடையில ஒரே சிந்தை உண்டாகணும்னா அது கிறிஸ்துவனால மட்டும்தான் முடியும். இங்க பேசுற அதே கிறிஸ்துவின் ஆவியானவர் அங்கேயும் போய் பேசுவார், அங்க பேசுகிற கிறிஸ்துவின் ஆவியானவர் இங்கே வந்து பேசுவார். சோ ரெண்டு பேருக்கு இடையில கிறிஸ்தை வச்சா ஒருமனப்பட முடியாதவங்களையும் அது ஒருமனப்படுத்திருது. கர்த்தருக்கு எடுத்த காரியத்துல ஒற்றை சிந்தை சாத்தியம். ஒரு மனுஷனா ஒரு மனுஷியா நமக்கு அது சாத்தியமே இல்லை. அதனாலதான் ரெண்டு பேரை ஒன்னாக்குறதுக்கு உலகத்திலேயே ஏதாவது ஒரு கொள்கையை வச்சுக்கிறாங்க. கொள்கையின் அடிப்படையில் நாங்கள் ரெண்டு பேரும் ஒத்த கருத்துடையவர்கள், எங்களுடைய கோட்பாடுகளின் அடிப்படையில் நாங்கள் இருவரும் ஒத்த
1: கருத்துடையவர்கள்.
0: கூட்டணி அரசியல் கட்சி அமைக்கிற பொழுதெல்லாம் அந்த கொள்கை வேறுபாடு உள்ள நபர்களோட கூட்டணி அமைக்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. ஆனால் ஒரே கொள்கை ஒத்த கருத்துடைய அந்த அந்த அந்த அந்த கொள்கைகளை உடைய நபர்களோட ஒரு கூட்டணி அமைக்க அவங்க கொஞ்சம் கூட தயங்குறதே இல்லை. அப்போ செக்குலர் வேர்ல ஒரு ரெண்டு கட்சியை ஒன்றாக்கணும்னா அந்த ரெண்டு கட்சிக்கு இடையில ஒரு அவங்கள ஒன்றா இணைக்கக்கூடிய ஒரு பொதுவான கொள்கை அடிப்படையில் அவங்க ஒருமனப்படுகிறார்கள். ஆமா.
1: ஆமென்.
0: கம்பெனிஸ் தங்களுடைய வியூகங்களின் அடிப்படையில் அவர்கள் ஒருமனப்படுகிறார்கள். ஸோ இதெல்லாம் செக்குலர் லீடர்ஷிப்பில் காணப்படுகிற பிரின்சிபல்ஸ். ஆனால் ஸ்பிரிச்சுவல் லைஃப்னு வர்றப்ப நம்ம எல்லாரையும் அஸ் அ சர்ச்சாக நம்மளை எல்லாரையும் ஒன்றாக்குறது என்னது? கிறிஸ்துவின் சிந்தை. ஓகே.
1: எஸ்.
0: அஸ் அ கம்யூனிட்டியாக நம்ம எல்லாரையும் ஒன்றாக்குறது எது?
1: கிறிஸ்துவின் சிந்தை.
0: ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நம்ம எல்லாரையும் ஒன்றாக்குறது எது? கிறிஸ்துவின் சிந்தை. குடும்பமாக பிள்ளைகளையும் பெற்றோரையும் ஒன்றாக்குறது எது? கிறிஸ்துவின் சிந்தை. வி ஹாவ் அ காமன் தாட் அண்ட் தட் காமன் தாட் இஸ் நத்திங் பட் கிரைஸ்ட்.
1: எஸ்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: கணவனுக்கு மனைவிக்கு இடையில கிறிஸ்துவ பொதுவா வச்சா ரெண்டு பேரும் தானாவே என்ன செஞ்சிருவாங்க?
1: ஒருமனப்பட்டுருவாங்க.
0: சோ இருவரை ஒருவராக்கக்கூடிய சிந்தை கிறிஸ்துவனுடையது. ஆக்சுவலா இயல்பாவே நாம ரெண்டு பேரும் தனித்தனியா சிந்திக்கக்கூடிய விதத்துலதான் நம்மளுடைய சிஸ்டருக்கு டிசைன் பண்ணிருக்கிறாரு. ஆனா ஒரு காமன், ஒரு பொதுவான ஒரு சிந்தை, அதாவது ரெண்டு பேருக்கு நடுவில் மத்தியஸ்தரா கிறிஸ்து இருப்பார்னா அந்த கிறிஸ்துவை முன்னிட்டு அந்த சிந்தையை மனசுல வச்சு அந்த சத்தியத்தை மனசுல வச்சு ரெண்டு பேரும் மட்டும் இல்லை, ஒரு குடும்பமா, ஒரு சமுதாயமா, ஒரு சபையா நம்மளால ஒருமனப்பட முடியும். அப்ப இருவர் ஒருமித்து நடக்கணும்னாலே யார் வேணும்? கிறிஸ்து வேணும். ஆமென் சொல்லு.
1: ஆமென்.
0: அதனாலதான் ரெண்டு பேர் ஒருமித்து நடக்கிறத சத்துரு விரும்புவதே
1: இல்லை.
0: கிறிஸ்துவுக்குள்ள நீங்க ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டவே
1: கூடாது.
0: கூடாது. அப்படி கிறிஸ்துவுக்குள்ள தம்பதிகள் ஒருமனப்படுகிற பொழுது அது தனக்கு பேர் ஆபத்தா முடியுங்கிறத அந்தகார சக்திகள் நல்லாவே என்ன பண்ணியிருக்கிறாங்க, அறிஞ்சிருக்கிறாங்க. அப்ப ரெண்டு மனசு நம்மளை செயலற்று போக செய்கிறது கிறிஸ்துவுக்குள்ள தம்பதிகள் அடைகிற ஒருமனம், சபையார் அடைகிற ஒருமனம், ஒரு தனி மனுஷன் அடைகிற ஒருமனம், ஒரு குடும்பம் அடைகிற ஒருமனம். அந்த சபைக்கு விரோதமா, குடும்பத்துக்கு விரோதமா, தனி மனுஷனுக்கு விரோதமா, பிள்ளைகளுக்கு விரோதமா கிரியை செய்கிற அந்தகார சக்திகளை செயலற்று போக செய்கிறது. ஆமென்.
1: ஆமென்.
0: பிசாசை வந்து அப்படி திகச்சு நிக்க, செயலற்று போக வைக்கணும்னா, நிர்கதியா நிக்க வைக்கணும்னா, அதுக்காக நமக்கு கையில் ஆண்டர் கொடுத்துக்கிற பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதம் ஆவியில காணப்படுகிற ஒருமைப்பாடு. ஆமென்.
1: ஆமென்.
0: ஒருமனம், ஒருமனம். ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: ஆனா ரெண்டு பேருக்கு இருக்கிறது ரெண்டு மனசு. ஆனா ரெண்டு மனசுலையும் காணப்படுகிறது ஒற்றை சிந்தை, ஒரே சிந்தை. அது கிறிஸ்துவின் சிந்தை. மத்தேயு 18:19 ஆண்டவர் சொல்றாரு, அல்லாமலும் உங்களில் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு
1: உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
0: பூமியில ரெண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தா பரலோகத்திலிருந்து ஒரு காரியம் உண்டாகுது. பரலோகத்துல ஒரு காரியம் உண்டாகணும்னா பூமியில இருக்கிற ரெண்டு பேரும் ஒன்னாகணும்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: ரெண்டு பேரும் பூமியில ஒருமனப்படுகிற பொழுது என்னையா நடக்குதுன்னா பரலோகத்துல ஒரு ஆக்ஷன் நடக்குது.
1: எஸ்.
0: பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும். இந்த ஒன்னஸ்க்குள்ளிருந்து பூமியில ஒருமனப்பட்டுட்டா அந்த பூமியில உண்டாகிற ஒருமனம் தான் பரலோகத்துல காரியங்களை உண்டாக்குகிறதுன்னு பிசாசுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கிறதுனால தான் அவன் பூமியில நாம ஒருமனப்படுறத விடுறதே இல்லை. அதனால நமக்கு விரோதமா அநேகர் எழும்பலாம், ஆனா நமக்கு விரோதமா நாமளே எழும்பிடக்கூடாது. அந்த காரியம் மிக மிக ஆபத்தானது. சபைக்கு விரோதமா அந்தகார சக்தியில் எழும்பலாம், ஆனா சபைக்கு விரோதமா சபை எழும்பிடக்கூடாது. ஒரு குடும்பத்துக்கு விரோதமா அந்தகார சக்தியில் எழலாம், ஆனா அந்த குடும்பத்துக்கு விரோதமா அந்த குடும்பமே எழும்பிடக்கூடாது. கணவனுக்கும் மனைவிக்கும் விரோதமா அநேக எதிர்ப்புகள் வரலாம், ஆனா அந்த கணவனும் மனைவியும் ஒருவருக்கு விரோதமா ஒருவர் என்ன செய்யக்கூடாது, எழும்பக்கூடாது. அது மிக மிக ஆபத்தானது. ஆனா பிசாசு இந்த பிரித்தாளுகை செய்கிற இந்த சூழ்ச்சியில ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப தந்திரமான ஒரு ஆள். நமக்கு விரோதமா பிறரை எழுப்ப அல்ல, நமக்கு விரோதமா நம்மளை எழுப்புறதுக்கு தான் அவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல. எப்படியாவது ஒரு சான்ஸ் எனக்கு என்ன செய்யாதா,
1: கிடைக்காதா?
0: Mark 3:24 ஆண்டவர் சொல்ற, ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் அந்த ராஜ்யம் நிலைநிற்க
1: மாட்டாது. ஹல்லேலூயா.
0: ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே, இஃப் a kingdom is divided and rebelling against itself, that kingdom cannot stand. தனக்கு விரோதமா தானே எழும்பி நிற்கிற ஒரு ராஜ்யம், தனக்கு விரோதமாய் தானே எழும்பி நிற்கிற ஒரு வீடு, ஒரு வீடு தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அந்த வீடு
1: நிலைநிற்க மாட்டாதே.
0: 25 அப்ப இந்த ஆண்டவர் சொல்ற காரியம் பாருங்க, பிசாசு ஒரு அமைப்பு வச்சிருக்கிறான். அவனுடைய கிங்டம் ஆர்டர் எப்படி இருக்குன்னா, தனக்கு விரோதமா தானே பிரிஞ்சிருக்கிற அந்த சிஸ்டம் மட்டும் அங்க இல்ல. அது வந்து அவன் ராஜ்யத்தில் அலோ பண்றதே
1: இல்ல.
0: இல்ல, வலுவான ஒரு கட்டமைப்பு, மிக வலுவான ஒரு
1: கட்டமைப்பு.
0: அந்த அமைப்புக்குள்ள இருந்து தான் அவன் நம்ம மேல யுத்தம் என்ன செய்யறான்,
1: தொடுக்கிறான்.
0: ஆண்டவர் என்ன சொல்றாரு, தனக்குத்தானே விரோதமா நாம பிரியாம ஒருவரோடு ஒருவர் இசைந்திருந்தா அந்த அமைப்பு வலுவான ஒரு கட்டமைப்பு. ஆனா இசைந்திருக்க வேண்டிய இருவர் தங்களுக்கு விரோதமா தாங்களே பிரிந்திருந்தா அது நிலைச்சு என்ன செய்யாது,
1: நிற்காது.
0: தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருத்தல் என்பது எவ்வளவு பலமான அமைப்பையும் பலவீனப்படுத்திடும். பார்க்கறதுக்கு வெளியில ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு, ஆனா உள்ள போய் பார்த்தா எல்லாம் தனித்தனியா இருக்கு. பார்க்கறதுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் இருக்கு. என்ன இருக்கு? ஸ்ட்ரக்சர். வெளியிலிருந்து பார்க்கறப்ப ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, ஆனா உள்ள போய் சிஸ்டத்தை பார்த்தோம்னா எல்லாம் தனித்தனியா இருக்கு. ஸ்ட்ரக்சர் இருக்கு, பட் இன்சைட் தே ஆர் டிவைடட். இது என்ன செய்யாத, அந்த ஸ்ட்ரக்சர் ரொம்ப நாளைக்கு நிலைச்சு
1: நிற்காது,
0: நிற்காது அப்படிங்கிற. எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி அது கண்டிப்பாக இடிஞ்சு என்ன செய்யும்,
1: விழும்.
0: அதனால தான் ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரை அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி பிசாஸ் என்ன பண்ணுறான், அதனுடைய சிஸ்டத்தை குறி வைக்கிறான்.
1: ஹல்லேலூயா.
0: அவன் ஸ்ட்ரக்சரை தொடுறவன் இல்லை, சிஸ்டத்தை டச் பண்ணுறவன். அவனுக்கு தெரியும், சிஸ்டத்தை தொட்டுட்டோம்னா, அமைப்பை தொட்டுட்டோம்னா, அமைப்பு ரீதியாக அவங்க தனித்தனியாக பிரிஞ்சிருக்கிற ஒரு காரியத்தை உள்ளே கொண்டு போயிட்டோம்னா அந்த ஸ்ட்ரக்சர் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, அது எவ்வளோ பெரிய ராஜ்யமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய குடும்பமாக இருந்தாலும் சரி, அது ஆட்டோமேட்டிக்காக நினைச்சு என்ன செய்யாது,
1: நிற்காது.
0: So devil is not trying to attack the structure, but he is targeting the system. Hallelujah.
1: Hallelujah.
0: அவன் ஓங்கி உயர்ந்து நிற்கிற அந்த அந்த பெரிய ராஜ்யத்தை குறிவைக்கிறது இல்லை, அந்த பெரிய ராஜ்யத்தை இயக்குகிற அந்த இன்வெர்ட் சிஸ்டம் என்கிற அந்த ஒன்னஸ்ல கை வைக்கிறான். உள்ள பிரிஞ்சு நின்றுட்டு வெளியில பெருசா உயர்ந்து நிற்க முடியாது. உள்ளுக்குள்ள தனக்கு விரோதமா தானே பிரிந்து நின்றுட்டு வெளியில பெருசா உயர்ந்து நிக்க யாராலும்
1: முடியாது.
0: அந்த உயரம் சீக்கிரத்துல இடிஞ்சு விழுந்துடும். டெவில் என்ன பண்றான், பலமான ஒரு அமைப்பை பலவீனப்படுத்த அந்த அமைப்புக்கு விரோதமா அந்த அமைப்புக்குள்ள இருக்கிற ஆட்களே எழுப்புறான். அமைப்புக்கு விரோதமா வெளியில இருக்கிற ஆட்கள் எழுப்புனா பிரச்சனை இல்லை, அமைப்புக்கு விரோதமா அமைப்புல இருக்கிற ஆளே எழும்புறான். உலகம் முழுசு தானே பிரச்சனை, செகுலர் வேர்ல்ட்லையும் சரி ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்லையும் சரி, இதுதான் இதுதான் இதுதான் வந்து இன்னைக்கு என்னது, அமைப்புக்கு விரோதமா எத்தனையோ பேர் எழும்புறான். அப்படி இல்லை, அமைப்புக்கு விரோதமா அமைப்புக்குள்ள இருக்கிறவனே என்ன செய்யறான்,
1: எழும்புறான்.
0: ஸோ ஸ்ட்ரக்சர் என்ன செஞ்சிருச்சு, இதனால பாதிக்கப்படுது. சிஸ்டம் வீக்கா இருக்கிறப்ப ஸ்ட்ரக்சர் ஒருபோதும் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்டர்னலா உள்ளுக்குள்ள வீக்கான ஒரு சிஸ்டத்தை வச்சுக்கிட்டு ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரக்சரை கட்டி காக்க நம்மளால முடியாது. ஸ்ட்ரக்சர் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு, ஆனா உள்ள இருக்கிற இன்டர்னல் சிஸ்டம் எப்படி இருக்கு, பயங்கர வீக்கா இருக்கு. உள்ள இருக்கிற சிஸ்டத்தை அமைப்பை எது வீக்காக்குச்சு, சிஸ்டம் தனக்கு விரோதமா தானே பிரிஞ்சிருக்கு. ஸோ திருமண பந்தம், திருமண வாழ்க்கை, குடும்ப உறவு, அது அந்த ஸ்ட்ரக்சர் உயர்ந்து இருக்கணும் அப்படின்னா அந்த உள்ளான அமைப்பு, அந்த அமைப்பில் இருக்கிற ரெண்டு பேருக்கு இடையில ஒரு ஒன்னஸ் இருக்கணும்.
1: ஆமென். ஆமென்.
0: அதான் நம்ம பார்த்தோம், டபுளா இருக்கிற ரெண்டு பேர் மிங்கிள் ஆகிறதுனால சிங்கிள் ஆகிறாங்க.
1: ஹல்லேலூயா.
0: தே பிகம் ஒன்.
1: ஒன்.
0: அண்ட் திஸ் இஸ் தி இன்டர்னல் சிஸ்டம்.
1: சிஸ்டம்.
0: அவங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கிறாங்க, ஒன்னா இருக்கிறாங்க, செஞ்சிருக்கிறாங்க. அதனால ஒரு டெவில் என்ன பண்றான், இன்டர்னல் சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருக்கிற வரைக்கும் ஸ்ட்ரக்சரை நம்ம ஒண்ணுமே செய்ய
1: முடியாது
0: முடியாது. ஆனா சிஸ்டத்தை தனக்கு விரோதமா தானே பிரிஞ்சிருக்க ஏதாவது செஞ்சோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் தானாவே கொலாப்ஸ் ஆயிரும்.
1: ஹல்லேலூயா.
0: ஸோ ஒரு அமைப்பானது தனக்கு விரோதமாக தானே பிரிந்திருக்க சத்துரு சூழ்ச்சி செய்கிறான். இந்த சூழ்ச்சியில சிக்கனா வீழ்ச்சி.
1: நிச்சயம்
0: நிச்சயம். சோ சேர்ந்திருக்க வேண்டிய நீங்களும் நானும் தனித்தனியா பிரிஞ்சு நிக்கிறப்ப அது நமக்கு விரோதமா சத்ருவ ஒன்னு சேர்த்துறோம். சேர்ந்திருக்க வேண்டிய நாம இருவரும் தனித்தனியா பிரிஞ்சிருக்கிறப்ப நமக்கு விரோதமா கிரியை செய்கிற அந்தகார சக்திகள் என்ன செஞ்சிடும்? நமக்கு விரோதமா கூட்டணி அமைச்சிரும். என்ன அமைச்சிரும்?
1: கூட்டணி
0: அமைச்சிரும். பலமான கூட்டணி அமைச்சிரும். நம்மளால ஒண்ணு செய்ய
1: முடியாது.
0: ஆனா நாம இருவராயிராமல் எந்த பிரிவினைக்கு இடம் கூடாம நாம ஒருமனப்பட்டு ஒருவராகும் பொழுது நமக்கு விரோதமா சத்ரு போட்டிருக்கிற அந்த முற்றுகைய சிதறடிச்சிடலாம். என்ன செய்யலாம்?
1: சிதறடிச்சிடலாம்.
0: தி பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. ஆமென்.
1: ஹல்லேலூயா.
0: நான் வழக்கமா நான் பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல ஒன்னஸ் குறித்து பேசுறப்ப இந்த பேசேஜ் குறித்து எனக்கு ஆண்டவர் அநேக இடங்கள்ல இந்த காரியங்களை நான் டீச் பண்ண தேவன் உதவி செஞ்சிருக்கிறார். அந்த ஒன்னு சாமுவேல்ல 11 அதிகாரம் அதுல இருக்கு பாருங்க, த பவர் ஆஃப் ஒன்னஸ். அது என்ன வேலை பண்ணும் அப்படிங்கிறத குறித்து அந்த 1 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அக்காலத்தில் நாகாஸ் என்னும் அம்மோனியன் வந்து
1: கேலியாத்தில் இருக்கிற யாபேசை முற்றுகை போட்டான்.
0: அப்பொழுது யாபேசின் மனுஷர் எல்லாரும் நாகாசை நோக்கி,
1: எங்களோட உடன்படிக்கை பண்ணும், அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள்.
0: சோ பலமான ஒரு ஒரு முற்றுகை.
1: ஹல்லேலூயா.
0: பிசீஜ்ட். என்னது?
1: முற்றுகை.
0: சுற்றி என்ன செஞ்சிட்டான்?
1: முற்றுகை.
0: வளைந்து கொண்டான். ஒன்னு சரண்டர் ஆகு, இல்லைன்னா உங்களை அழிக்காம என்ன செய்ய
1: மாட்டேன்.
0: பலமான ஒரு முற்றுகை. அப்ப அதற்கு அம்மோனியன் ஆகிய நாகாஸ், நான் உங்கள் ஒவ்வொருவருடைய வலது கண்ணையும் பிடுங்கி இதனால் இஸ்ரவேல் எல்லாவற்றின் மேலும் நெந்தை வர பண்ணுவதை நான் உங்களுடைய பண்ணும் உடன்படிக்கை
1: ஏற்ற.
0: அப்ப யாபேசட மூப்பர்கள் தத்தளிச்சு தைப்போடு வந்து ஸ்தானாதிபதிகள் சவுலின் ஊராகிய கிபியால வந்து இந்த மாதிரி தங்களுக்கு உண்டான இடுக்கனை, தங்களுக்கு விரோதமாக போடப்பட்டிருக்கிற முற்றுகையை குறித்து சொல்கிறாங்க. அப்போ இந்த செய்திகளை கேட்ட உடனே அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்கிறார்?
1: இறங்குறார்.
0: இறங்கி அவன் பண்ணுறான் பாருங்க, 6 சவுல் இந்த செய்திகளை கேட்ட உடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதுனா
1: அவன் மிகவும் கோபம் உண்டவனாக
0: ஓரினை மாட்டை பிடித்து
1: துண்டித்து
0: அந்த ஸ்தானாதிபதிகள் கையிலே கொடுத்து
1: இஸ்ரவேலின் நாடுகளுக்கு எல்லாம் அனுப்பி
0: சவுலின் பின்னாலேயும்
1: சாமுவேலின் பின்னாலேயும் புறப்படாதவன் எவனோ
0: அவனுடைய மாடுகளுக்கு இப்படி செய்யப்படும் என்று சொல்லி அனுப்பினான்.
1: அப்பொழுது கர்த்தரால் உண்டான பயங்கரம் ஜனத்தின் மேல் வந்ததினால்
0: அவர்கள் ஒருமனப்பட்டு
1: புறப்பட்டு வந்தார்கள்.
0: வந்ததினால் எப்படி வந்தாங்க?
1: ஒருமனப்பட்டு புறப்பட்டு
0: வந்தார். And terror from the Lord fell on the people, and they came out with one consent.
1: ஒன்று
0: திரண்டு வந்தார்கள்.
1: Hallelujah. Hallelujah.
0: இன்னொரு translationல இருக்கும் பாருங்க, they become one. எல்லாரும் எப்படி ஆயிட்டாங்க? ஒன்னு ஆயிட்டாங்க. இலக்கம் பார்த்தா மொத்தம் 330,000 பேர். இஸ்ரேவேலிருந்து வந்தது 300,000 பேர். யூதாலிருந்து வந்தது
1: 30,000
0: பேர். 330,000 பேரும் எப்படி ஆயிட்டாங்க?
1: ஒன்னாயிட்டாங்க.
0: எல்லாருக்குள்ளே ஒரே சிந்தை, ஒற்றை சிந்தை, ஒற்றை சிந்தை. 330,000 பேர் எப்படி ஆக்கிருச்சு?
1: ஒன்னாக்கிருச்சு.
0: ஒரு மனுஷனா ஆக்கிருச்சு.
1: ஆமென்.
0: They all turn as one. Man. Amen.
1: Amen.
0: One man army இல்ல, ஒன்னசா இருக்கிற ஆமி.
1: Yes.
0: இந்த ஒருமனை இந்த பக்கம் உண்டான பொழுது யுத்தத்துக்கு போனப்ப அந்த பக்கம் என்ன நடந்துச்சு? முற்றுகள் என்ன நடந்துச்சு? 11 மறுநாளிலே சவுல்
1: ஜனங்களை 3 படையாக வகுத்து கிழக்கு வெளுத்து வரும் ஜாபத்தில் பாளையத்திற்குள் வந்து வெயில் ஏறும் வரைக்கும்
0: அம்மோனியரை முறியடித்தார்.
1: தப்பினவர்களில் 2 பேராகிலும் சேர்ந்து ஓடி போகாதபடிக்கு எல்லாரும் சிதறி போனார்கள்.
0: 2 பேராகிலும் சேர்ந்து ஓடி போகாதபடி. வேற ஆம்பிளிஃபைட்ல என்ன இருக்கு? 2 பேராகிலும் so that no two of them remain together. So that no two of them remained together. அதாவது ரெண்டு பேர் ஒன்னா சேர்ந்து நிக்க முடியாதபடி எல்லாரும் அக்கக்கா, நம்ம லோக்கல் பாஷையில அக்கக்கா செதறி ஓடிட்டான்.
1: இருவர் கூட இணையாதபடி எஞ்சி இருந்தவர்கள் சிதறடிக்கப்பட்டார்களாம்.
0: அப்படிதான் இருக்கு என்ன
1: பொதுமொழிபெயர்ப்புல,
0: இருவர் கூட
1: இணையாதபடி எஞ்சி இருந்தவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள்.
0: பியூட்டிஃபுல்லான மொழியாக்கும். இருவர் கூட
1: இணையாதபடி எஞ்சி இருந்தவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள்.
0: சிதறடிக்கப்பட்டார்கள்,
1: சிதற தேங்கா மாதிரி
0: சிதற தேங்கா. சாமிக்கு நாம சிதற தேங்காய் உடைக்கிறத குறிச்சு மதம் சொல்லி கொடுத்தா நம்ம சாமி நமக்கு தேங்காய் உடைக்கிறார்.
1: எஸ்
0: நம்ம குரதம முற்றுகை போடப்பட்டிருந்த அந்த எதிரி தான் அந்த தேங்காய். என்ன ஸ்ட்ராங்காக இருக்கு இந்த தேங்காய், தேங்காய் அப்படி இருக்கு
1: ஸ்ட்ராங்.
0: என் பிள்ளைக்கு விரோதமாக இவ்வளவு வலுவாக நீ என்ன செய்கிற, ஸ்ட்ராங்கானு யுத்தம் பண்ண போகிற, முற்றுகை போட்டிருக்கல, அதனால் என் புள்ள ஒருமனை பட்டுட்டான். அதனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவன் அந்த தேங்காயை அந்த முற்றுகை எடுத்து ஓங்கி ஒரு அடி அடித்தா செதறு தேங்காய் எப்படி பறக்கும் சொல்லுங்க. சில்லு சில்ல
1: சில்லு சில்ல
0: துண்டு துண்டா
1: துண்டு துண்டா,
0: ஏதாவது ரெண்டு சில்லு ஒன்னா சேர்ந்து ஜாயின் பண்ணி செதறுமா?
1: இல்ல,
0: ஒன்னா இருந்த தேங்காய் சில்லு சில்ல துண்டு துண்டா
1: துண்டா,
0: அதனாலதான் அதுக்கு பேரு செதறு தேங்காய்.
1: எஸ்
0: ஹல்லேலூயா. அப்ப உள்ள இருக்கிற அமைப்பு ஒருமனப்படுறப்ப டெவிலோட வியூகம் எவ்வளவு பலமா இருந்தாலும் சரி அந்த வியூகத்தை செதறடிச்சிடலாம்.
1: எஸ்
0: உங்க குடும்பத்துக்கு விரோதமா சத்துரு போடப்பட்டிருக்கிற அந்த முற்றுகையை கண்டு பயப்படாதீங்க. முற்றுகை போட்டிருக்கான், என் திருமண வாழ்க்கைக்கு விரோதமா சத்துரு என்ன போட்டிருக்கான்,
1: முற்றுகையை போட்டிருக்கான்,
0: பலமா சூழ்ந்து கொண்டு என்னை அச்சுறுத்துறான். பலமான வியூகம், வலுவான முற்றுகை, வருஷக்கணக்கா முற்றுகை, சரண்டராக சரண்டராக சரண்டராக, இல்லைன்னா உன்னை கொன்றுவேன் கொன்றுவேன் சொல்லி முற்றுகை போட்டு சத்துரு தேவன் உண்டாக்கின அமைப்ப வலுவிலக்க செய்யும்படி முற்றுகை போட்டிருக்கிறான். ஆனா தேவன் சொல்றாரு, நீங்க ஒருமனை பட்டீங்க அப்படின்னா, அஸ் எ சிஸ்டமா நீங்க ஒன்னா இருந்தீங்கன்னா அந்த வலுவான முற்றுகையை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு
1: இல்லை.
0: 330,000 பேர்
1: ஒரே ஆளானப்ப
0: அம்மோ அந்த நாகாசோட படை சிதறிடுச்சு.
1: எஸ்
0: எனக்கு இதில் என்ன சத்தியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார்னா, சபை அல்லது குடும்பம் அல்லது ஸ்தாபனம் தனித்தனியாக பிரிஞ்சிருக்கும்னா துண்டு துண்டாக சிதறி கிடக்கும் அப்படின்னா நாகாஸ் மாதிரி எதிரி ஒன்றா சேர்ந்து வந்து அந்த அமைப்புக்கு விரோதமாக முற்றுகை போடத்தான் செய்வான். என்ன செய்வான்? முற்றுகையை போடத்தான். ஏன் பலமான முற்றுகையை கூட்டணி அமைப்புக்குள்ள பல கூட்டணி, எப்பவுமே அமைப்புக்குள்ள உண்டாகிற கூட்டணி கூட்டணிய அந்த அமைப்பு ரொம்ப என்ன செஞ்சிடும், அணிக்குள்ள கூட்டணி வைக்காதீங்கப்பா, ஒரே அணியா இருங்க. நீங்க என்னடா அணிக்குள்ள என்ன செய்றீங்க,
1: கூட்டணி வைத்துக் கொள்கிறீர்களே,
0: இது உருப்படுமா அணியை என்ன செஞ்சிருச்சு இப்போ
1: கூட்டணி.
0: ஏன்னா அவர் அந்த பக்கம் அவர் ஒரு 10 கோஷ்டிக்கு தலைவர், இவர் ஒரு 5 கோஷ்டிக்கு
1: தலைவர்
0: இவர் என்ன சொல்றாரு, நான் வந்து ஒரு 2 பேர் கொண்ட ஒரு கோஷ்டிக்கு நானு
1: தலைவர்
0: அப்படின்னு உட்கட்சி பூசல் இதுதான் சொல்றாங்க. என்னது உட்கட்சி?
1: உட்கட்சி பூசல்.
0: பூசல் உட்கட்சி பூசல் அப்படின்னா என்னன்னா கோஷ்டி பூசல். சில கட்சிகளுக்குள்ள நிறைய உட்கட்சி பூசல் இருக்கிறதுனாலதான் அந்த கட்சியால தலை தூக்கவே முடியல. பேரெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். உட்கட்சி பூசல் இருக்கிற கட்சியால என்ன செய்ய முடியல,
1: தலை தூக்க முடியல,
0: தலை தூக்கவே முடியல. அப்ப இங்க பல பூசல்கள், ஆனா இதன் மத்தியில தேவன் கிரியை செஞ்சு எல்லாரையும் ஒன்னாக்குறாரு. பாருங்க, 5 பேரா தனியா நின்னவன், 10 பேருக்கு குரூப்பாக தலைவராக இருந்தவன், 20 பேருக்கு தலைவராக இருந்தவன், எல்லாத்தையும் மறந்துட்டு எல்லா பூசலையும் மறந்துட்டு எல்லாம் ஒன்றா என்ன செஞ்சிட்டான், சேர்ந்துட்டான். அந்த பக்கம் இருக்கிற 5 பேர் இங்கே வந்துட்டார், இந்த பக்கம் இருக்கிற 10 பேர் வந்துட்டார். இப்போ எந்த விதமான உட்கட்சி குழப்பம் எதுவுமே இல்லாமல் எல்லாம் எப்படி ஆயிட்டாங்க,
1: ஒன்றாய்
0: ஒன்றாயிட்டாங்க.
1: ஹல்லேலூயா.
0: ஸோ 20 ஒரு நாளாக பிரிச்சிங்கன்னா எத்தனை பிரிக்கலாம்?
1: அஞ்சு குரூப்பா?
0: நாலு அஞ்சு குரூப் ஐநாங்க
1: 20
0: 20 30 மூணாக பிரிச்சா? மூணு பத்தா
1: 30
0: 25 அஞ்சா பிரிச்சா? ஐயஞ்சா
1: 25
0: 40 பத்தா பிரிச்சா? பைத்தினாங்க
1: 40
0: 40 ஸோ இதான் பிரித்து பிரித்து பிரித்து பிரித்து பிரித்து பிரித்து ஆனால் ஒரு அஞ்சை சிதறடிச்சா?
1: தனித்தனியா
0: அஞ்சை அஞ்சை பிரித்து அப்படி பிரிக்கலாம். ஒன்னா பிரிக்கிறது பேர் இல்லை, சிதறி ஓடுது.
1: எஸ்
0: என்ன செய்யுது?
1: சிதறி ஓடுது.
0: இந்த இந்த இந்த பக்கம் பிரிஞ்சு நின்று பூரா ஒன்னு ஆயிட்டான். அதாவது அஞ்சு பேர் ஒரு கோஷ்டி, பத்து பேர் ஒரு கோஷ்டி பூரா என்ன செஞ்சிருச்சு?
1: ஒன்னாயிருச்சு.
0: சவுலோட தலைமையில ஒன்னாயிட்டாங்க. இப்ப எதிரியில வலுவா இருந்தவன் பூரா என்ன ஆயிட்டான்? ரெண்டு பேரும் கூட ஒன்னா சேர முடியாதபடி, எவனுமே தனக்குள்ள கூட்டணி அமைக்க முடியாத விதத்துல எல்லாம் சிதறிட்டான்.
1: எஸ்,
0: அப்ப ஆண்டவர் சொன்னார், சபையாகிய நீங்க ஒன்றுபட்டா சத்ருவை சிதறடிக்கலாம். சபையாராகிய நீங்க, ஒரு கணவன் மனைவியா இருக்கிற நீங்க, நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு நின்னா, இந்த மாதிரி பிரிஞ்சு நின்னா உங்க குடும்பத்துக்கு விரோதமா சத்துரு போட்டிருக்கிற முற்றுகை பலமா இருக்கும்.
1: எஸ்,
0: அந்த சபைக்கு விரோதமாய் போடப்பட்ட முற்றுகை பலமா இருக்கும். அந்த ஸ்தாபனத்துக்கு விரோதமா போடப்பட்ட முற்றுகை
1: பலமா
0: இருக்கும். நமக்கு விரோதமா நாமளே பிரிஞ்சுக்கிட்டு நாம என்னதான் ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்தை கொண்டு எந்த எந்த பிசாசனுடைய முற்றுகையை முறியடிக்க நம்மளால
1: முடியாது.
0: முடியாது.
1: ஹல்லேலூயா.
0: ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அது. அப்ப முற்றுகையை முறியடிக்கணும்னா நாம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ரெண்டு பேரு கடையில என்னமோ ஒண்ணு சிக்கி இருக்கு பாருங்க, அதை வெளியே எடுத்து போட்டுறணும். உள்ள சிக்கி இருக்கிறத
1: வெளியே எடுத்து போட்டுறணும்.
0: அருமையான ஒரு ஓமையை சொல்லி கொடுத்தாரு அன்னைக்கு ஒரு மேரேஜ்ல நான் ப்ரீச் பண்றேன். வாய் நிறைய சோறு, நல்ல ருசியான பதார்த்தம் எங்க இருக்கு?
1: வாய்க்குள்ள.
0: அப்ப ரெண்டு பல்லு, மேல் வரிசை பல்லு கணவன், கீழ் வரிசை பல்லு
1: மனைவி.
0: மனைவி இந்த ரெண்டு பல்வரிசைக்கு நடுவில் தான் அந்த ருசியான பதார்த்தத்தை மென்று என்ன செய்யணும்?
1: தின்று சாப்பிட.
0: மென்று தின்று. அப்ப அந்த ருசியான பதார்த்தத்தை ரெண்டு பல்லும் மெல்லலான்னு பார்த்தா அந்த ரெண்டு பல்லுக்கு நடுவில் ஒரு கல்லு சிக்கிருச்சு. அப்ப ரெண்டு பல்லுக்கு இடையில ஒரு கல்லு சிக்கினா எவ்வளவு ருசியான பதார்த்தத்தையும் நம்மளால மென்று தின்ன முடியுமா?
1: சாப்பிட முடியாது.
0: இப்போ வாயில என்ன இருக்கு அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, வாயில எப்படி ருசியான பதார்த்தம் இருக்குங்கிறது முக்கியம் இல்லை, ரெண்டு பல்லுக்கு இடையில என்ன சிக்கி இருக்குன்றதுதான் முக்கியம். அதனாலதான் வீட்டில் நல்லா இருக்கிறோம், ஒரு குறையும் இல்லை. வீட்டில் எல்லாம் எந்த பொருளுக்கும் பஞ்சமே இல்லை. வீடுக்கு குறையில,
1: வாசலுக்கு
0: குறையில, நகைக்கு குறையில, சொத்துக்கு குறையில, படிப்பு குறையில, பதவிக்கு குறையில, ஒரு குறையும் இல்லை. வீட்டில் எங்களுக்கு இருக்கிறதுல ஒரு குறையும் இல்லை. ஆனால் உங்கள் வீட்டில் எல்லாம் இருக்குது, ஆனால் உங்கள் ரெண்டு பேர் கடையில் என்னமோ ஒன்று இருக்கு. அதுதான் உங்கள் பல்லு கடையில் சிக்கின ஒத்த கல்.
1: எஸ்,
0: ஆண்டு சொல்லார் அந்த ஒத்த கல்லை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மணம் வந்துடும்.
1: ஹல்லேலூயா.
0: அந்த ஒற்ற கல்லு தான் பிரச்சனை.
1: ஆமென்.
0: இந்த ஒற்ற கல்லை ரிமூவ் பண்ணியாச்சுன்னா நமக்கு விரோதமா போடப்பட்ட முற்றுகைய முறியடிச்சிடலாம்.
1: ஆமென்.
0: அந்த ஒத்த கல்லை ரிமூவ் பண்ண முடியாதா?
1: ஹல்லேலூயா.
0: படாத பாடு படுத்ததே உங்க ரெண்டு பேரையும், மேல் வரிசையும் காலி பண்ணுது,
1: கீழ் வரிசையும் காலி பண்ணுது,
0: கீழ் வரிசையும் காலி பண்ணுது, ரெண்டையும் சின்னவனப்படுத்தது எது? அந்த ஒற்றை
1: கல்.
0: ஹல்லேலூயா. அந்த கல் என்னன்னு கண்டுபிடிங்க. அந்த கல்லை கவனமா எடுத்து வெளியில போட்டுருங்க.
1: ஹல்லேலூயா.
0: எல்லாம் சரியாயிரும். அறவை சரியா இருக்கும். ரெண்டு பற்களுக்கு இடையில
1: அறவை,
0: அறவை சரியா இருக்கும். ஆமென். நீங்க வாயில ஒற்ற கல்லு ரெண்டு பல்லு கடையில் சிக்கி இருக்கிறப்ப என்னதான் ருசியான பதார்த்தம் வாயில இருந்தாலும் ருசிக்க முடியுமா?
1: முடியாது.
0: ருசி எப்போ வரும்?
1: அந்த கல்லை நீக்கு.
0: இங்க பாருங்க, கல்லு சிக்குன்னு அதான் நிலைமை. நல்லா காட்டுங்க என்ன இருக்கு. குடும்பங்கிற அமைப்பு, இந்த இந்த மனுஷன் குடும்பங்கிற அமைப்பு, குடும்பங்கிற அமைப்பு ஏன் இந்த பாடுபடுதுன்னா, இந்த கணவன் மனைவி ரெண்டு பல்வரிசி கடையில் நிக்கின ஒத்த
1: கல்லு
0: கல்லு அந்த அமைப்பு இப்படி ஆக்கிருச்சு.
1: எஸ்,
0: இப்ப வாயில கல்லை வச்சுக்கிட்டு நீங்க சவைக்க முடியாது. நீங்க சவைச்சாதான் சுவையே தெரியும்.
1: ஆமென்.
0: மேரேஜ் லைஃபோட மேரேஜ் லைஃப் எக்ஸலண்டான ஒரு ருசி உள்ளதா இருந்தோம், ஏன் அதை சுவைக்க முடியல அப்படின்னா, அந்த காரியத்தை சவைக்க முடியாதது கோளாறு. ஏன் சவைக்க முடியல அப்படின்னா, ஒத்த கல்லு, ஒத்த கல்லு. அதை எடுத்துட்டேன்னா அதை நீ சவைச்சு சாப்பிட ஆரம்பிப்ப. நீ சவைச்சு சாப்பிட்றப்ப தான் அதில் இருக்கிற ஜூஸ், அதில் இருக்கிற டேஸ்டை ரிலீஸ் ஆகும்.
1: ஆமென்.
0: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: அப்போ இந்த ரெண்டு பேரும் கடையில் கிடந்து அந்த ஒரு கல் படா படுத்தத அது தூக்கி போட்டுற முடியாதா? அது குடும்பத்தை தேவன் நமக்குன்னு ஏற்படுத்தி கொடுத்த அந்த குடும்பத்தை, அந்த குடும்பத்தின் காரியங்களை, அந்த தெய்வீக அமைப்பில் இருக்கிற அந்த அற்புதங்களை நம்மளால் அனுபவிக்க முடியாத விதத்தில் நம்மளை தடை செய்கிறதே, அதை ரிமூவ் பண்ணக்கூடாதா? பல்லு கடையில் ஒரு கல் சிக்கினா மட்டும் உடனே அதை எடுத்து போகிறதுக்கு எல்லாத்தையும் நிப்பாட்டிடுறியே, சாப்பாட்டை நிறுத்திடுற, சோறு தட்டில் அப்படி நம்ம பிசைஞ்சிட்டு இருக்கிறப்ப பிளேட்டில் ஒரு கல் அருவிருச்சுன்னா முதல்ல நிறுத்திட்டு அப்படி குத்தி குத்தி பார்த்து தேய்ச்சி பார்த்து எங்கன ஒரு மாதிரி சத்தம் வருதுன்னு பார்த்து, அப்புறம் கையில் அப்படியே அமுக்கி அதை கொஞ்சம் நசுக்கி நசுக்கி பார்த்து, ஆகா ஒத்த கல் எடுத்து போட்ட பின்னாடி தான் என்ன
1: செய்கிறோம்,
0: சாப்பிட்றோம். இப்போ லைஃப்லேயும் அப்பப்போ என்னமாவது ஒன்று நெருடுதுன்னா, ஏதாவது உரசுதுன்னா, நம்ம கொஞ்சம் என்னடா ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு சத்தம் என்ன செய்யுது உள்ளுக்குள்ள ஃபேமிலிக்குள்ளே
1: கேட்குது
0: வருது, அதை கொஞ்சம் உரசி பார்த்து எங்கே வருது, இந்த இங்கே உரசிப்பார், என்னமோ ஒன்று சத்தம் கேட்டுச்சு, இங்கே உரசிப்பார், இங்கே உரசிப்பார், இங்கே தான் என்ன செய்யுது சத்தம்
1: கேட்குது
0: வருதுன்னு எவ்வளவு கேர்ஃபுல்லாக தட்டை அலசி ஆராய்ஞ்சு அந்த ஒற்றை கல்லை தூக்கி வெளியில் போட்டுட்டு அதுக்கப்புறமும் கவனமாக மெதுவாக மென்று மென்று பார்த்து ஏதாவது. எவ்வளவு கவனமாக இருக்கிறோம் சாப்பாட்டில், சாப்பாட்டில் இந்த கல் விஷயத்தில் இவ்வளவு கவனமாக இருக்கிறோமே, கல்யாண விஷயத்தில் எவ்வளோ கவனமாக இருக்கணும். சாப்பாட்டில் கல் விழுந்தால் அதை கவனமாக எடுத்து போடுற, கல்யாணத்தில் கல் விழுந்துருக்குடா,
1: எஸ்
0: நீ பாட்டில் அதெல்லாம் ஒன்றும் செய்யாதுன்னு சொல்கிற, ஆண்டவர் எவ்வளோ அருமையாக நம்ம இடத்துல சொல்லி கொடுக்குறாரு. அது சபையாக இருந்தாலும் சரி, அந்த ஒற்றை கடலை எடுத்து போடாமல் சபையினுடைய ஒருமணம் ரெஸ்டோர் ஆகாது. அது ஸ்தாபனமாக இருந்தாலும் சரி, அந்த நெருடலை உண்டு பண்ணுகிற உறவில் நெருடலை உண்டு பண்ணுகிற அந்த ஒற்றை கல்லை தூக்கி வெளியே போடாமல் எதுவும் சரியை பண்ண நம்மளால்
1: முடியாது.
0: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: இதில் நாம் கவனமாக விழிப்பாக இருக்கிற பொழுது நம்முடைய மேரேஜ் லைஃபை நம்மளால் காத்து கொண்டு இந்த இந்த இந்த ஒருமணத்துக்குள்ளேருந்து நமக்கு விரோதமாக, குடும்பத்துக்கு விரோதமாக போடப்பட்ட முற்றுகையை நம்மளால் முறியடிக்க முடியும். ஆமே.
1: ஆமே.
0: ஸோ இந்த இருவர் ஒருமித்து நடந்தால், ஒருமணப்பட்டு உங்களில் இருவர் ஒருமணப்பட்டிருந்தால் ஒழிய அவர்கள் ஒருமித்து நடந்து போவார்களோ.
1: எஸ்
0: ஆமே.
1: ஹல்லேலூயா.
0: ஆமோஸ் 3:3 நீங்கள் என்ன செய்யக்கூடாது, மறக்கவே
1: கூடாது.
0: ஸோ கணவனும் மனைவியும் ஒருமணப்பட்டால் முற்றுகை என்ன செய்யலாம், முறியடிக்கலாம். எப்படி முறியடிக்கலாம், துண்டு துண்டா சிதறடிச்சு முறியடிக்கலாம். ஓகே. ஆனால் கணவனும் மனைவியும் தனித்தனியாக பிரிஞ்சிருந்தா அங்கங்கே அங்கங்கே அங்கங்கே சிதறி கிடக்கிற சத்துருலாம் ஒன்றா என்ன செஞ்சிருவான்,
1: சேர்ந்துருவான்.
0: டேய், இவங்க ரெண்டு பேரும் கடையில் ரெண்டு பேரும் பேசிக்கிறதே இல்லையா, ரொம்ப நாளா ஒருத்தருக்கு ஒருத்தர் சிரிச்சு ரொம்ப நாளாக ஆச்சான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுனாலே அந்த குடும்பத்துக்கு உரதமாக பிசாசு அப்படி அணிவகுத்துருவான். பல இடத்துல இருக்கிற படையெல்லாம் ஒன்னா திரட்டி சுத்தி என்ன செஞ்சிருவான், அணிவகுத்து முற்றுகை போட்டுருவான். இந்த மிலிட்ரி அந்த சிஸ்டத்தை ஒட்டச்சு செதறடிச்சு அவனை துண்டு துண்டா செதறதேங்காய் ஆக்கணும்னா, வெரி சிம்பிள், நீங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு இடையில பெரிய உறுத்தலை உண்டு பண்ணுகிற அந்த ஒற்றை கல்லை தூக்கி வெளியில போட்டுட்டு நீங்க மேரேஜ் லைஃப வாழ ஆரம்பிங்க, முற்றுகை முறியடிக்கப்படும். எப்படி, பெரிய அசிங்கமா மிகப்பெரிய அவமானப்பட்டு ஓடுவான். எப்படின்னா தனித்தனியா ஓடுவான். எப்படி ஓடுவான்,
1: தனித்தனியா
0: ஓடுவான்.
1: ஹல்லேலூயா.
0: ஸோ இன்னும் உங்களோட பேசணும்னு நான் வந்தேன், ஆனால் எனக்கு முக்கியமான ஒரு காரியத்தை இப்போ நான் தொடணும், அது தொட்டா டைம் ஆயிடும். ஸோ நாளைக்கு இதை குறித்து உங்களோட நான் பேசுகிறேன். ஆமே.
1: ஆமே.
0: ரெண்டு பேர் ஒன்று அப்படி ஒரு அணி ஆகிற பொழுது அது என்ன மாதிரி ஒரு வேலையை லைஃப்பில் செய்யுது அப்படிங்கிற அந்த சுவை இருக்கு பாருங்க. இன்னைக்கு சொன்னேன் பாருங்க, அதை சுவை அந்த சவைச்சா தான்
1: அந்த சுவை
0: சுவை தெரியும். அது என்ன சுவை, அது எப்படி சவைக்கிறது, அதை குறித்து நாளைக்கு அந்த காரியத்தை நமக்கு அப்படி ருசி காட்ட போறார் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: அதனால நாளைக்கு எங்களோட நீங்க வழக்கம் போல இணைந்திருங்கள், கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆமென்.
1: ஆமென்.
0: தேங்க்யூ ஜீ.

0: ஆண்டவரோட தனிப்பட்ட பர்சனல் ரிலேஷன்ஷிப்லையும் பாருங்களேன், நம்மளால ஏன் ஒரு இன்டெப்தா அவரோட ஒருமனப்பட முடியலன்னா, ஏதோ ஒரு ஒரு சின்ன காரியம் உள்ள கடந்துட்டு பல்லு கடையில் சிக்கின அந்த சின்ன கல் போல அவருக்கு நமக்கும் இடையில ஏதோ ஒன்று, ஏதோ ஒன்று, ஏதோ ஒன்று, அது ஒரு நெருடலை உண்டாக்குது, ஒரு உறுத்தலை உண்டாக்குது. அந்த ஒற்ற விஷயத்தோடு நான் போராடுறேன். அதனால தான் இந்த காட்லி லைஃப்பில் இருக்கிற அந்த மகத்துவங்களை, அதை வந்து அது என்ன சொல்கிறது, கை கெட்டினது எது கெட்டலை,
1: வாய்
0: வாய் கெட்டலை. நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மாத்திரேன், வாய் கெட்டினது வயிற்று கெட்டலை, தொண்டைக்குழிக்குள்ள போல. ஆக்சுவலாக அதை நான் வந்து நல்லா சவைச்சு சுவைச்சிருக்கணும். கிறிஸ்துக்குள்ள எனக்கு இருக்கிற வளங்களை நான் நல்லா அவரோட உறவாடி சவைச்சு என்ன செஞ்சிருக்கணும், சுவைச்சிருக்கணும். ஆனால் அதை ஏன் செய்ய முடியலன்னா, எல்லாம் வாயில் இருக்கு, ஆனால் அதோட சேர்ந்து ஏதோ ஒரு கல் இருக்கு. அதை நான் சரி செய்யாத வரைக்கும் எனக்குன்னு அவர் வச்சிருக்கிற இந்த அருமையான காரியங்களை என்னால் அனுபவிக்க முடியாது. வருஷ கணக்காக அந்த ஒத்த கல்லோட போராடுறீங்களே, அந்த கல் வேணாம், அந்த கல் வேண்டாம். அவருக்குள்ள நீங்கள் அனுபவிக்க வேண்டிய சகல சந்தோஷங்களையும் அடியோட பறிக்கிற அந்த ஒற்ற கல்லோட பற்களுக்கு சகவாசம் வேண்டாம். அவரோடு உள்ள உறவுக்கும் அப்படிதான், கணவன் மனைவியோடு உள்ள உறவுக்கு இடையிலையும் கல் வரக்கூடாது, அவருக்கு நமக்கு இடையிலையும் கல் வரக்கூடாது, கணவன் மனைவிக்கு இடையிலையும் கல் வரக்கூடாது, சபையாருக்கு நமக்கும் இடையிலையும் கல் வரக்கூடாது, சபையார் ஒருவருக்கொருவர் உள்ள உறவுல இடையிலையும் ஒரு கல் என்ன செய்யக்கூடாது,
1: வரக்கூடாது.
0: பிசாசு பார்த்தான், இப்படியே விட்டா இவங்க நல்ல சவைச்சு என்ன பண்ணிடுவானுங்க, சுவைச்சிருவானுங்க. சவைக்கிறதுக்கு பல் இருக்கு, அதனால் ஒன்றும் செய்ய முடியாது. இவர் பரிமாறுற பதார்த்தத்தில் சுவை இருக்கு, அதையும் ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாம் இருக்கு, அதனால இவனுக்கு எதிராக என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா பாரு, அந்த ரெண்டு பல்வரிசை கடையில் ஒரு ஒத்த கல்லை வச்சுட்டான்னா அவ்வளவு அவுட்டு.
1: எஸ்,
0: தனக்கு விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும்
1: நிலைத்து நிற்காது.
0: ரெண்டு பல்வரிசையும் ஒன்னும் அலைனாக முடியாததுக்கு காரணம் ஒற்ற கல். பெரிய கல் இல்லைங்க, சின்ன கல் உள்ள வந்தா கூட ரெண்டு பல்லு சரியா ஒண்ணு அலைன என்ன செய்யாது,
1: ஆகாது,
0: ஆகாது, ஆகவும் முடியாது. தேவன் அப்படிதான் அந்த திருமண அமைப்பை, சபை என்கிற அமைப்பை, உறவுகள் என்கிற அமைப்பை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கிறாரு. So remove that little stone. உங்க திருமண பந்தத்தை அனுபவிக்க முடியாத விதத்துல, ஆண்டவரோட உள்ள ஐக்கியத்துல வளர முடியாத விதத்துல, அந்த அனுபவத்தை முழுசா உணர தடையா இருக்கிற அந்த ஒற்றை
1: கல்.
0: அருமையா காயின் எடுத்துட்டா பாருங்க, சாப்பாட்டை ஒண்ணும் செய்யல, என் நாக்குல அந்த ருசிக்கிற அந்த ருசிக்கிற நாக்கையும் ஒண்ணு என்ன செய்யல, செய்யல. பற்களையும் ஒண்ணு என்ன செய்யல,
1: செய்யல.
0: எல்லாம் அத அப்படியே இருக்கு. ஆனா அவன் ஜரக்க கொண்டு வந்து உள்ள வச்சான் பாருங்க, எதையுமே சுவைக்க முடியல, எதையுமே செய்ய முடியல, வாயே ஸ்தம்பிச்சு போச்சு. ஆண் மனிதன் இருக்கு, அதுக்கு பிறகு வாய் சவைக்கிறதுக்கு பதில் அப்படியே நாக்கு துளாவுது. என்னடா பண்ணுது, நாக்கு ஆராய்ச்சி பண்ணுது, ஏன்டா இவ்வளவு ஆராய்ச்சி வாயில முழுங்க, இல்ல இல்ல இல்ல, என்னமோ ஒண்ணு சிக்கி இருக்கு உள்ள, என்ன செய்யுது, அது அப்படியே துளாவி. அப்புறம் மெல்ல கடிச்சு பார்த்து, இங்கதான் என்ன செய்யுது இருக்குன்னு நாக்கு வாய் என்ன சர்ச் பண்ணுது. சம்பந்தம் இல்லாத ஒத்த கல் உள்ள வந்துருச்சுன்னா நாக்கும் வாயும் படாத பாடுபட்டு நாக்கு துளாவது, பல் இது பண்ணுது, அதை எடுத்து வெளியில போடுற வரைக்கும் எல்லாமே அப்படியே முடங்கி போதா. அந்த மாதிரி நம்முடைய ரிலேஷன்ஷிப்லயும் நாம சர்ச் பண்ணி இருதயத்தை ஆராய்ந்து, எதிரா திகட்டலை உண்டாக்குது, எதிரா சஞ்சலத்தை உண்டாக்குது, எடுத்து போடுறாத அப்படின்னு சொல்லி நாம அதை கவனமாக அதை நம்ம ரிமூவ் பண்ணுக்கிற பொழுது மேரேஜ் லைஃபை காத்துக்கொள்ளலாம், ஆண்டவரோட நமக்குள்ள உறவை என்ன செய்யலாம்? காத்துக்கொள்ளலாம். சபையாரோட நமக்குள்ள உறவை என்ன செய்யலாம்?
1: காத்துக்கொள்ளலாம்.
0: எது உறுத்துது, எது நெருடலா இருக்கு, எது வாழ்க்கையை ருசிக்க முடியாத விதத்துல தடையா இருக்கு, அந்த ஒற்றை கல்லை கண்டுபிடிங்க. And you will enjoy அந்த திருமண காரியத்தினுடைய அந்த சொல்லுது அந்த delights of marital life என்ஜாய் பண்ண அங்கதான் முடியும்.
1: ஆமென்.
0: தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் இந்த காலை நேரத்திலையும். அன்று நாங்க களைப்போட வந்தாலும் நீங்க ஃப்ரெஷ்ஷா எங்களோட பேசுறதுக்காக நன்றி. உங்களுடைய ஜனத்தோட பேசும்படி, எங்களோட பேசும்படி நீங்க எவ்வளவு ஆர்வமா இருக்கிறீங்க. தொடர்ந்து எழுச்சி எங்களுக்குள்ள கடந்து வருகிற இந்த உங்களுடைய ஃப்ளோவுக்காக நாங்க நன்றின்னு சொல்றோம். அந்த ஒற்றை கல்லை குறித்து இன்னைக்கு எங்களோட பேசுறதுக்காக நன்றி. அந்த ஒற்றை கல் உங்கள் ரெண்டு பேரும் கடையில் வந்ததுனால தான் திருமண வாழ்க்கைக்கு விரோதமாக சத்துரு போட்டிருக்கிற அந்த முற்றுகை பலமாக இருக்கு. அந்த முற்றுகையை சிதறடித்து, அந்த முற்றுகையை முறியடிக்கணும்னா பல்லுக்கு இடையில் சிக்கியிருக்கிற அந்த ஒற்றை கல்லை ரிமூவ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த முற்றுகை முறியடிக்கப்படும், தனித்தனியாக சிதறடிக்கப்படும்னு ஒரு அற்புதமான ஆலோசனை சொல்லி உங்களில் ரெண்டு பேர் ஒருமித்திருந்தால் ஒழிய, ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய அவர்களால் ஒருமித்து நடக்க கூடுமோ என்ற நாமோஸ் 3:3 வச்சு எங்களோட நீங்கள் பேசினதுக்காக உமக்கு நன்றி. இது கால் கட்டு இல்லைப்பா, இது அன்பின் கட்டு. கால் கட்டு தான் சுதந்திரத்தை பறிக்குது, ஆனால் அன்பின் கட்டில் ஒருவரால் ஒருவர் ஆண்டவரே நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம். அந்த ஒருமனத்துக்குள்ளேருந்து தான் பரலோகத்தில் பல காரியம் உண்டாகுது. அதுக்காக எங்களுக்கு இடையில் நீங்கள் போட்டிருக்கிற அந்த அன்பின் கட்டுக்காக உமக்கு நன்றி. கணவன் மனைவி கடையில் அந்த ஒற்றை சிந்தை காணப்பட நீங்கள் கிருபை செய்யுங்க. இந்த நாள் எங்களோடு இடைவிட்டதற்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
3: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படுந்தீர்களானால் ஆசீர்வாதமும், எங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும்.
1: பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களையும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே சாபத்தை கொண்டு வரும் என்றும் இதன் மூலம் நாம் அறிந்து கொள்வோம். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நம்மை அர்ப்பணிப்போம்.

34வது சங்கீதம் 8வது வசனம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதக்காரன் ருசித்து பார்த்து சொல்லுகிறான், கர்த்தர் நல்லவரதை ருசித்து பாரு, அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்பதை குறித்து கடந்த 3 வாரங்களாக நாம் போதித்து வருகிறோம். முதலாவது எபிரேயர்களது நிருபம் 12வது அதிகாரத்தின் மூலமாக சிட்சை எப்படி உண்டாகிறது என்பதை குறித்து பார்த்தோம். கர்த்தர் சிட்சிக்கிற விதம் என்ன, நம்முடைய வாழ்க்கையில் நேரிடுகிற எல்லா பொல்லாப்புகளுக்கும் கர்த்தர் தான் காரணமா? அநேகர் சொல்லுகிறார்கள், இவையெல்லாம் கர்த்தருடைய சிட்சை, கர்த்தர் இப்படிதான் சிட்சிக்கிறார், இப்படிதான் நம்ம வழி நடத்துகிறார், இதெல்லாம் கர்த்தருடைய சிட்சை. சில நேரத்தில் தீமையை கொடுக்கிறார், ஏனென்றால் அது கர்த்தர் சிட்சிக்கிற விதம் என்று சொல்லுகிறார்கள். ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் அவன் செய்கிறது தவறு என்று தெரிந்தால் அவனை சிட்சிக்கிறது இப்படிதான் சிட்சிக்கிறார் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அது அப்படி அல்ல என்பதை நாம் தெளிவாக எடுத்து காண்பித்தோம். மாம்ச பிரகாரமான தகப்பன்மார் மாம்ச பிரகாரமாக நம்ம சிட்சிக்கிறார்கள். அவர்கள் இந்த மாம்சத்தில் 2 போட்டாதான் நமக்கு விளங்குது இல்லையா? ஆனா ஆவிக்குரிய தகப்பனாயிருக்கிற நம்முடைய பரலோகப்பி தான் மாம்சப்படி நம்மை சிட்சிக்கிறது கிடையாது, அவர் ஆவிக்குரியபடி சிட்சிக்கிறார். மாம்ச பிரகாரமான தகப்பன்மார் மாம்சத்தின்படி சிட்சிக்கும் போது ஆவிக்குரிய தகப்பன் ஆவிக்குரியபடி சிட்சிக்கிறார். அது தேவனுடைய வார்த்தையின் மூலமாக உண்டாகிருக்கிற சிட்சை. எப்போதும் தேவன் நமக்கு பொல்லாப்பு செய்பவர் அல்ல. சிட்சை என்று சொல்லுகிற வார்த்தையே புதிய ஏற்பாட்டில் பல இடங்களிலே போதனை என்றுதான் வருகிறது. தேவனுடைய வார்த்தையை போதிப்பதை குறித்து தான் சிட்சை என்கிற அதே வார்த்தை தான் அந்த இடத்துல உபயோகப்படுத்திட்டு இருக்கிறது. இன்ஸ்ட்ரக்ஷன் அட்மானிஷன் என்கிற வார்த்தை எல்லாம் அதுல இருந்து தான் வருது. சிட்சை என்று எபிரேயர் 12 சொல்லி இருக்கிற அதே வார்த்தை போதிப்பதை குறித்து மற்ற இடங்களிலே போதனை என்று அங்கே மொழிபெயர்க்கப்படுகிறது. ஆகையால் சிட்சை வேற ஒன்றும் இல்லை, சிட்சை போதனை தான். தேவன் தம்முடைய வார்த்தையை போதித்து நம்மை சிட்சிக்கிறார், அதுதான் அவர் சிட்சிக்கும் முறை. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை நம்முடைய ஆவிக்குரிய விதத்திலே நம்மை சிட்சிக்கிறதா இருக்கிறது. அதை கொண்டுதான் ஆவிக்குரிய தகப்பனாகிய அவர் ஆவிக்குரியபடி சிட்சிக்கிறார் என்று பார்த்தோம். ஆனால் இவை எல்லாம் பார்க்கும்போது உடனே ஒரு பெரிய கேள்வி, நான் ஏற்கனவே சொன்னது போல நிறைய பேருக்குள்ள 1008 கேள்விகள் கர்த்தரை குறித்து. அவர் அவ்வளவு நல்லவர் அல்ல என்பதை அநேக கிறிஸ்தவர்கள் உறுதியாக நம்புகிறார்கள் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் கர்த்தர் நல்லவர் என்பதை பிரசங்கம் பண்ணும் போதே எல்லாருக்கும் 1000 கேள்வி, அது எப்படி இப்படி சொல்லி இருக்குது, அங்க இங்கே அப்படி சொல்லி இருக்குதே, இங்க ஆண்டவர் இப்படி பண்ணாருன்னு இருக்குது, அங்க இப்படி பண்ணாருன்னு இருக்கு, அப்ப அப்படியும் பண்றாரு இல்லையா அப்படின்னு. கர்த்தர் நல்லவர் என்பதை போதித்து பாருங்க, நிறைய இடத்துல ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏனென்றால் அவர்களுக்கு 1008 கேள்வி கர்த்தர் நல்லவரா இல்லையா என்பது குறித்து 1008 கேள்வி. ஆகவேதான் அவருடைய ஆவிக்குரிய ஜீவியமும் பெரிய ஒரு முன்னேற்றம் அடையாமல் இருக்கும், ஒரு பெரிய விரக்தியோடு உள்ளத்திலே தேவனுக்கு முன்பாக ஒரு கோபத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். தேவனோடு பெரிய ஐக்கியமோ உறவோ அவர்களுக்கு ஏற்பட்டிருக்காது. ஆவிக்குரிய வாழ்க்கை தோல்வியானதாக விரக்தி உள்ளதாக இருக்கும். ஏனென்றால் தேவனை பற்றி 1000 கேள்விகள் அவருக்கு உள்ளத்திலே பதிலளிக்கப்படாத கேள்விகள் 1008 இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையில் அநேக காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவர் என்பது திட்டவட்டமாக வேதத்தில் விளங்குகிறது. இதை நாம் அலசி ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நல்லவர் அல்ல, பொல்லாததை செய்கிறார் என்பது போல இருக்கிற வசனங்கள் எல்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டும். அது உண்மை அப்படிதான் சொல்லுதா, அதன் அர்த்தம் அதுதானா என்பதை பார்க்கும் போது நம்முடைய மனதிலே தெளிவு உண்டாகிறது. மனதிலே தெளிவு உண்டாகும் போது ஆண்டவரை குறித்த ஒரு நல்ல எண்ணம் உள்ளத்தில் உண்டாகிறது. ஒரு நல்ல எண்ணம் நமக்குள்ள உண்டாகும் போது ஆண்டவர் இன்னும் அதிகமாக நேசிக்க ஆரம்பிக்கிறோம், நல்லா ஐக்கியப்படுகிறோம். ஆண்டவரை குறித்த ஒரு அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத பயம் நம்மை ஆட்கொள்ளாது. ஆண்டவருடைய உறவிலேயும் ஐக்கியத்திலேயும் நாம் வளர ஆரம்பிக்கிறோம். அது ரொம்ப முக்கியம். அது இல்லை என்றால் இந்த காரியங்கள் ஒரு பெரிய தடையாக மாறிவிடுகிறது. ஆகியால் தான் அப்படிப்பட்ட வசனங்களை அலசி ஆராய்ந்து நாம் பார்க்கணும். அதுதான் வேதம் சொல்லுகிறது, பகுத்து அறிய வேணும் என்று. ஏன் பகுத்து அறிய வேணும்? இங்க எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகவே இதை பகுத்தறிய வேண்டும். ஆகவே யோபு குறித்து நாம் பார்க்க ஆரம்பித்தோம். யோபு ஒரு நல்ல மனுஷன் என்பதை முதல் 1, 2, 3 வசனங்களை சொல்லுகிறது. ரொம்ப உத்தமமான மனுஷன், நல்ல மனுஷன் என்று. ஆனால் இந்த நல்ல மனுஷன்ல ஒரு கோளாறு. நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன்,
நல்லவர்களா இருந்தால் போதாது. நல்ல கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க நிறைய பேர், எத்தனை பேருக்கு தெரியும்? நிறைய நல்ல கிறிஸ்தவ விசுவாசிகள் இருக்கிறாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நல்ல விசுவாசியா? நல்ல விசுவாசி. நல்ல விசுவாசியா இருப்பது நல்லதுதான், நல்ல விசுவாசியா இருக்க வேண்டும் ஒவ்வொருவரும், அதை நான் குறைவு சொல்லல. ஆனால் நல்ல விசுவாசியா இருக்கிறது போதாது, அதுதான் சொல்ல விரும்புகிறேன். தயவு செய்து இதை புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு இது புரியுறது இல்ல. ஒரு நல்ல விசுவாசிக்கு எப்படி இப்படி நடக்கலாம், ஒரு நல்ல விசுவாசிக்கு எப்படி இப்படிப்பட்ட தீமைகள் அவருக்கு வந்து நேரிடலாம், ஒரு நல்ல விசுவாசிக்கு இப்படி எல்லாம் நடக்கலாமா? யோபு உத்தமமான மனுஷன், நல்ல மனுஷனாச்சே. இதுதான் அநேகருடைய கேள்வி. இன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கையை குறித்து அநேகருக்கு தான் கேள்வி. நான் நல்ல விசுவாசியாச்சே. நல்ல விசுவாசி இல்லைன்னு யாருமே சொல்லல. நல்ல விசுவாசியா இருக்கிறது தப்புன்னு யாரும் சொல்லல. நல்ல விசுவாசியா இருக்கணும் அவசியம், நல்லவர்களா இருக்க வேண்டும். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க நான் சொல்றத. ஆனால் நல்லவர்களா இருக்கிறது போதாது. நிறைய நல்லவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை குறித்த அறிவும் ஞானமும் விவேகமும் இல்லாதபடினாலே பிசாசுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்கிறார்கள் என்பதை குறித்தான் போன வாரத்தில் பார்த்தோம். இதை புரிந்து கொள்ளாமல் கர்த்தர் நம் தவறு சொல்லுகிறது தவறு. கர்த்தர் மேல எல்லா தவறையும் வைப்பது தவறு. யோபு நல்ல மனுஷன்தான், உத்தமமான மனுஷன்தான். அவன் ஒன்னும் பெரிய அளவில் ஒன்றும் குறை சொல்ல முடியாது. அவன் பெரிய திருடிரல, கொலை செய்திடல, பேசித்தனம் விபச்சாரம் பண்ணல, அவன் பெரிய குற்றங்கள் எதுவும் செய்திடல, நல்ல மனுஷன் தான். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் இந்த உலகமும் சகல காரியங்களும் சில ஆவிக்குரிய விதிமுறைகளை அடிப்படையாக வைத்துதான் இயங்குகிறது. சென்ற வாரத்தில் அதுக்கு தான் பயத்தை குறித்து அதிகமாக போதித்தோம். ஏனென்று சொன்னால் இந்த சரீர பிரகாரமான உலகத்திலே, இயற்கை உலகத்திலே பல விதிமுறைகள் இருக்குது, விதிகள் இருக்கிறது. புவி ஈர்ப்பு விதின்னு ஒண்ணு இருக்குது, லா ஆஃப் கிராவிட்டி. இந்த லா ஆஃப் கிராவிட்டின்றது நம்ம தூங்கிட்டு இருக்கும் போதும் வேலை செய்யுது, முழிச்சிருக்கும் போதும் வேலை செய்யுது, எப்பவும் வேலை செய்யுது. நமக்கு யாரும் இது எனக்கு தெரியாதியான்னு சொல்ல முடியாது. உளுந்த பிறகு கை கால உடைச்சிட்டு பிறகு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. இதெல்லாம் கத்துக்கணும். லா ஆஃப் கிராவிட்டி படிதான் வாழணும். எனக்கு இந்த லா ஆஃப் கிராவிட்டின்னு ஒன்னு இருக்குதுன்னு தெரியாதியா? நான் நினைச்சேன் 20-ஆம் மாடியில இருந்து ஒரு அடியா குதிச்சிடலான்னு. குதிச்சா காக்கா எல்லாம் பறக்குது, நாம ஏன் பறக்க முடியாது? நாமளும் லேண்ட் ஆயிடலாம் நினைச்சேன். ஆனா இப்படி ஒன்னு இருக்குன்னு தெரியாது, இழுத்துரும்னு கை காலெல்லாம் ஒடிஞ்சு போச்சு அப்படின்னா டூ லேட். அது விதி, அது வேலை செய்யுது. விதினா லா சொல்றேன், லா. விதினா வேற மாதிரி நினைச்ச கூடாது. சிலர் ஜனங்களுடைய மன மைண்ட் எப்படி எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்ல முடியாது. என்னால் தெளிவா பிரசங்கம் பண்ண வேண்டியதாரு. அவர் சொல்லிட்டாரு விதின்னு அப்படிம்பாங்க. பிறகு அதை சொல்ல நானு விதின்னு சொன்னா லாவை சொல்றேன், பிரமாணம் அப்படி சொல்லுவோமே, பிரமாணம், இயற்கை பிரமாணங்கள். புவியீர்ப்பு பிரமாணம் வேலை செஞ்சுட்டு இருக்குது. நீங்க அதை மீறினா பல தீமைகள் நேரலாம். அது மீறினா அதற்கேற்ற தண்டனையை நாம் பெற்று விடுகிறோம். அது அது வந்து பெரிய கடவுளுடைய தண்டனை அப்படிலாம் கிடையாது. அது புவியீர்ப்பு பிரமாணம் வச்சிருக்காரு, அது கீழ்படிஞ்சு கரெக்டா நடக்கணும். முதலாவது மாடியில இருந்து தொப்புன்னு கீழே குடிச்சா, எனக்கு அப்படி ஒரு ஆள் தெரியும் பாருங்க, நல்லா குடிப்பாரு. குடிச்சிட்டு இந்த போர்ட்டிகோ மாதிரி ஒரு இதுல உட்காந்துட்டு, நாலு பேரோட உட்காந்து குடிச்சிட்டு, இந்த வீடுகள்ல போர்ட்டிகோ மாதிரி இருக்கும் இல்லையா முன்னாடி, அந்த கார்போர்ட் மாதிரி, அதுக்கு மேல உட்காந்து குடிச்சுட்டு இருக்காரு. திடீர்னு ஏதோ ஒரு உற்சாகத்துல, மதுபானம் சில நேரத்தில் சில உற்சாகங்களை ஏற்படுத்துது பாருங்க, தவறான உற்சாகத்தை. தடார்னு இறங்கிட்டாரு கீழே, என்னத்தையோ பார்த்து படார்னு கால் எடுத்து இப்படி வச்சாரு கீழே இறங்கினாரு. அடுத்த நாள் வர்றாரு, பாவம் பருதாமா அடுத்த நாள். பிறகு கொஞ்ச நாளைக்கு பொறுத்து சில மாசங்களுக்கு பொறுக்கு பாக்குறேன், அவரை ரொம்ப தெரிஞ்சவர் எனக்கு அந்த காலத்துல. அண்ணன் அண்ணன்னு தான் கூப்பிடுவேன். ஆனா ஒரு குடிகார அண்ணன் பாருங்க, குடியில வந்து அந்த புவியீர்ப்பு பிரமாணத்தை பற்றி மறந்துட்டாரு. மறந்துட்டு அன்னைக்கு பாக்குற கால் இப்படி வளைவா இருக்குது, என்னென்ன எப்படி இருக்குது கால், என்ன என்ன ஆச்சு என்ன? அதுதான் உட்காந்து ஒரு நாள் கொஞ்சம் ஜாஸ்தி குடிச்சிட்டேன், குடிச்சுட்டு என்னமோ நினைச்சு மடார்னு இறங்கிட்டேன் அப்படின்ற. இப்ப இவர் கடவுளை திட்டலாமா? கடவுள் எப்படி என்ன எப்படி பண்ணலாம், நான் யாரு தீங்கு செய்தேன், யாருக்கு நான் என்ன பண்ண, நான் பாட்டு உட்காந்து ஒரு ஒரு ஒரு சின்ன பாட்டில வாங்கி லேசா குடிக்கலாம்னு பார்த்தேன், கடவுள் என்ன காப்பாத்த வேண்டாமா? கடவுள் உங்களை காப்பாத்துறதுக்கு தான் இருக்காரு. ஆனால் இந்த புவியீர்ப்பு பிரமாணங்கிறது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது, என்ன பண்றது, அதன்படிதான் வாழணும். இயற்கை பிரமாணம் இது போல ஆவிக்குரிய பிரமாணம் இருக்குது பாருங்க. அதுதான் யோபுவின் வாழ்க்கையில அவன் ஒரு பிரமாணத்தை மீறிவிட்டான்.
அவனுடைய வாழ்க்கையில் நடந்த காரியம் எல்லாம் அவன் கெட்டவன்றதுனால நடக்கல, அவன் பொல்லாதவன்றதுனால நடக்கல. ஒரு நல்ல விசுவாசியவன், அந்த காலத்துல வாழ்ந்த மனிதர்கள் மத்தியிலேயே ஒரு நல்ல உத்தமமான ஒரு மனுஷன் தான், நல்ல ஒரு கிறிஸ்தவன் சொல்லலாம். இன்னைக்கு ஸ்டாண்டர்ட் படி சொன்னா நல்ல பாவங்கள் செய்யாம ஒரு ஒழுங்கா இருக்கிற ஆளு, அப்பேற்பட்ட ஆளு, ஆனா கொஞ்சம் ஞானம் இல்லாத ஆளு சில விஷயத்துல. ஏன் என்று சொன்னால் ஒரு பயம் அவனை ஆட்கொள்ளுகிறது. பயம் என்ன? விசுவாசத்துக்கு எதிரான சக்தி என்று பார்த்தோம். விசுவாசம் வந்து இந்த ஆவிக்குரிய பிரமாணத்தின்படி பார்த்தா விசுவாசம் என்கிறது ஒரு பெரிய ஒரு சக்தி. மலைகளை கூட பெயர்க்குமா விசுவாசம், அது ஒரு போர்ஸ், அது ஒரு லா, அது ஒரு பிரமாணம், விசுவாச பிரமாணம் அப்படின்னு இருக்குது ஆவிக்குரிய உலகத்தில். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம் இருக்கிறது. ஆவிக்குரிய உலகத்திலே நாம் வெற்றிகரமாக வாழ வேண்டும் என்றால் விசுவாசத்தை கொண்டுதான் வாழ வேணும், இல்லைன்னா வேற வழியில வாழவே முடியாது. நான் இப்படி வாழ்ந்துருவேன், அப்படி வாழ்ந்துருவேன், அப்படி எல்லாம் வாழ முடியாது. விசுவாசம் தான் பிரமாணம், விசுவாசத்தின்படி தான் வாழணும். இப்படிதான் வச்சிருக்கார் ஆண்டவர். விசுவாசம் இல்லைன்னா அது ஆவிக்குரிய வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கவே இருக்காது. இந்த விசுவாசம் எப்படி இருக்குது? அதுக்கே அது அந்த அது போலவே ஆவிக்குரிய உலகத்திலே ஃபியர், பயம் என்கிறது வந்து ஒரு எதிர்மறையான ஒரு பிரமாணம். விசுவாசத்துக்கு நேர் ஆப்போசிட், அது எதிர்மறையானது. விசுவாசம் என்ன செய்தோ அதற்கு எதிர்மாறாக அது செய்கிறது. எபிரேயர் 11:1 சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் நம்பப்படுகிறவைகளின் உறுதி. நம்பப்படுகிறவர்கள்னா நாம் விரும்புகிறவைகளின் உறுதி அப்படி சொல்லலாம். நம்புகிறதுனா எதையோ நம்பி இருக்கிறோம், விரும்பி இருக்கிறோம், அதன் உறுதி. விசுவாசம் நம்பப்படுகிறவர்களின் உறுதி, நாம் விரும்பி கேட்டுக்கொண்டு நம்பிக்கொண்டிருக்கிற காரியங்கள் நிச்சயமாய் நிறைவேறும் என்பதற்கு உறுதியாக இருக்கிறது விசுவாசம். பயம் என்ன தெரியுமா? ஆப்போசிட். பயம் நாம் விரும்பாதவைகள் நிச்சயமாய் நடக்கும் என்கிற உறுதி. இருக்கிறீங்களா? விசுவாசம் நாம் விரும்புகிறவைகள், நாம் விரும்பி கேட்டுக் கொள்ளுகிறவைகள், அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்கிற உறுதி. அது நமக்கு உண்டாயிருக்கிறது என்ற உறுதி. அது நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்பதை குறித்த உறுதி விசுவாசம். பயம் என்னன்னா நாம் வேண்டாதவைகள், விரும்பாதவைகள் இவைகள்லாம் வந்து நமக்கு நேரிடுமோ என்கிற நேரிடும் என்கிற உறுதியை நமக்குள்ளே உண்டு பண்ணுகிறது. இதுதான் யோபுடைய வாழ்க்கையில் நடந்தது என்பதை நான் போன வாரத்தில் சுட்டி காண்பித்தேன். பயத்தை குறித்து அதிகமா பேசணும். ஆவிக்குரிய விசுவாசிகள் இதை நல்லா தெரிஞ்சு வைத்துக் கொள்ளணும். நல்லவர்கள் தான் நாம், ஆனால் ஆவிக்குரிய பிரமாணங்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இயங்குகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்காக ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் வெறும் நல்லவனாக இருந்த போதாது. தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஞானத்தையும் அறிவியும் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் வெற்றிகரமான வாழ்க்கைக்கு வழிவகுக்குகிறது. ஆகவே விசுவாசிகளை தயவு செய்து அறிந்து கொள்வோம். அறிவுள்ளவர்களா இருப்போம். அறிவில்லாமல்தான் ஜனங்க அழிந்து போகிறாள் சொல்லி இருக்குது விசுவாசிகளை குறித்து. அறிவில்லாததுனால என்னுடைய ஜனங்கள் அழிந்து போகிறார்கள் என்று, சங்காரமாகிறார்கள் என்று வேதவசனம் கூறுகிறது. அறிவில்லாமல் எப்படி ஆவிக்குரிய காரியங்கள் நடைபெறுகிறது என்பதை குறித்து பெரிய அறிவு நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். நம் நல்லவர்களா இருக்கலாம், ஆனால் பயத்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்தால், பயம் நம்முடைய வாழ்க்கையில வந்து தங்குவதற்கு, நம்மை ஆட்கொள்வதற்கு, நம்மிடத்தில் பெருகுவதற்கு, நம்மை பிடிப்பதற்கு நீங்கள் அனுமதித்தீர்கள் என்றால், எவ்வளவு நல்லவர்களா இருந்தாலும் சரி, நீங்க சிகரெட் குடிக்கிறது இல்ல, குடிக்கிறது இல்ல, நான் அது பண்றது இல்ல, இது பண்றது இல்ல, பண்றது இல்லன்றதுக்குப்பா நீங்க லிஸ்ட் வச்சிருப்பாங்க, அவ்வளவு நல்லவர்களா இருப்பாங்க. ஆனால் இந்த பயம் என்கிற இந்த ஒரு காரியத்தை வாழ்க்கையில் அனுமதித்து விட்டால் ஒரு ஆவிக்குரிய பிரமாணத்தை நாம் மீறி விடுகிறோம். விசுவாசம் கிரிய செய்யாதபடிக்கு ஒரு பெரிய தடையை ஏற்படுத்தி விடுகிறோம். ஆவிக்குரிய உலகத்தில் ஒரு தோல்வியை நாம் சந்திக்க நேரிடுகிறது. ஆவிக்குரிய உலகத்தில் ஒரு பெரிய வீழ்ச்சி, தோல்வி, அடியை நாம் அங்கே நமக்கென்று நாம் ஏற்படுத்திக் கொள்கிறோம். ஏன் என்று சொன்னால், இந்த புவியீர்ப்பு பிரமாணத்தை கவனிக்கலாம் எப்படி அடி விழுதோ அது போலதான் பயம் என்கிற காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கும் போது ஒரு ஆவிக்குரிய பிரமாணத்தை மீறி விடுகிறோம். மீறி விடும் போது எவ்வளவு நல்லவர்களா இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து நேரிடுவதற்கு நாம் வழியை வகுத்து விடுகிறோம். சொன்னா யோபுவை சுற்றி தேவன் வேலி அடைச்சிருந்தார், எல்லா பக்கத்தையும் வேலி அடைச்சிருந்தார்னு போட்டிருக்கு பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்க பின்னால புன்னால சைட்ல எங்கேயும் பிசாசு நுழைய முடியாது. அவ்வளவு வேலி அடைச்சிருக்காரு, அவ்வளவு பாதுகாப்பு, எல்லா சைட்லயும் அடைச்சிட்டாராம். அழகா போட்டிருக்கு ஆங்கிலத்தில், ஆன் ஆல் சைட்ஸ், எந்த பக்கம் பிசாசு நுழைய முடியாது. அவனுடைய கம்ப்ளைண்டே அதுதான், நுழைய முடியலையே, இவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்கிறே என்று. ஆனால் அவனுடைய பயம், யோபுடைய பயம் அதுக்கு வழிவகுத்து விட்டது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். திருப்போம் யோபு 1:3. போன தடவை அந்த பயத்தை குறித்து பேசணும், அது குறித்து இன்னும் தொடர்ந்து
நான் பேச விரும்புகிறேன். என்றால் இது ஒரு பெரிய ஆவிக்குரிய பிரமாணம். இதை நாம் சரியா புரிந்து கொள்ளவில்லை என்றால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் தோல்விகளை சந்திக்க நேரிடுகிறது. யோபு 1:19 21 வரை வாசிக்கிறேன். வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டில் 4 மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகள் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வியை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியா என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியா அவ்விடத்திற்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இது இவனுடைய பிலாசபி. என்ன நடந்தது என்பதை குறித்து ஏதாவது நடக்கும் போது நாம் என்ன பண்றோம், உடனே பிலாசபர்ஸ் ஆயிடுறோம். நம்ம எல்லாருமே பெரிய தத்துவம் பேச ஆரம்பிச்சிடறோம். ஏன் இப்படி நடந்தது அப்படின்றதுக்கு பெரிய விளக்கங்கள் எல்லாருமே, நம்ம எல்லாருமே அப்படிதான் ஒரு விதத்துல. ஏன் இப்படி நடந்ததுன்றதுக்கு அப்படியே கொஞ்சம் அலச ஆரம்பிக்கிறோம், ஆராய ஆரம்பிக்கிறோம். அலசி ஆராய்ஞ்சா பரவாயில்ல, அது வேதத்தை வைத்து அரசு ஆராய்ந்தா பரவாயில்ல, தெய்வீக ஞானத்தின்படி அலசி ஆராய்ந்தால் பரவாயில்ல. யோபு அப்படி அலசி ஆராயல, அவன் நடந்ததெல்லாம் பார்த்துட்டு அவன் என்ன சொல்ற ரியாக்ஷன், ஒரு பிலாசபர் மாதிரி பேசுறான். நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய், அது எவ்வளவு உண்மை சொல்றாங்க எல்லாரும். சரி, உண்மைதான் நான் சொல்லுகிறான், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார், ஆனால் அது உண்மை இல்ல பாருங்க. அதுதான் அது விளக்கி சொல்லியிருக்கேன், நான் திரும்ப சொல்ல விரும்பல. கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் என்று சொல்லுவது உண்மை கிடையாது. கர்த்தர் கொடுத்தார், ஆனா எடுத்தது கர்த்தர் கிடையாது. அதை நான் இன்றைக்கு போதிக்க போகிறேன். அவனுக்கு ஞானம் இல்லாமல் பேசுகிறான், அறியாமல் பேசுகிறான், தெரியாமல் பேசுகிறான், ஞானம் இல்லாமல் பேசுகிறான். நல்ல மனுஷன், ஒரு உத்தமமான மனுஷன், அவங்கிட்ட ஒண்ணும் பெரிய பாவங்கள் கிடையாது, தப்பு கிடையாது. இன்னும் கேட்டா 22 வாசித்துட்டு அங்க நிறைய பேர் இடறுகிறார்களா, 22 சொல்லுது, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. சொல்றாங்க பாத்தீங்களா ஐயா, அவன் சொன்னது ரொம்ப 100% உண்மை. கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தாருன்னு சொன்னான் இல்லையா. வேதம் என்ன சொல்லுது அதை பற்றி? வேதம் சொல்லுது இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அப்படியா சொல்லிருக்கீங்க? அவன் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தான்னு சொன்னது கரெக்ட், இவன் பாவம் செய்யல, அவன் சொன்னது பாவம் அல்ல, அவன் கரெக்டா தான் சொன்னான்னு சொல்லி, கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கொஞ்சம் மனசையும் யூஸ் பண்ணணும், ஆவியானவருடைய உதவியும் யூஸ் பண்ணணும், கொஞ்சம் சிந்தித்து அலசி ஆராய்ந்து பார்க்க வேணும். நிறைய பேர் என்ன சொல்றாங்க, கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார்ன்னு சொன்னது ஏதோ அவன் சொல்றான், இத வந்து கர்த்தருடைய வார்த்தையா, இது வந்து கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு வார்த்தையை எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றோமே. அவன் ஒண்ணும் பாவமே செய்யல, இப்படி சொன்னது பாவமே கிடையாது, தவறே கிடையாது என்று 22 சொல்லுகிறது என்று அநேகர் இன்றைக்கு அதை சொல்லுகிறார்கள். அவன் தேவனை பற்றி குறை சொல்லல, யோபு பாவம் செய்யவில்லை எல்லாவற்றிலும் என்று சொல்லி இருக்கிறதே. அப்புறம் எப்படி நீங்க 21 கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார்ன்றது தவறு என்று சொல்லலாம் என்று அநேகர் கேட்கிறார்கள். நல்லா கவனிக்க வேண்டும், யோபு இவை எல்லாவற்றிலும் பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை என்று சொல்லி இருப்பது எதுனா, தேவனை பற்றி தேவன் தான் இப்படி செஞ்சிட்டாரு, எனக்கு தீங்கு செஞ்சிட்டாரு, எனக்கு பொல்லாப்பு செஞ்சிட்டாரு, தேவன் எனக்கு கொடுமை பண்ணிட்டார், தேவன் கெட்டவர் அப்படின்னு அவன் பேசல, அதான் இங்க சொல்லி இருக்குது. அவன் தேவனை பற்றி ஒரு குறையா சொல்லல. இன்னும் கேட்டா கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறான், ஒரு நல்ல மனுஷன் பாருங்க, அவன் வந்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறான், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை பற்றி குறையா சொன்ன அவன் குறை சொல்லல, கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எப்படி எடுக்கலாம், நான் இவ்வளவு உத்தமமா வாழ்ந்துட்டு இருக்கிறேனே, கர்த்தர் எனக்கு எப்படி எப்படி செய்யலாம், கர்த்தர் எனக்கு இந்த தீங்கு எப்படி பண்ணலாம், இந்த பொல்லாப்பை என்னுடைய வாழ்க்கையில எப்படி கர்த்தர் அனுமதிக்கலாம் அப்படி எல்லாம் குறை சொல்லல. அது வரைக்கும் இவை எல்லாவற்றிலும் அன்றைக்கு நடந்த அது வரைக்கும் அவன் பண்ண அந்த காமெண்ட் வரைக்கும் கர்த்தர் பேர்ல எந்த குறைவும் அவன் சொல்லவில்லை, கர்த்தரை குறையா சொல்லல. இன்னும் கேட்டா கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றான், அதை தான் சொல்லி இருக்குது. அவன் சொன்னது ரைட்னு சொல்லல, அவன் குறை சொல்லல தேவனை. நிறைய விசுவாசிகள் இப்படி இருக்கிறாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க நிறைய விசுவாசிகள், அவர்களும் இந்த வசனத்தை ரொம்ப உபயோகப்படுத்துவாங்க. கர்த்தர் கொடுத்தார் எதுக்கு எடுத்தாலும் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார், அவன் கர்த்தரை குறை சொல்லவே மாட்டாங்க. நல்ல ஆட்கள், கர்த்தர் கொடுத்தார் யா கர்த்தர் எடுத்தார் போட்டோம்,
நாளைக்கு இன்னொரு தீங்கு நடந்து அது அது அப்படி போச்சுன்னா கத்தர் கொடுத்தாரியா, கத்தர் எடுத்தார், கத்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இவங்க பல்ல கடிச்சிட்டு கத்தர் கொடுத்தாரு, கத்தர் எடுத்தார், கத்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஆட்கள் பாருங்க, கத்தரை பற்றி குறை சொல்ல மாட்டாங்க. இவர் பாவம் செய்யற ஆட்கள் கிடையாது. இவர் கத்தரை பற்றி குறை சொல்ற, கத்தர் இப்படி செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கத்தரை ஸ்தோத்திரிப்பாங்க. அவர்களுக்கு நடந்த தீமைகளுக்காக, அவர்கள் நடந்த பொல்லாப்புகளுக்காக கத்தரை துதிப்பாங்க, ஸ்தோத்திரிப்பாங்க. கத்தருக்கு ஸ்தோத்திரம், கத்தாவே நீர் கொடுத்தீர், நீர் எடுத்தீர், இதெல்லாம் நீர் கொடுத்தீர், நிலத்தை கொடுத்தீர், வீட்டை கொடுத்தீர், பிள்ளைகளை கொடுத்தீர், எல்லாத்தையும் கொடுத்தீர், எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீர், கத்தருக்கு ஸ்தோத்திரம், கத்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு இருக்க நல்ல கிறிஸ்தவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். யோபுவை போல நல்ல மனிதர்கள். பழங்குச்சா 22வது வசனம், 22வது வசனம் அததான் சொல்லுது. இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அப்படின்னு சொன்னா அவர் நல்ல மனுஷன். கத்தரை குறை சொல்லல, கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் தான் சொல்லி அவரை ஸ்தோத்தரிச்சான ஒழிய அவன் குறை சொல்லவே இல்லை. ஆனால் அதன் பிறகு வாசித்தீர்கள் என்றால் குறை சொல்றான் நிறைய இடத்துல. அதன் பிறகு வரும் அதிகாரங்கள்ல இந்த தவறான ஒரு அடிப்படையில் அவன் வாழ்ந்து கொண்டு கர்த்தர் தான் கொடுத்தார், கர்த்தர் தான் எடுத்தார் நினைச்சிட்டு இருக்கிற அப்படின்னாலே அது பல விதமான தவறான எண்ணங்களுக்கு வழிவகுக்கிறது. பின்னாலே பல இடங்களில் குறை சொல்லுகிறான். டேக்ஸ் பைபிள் என்கிற ஒரு பைபிள் இருக்கு, எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. டேக்ஸ் பைபிள்னு ஒரு விலையுயர்ந்த பைபிள், ஒரு 1500 ரூபா 2000 ரூபா ஆகும் வாங்குறதுனா. அதுல பல நோட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க பாருங்க, ரொம்ப அருமையா எழுதியிருக்காரு அவரு, பல ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி எழுதியிருக்காரு. அதுல இந்த யோபுவின் புஸ்தகத்தை அவர் எல்லாத்துக்கும் 50 பாயிண்ட் கொடுக்குறாள், எதை எடுத்தாலும் ஒரு 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் கொடுப்பாரு, அப்படி அலசி ஆராய்ஞ்சி வச்சிருக்காரு அவரு. யோபு கிட்டத்தட்ட 75 முறை அவன், 74 முறை அவன் தேவனை குறித்து குறை சொல்றான். இதுக்கு பிறகு, இது வரைக்கும் குறை சொல்லல, இதுக்கு பிறகு குறை சொல்றான், 74 முறை குறை சொல்றான்னு சொல்லி கணக்கு போட்டு அதை வசனம் வாரி எழுதி வச்சிருக்காரு அவர். ஆகவே இதுவரைக்கும் குறை சொல்லல, இதுவரைக்கும் தேவனை பற்றி குறை சொல்லல அவன், இதுவரைக்கும் யோபு பாவம் செய்யவில்லை, கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார்ன்னு தான் சொன்னான். அதன் பிறகுதான் குறை சொல்லுகிறான், அதன் பிறகுதான் அவன் பேசுகிறான். நல்லா கவனிக்க வேண்டும், ஞானம் அவனுக்கு இல்லை, தனக்கு நடந்த காரியத்தை குறித்த விவேகம் அவனுக்கு இல்ல, அறிவு இல்ல, சரியான தெளிவு கிடையாது, ஆகையால் இப்படி பேசுகிறான். உண்மையில பார்த்தா அது உண்மை, அப்படி நடக்கவில்லை. வாழ்க்கையில ஞானம் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, ஞானம் இருந்திருந்தால் பயத்தை அனுமதித்திருக்க மாட்டான், ஞானத்திற்கு அவன் செவி கொடுத்திருப்பான், ஆனால் பயத்தை தன்னுடைய வாழ்க்கையில அனுமதித்திருக்கவே மாட்டான். பயத்தை அனுமதியாதிருந்தால் இவைகளுக்கெல்லாம் வழி உண்டாயிருக்காது. பெரிய ஒரு ஆவிக்குரிய பிரமாணத்தை குறித்த அறிவு இல்லாமல் அவன் வாழுகிறான். விசுவாசம் எப்படி வல்லமையாய் கிரியை செய்து மலைகளை பெயர்க்கிறதோ, அது போல பயம் வந்து மலைகளை உருவாக்குகிறது, பிரச்சனைகளை உருவாக்குகிறது, அழிவையும் நாசத்தையும் ஏற்படுத்துகிறது, பிசாசுக்கு வழியை திறந்து விடுகிறது. தெய்வீக பாதுகாப்பு நம்மை சுற்றி போடப்பட்டிருந்தாலும் நம்முடைய பயம் நாமே பிசாசுக்கு கதவை திறந்து விட்டது போல, பிசாசு அதை உடச்சிட்டு உள்ள வர முடியாது, பிசாசு தேவனுடைய வேலையை நகர்த்த முடியாது, பிசாசு அதை ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனால் பயப்படும் போது அது ஒரு ஆவிக்குரிய பிரமாணமாக இருக்கிறது, அந்த வேலையின் கதவுகள் அந்த பயத்தின் மூலமாய் திறக்கப்படுகிறது, பிசாசானவன் தாராளமாக நம்முடைய வாழ்க்கையில் நுழையும்படியாக வழி உண்டாகி விடுகிறது. இந்த ஒரு அறிவு இந்த உத்தமமான மனுஷனுக்கு இல்லாமல் போய்விட்டது. நல்ல மனுஷன் எல்லாம் சொல்லுவோம், நல்ல மனுஷன், நல்ல மனுஷங்க, ஆனால் ஞானத்தை சரியா எப்படி ஆவிக்குரிய ஜீவியம் காரியங்கள் நடக்கிறதுங்கிற பற்றி ஒரு சரியான அறிவு அவனுக்கு இல்ல. நீதிமொழிகளுக்கு திருப்போம், ஞானத்தை பற்றி ஒரு காரியத்தை வாசிப்போம். ஞானத்தை எப்படி தேட வேண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையில ஞானம் எவ்வளவு முக்கியம், வாழ்க்கையில வெற்றி வேண்டுமா, வாழ்க்கையில ஜெயத்தோடு வாழ வேண்டுமா, நமக்கு எதிர்த்து வருகிற சகல சத்துருவின் கிரியைகளை நாம் மேற்கொள்ள வேண்டுமா, வல்லமுள்ளவர்களா வாழ வேண்டுமா, ஞானம் ரொம்ப முக்கியம். வெறும் நல்லவர்களா இருந்தால் போதாது, நிறைய நல்ல கிறிஸ்தவர்கள் பிசாசு நடையில தோல்வி அடைகிறார்கள். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை குறித்து அறிவு கிடையாது, ஞானம் கிடையாது. தேவனுடைய வார்த்தையிலிருந்து அவர்கள் ஞானத்தை பெற்றுக் கொள்ளவில்லை. ஞானம் இல்லாதனால நல்லவர்களா இருந்தாலும் தோல்வியாகிறது. வாசிப்போம் நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து, ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது,
ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி பாருங்க, வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க, விளக்கி சொல்றேன். ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில் சத்தமிடுகிறது, அது சந்தடியுள்ள தெருக்களில் சந்தியிலும் ஒளிமுக வாசலிலும் நின்று கூப்பிட்டு பட்டணத்தில் தன் வார்த்தைகளை வசனித்து சொல்லுகிறது. பேதைகளே, நீங்கள் பேதமையை விரும்புவதும், நிந்தனைக்காரரே நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும், மதியினரே நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எது வரைக்கும் இருக்கும்? அதாவது பேதைகள் என்று சொன்னா ஒண்ணு தெரியாதவங்க, கெட்டவங்க இல்ல, இன்னசென்ட், ஒண்ணு தெரியாதவர்கள். இன்னும் சிலர் ஞானத்தை நிந்திக்கிறார்கள், முட்டாள்தனத்திலே வாழ விரும்புகிறார்கள். அவர்கள் நினைத்துக் கொள்றாங்க, அவர்களுக்கு நல்லவர்களா இருந்தா போதும், நான் இதை விட்டேன் அதை விட்டேன், நான் இப்படி பண்ண அப்படி பண்ண, எனக்கு ஜபம் இருக்குது, உபவாசம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, அப்படியாக்கும் இப்படியாக்கும், அதெல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க சிலர். பாருங்க, என் கடிந்து கொள்ளுதலை கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். கர்த்தருடைய வார்த்தையின் மூலமா தான் கர்த்தருடைய ஞானம் உண்டாகிறது. நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை, என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியும் பண்ணுவேன். நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போது, ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போது, நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போது ஆகடியும் பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள், என் ஆலோசனை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்வதெல்லாம் அசட்டை பண்ணினார்கள். ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனையினால் திருப்தி அடைவார்கள். பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும். இன்னசென்ட் பீப்புளை பற்றி சொல்லியிருக்கு, பேதைகள் ஒன்னும் அறியாமல் இருக்கிறவங்க, அவருடைய மாறுபாடு அவருடைய அறிவில்லாத அந்த தன்மை அவர்களை கொல்லுமாம். மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். நிறைய பேர் இதை வாசிட்டு அந்த 26 வசனத்தில இருந்து வாசிக்கும் போது பயங்கரமா சொல்லியிருக்காரு. அத என்ன சொல்றாங்க, கர்த்தர் இப்படி பண்ணலாமா ஐயா, என்ன சொல்லியிருக்காரு, நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன், நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போது, ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போது, நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போதும் ஆகடியும் பண்ணுவேன். அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். இப்படி சொல்லலாமா, கத்தர் இப்படி பண்ணலாமா, சிரிப்பேன்றாரு. நமக்கு வர்ற பிரச்சனையை பார்த்து அவர் சிரிப்பாராம், நம்ம கூப்பிடும் போது வரமாட்டாராம், புயலும் சூறாவளியும் நேரிடும் போது, நெருக்கமும் இடுக்கணும் வரும்போது ஆகடியும் பண்ணுவேன், நகைப்பேன், சிரிப்பேன், கேலி பண்ணுவேன்றாரு ஆண்டவர். இது நல்லதா, இப்படி பண்ணலாமா? அதான்யா, கத்தர் நல்லவர்னா என்னால ஏத்துக்கொள்ள முடியல, இப்படிலாம் பண்ணுவார்னு எழுதியிருக்க அப்படிங்கிறாரு. கத்தர் அப்படி பண்ணுவார்னு எழுதி இல்ல, நல்லா வாசித்து பார்க்கணும். ஞானம் பேசுது, ஞானம் தான் பேசுகிறது. ஞானம் சொல்லுது, நான் வந்து உங்களை தேடி வந்து உங்க கதவை தட்டி உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று சொல்லி எவ்வளவு முயற்சி பண்ணியாச்சு. என்னை வெளிப்படுத்த விரும்புகிறேன், என்னை காண்பிக்க விரும்புகிறேன், என்னை உங்களுக்கு நிறைவாய் கொடுக்க விரும்புகிறேன். ஆனா கொடுக்க விரும்பினாலும் நீங்க அதை வெறுக்கிறீங்க. வெறுக்கும் போது என்ன ஆகிறது, நீங்கள் உங்களுக்கு ஆபத்து வரும்போது, புயலும் சூறாவளியும் நேரிடும் போது, இணருக்கும் இடுக்கணும் வரும்போது, ஆபத்து கால வரும்போது, அப்பொழுது நான் வரமாட்டேன். ஏன் என்று சொன்னால், ஏற்கனவே நீங்கள் விசுவாசத்தில் இயங்குகிறது கிடையாது, மூடத்தனத்தில் இயங்குகிறீர்கள், பயத்தில் இயங்குகிறீர்கள், ஆவிக்குரிய பிரமாணத்தை குறித்து கவலைப்படுகிறது இல்லை, அதை குறித்த அறிவு உண்டாகிறது இல்லை, அதை குறித்த அறிவை வெறுக்கிறீர்கள். ஆகவே பிரச்சனை வரும்போது ஐயோ ஐயோ கூப்பிடும் போது நான் அப்பொழுது வர முடியாது, வரமாட்டேன். ஏன் என்று சொன்னால், ஆவிக்குரிய வாழ்க்கை என்கிறது ஞானத்தினாலும் தேவனை அறிகிற அறிவினாலும் வசனத்தின் அறிவினாலும் வாழுகிற ஒரு வாழ்க்கை. ஆகவே ஞானத்தினாலும் அறிவினாலும் வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். ஞானத்தை திடீர்னு ஆபத்து நேரத்தில் கூப்பிட்டா வரப்போறது இல்லை. ஒவ்வொரு நாளும் ஞானத்தையும் அறிவையும் நாம் பெருக்க வேண்டும். ஆவிக்குரிய பிரமாணங்களை புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள,
நாம் முயற்சி எடுக்கும் போது, முயற்சி எடுக்காமல் இருக்கும் போது, நமக்கு ஆபத்து வரும்போது அது கை கொடுக்க போகிறது இல்லை, ஞானம் கை கொடுக்க போகிறது இல்லை. அதை பற்றி தான் இங்க சொல்லி இருக்கிறது. ஆபத்து நேரத்தில் ஞானம் நிச்சயமா உங்களுக்கு கை கொடுக்கும். ஞானத்தின்படி நடந்து கொண்டால், தேவனை அறிகிற அறிவை வளர்த்தால் உங்களுக்கு ஆபத்து நேரிடும் போது உங்களுக்கு அது கை கொடுக்கும். எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அறிவை உங்களுக்கு அது போதிக்கும், வழி அது காட்டும். வாழ்க்கையில மிகவும் முக்கியமான ஒரு காரியம் ஞானம் தான், அறிவு தான். தேவனுடைய வார்த்தை அறிகிற அறிவு, ஞானம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். அதற்கு இடம் கொடுக்கவில்லை என்றால், அதை வெறுத்தால், அதை வேண்டாம் என்று தள்ளினால், அதற்கு முதலிடம் கொடுக்காவிட்டால், வாழ்க்கையில் ஆபத்து நேரிடும் போது, சூறாவளி வரும்போது, புயல் வரும்போது, அது நமக்கு கை கொடுக்காது. அதான் இங்க சொல்லியிருக்கு. கர்த்தர் நான் வந்து உதவி செய்ய மாட்டேன்னு சொல்ல, அவர் சொல்ற ஞானம் உங்களை தேடி வருது, நீங்க ஞானத்தை தேடி போங்க. ஞானம் உங்களுக்கு அவைலபிளா இருக்குது, உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஞானத்தை விரும்புங்கள், ஞானத்தை நாடுங்கள், ஞானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், ஞானத்தில வளருங்கள், தேவன் அறிகிற அறிவில வளருங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்கிற அந்த பிரமாணத்தை புரிந்து கொள்ளுங்கள். எப்படி எல்லாம் இயங்குகிறது, கர்த்தரிடத்தில் நான் எப்படி வருவது, எப்படிப்பட்ட பிசாசு இந்த உலகத்தில் இருக்கிறான், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் வாழுகிறேன், எப்படி நான் வாழ வேண்டும், விசுவாசம் என்றால் என்ன, பயானா என்ன, இந்த பிரமாணங்கள் எப்படி கிரியை செய்வது என்பது குறித்த அறிவை பெற்றுக் கொள்ளுங்கள். ஞானம் தேடி வருது. இந்த காலை வேளையில ஞானம் தேடி வந்து கொண்டிருக்கு, போதிக்கிறோம். அநேகர் இதை கேட்டுட்டு இதை ஒரு துச்சமா ஒருவேளை மதிக்கலாம், இதை ஏதோ ஒரு பிரசங்கம் கேட்டது போல கேட்டு அவங்க பாட்டுக்கு பேசாம போயிடலாம், போயிட்டு இதை கை கொள்ளாமல், இதை தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெருசா எண்ணாமல், இத ஒரு முக்கியமான காரியமா எண்ணி, இதை தங்களுடைய வாழ்க்கையிலே அவள் கொண்டு வராமல், இதை ஒரு சாதாரணமாக காரியமாக எண்ணலாம், எண்ணினால் அப்பதான் சொல்லி இருக்குது. அசட்டை பண்ணுகிறோம், அசட்டை பண்ணும் போது ஆபத்து நேர்ற போது இந்த ஞானம் வந்து கை கொடுக்காது. இந்த ஞானத்தை இம்பைப் பண்ணி கொண்டால், இதை ஏற்றுக்கொண்டால், நம்முடைய வாழ்க்கையில் இதை வைத்தால், சரி என்ன கேட்டோம், பயத்தை பற்றி பிரசங்கம் பண்ணாங்க ரெண்டு வாரமா. பயம் ஒரு பெரிய ஆவிக்குரிய பிரமாணமா இருக்கிறது, விசுவாசத்துக்கு எதிரான ஒரு பிரமாணம். விசுவாசம் நம்மளை தூக்குது பிரச்சனையிலிருந்து, பயம் நம்மளை பிரச்சனைக்குள்ள தள்ளுது. விசுவாசம் வெற்றியை கொடுக்குது, பயம் தோல்வியை கொடுக்குது. விசுவாசம் வாழ்வை கொடுக்கிறது, பயம் அழிவை கொண்டு வருகிறது. பயத்துக்கு நமக்கு வாழ்க்கையில் இடமே கொடுக்க கூடாது. பயத்தின் எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அதை அனுமதித்தால், பிசாசை நாம் உள்ள அனுமதிக்கிறோம் என்கிற காரியத்தை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு அதை தள்ளினால், அது வேண்டாம், இது எனக்கு முக்கியமில்லை என்று சொல்லி அப்படி வாழ்ந்தால், ஆபத்து வரும்போது, பிரச்சனை வரும்போது, ஞானம் உங்களுக்கு கை கொடுக்காது. எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கை கொடுக்காது. ஆனால் இதை ஏற்றுக்கொண்டால், பிரச்சனை வரும்போது நாம் நம்மை அலசி பார்க்க முடியும், என்ன பிரச்சனை, எப்படி நாம் இடம் கொடுத்தோம், பயத்தை வெளியேற்ற முடியும், விசுவாசத்துல வாழ முடியும், ஜெயிக்க முடியும். ஞானம் நமக்கு கை கொடுக்கும், ஞானத்தை ஏற்றுக்கொண்டால். ஞானத்தை தள்ளினால் அது நமக்கு கை கொடுக்காது என்று வேதவசனம். நீதிமொழிகள் 3:21 இருந்து வாசிப்போம், அந்த வசனத்தையும் சேர்ப்போம். நீதிமொழிகள் 3:23 வாசிப்போம், 21. என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, மெய் ஞானத்தையும் நல்ல ஆலோசனையும் காத்துக்கொள். அவைகள் உன் ஆத்மாவுக்கு ஜீவனும், உன் கழுத்துக்கு அலங்காரமாயிருக்கும். அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது. நீ படுக்கும் போது பயப்படாதிருப்பாய், நீ படித்துக் கொள்ளும் போது உன் நித்திரை இன்பமாயிருக்கும். சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பாழ்கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம், கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு காப்பார். கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு காப்பார் என்று எழுதியிருக்கிறது. அதாவது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், கால் இடராது, படுக்கும் போது பயப்படாது இருப்பாய், நீ படுத்துக் கொள்ளும் போது நித்திரை இன்பமாயிருக்கும். சரியான திகழும் துஷ்டரின் பால் கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். இத யோபு 3 கம்பேர் பண்ணுவோம். யோபு 3:25-26 வசனங்களை நாம் இதோடு ஒப்பிட்டு பார்ப்போம். யோபுவுக்கு நடந்த காரியங்களை, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது, எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது. எக்ஸாக்ட் ஆப்போசிட் பாருங்க.
இங்கே சொல்லி இருக்குது, நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், கால் இடராது, படுக்கும் போது பயப்படாது இருப்பாய், நீ படுத்துக் கொள்ளும் போது நித்திரை இன்பமாயிருக்கும். எப்ப அது அப்படி இருக்கும்? இவைகளை உன் கண்களை விட்டு பிரியாமல் இந்த ஞானத்தை ஏற்றுக்கொள்ளும் போது, மெய் ஞானத்தின் நல்ல ஆலோசனையும் காத்துக் கொள்ளும் போது, அது உன் ஆத்மா ஜீவனும் கழுத்துக்கு அலங்காரமாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது, எப்பொழுது எல்லாம் சொல்லுங்க, அப்பொழுது எப்ப ஞானத்தை எடுத்து நம்முடைய கழுத்துக்கு அலங்காரமாக, நம்முடைய ஆத்மாவுக்கு ஜீவனாக ஞானத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, தெய்வீக ஞானத்தை விரும்பி அதை நாடும் போது, கர்த்தருடைய வார்த்தையினால் உண்டாகிற அறிவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, அது கழுத்துக்கு அலங்காரம் ஆத்மாவுக்கு ஜீவனமாயிருக்கும். அது பயமின்றி வழியில் நடப்பாய், கால் இடராது, படுக்கும் போது பயப்படாதிருப்பாய், படுத்துக் கொள்ளும் போது நித்திரை இன்பமாயிருக்கும். அருமையானவர்களே, அப்படிதான் இருக்குதா? தேவனுடைய வார்த்தையின் அறிவு நமக்கு அதிகமாய் உண்டாயிருக்கும் போது நிச்சயமாய் அது உண்டாயிருக்கும். அறிவில்லாதிருக்கும் போது, யோபுவுக்கு நடந்ததை நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. நல்ல மனுஷன் கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, எல்லாம் சொல்லுங்க, யோபு நல்ல மனுஷன், ஆனா தூங்கும் போது பயம் எப்பவுமே இருந்துட்டு இருக்குது அவருக்குள்ள. நல்ல மனுஷன், ஆவிக்குரிய மனுஷன், உத்தமமான மனுஷன், தூங்கும் போது பயம், காலையில் எந்திரிச்ச உடனே பயம். என்ன பயம்? என் பிள்ளைகள்லாம் அதை தப்பு பண்ணிட்டாங்களோ, சரி என்ன பண்ணலாம், தப்பு பண்ணா அந்த காலத்துல பலியிடலாம், அவள் பாவ நிவாரணத்துக்காக பலியிடணும். பாருங்க, அதுதான் முறை ஆண்டவர் கத்து கொடுத்த முறை, போய் பலியிடுறாரு. சரி, பலியிட்ட பிறகு வந்து தூங்கலாம் இல்லையா? பலியிட்ட பிறகும் பயம், இந்த பலி போதுமா? சரி, சாயந்தரம் வேணா ஒழுங்கு பண்ணுப்பா, இன்னும் ரெண்டு ஆட்டுக்கடாவாடி, சாயந்தரமும் நம்ம பலியிட்டுரும். இதுக்குள்ள இன்பிட்வீன் கேப்ல ஏதாவது தப்பு பண்ண போறானு பசங்க, காலையில சாயந்தரத்துக்குள்ள ஏதாவது தப்பு பண்ணிட்டானா? இல்ல, அந்த பலி சரியா கேட்கலன்னா என்ன பண்றது? இன்னும் எதுக்கும் சாயங்காலமும் பலியிட்டுருவோம். சரி, சாயங்காலம் பலியிட்ட பிறகாது போய் ஒழுங்க நிம்மதியா தூங்க வேண்டாமா? தூக்கம் கிடையாது. பாருங்க, பசங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்களா, ஏதோ தீமை நமக்கு வந்து நேரிடுமோ, ஏதாவது பொல்லாப்பு வந்து நமக்கு நேரிடுமோன்னு பயம். காலையில சீக்கிரமா பலியை ஏற்பாடு பண்ணுப்பா, திருப்பியும் எதுக்கும் பலியிடு. காசுதான் இருக்குது, பணக்காரன் கத்த நிறைய ஆசீர்வதிச்சிருக்கு.

நல்ல கிறிஸ்தவர்கள் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி வாழ்ந்து கொண்டு இதை ஒரு ஆவிக்குரிய ஜீவன் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆவிக்குரிய ஜீவன் என்ன நினைக்கிறாங்க? சரி, நான் அதை பண்ணல, இதை பண்ணல, குடிக்கல, நான் திருடல, நான் கொள்ள அடிக்கல, நான் கொலை பண்ணல, நான் அது பண்ணல, இது பண்ணல, நான் நல்லவன். சரி, நல்லவன். ஆனா நல்ல மனுஷருடைய உள்ளத்துல என்ன இருக்கு பாருங்க. விசுவாசம் கிரியை செய்தா பயம் இருக்குதா? பயம் பெரிய அழிவின் சக்தி. இந்த பயத்தோடய தூங்குகிறார்கள், பயத்தோடய எந்திரிக்கிறார்கள், பயத்தோடய வாழுகிறார்கள். பயம் அவர்கள் ஆட்கொள்ளுகிறது, தத்தளிப்பா இருக்கிறது அவருடைய வாழ்க்கை. ஆனா அதை நீக்கணுமே. இந்த பயம் என்னத்துக்கு? நமக்கு நம்ம கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கிறார், நம்ம நேசிக்கிறார், நம்ம சுத்தி வேலி போட்டிருக்காரு, பிசாசு உள்ள நுழைய முடியாது. நான் பாவம் செய்தா அதை நான் அறிக்கையிட்டா கர்த்தர் அதை சரி பண்ணிடுறாரு. ஒன்னு யோவான் ஒன்னு ஒன்பது என்ன சொல்லியிருக்குது? நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தால் அவர் நம்மை சுத்திகரித்து அவருடைய ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை சுத்திகரித்து கழுவுகிறதா, சுத்தமாக்குகிறதா. இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் பாவத்தின் குற்ற உணர்விலே பயத்திலே இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், சந்தேகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பயம் அவருடைய வாழ்க்கையில பிசாசுக்கு வழியை வகுக்குகிறது. அதைத்தான் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். வேதம் சொல்லுது, ஞானத்தை உன் கண்ணை விட்டு பிரியாமல் வைத்துக்கொள். எப்போ? அது முன்னாலேயே இருக்கட்டும். மெய் ஞானம் நல்ல ஆலோசனை ஏற்றுக்கொள், காத்துக்கொள். ஆத்மாவுக்கு அது ஜீவனா இருக்கும், கழுத்துக்கு அலங்காரமா இருக்கும். அப்பொழுது நீ பயமின்றி நடப்பாய். எல்லாரும் சொல்லுவோம், நீ பயமின்றி நடப்பாய். இப்படி சொல்லுங்க, நான் பயமின்றி நடப்பேன், என் கால் இடராது, படுக்கும் போது பயப்படாமல் இருப்பேன், படுத்துக் கொள்ளும் போது நித்திரை இன்பமாயிருக்கும், துன்பமாயிருக்காது, இன்பமா இருக்கும். படுத்தா டக்குன்னு தூங்கணும், அதுதான் கிறிஸ்தவ விசுவாசிக்கு அழகு. இருக்கீங்களா? தூங்கலனா ஏதோ பிரச்சனை, ஒழுங்கா எந்திரிச்சு என்ன பிரச்சனைன்னு பார்த்து பயம், சந்தேகம், குழப்பம் இவையெல்லாம் இயேசுவின் நாமத்தில் அல்லது வெளியேற்றிட்டு தான் தூங்கணும். ஏன்னா இதெல்லாம் அழிவின் சக்திகள். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில சுகவீனத்தையும் பலவீனத்தையும் பலவிதமான அழிவையும் ஏற்படுத்தக்கூடிய சக்திகள். பிசாசு அப்படிதான் வேலை செய்யறான் பாருங்க. சந்தேகத்தையும் பயத்தையும் உள்ளத்துல உண்டாக்கி அவைகளால் நாம் ஆட்கொள்ளப்படும் போது பிசாசுக்கு வழிவகை திறந்து விடுகிறோம். அப்புறம் வந்து கர்த்தர் எனக்கு இப்படி செஞ்சிட்டாரு, கர்த்தர் தான், கர்த்தர் ஏன் அப்படி செய்யலாம், நான் எவ்வளவு நல்ல விசுவாசி அப்படின்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. நிறைய புத்தகம் எழுதியிருக்காங்க பாருங்க, Why do bad things happen to good people? நல்லவர்களுக்கு ஏன் தீமைகள் நேரிடுது? நிறைய புத்தகம் உலகத்தில் எழுதியிருக்காங்க, இன்னும் ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்கல்ல. நல்லவர்களுக்கு ஏன் தீமை நேரம், நல்லவர்களுக்கு தீமை ஏற்படாதுன்னு உலகம் பைபிள்ல சொல்லி இல்ல. ஆவிக்குரிய பிரமாணத்தின்படி அதை மதித்து வாழுகிறவர்களுக்கு தான் பாதுகாப்பு உண்டு. எப்படி இயற்கை பிரமாணத்தை மதித்து வாழுகிறவர்களுக்கு தான் பாதுகாப்பு உண்டோ, அது போலவே ஆவிக்குரிய பிரமாணங்களை மதித்து வாழுகிறவர்களுக்கு தான் பாதுகாப்பு உண்டு. அதுதான் நீங்க சொல்லிருக்கு, படுத்தும் படுக்கும் போதும் நித்திரை இன்பமா இருக்கும். சடுதியான திகளும் துஷ்டரின் பாதுகாப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம், கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடிக்கு காப்பார். அப்ப பயத்துக்கு எவ்வளவு பெரிய ஒரு சக்தி இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். யோபு நல்ல மனுஷன், மறந்து போகவே கூடாது. இன்னைக்கு இருக்கிற பெஸ்ட் விசுவாசி மாதிரி அந்தாள். ஆனால் ஒரு பிரச்சனை, பயம். காலையிலையும் மாலையிலையும் எந்நேரம் பயம். சுகம் இல்லை, இளைப்பாறுதல், அமைதி இல்லை, தத்தளிப்பு, பயம் அவனுடைய வாழ்க்கையை ஆட்கொண்டு கொண்டிருந்தது. திருப்போம் முதலாம் அதிகாரம் 22 வசனத்துல பார்த்தோம், அன்னைக்கு வரைக்கும் அவன் பாவம் செய்யவும் இல்லை, தேவனை குறை சொல்லவும் இல்லை என்று. அதன் பிறகு நிறைய குறை சொல்லுகிறான். தேக்ஸ் பைபிள்ல சொல்லி இருக்குது, 74 முறை 74 குற்றஞ்சாட்டுகளை தேவன் முன்பாக அவன் வைக்கிறான். 74 ஒன்னு ரெண்டு இல்ல, 74 குற்றஞ்சாட்டுகளை அவன் தேவன் பேர்ல வைக்கிறான். தேவன் இப்படி பண்ணிட்டார், கர்த்தர் இப்படி பண்ணார். நிறைய நல்ல விசுவாசிகள் வைக்கிற மாதிரி இன்றைக்கு, ஹலோ, நல்ல உத்தமமான நல்ல விசுவாசிகள் இன்றைக்கு செய்யறது போல இவனும் 74 குற்றஞ்சாட்டுகளை தேவன் பேர்ல வைக்கிறான். தேவன் எனக்கு இப்படி பண்ணார், அப்படி பண்ணார், இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, நான் என்ன பண்ணேன், நான் கத்திரிக்காக வாழலையா, கத்திர என்ன எப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லி 74 குற்றஞ்சாட்டுகளை தேவன் பேர்ல வைக்கிறான். அப்படி வைத்தவன இங்க பாருங்கள், யோபு 42 அதிகாரம் முதல் 6 வசனங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது யோபு கத்திரிக்கு பிரதியுத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர்,

நீ செய்ய நினைத்தது தலைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் எனக்கு தெரியாதையும் என் புத்திக்கு எட்டாதையும் நான் அறியாதையும் அலப்பினேன் என்கிறேன். இவ்வளவு நேரம் பேசினதெல்லாம் வேஸ்ட்டுங்கிறான். ஹலோ, இவ்வளவு நேரம் பேசினதெல்லாம் ஆண்டவரே என்னுடைய அலப்பு, நான் அலப்புனதெல்லாம் போட்டு குழப்பி வச்சிருக்கிறேன், அது எதையும் பேசி 74 குற்றஞ்சாட்டுகளை சொல்லி உன் பேர்ல அப்படி சொல்லி இப்படி சொல்லி எல்லாத்தையும் நான் அல 6000 சொல்லி தத்துவத்தை பேசி எல்லாத்தையும் போட்டு அலப்பிட்டேன், நான் அலப்பினேன். நீர் எனக்கு செவி கொடும், அப்பொழுது நான் பேசுவேன், நான் உண்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும். என் காதினால் உண்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதே என் கண் உண்மை காண்கிறது. ஆகையால் நான் என்னை அருவறுத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். ஏன் மனஸ்தாபப்படுறான்? கர்த்தரை பற்றி பேசக்கூடாத காரியங்கள் எல்லாம் பேசிவிட்டான், சொல்லக்கூடாத காரியங்கள்லாம் சொல்லிட்டான், கர்த்தரை பற்றி வேண்டாத காரியங்கள்லாம் பேசி அலப்பி வைத்ததுனால அவன் சொல்லுகிறான், நான் இதெல்லாம் பேசிட்டான் ஆண்டவரே, ஆகையாலே தயவு செய்து என்ன மன்னியும், நான் இதெல்லாம் பேசிட்டேன், நான் பேசினது தவறு, எனக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் பேசியிருக்கிறேன் என்று சொல்லி அவன் இப்படி அங்கே அறிக்கை செய்கிறான். பாருங்க, நிறைய பேரு அந்த முதல் சில வசனங்கள்ல வர்றது, நான் நிர்வாணியா வந்தேன், நிர்வாணியா திரும்பி போகிறேன், கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார், இதையே பிடிச்சிட்டு இருக்காங்க. பாருங்க, இதே பிடிச்சி இதை இவங்க சொல்லிட்டே இருக்கிறாங்க, இவன் பண்ண தப்ப இவங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இவன் வந்து நான் அலப்பிட்டாண்டவரே, நான் போட்டு எல்லாத்தையும் குழப்பிட்டேன், நான் தெரியாத அறியாதெல்லாம் பேசிட்டேன், இதெல்லாம் தேவையே இல்லை, நான் பேசியிருக்க கூடாது என்று சொல்லி அவன் பேசுகிறான். அவன் சொல்றான், தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கிறான், தேவனிடத்தில் அவன் வந்து மனம் திரும்புகிறான். இப்படி பண்ண பிறகு அவர்கள் இந்த 42 அதிகாரத்துக்கு வர்றதே கிடையாது. பாருங்க, அவர்கள் அங்கேயே இருந்துட்டு எங்க, அவர்கள் முதல் 2-3 அதிகாரத்திலேயே இருந்துகிட்டு அங்க யோபு சொன்னதையே திருப்பி திருப்பி எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. நிறைய விசுவாசிகளும் அப்படிதான் இருக்கிறாங்க, அந்த முதல் 2-3 அதிகாரத்தை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்றாங்க, அதனாலதான் சொல்லுவாங்க நானும் இன்னொரு யோபியா. நிறைய யோபுகள் இருக்கிறாங்க இன்றைக்கு, ஆனா 42 அதிகாரத்தில் இருக்கிற யோபு மாதிரி நிறைய யோபு கிடையாது. இந்த யோபு நல்ல யோபு பாருங்க, உத்தமமான மனுஷன். ஆமா, பேசினானா பேசினான், தவறான காரியங்களை பேசினானா பேசினான், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்த தப்பு பேசினான், ஆனா கடைசியில என்ன பண்றான், மனம் திரும்புகிறான். அவன் கடைசியில அதெல்லாம் விட்டு மனம் திரும்பி தேவனண்டையில் வருகிறான். அவன் நான் தயவு செய்தது தப்பு என்பதை ஒத்துக்கொள்ளுகிறான். அங்கே பாருங்க 8 வசனத்தை பாருங்க, 42 அதிகாரம் 8 வசனம், ஆதலால் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபுவினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலியில் எடுங்கள், என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான், நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தீனத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன், என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். பாருங்க, ஃப்ரெண்ட்ஸும் யோபுனுடைய சிநேகிதர்கள் இருக்கிறாங்க இல்லையா, இந்த யோபு புத்தகத்தில் வாசிக்கிறான் அவளை பற்றி, பயங்கரமான சிநேகிதர்கள். இப்படிப்பட்ட சிநேகிதர்கள் உங்களுக்கு இருந்தா விரோதியே தேவையில்லை, அப்பேற்பட்ட சிநேகிதர்கள் வாசித்து பாருங்க யோபுவின் புத்தகத்தை, விரோதிகளே தேவையில்லை. சிலருக்கு அப்படிப்பட்ட சிநேகிதர்கள் நிறைய இருக்காங்க நமக்கும் இல்லையா, அப்படியெல்லாம் பேசுறாங்க ஆளுங்க. அவர்கள்ட்ட ஆண்டவர் சொல்றாரு, யோபு இப்ப கரெக்ட் ஆயிட்டான், அவன் வந்து அவன் இப்ப கரெக்டா பேசுறான், அவன் பேசினது போல நீங்க பேசல, நீங்களும் அவனை மாதிரி உழப்பிட்டு அவனுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், அவன் வந்து நான் அலப்பினேன் உழப்பினேன் என்ன மன்னி ஆண்டவரேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டான், வந்து நான் பேசுனது தப்பு, நான் என் வாயை மூடிக்கிறேன், எனக்கு புத்தி கெட்டாததையும் நான் அறியாதையும் அலப்பினேன் என்று சொல்லி அவன் மன்னிப்பு கேட்டுட்டான், அவன் மனம் திரும்பிட்டான், அவன் வந்து தான் செய்ததெல்லாம் நான் சொன்னதெல்லாம் தப்பு,
74 குற்றஞ்சாட்டும் தப்பு ஆண்டவரே, நான் அலப்பிட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டான். அவருக்கும் யோபுவுக்கும் அவனுடைய நண்பர்களுக்கு என்ன வித்தியாசம்னா, இவங்க எல்லாம் பேசினாங்க ஆனா அவளுடைய தவறுகளை உணரவே இல்லைன்னு பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. அப்படியே இன்னும் இவர்கள் தத்துவ ஞானிகளாவே இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரை பத்தி அதையும் இதையும் பேசி உழப்பிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இவர்களுக்குள்ள ஒரு உணர்வு ஏற்படவில்லை. ஐயோ நம்ம இப்படி பேசிட்டோமே, தவறாச்சே, இது உண்மை அல்ல அல்லவே, நாம் ஞானத்தை அல்லவா தெரிந்து கொள்ள வேண்டும், ஞானம் அல்ல இது, அறிவு அல்ல, விவேகம் அல்ல, கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல என்பதை குறித்த ஒரு உணர்வு அவர்களுக்கு ஏற்படாமல் போய்விட்டது. ஆனா யோபுக்கு எப்படியோ அந்த உணர்வு வந்துருச்சு பாருங்க. யோபு எப்படியோ அந்த ஞானத்துக்குள்ளா வந்து விட்டான், அந்த உணர்வுக்குள்ளா வந்துட்டான். அவன் சொன்னது தவறு என்பதை உணர்ந்து இங்கே அவன் அறிக்கை செய்கிறான். ஆனா யோபு நண்பர்களோ அவளுடைய தவறை உணரவில்லை, ஒத்துக்கொள்ளவில்லை, அதை அறிக்கை செய்யவும் இல்லை. ஆகியால் தான் ஆண்டவர் சொல்றாரு, தாசனாய் யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்கிறார். நிதானிக்கல, பகுத்தறியல, எது கர்த்தரிடத்திலிருந்து வந்தது, எது பிசாசிடத்திலிருந்து வந்தது என்பதை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆகவே நீங்கள் போய் யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்யட்டும், நான் அவன் முகத்தை பார்த்து உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடக்காதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். அதன் பிறகு வாசிப்போம், அதன் பிறகு யோபு 42:10 வாசிப்போம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிற இருப்பை மாற்றினார். இப்பதான் டேர்னிங் பாயிண்ட், அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பம் ஏற்படுகிறது. இந்த சிற இருப்பை மாற்றினார். காட் டர்ன்ட் ஜோப்ஸ் கேப்டிவிட்டி என்ற ஆங்கிலத்தில் டர்ன்ட் என்று சொன்னால் திருப்பிட்டார். திருப்புறது என்ன, டேபிள் திரும்பிடுச்சு, டேர்னிங் ஆஃப் த டேபிள் சொல்லுவாங்க. எப்படின்னு சொன்னா, முதல்ல யோபுவை பிசாசானவன் சிறைப்படுத்தி வைத்திருந்தான், பயத்தின் மூலமாக அவனுடைய வாழ்க்கையில நுழைந்து அவனை சிறைப்படுத்தி அவனை தனக்கு அடிமையாக்கி அவனை அழித்து அவனுக்கு உள்ள எல்லாவற்றின் மேலும் கையை வைத்து அதை நாசமாக்கி பிசாசானவன் இவனை தன்னுடைய ஆளுகைக்குள்ளாக கொண்டு வந்திருந்தான், சிறைப்படுத்தி விட்டான். அதுதான் இங்க சொல்லியிருக்குது. அவன் சிறைப்படுத்தப்படவில்லை என்றால் அவனுடைய சிறையிருப்பை திருப்பினார் என்று ஏன் சொல்லணும், சொல்ல வேண்டியது இல்ல. யோபு சிறைப்பட்டிருந்தான், பிசாசுக்கு அடிமையாய் போய்விட்டான், பிசாசுக்கு கதவை திறந்து விட்டதுனால அந்த பிசாசு உள்ள வந்து எல்லாவற்றையும் ஆட்கொள்ள ஆரம்பித்து விட்டான். பாருங்க, பிசாசுக்கு நான் அடிக்கடி சொல்லுவோம் பாருங்க, அந்த காலத்துல பஸ்ல ட்ரெயின்ல எல்லாம் நான் போவேன் காலேஜுக்கு, இங்க இருந்து ட்ரெயின் ஏறினா பஸ்ல ஏறி பிறகு போய் ட்ரெயின் ஏறுவோம் காலேஜ் தாம்பரம் போறதுக்கு. டெய்லி இதேதான் போராட்டம் பாருங்க, அந்த பஸ்ல ஏறதுக்குள்ள ஒரே கூட்டமா இருக்க, எல்லாம் தொங்கிட்டு இருப்பான், இன்னும் அதுக்கு மேல ஏறிக்கிட்டே இருப்போம் நம்ம. ஆனா கொஞ்சம் நாம தொங்கிட்டு இருப்போம், எவனாவது ஒருத்தன் வந்து கொஞ்சம் கால வைக்கிற, கொஞ்சம் இடம் கொடுங்கம்மா, கொஞ்சம் தள்ளுங்க சார் உள்ள, லேசா காலை வைப்பான் பாருங்க. இவ்வளவு இடம் கொடுத்தீங்கன்னா அப்படி காலை வைப்பான், கொஞ்ச நேரத்துல பார்த்தா நீங்க தொங்கிட்டு இருப்பீங்க, அவன் உள்ள இருப்பான். தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு, கொஞ்சம் என்னையா கொஞ்சம் இடம் கேட்ட கடைசியில என்ன பிடிச்ச வெளியே தள்ளியிருக்கேன்னா, அது அப்படிதான் சார் இங்க விஷயமே. பிசாசானவன் அப்படிதான் பாருங்க, அவன் கொஞ்சம் இடம் கேப்பான், கொஞ்சம் கேப் கொடுத்தா போதும் அவனுக்கு, லேசா திறந்து விட்டா போதும், லேசா ஒரு வாசல் எங்கேயாவது முன்ன பின்ன சைட்ல எங்கேயாவது ஒரு இடத்துல திறந்து விட்டா போதும், பயமோ அல்லது வேற எந்த பயம், ஒரு காரியம் தான், அந்த ஒரு காரியத்தை பற்றி தான் இப்ப பேசுறோம், பிறகு பல காரியங்களை பின்னாடி பேசுவோம். பயம் என்கிறது இந்த ஆவிக்குரிய பிரமாணத்தில ஒரு முக்கியமான ஒரு காரியம். அது பயமா இருக்கலாம், இன்னும் சிலருக்கு வேற ஏதாவது இருக்கலாம், பாவம் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்குது பிசாசுக்கு வழி தடுக்கிறதுக்கு, பாவம், சந்தேகம், பயம், கீழ்படியாம தேவனுடைய சித்தத்தில் நடக்காம இருக்கிறது, இதெல்லாம் பிசாசுக்கு வழியை திறக்குது பாருங்க. பயம் ஏதாவது ஒரு கொஞ்சம் வழி திறந்து கொடுத்தா போதும் அவனுக்கு, ஃபுல்லா வந்து உள்ள உட்கார்ந்து ஃபுல்லா ஆட்கொள்ள ஆரம்பிக்கிறான். அவன் ஆளுகிற இடம் வந்து அழிவும் நாசமோசம் நிறைந்த இடமா இருக்குது. அவன் பிசாச உள்ள விட்டுட்டா அந்த வீடு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க, அந்த இடம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க, அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க. பிசாசுக்கு இடத்தை கொடுத்துட்டா அவன் வந்து சீரழிக்கிறவன், உள்ள வந்து பூந்துட்டு நாசமாக்குகிறான் அவன். இதையே நான் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன், இயேசு சொல்லுகிறார், இதோ வாசற்படியில் நின்று நான் தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே வருவேன். உள்ள வருவன் ஒன்னே நிறைய பேருக்கு பயமா இருக்குது, நாங்களே 5-6 பேர் இருக்கிறோம், இவர் வேற வர்றேங்கிற, நிறைய பேருக்கு விருந்தாளி வர்றாங்கனாலே பயம் பாருங்க, எல்லாம் கோழியை வாங்கணும், அதை வாங்கணும், செய்யணும், பிடிக்கணும், அவங்களுக்கு கவனிக்கணும், எதுக்கு இப்ப விருந்தாளி வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற பயம். யாருக்குமே விருந்தாளினா அவ்வளவு ஒரு பெரிய ரொம்ப ஒரு உற்சாகம் ஏற்படுறது இல்ல.
ஏற்பட்டாலும் ஒரு ரெண்டு நாளைக்கு ஏற்படும், அதுக்கப்புறம் போயிடும். ஏன்னா கவனிச்சு கவனிச்சு சலிச்சு போயிடும் இல்லையா. ஏன்னா இன்னொரு ஆளு கெஸ்ட் வந்தா தங்குவாரு, இவரு வேற வர்றேங்கிறாரு, கதவை தட்டுறேங்கிறாரு, நுழைஞ்சா அங்கே தங்கிடுறேங்கிறாரு. திறந்தால் உள்ள வருவேன், போஜனம் பண்ணுவேன், பிறகு அங்கேயே தங்குவேன்றாரு. ஆனா அருமையானவர்களே, இயேசு வர்றது பிசாசு வர்றது மாதிரி இல்ல. இயேசு வர்றது அருமையான ஒரு காரியம். இயேசுக்கு கதவை திறந்து விட்டா வாழ்க்கையில அவர் உள்ள வந்து, நீங்க நினைக்காதீங்க அவருக்கு நம்ம நீங்க ஆக்கி போடணும், அவருக்கெல்லாம் நீங்க செய்யணும், அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய போற. இது அருமையான விருந்தாளி. ஆகவேதான் இன்றைக்கு இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளாதது வந்து மூடத்தன் அறியாம, அது ஏதோ பெரிய அவர் வந்துட்டார்னா நான் அப்படி செய்ய முடியாது, ஜாலியா இருக்க முடியாது, நான் சந்தோஷமா இருக்க முடியாது நினைக்கிறாங்க பாருங்க ஜனங்க. இயேசு என் வாழ்க்கையில வந்துட்டாருன்னா அப்புறம் சன்னியாசினி ஆயிடணும், நான் தாடி வளர்த்து காவி போட்டு பிறகு நான் எல்லாத்தையும் உலகத்தெல்லாம் வெறுத்து கிடையாது. அருமையானவர்களே, இயேசு வர்ற வாழ்க்கை கதவை தட்டுறாரு. திறந்தீர்கள் என்றால் உங்களை மாதிரி ஒரு பாக்கியவான் இருக்க முடியாது. திறந்து உள்ள விட்டீர்கள் என்றால் அவர் சொல்ல, நான் உள்ள வருவேன், போஜனம் பண்ணுவேன். போஜனம் அவர் வந்து உங்க வீட்டுல போஜனம் பண்ணார்னா, உங்க வீட்டுக்கு வாழ்க்கைக்குள்ள வந்தாருன்னு சொன்னா அதுக்கப்புறம் குறைவே கிடையாது. உள்ள வந்து திறந்து விட்டீங்கன்னா அவர் வந்து அங்கே ஆண்டு கொண்டார் என்றால், கிரைஸ்ட் இஸ் தி ஹெட் ஆஃப் திஸ் ஹோம் என்று நிறைய வீட்டுல பாப்பீங்க இல்லையா. எங்க வீட்டுல சின்ன வயசுல இருந்து இருக்குது எனக்கு அந்த விளக்கம். பல வருஷத்துக்கு பிறகுதான் எனக்கு புரிஞ்சது, கிரைஸ்ட் இஸ் தி ஹெட் ஆஃப் திஸ் ஹோம், கிறிஸ்து இந்த வீட்டுக்கு தலையாயிருக்கிறார் என்று சொன்னால் அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு, அந்த வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. அங்க வந்து அவர் சாப்பிட்டுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இல்ல, நம்ம கஷ்டப்பட்டு இருக்கும்போது கிடையாது. நம்ம கஷ்டப்படாதபடி நம்ம காக்கிறவர், நமக்கு பராமரிக்கிறவர், நம்ம தேவையை சந்திக்கிறவர், நமக்கு பலத்தை தருகிறவர், சுகத்தை தருகிறவர், ஆரோக்கியத்தை தருகிறவர். என்ன ஒரு அருமையான ஒரு காரியம் பாருங்க. இதெல்லாம் இது ஒரு ஆவிக்குரியபடி ஒரு அருமையான ஒரு காரியம். அதே மாதிரிதான் பிசாசு கதவு திறந்து விடும்போது ஆப்போசிட்டா நடக்குது பாருங்க. அவனுக்கு லேசா கதவு திறந்து விட்டா பிரிட்ஜ் எல்லாம் காலி ஆயிடும், சுகம் எல்லாம் போயிடும், ஆரோக்கியம் எல்லாம் போயிடும், பலன் எல்லாம் போயிடும், காசு எல்லாம் போகுது. ஏன்னா பிசாசு உள்ள வந்தாச்சு. இது பெரிய உலக மகா திருடன். ஏதேன் தோட்டத்திலேயே ஆண்டவர் விடாதேன்னாரு, அவனை உள்ள விட்டுறாத, விட்டு விட்டுனா போச்சு, விடாத. அதனால கேட்ல கரெக்டா காப்பா பென்ஸ போட்டு காப்பு திறக்க கூடாது. ஒரு விரோதி இருக்கிறான், இதை காத்துக்கொள், காட் இட் சொன்னார். அதுதான், ஏன்னா உலக மகாத்த திருடர்கள் தாவப்பான. இவன் வந்தான்னா என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? ஒரு நயா பைசா இல்லாம எல்லாத்தையும் சுருட்டி வாட்டி மொட்டை அடிச்சுட்டு போயிடுவான். அப்படிப்பட்ட ஒரு ஆள் உள்ள விடாதுங்கிறார். அருமையானவர்களே, சொல்லுகிறேன், நல்லவர்களா இருக்கலாம், பயத்தை அனுமதித்தீர்கள் என்றால், பயத்தை என்டர்டெயின் பண்ணா. என்டர்டெயின் வார்த்தை கொஞ்சம் கவனிக்கணும். என்டர்டெயின்னா நிறைய பேர் பயத்துக்கு அப்படியே இடம் கொடுக்கறது, பரவாயில்ல இருந்துட்டு போகுது, கொஞ்சம் பயம் தான், ஒன்னும் அவனும் ஒண்ணும் பண்ணாது அப்படின்னு சொல்லி அப்படியே வளர்ந்துகிட்டே இருக்கிறது பயம். பயத்தை அனுமதித்து அது வளர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை பயம் ஆட்கொள்ளுமானால் பிசாசுக்கு இடத்தை திறந்து கொடுக்கிறீர்கள். பிசாசத்துக்கு இடத்தை திறந்து கொடுக்கும் போது அழிவும் நாச மோசங்களும் பல விதமான தீமைகளும் நேரிடுது. அப்புறம் வந்து நான் நல்ல கிறிஸ்தவனாச்சே, எனக்கு அத்தர் இப்படி பண்ணாருன்னு சொல்றதுல பிரயோஜனமே கிடையாது. பிசாசை வெளியே வையுங்க, உள்ள வரக்கூடாது. அவன் வெளியே பார்த்து பொறாமப்படட்டும், அவன் வெளியே நிக்கட்டும். காம்பவுண்ட் சவருக்கு வெளியே அவன் நிற்கட்டும். அவன் உங்களை மீறி உள்ள வர முடியாது. நீங்க பயத்தினால கதவை திறந்து விட்டாதான் வெளியே உள்ள வர முடியும். பாவத்தினால கதவை திறந்தாதான் வெளியே வர முடியும், உள்ள வர முடியும். அவன் நீங்களதான் முரட்டாட்டம் பண்ணி கதவை திறந்தாதான் அவன் உள்ள வர முடியும். இயேசு உங்களுடைய வாழ்க்கையை ஆட்கொள்ளட்டும். இயேசு ராஜாவாக இருக்கட்டும். உங்களுடைய வாழ்க்கையின் தலைவராய் அவர் இருக்கட்டும். உங்களுடைய குடும்பத்தின் தலைவராய் அவர் இருக்கட்டும். அவருடைய பராமரிப்பும் ஆசீர்வாதம் சந்தோஷமும் சமாதானம் உங்களை ஆட்கொள்ளட்டும். அவன் சிறைப்படுத்திட்டான் பாருங்க, அவன் உள்ள வந்தானா சிறைப்படுத்துறான். இயேசு உள்ள வந்தா விடுதலை ஆக்குகிறார் நம்ம. ஆமென். சிறையிருப்பை திருப்பினாராம். இவ்வளவு நாள் பாவம் சிறையிருப்புல வாழ்ந்துகிட்டு இருந்தான் அவன். இவ்வளவு நாள் யோபு சிறையிருப்புல நல்ல மனுஷன், எல்லாம் சொல்லுங்க நல்ல மனுஷன். அது ஏன் திருப்பி திருப்பி சொல்றதுன்னா நிறைய பேருக்கு அது பெரிய ஒரு இது. நல்ல மனுஷனுக்கெல்லாம் அப்படி நடக்குமா? நம்ம நல்லவர்கள் இருந்தா ஒண்ணுமே நடக்காது. நல்லவனுக்கு நடந்ததுதான் இதெல்லாம். உத்தமமான மனுஷனுக்கு நல்லவர்களா இருந்த போதாது, அறிவோடு இருக்க வேண்டும். சிறையிருப்பை திருப்பினார். திருப்பினார்னா என்ன அர்த்தம்? இவ்வளவு நேரம் யோபு வந்து அவன் சிறையிருப்புல வச்சிருந்தான். இப்ப யோபு டேபிள் டர்ன் ஆயிடுச்சு. இப்ப யோபு பிசாசை சிறைப்படுத்துகிறான், லாக்அப்ல வைக்கிறான் இவன.
அநேகருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு திருப்பு முனை ஏற்பட வேண்டும். அதுதான் கர்த்தருடைய சித்தம். அருமையானவர்களே, ஒருவேளை பிசாசு வந்து பயத்தின் மூலமாகவும் மற்ற காரியங்கள் மூலமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில வந்து சிறை படுத்தி இருந்தால், நாசமோசங்களை ஏற்படுத்தினால், அந்த சிறை இருப்பை தேவன் திருப்ப விரும்புகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? டேபிளை டேர்ன் பண்ண விரும்புகிறார் தேவன், வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். இந்த குரூசேட்ல போகும்போது நான் தான் ஜனங்களுக்கு சொல்லுவோம், பாருங்க சில நிமிஷம் பேசுவேன் நான், எப்பவுமே சொல்ல நான் தவற மாட்டேன் அவர்களுக்கு. இந்த அருமையான ஜனங்கள் பாவம், எல்லாம் கிராமத்திலிருந்து வர்ற ஏழைகள் ஒண்ணும் தெரியாது பாருங்க அவங்களுக்கு. நான் சொல்லுவேன், பிசாசு வந்து தலையில உட்காந்துக்கிட்டு ஆட்டி இருக்கிறான். நிறைய பேர் பிசாசு வாழ்க்கையில பூந்துகிட்டு ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கிறான். பல விதமான அழிவுகளை அவன் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். நீங்க எல்லாம் பிசாசுக்கு வாழ்க்கையை திறந்து விட்டீங்க. எல்லாம் மந்திரவாதம், பில்லிஜுனியா, அது இது எல்லா விதமான காரியத்தையும் வச்சு உங்க வாழ்க்கைய பிசாசுக்கு ஃபுல்லா திறந்து கொடுத்து அவன் உங்களுடைய வாழ்க்கையை ஆட்கொண்டு கொண்டிருக்கிறான். நான் பிரசங்கிக்கிற இயேசுவை நீங்கள் விசுவாசித்தால், இயேசு உங்கள் வாழ்க்கைக்குள்ள வந்தால், அந்த பிசாசு உங்களை இன்னைக்கு ஆட்டி படைச்சு உங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்குற பிசாசின் மீது உங்களுக்கு அதிகாரத்தை தர்றார். அதான் முதல் அவர் பண்ற வேலை, சிறையிருப்பை திருப்புகிறார். ரிட்டர் ரிவர்ஸ் ஆயிடுது எல்லாம். அவன் உங்களை சிறையிருப்புல வச்சிருந்தது மாறி இப்ப நீங்க அவனை சிறையிருக்க பண்ணுகிறீர்கள். அவன் மீது அதிகாரத்தை உங்களுக்கு தருகிறார். இயேசு உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார், வல்லமையை கொடுக்கிறார். அவனுடைய அதிகாரங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறார். நீங்கள் வெற்றியுள்ளவர்களா வாழ முடியும் தான் சொல்லுவேன் நான் ஜனங்களுக்கு. அருமையானவர்களே, அதையே சொல்லுகிறேன், இன்றைக்கு நீங்கள் இங்கே இருக்கலாம், உங்கள் சிறையிருப்பை தேவன் திருப்ப விரும்புகிறார். அதில் எனக்கு மாறாத நம்பிக்கை இருக்கிறது. திருப்புவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பயத்தை நீக்க வேண்டும், பாவத்தை அகற்ற வேண்டும். பிசாசுக்கு என்னத்தை வழி, என்ன வழியை திறந்து கொடுத்ததோ அந்த காரியங்களை நீக்க வேண்டும், போக்க வேண்டும். தேவன் சிறையிருப்புகளை திருப்புகிறவர், நல்லவர். என்ன ஆச்சு? இதை வாஸ்து முடிச்சிருவோம். சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்து எல்லாவற்றை பார்க்கலும் ரெண்டத்தனையாய் கத்தர் அவனுக்கு தந்தறிந்தார். கத்தர் பாருங்க எப்படி பண்றாரு, அவர் மைண்ட் எப்படி திங்க் பண்ணது பாருங்க. இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன சொல்லும், போனதுல ஒரு 70% தர வாங்கிக்கணும். ஆனா கத்தர் என்ன சொல்றாரு, வாப்பா போச்சா, இந்த பிசாசு இப்படியா பண்ணான், எவ்வளவு பெரிய வெற்றியை நான் தர்றேன் பாரு. பிசாசு அழுகணும் இன்னும், அப்பேற்பட்ட வெற்றி உனக்கு நான் தர்றேன். நீ இழந்து போனதுக்கு டபுளா தர்றேன். உனக்கு இழப்பு ஏதாவது ஏற்பட்டிருக்கா? யானே கத்தர் சிறையிருப்பை திருப்பும் போது டபுளா வரும். அதை விசுவாசிக்கிறேன். கத்தர் டம்புறவர் ரெண்டு மடங்கு கொடுங்கிறார். பிசாசு இருந்ததை அழிச்சிரான், கத்தர் ரெண்டு மடங்கு ரெட்டத்தனையா திருப்பி கொடுங்கிறார். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடு போஜனம் பண்ணி கத்தர் அவன் மேல் வரப்பண்ண சகல தீங்கு நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவன் கொடுத்தார்கள். கத்தர் யோபின் மேல் முன்னிலையை பார்க்கலும் அவன் பின்னிலையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 1,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர்களும் 1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திலும் அவனுக்கு பிறந்தார்கள். மூத்த மகளுக்கு எமிமாள் என்றும், இரண்டாம் மகளுக்கு கெட்சியாள் என்றும், மூன்றாம் மகளுக்கு கேரானுப் என்றும் பெயரிட்டான். தேசத்தின் எங்கும் யோபின் குமாரத்திலே போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தாப்பன் அவர்கள் சகோதரன் நடுவே அவர்கள் சுதந்திரத்தை கொடுத்தான். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 100 தலைமுறையாய் தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூர்ண வயதுள்ளவனாய் மரித்தான். சிறையிருப்பு திருப்பப்பட்ட வாழ்க்கை கம்ப்ளீட்டா டேர்ன் ஆயிடுச்சு. எல்லாம் பிசாசு ஒன்றுமில்லாமல் போன அவனுடைய அதிகாரம் அளிக்கப்பட்டது. வெற்றி யோபுவுக்கு ரெண்டு மடங்காக கத்தர் அவனுக்கு தரு. பிசாசு அளித்ததை ரெண்டு மடங்காக அவனுக்கு கர்த்தர் தந்த அவனுடைய வாழ்க்கையில வாழ்க்கையை நன்மையால் திருப்தி ஆக்குகிறார். அடுத்த வாரம் தொடர போறேன். ஒரு காரியத்தை நன்றா அணிந்து கொள்ள வேணும், பிசாசு பொல்லாத பிசாசு, கர்த்தர் நல்லவர் இல்லையா? டெவில் இஸ் அ பேட் டெவில், காட் இஸ் அ குட் காட். எல்லாரும் சொல்லுங்க, ஆங்கிலத்திலே சொல்லுங்க, டெவில் இஸ் அ பேட் டெவில், காட் இஸ் அ குட் காட். அது அழகா வருது பாருங்க இங்கிலீஷ்ல. அது சில தமிழ்ல அழகா வருது, சில இங்கிலீஷ்ல நல்லா வருது. கர்த்தர் நல்ல தேவன், அவர் ஒருபோதும் நமக்கு தீமை செய்கிறவர் அல்ல.
நல்லவர்களா இருந்தால் போதாது, ஆவிக்குரிய பிரமாணங்களை அறிந்து அதன்படி வாழ வேண்டும், தேவனுடைய வார்த்தை அறிந்து அதன்படி வாழ வேண்டும், பிசாசின் மீது ஜெயத்தை எடுக்க வேண்டும், பிசாசை வாழ்க்கையிலிருந்து வெளியே தள்ள வேண்டும், வெற்றி நிலைநாட்ட வேண்டும் வாழ்க்கையில். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. நல்லவர்களா இருப்பது அவசியம், அதற்கு மேலாக அறிவுள்ளவர்களா இருந்து பிசாசை ஜெயித்து வென்று ஜெயத்தோடு வாழ்வது மிகவும் முக்கியம். எல்லாரும் எழுந்து நிற்போம், எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நல்ல தேவன் அவர், நம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நல்லவர், வல்லவர், போதுமானவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அநேகருடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்புகிறவர், திருப்புகிறவர். உங்களுக்கும் இன்றைக்கு அது நேரிட முடியும், அநேகருக்கு அவசியமா இருக்கலாம், அது இன்றைக்கு அது நேரிட முடியும். கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார், வெற்றியை தருவார். பிசாசு தோற்கடிக்கப்பட்ட பிசாசு, ஒன்றுமில்லாதவன் அவன், அவனுக்கு அதிகாரம் இல்லை. அவனுக்கு நாம் தான் இடம் கொடுக்கிறோம் அநேக நேரத்தில், ஆனா அவனுக்கு அதிகாரம் கிடையாது. இயேசு நாமத்தில் பயத்தையும் சந்தேகத்தையும் தேவனுக்கு பிரியமில்லாத சகல காரியங்களை வெளியேற்றுவோம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில நிலைநாட்டுவோம். அதுக்கு புறம்பான எல்லா காரியத்தையும் இயேசு நாமத்தில் வெளியேற்றுவோம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கேட்ட சத்தியத்துக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா.

இந்த உலகத்தையும் அதிலுள்ள அனைத்தையும் சிருஷ்டித்த நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை துதிப்போம். நாம் அனைவரும் சேர்ந்து ஒருமனதுடன் இரட்சகரை பாடி மகிழ்வோம்.

அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வல்லவராயிருக்கிற எங்கள் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதித்து ஆராதிக்கிறோம். தேவைகளோடு வந்திருக்கிற எங்களுக்கு ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்யும் ஆண்டவரே, இப்பொழுதே செய்யும் ஆண்டவரே.

இந்த பாடல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாமல் லைக் பட்டனை கிளிக் செய்யவும். இதை போல அநேக பாடல்களை இலவசமாக காண கேட்க கீழிருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும்.

ஆண்டவராகிய இயேசுவை அறியாத நிலைமையில் ஆறாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த வேளையில் நெஞ்சு வலியினால் மிகவும் பாதிக்கப்பட்டு ஆற்றுவார் யாரும் இல்லாத சூழ்நிலையில் தந்தை அவர்களுடைய ஆறாம் ஒலிநாடாவில் வந்த ஆறாம் பாடலாகிய வாதி உந்தன் கூடாரத்தை அணுகாது என்கிற பாடலை கேட்டபோது கர்த்தர் எனக்கு அற்புதமாய் சுகம் தந்தார், எனக்கு சுகம் தந்தவர் இந்த பாடலின் வழியாய் உங்களுக்கும் சுகம் தருவார். விசுவாசத்தோடு

ஆண்டவரே, இந்த இரவில் எங்களோடு நீர் பேசும். அப்பா, இத்தனை தூரம் பயணித்து இந்த இடம் மட்டும் வருவதற்கு என் அப்பன் எதற்காக என்னை மறுபடியும் இந்த தூத்துக்குடி பட்டணத்தில் என்னை கொண்டு வந்தீரோ, அந்த நோக்கத்தை நீ நிறைவேற்றும்படி ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நான் மனதார ஜெபிக்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து எங்களோடு பேசும், எங்களுக்காக பேசும், எங்களை கொண்டு பேசும், எங்கள் புத்தி தெளிய பேசும், எங்கள் சந்தேகங்கள் விலக பேசும், எங்களுக்கு கேள்விக்கு பதிலுண்டாக பேசும், எங்கள் ஆத்துமா உற்சாகப்பட பேசும், எங்கள் கிருபை பெருக பேசும், எங்களை இன்னும் பலனடைய பேசும், எங்களை இன்னும் தீர்மானம் உள்ளவர்களாக பேசும். ஆண்டவரே, தீர்மானம் உள்ளவர்களாக்க பேசும். ஆண்டவருடைய கரத்தில் என்னை அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. அல்லேலூயா. உங்க பக்கத்தில் இருந்து இருக்கிறவங்களை பார்த்து கர்த்தர் நம்மோடு பேச போகிறார் அப்படி சொல்லுங்க. கர்த்தர் நம்மோடு பேச போறார். ஆமே. அப்ப முழுக்க முழுக்க கர்த்தர் தான் நம்மோடு என்ன செய்யணும், பேசணும். உண்மையிலே சொல்றேன், நான் வாயை வாடகைக்கு கொடுத்து பிழைக்கிறவன் பார்த்துக்க. அதனால வாய் மட்டும்தான் நம்மளுது, வார்த்தையெல்லாம் அவருது. அதனால ஏதாவது கோளாறு குழப்பம் இருந்தா அவர்கிட்ட கேளுங்க. வாய் பாவம், கர்த்தர் கிருபை தருவாரா. இப்போ எல்லாரும் பைபிளை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவே நமக்கு உதவி செய்யட்டும். எல்லாரும் அப்போஸ்தலர் 11 எடுங்க. அப்போஸ்தலர் 11 ஆரம்பத்தில் கொஞ்சம் நேரம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கவனிக்க போகிறோம். 11 21 ஒன்று கவனிங்க, எல்லாரும் இணைந்து வாசிக்கலாம். கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்தது, அநேக ஜனங்கள் விசுவாசிகள் ஆகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. 23, அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் இருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். ஒரு ஆமேன் சொல்லுங்க. இப்ப 24 வசனத்தை படிக்க போகிறோம். அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாக இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நாம் ஒரு பெரிய எழுப்புதலை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு நான் சொல்ல போகிற காரியங்கள் நம்முடைய திருச்சபையில் அல்லது திருச்சபையின் மூலமாக வெளிப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதை ஏன் ஆவியானவர் பேசுகிறார்? அவரும் விரும்புகிறார், அவரும் விரும்புகிறார். வேகமாக ஓரிரு வார்த்தைகளை மட்டும் அமீன் முதலாவது சொல்ல போகிறேன். 21 முதல் வரி சொல்லுகிறது, கர்த்தருடைய கரம் அவர்களோடே இருந்தது. ஒன்று எழுதிக்கொள்ளுங்கள், கர்த்தருடைய கரம் அவர்களோடே இருந்தது. கர்த்தருடைய கரம் அவர்களோடே இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த இரவு நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் நான் சொல்லுகிற வார்த்தை, இதை ஒவ்வொருவரும் நான் விரும்புகிறோம். ஆமாவா இல்லையா? அமேன். ஆமாவா இல்லையா? இந்த இரவில் நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே. அமேன். பாஸ்டர், நான் ஆண்டவருடைய கரம் என்னோடு இருப்பதை விரும்புகிறேன் என்கிறவர்கள் மட்டும் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. ஓகே. அப்ப எல்லாருக்குள்ளும் அந்த விருப்பம் இருக்கு. என் தனிநபர் வாழ்க்கையில் கர்த்தருடைய கரம் இருக்க வேண்டும். என் குடும்பத்தில் கர்த்தருடைய கரம் இருக்க வேண்டும். என் வாழ்வாதாரத்திலும் பொருளாதாரத்திலும் கர்த்தருடைய கரம் இருக்க வேண்டும். எங்கள் சபையில் எங்கள் ஊழியர்களோடு கர்த்தருடைய கரம் இருக்க வேண்டும். எங்கள் வாழ்வில் கர்த்தருடைய கரம் வேண்டும். அப்போ ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவாராக. அமேன். நம்பர் 1. சரி, 2வதாக தோத்திரம். அதே தொடர்ந்து
அநேக ஜனங்கள் விசுவாசிகள் ஆனார்கள். அப்போ சபைக்குள் சபைக்கு வெளியிலே விசுவாச வளர்ச்சி உண்டாயிற்று. விசுவாச வளர்ச்சி உண்டாயிற்று. எழுதி கொள்ளுங்கள், விசுவாச வளர்ச்சி உண்டாயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று, அக்கர்த்தருடைய கரத்தை அவர்கள் கண்டார்கள். இரண்டாவதாக, விசுவாச வளர்ச்சியை அவர்கள் கண்டார்கள். கர்த்தர் நல்லவர். ஒரு ஆமென் சொல்லுவோம். அப்ப நம்முடைய சபைகளில் இந்த நாட்களில் என்ன உண்டாக வேண்டும்? விசுவாச வளர்ச்சி. ரெண்டு காரியம், ஒன்று சபைக்குள் வளர்ச்சி, ரெண்டு சபைக்குள் பெருக்கம். விசுவாசிகள் இப்ப என்னிடத்துல 8 கிலோ விசுவாசம் இருக்குன்னு வைங்க, அது 16 வளரணும். அதே நேரத்தில் இவ்வளவு 8 கிலோ விசுவாசம் வச்சிருக்கிற 100 பேர் இருக்கிறவர்கள் 200 பேராக வளரணும். ஒன்று குவாலிட்டியிலும் உண்டாகணும், ரெண்டு குவாண்டிட்டியிலும் உண்டாகணும். அல்லேலூயா. அப்ப இரண்டாவது வேதம் சொல்லுகிறது விசுவாச வளர்ச்சி. விசுவாச வளர்ச்சி இந்த இதை விரும்புறீங்களா நீங்க? ஆமே விரும்புறீங்களா? அப்போ உங்க கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. மூன்றாவதாக, அநேகர் கர்த்தரிடத்தில் என்ன செய்தார்கள்? திரும்பினார்கள். சொல்லுங்க அந்த வார்த்தையை, கர்த்தரிடத்தில். அப்போ இதுக்கு வந்து நீங்க என்ன தலைப்பு கொடுக்கலாம்? ஆமே திரும்புதல். சொல்லுங்க திரும்புதல். இதுக்கு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுங்களே. திரும்புதலுக்கு ஆங்கிலத்தில் என்ன வேர்டு பயன்படுத்தலாம்? டர்ன். அமீன். இப்போ இவங்க என்ன செய்தாங்க? இதுவரையிலும் இப்படி பயணித்து கொண்டே இருந்தார்கள். இப்போ கர்த்தருடைய கரம் அவர்கள் வாழ்க்கையில் வெளிப்படுது. உலகத்தை பார்த்து, பணத்தை பார்த்து, சமுதாயத்தை பார்த்து, பாவத்தை பார்த்து, உலகத்தின் பயணங்களை பார்த்து பயணித்து கொண்டவர்கள் மேல் தேவனுடைய கரம் வெளிப்பட்ட பொழுது இனி உலகம் வேண்டாம், தேவனுக்காக செயல்படலாம் என்று அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு டர்ன், ஒரு திரும்புதல் உண்டாயிற்று. அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணுமா இல்லையா? நம்ம வீட்டில் நடக்கணுமா இல்லையா? ஆமென். நம்ம சபையில் நடக்கணுமா இல்லையா? இயேசுவின் நாமத்திலே இந்த சபையில் அது உண்டாகட்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. இந்த ஜபங்களின் மூலமாய் விசுவாச பரிவர்த்தனை உண்டாகட்டும். இந்த ஜபங்களின் மூலமாய் அநேகர் தேவ சித்தத்திற்கு நேராக திரும்பட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. இப்போ ஒரு ஒரு ஒரு 8 வீடு வரைக்கும் போயிட்டு வாரீங்களா? இருந்த இடத்திலிருந்து போங்க. இருதயத்தில் எகிப்திற்கு திரும்பினார்கள் அல்லவா, அது மாதிரி உங்க வீட்டிலே திரும்ப வேண்டிய யாராகிலும் இருக்கிறார்களா? உங்கள் வீட்டில் ஆண்டவரிடத்தில் திரும்ப வேண்டிய யாராகிலும் இருக்கிறார்களா? உங்கள் தெருக்களில் திரும்ப வேண்டியவர்கள் இருக்கிறார்களா? உங்கள் சபையில் திரும்ப வேண்டியவர்கள் இருக்கிறார்களா? அப்ப இன்றைக்கு ராத்திரியில் தகப்பனே, இதை வார்த்தையாக அல்ல, எங்கள் வாழ்க்கையின் அனுபவங்களாக்க நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப ஒன்று கர்த்தரின் கரம், ரெண்டு விசுவாசம், மூன்று திரும்புதல். மூன்று என்ன? திரும்புதல். சரி, அப்புறம் 23 வசனத்துக்கு வாங்க. 23 வசனத்துல அவன் தேவனுடைய கிருபையை கண்ட பொழுது, என்ன வார்த்தை இருக்கு? தேவ கிருபையை கண்ட பொழுது. அப்ப அந்த சபைக்குள்ள என்ன இருந்துச்சு? தேவ கிருபை. அந்த சபைகளில் என்ன இருந்தது? தேவ கிருபை. அப்ப ஒன்று தேவனுடைய கரம், ரெண்டு விசுவாச பரிவர்த்தனை, மூன்றாவதாக திரும்புதல் உண்டாயிற்று. திரும்புதல் உண்டாயிற்று. நாலாவது தேவ கிருபை, தேவனுடைய. உண்மையில நான் இன்னைக்கு சொல்லுகிறதெல்லாம் ஒரு வாரம் பிரசங்கம் பண்ண வேண்டிய காரியங்கள். தேவனுடைய கிருபை. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, தோத்திரம் 24ல அமீன், கடைசி வார்த்தையை கவனிங்க. 24ல கடைசி வார்த்தை, அநேக ஜனங்கள் கர்த்தரிடத்திலே
சொல்லுங்க. அடுத்து என்ன உண்டாயிற்று? சேர்க்கப்பட்டார்கள். எங்கிருந்து? சேர்க்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அப்ப சேர்க்கப்படுதல் என்று சொன்னால் என்ன? தூத்தர் எண்ணிக்கையில் பெருக்கம் உண்டாயிற்று, சேர்க்கப்பட்டார்கள். அப்ப நாலு காரியம். ஒன்று, தேவனுடைய கரம். இரண்டாவதாக சுவாச பரிவர்த்தனை. மூன்றாவதாக அமை திரும்புதல் உண்டாயிற்று. நாலாவதாக தேவனுடைய கிருபை. ஐந்தாவதாக தோத்திரம் சேர்க்கப்பட்டார்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு இரவிலே உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இந்த ஐந்து காரியங்களையும் எங்கள் சபை, எங்கள் ஊழியம், எங்கள் கூடாரம் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் மட்டும் ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையாவையா சொன்னிய? அப்ப இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்லணும்ப்பா, இந்த ஐந்து காரியங்களும் அந்த சபையின் அனுபவம் அல்ல, எங்கள் சபையின் அனுபவம் ஆக விரும்புகிறேன். அப்படித்தானே பைபிள் என்ன சொல்லுது? ஒரு வார்த்தையாகிலும் வெறுமையாய் திரும்புவது இல்லை, ஒரு வார்த்தையாகிலும் பொய்யாய் போவது இல்லை. ஆமேனா. அப்ப இன்னைக்கு நம்ம இதுக்கு மேல கை வச்சுட்டு, ஐயா இந்த படித்த வார்த்தைகளை என் கண்கள் பார்க்க துடிக்கிறது சுவாமி. ஆமேன். நான் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆமேன். இதே ஆலயத்திற்குள்ளே பல ஆயிரம் ஜனங்களை காண கர்த்தர் எனக்கு கிருபை தருவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த சபையில் தேவனுடைய கரத்தை காண கிருபை தருவாராக. விசுவாச வளர்ச்சியை காண கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. அநேகர் இந்த சபைக்கு நேராய் திரும்புகிறதை காண ஆண்டவர் கிருபை தருவாராக. இந்த சபைக்கு வரும் பொழுதெல்லாம், இந்த பிள்ளைகளை பார்க்கும் பொழுதெல்லாம், இவர்களிடத்திலே தேவ கிருபையை கண்டு சந்தோஷப்படுவதற்கு ஆண்டவர் கிருபை தருவாராக. இந்த சபையிலே திரளான ஜனங்கள் சேர்க்கப்படுவதை கண்டு சந்தோஷப்பட கர்த்தர் கிருபை தருவாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. உங்களுக்கு இது மேல அவ்வளவு ஆழ பிரியம் இருக்குமானால், இந்த வசனத்தின் மேல அல்லது உங்க கையில் இருக்கிற டயரி மேல கை வச்சுட்டு, அப்பா இதை என்னைக்கு எங்க கண்கள் காண செய்ய போறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுருங்களே. ஆண்டவர்கிட்ட கேட்டுருங்க. நீங்க ஜோம் பண்ணுவீங்கல்ல, தூதர் என்றைக்கு இந்த ஐந்து காரியங்களையும் என் கண்கள் காணப்போகிறது. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அது இப்பொழுதும் இங்கு இருக்கிறதப்பா, அது இப்பொழுதும் இங்கு இருக்கிறது. ஆனால் பைபிள் சொல்லுது, ஆவியானவர் சொல்லுகிறார், இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்கள். அல்லேலூயா.

0: ஆண்டவரே, எங்க கண்ணதை பார்க்கணும் ஐயா, கண்ணதை பார்க்கணும். ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு மேடைகளுக்கு நேராக ஓடும் பொழுது நான் அடிக்கடி சொல்லுவேன், 26 ஆண்டுகளாக பிரசங்கிக்கிறேன், ஆயிரக்கணக்கான மேடைகளில் பிரசங்கிச்சிட்டேன், ஆயிரக்கணக்கான செய்திகள் பேசிட்டேன் பாஸ்டர், ஆனா இத்தனை வருடங்கள் பேசினவைகளை கண்கள் காண துடிக்குது. ஒருவேளை கண் மூடுவதற்கு முன்னே சீக்கிரமாய் நம்முடைய தாய் மண்ணிலே இவைகளை எல்லாம் கண்டு மகிழ்ச்சியோடு கண் மூட கத்தர் கிருபை தருவாராக. எத்தனை பேர் ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுவீங்க,
1: உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதே.

0: அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா,
1: ஆமென்.
0: இப்ப நம்ம இந்த ஐந்து விதமான காரியங்களுக்கும் ரகசியம் என்ன, இதெல்லாம் நமக்கு சாதாரணமாகவே தெரியும். நம்ம எத்தனையோ செய்திகளை நம்ம கேட்டுட்டோம் இல்ல, எத்தனையோ முறை இதை நம்ம படிச்சிருக்கோம். நான் ஆண்டவர்கிட்ட அடிக்கடி கேட்பேப்பா, இது என் ஊழியத்தில் நான் பார்க்கணும்.

நான் எழும்பி நிற்கிற இடத்துல நான் பார்க்கணும், என் குடும்பத்தில் நான் இதை பார்க்கணும். அப்போ இது எப்படி, எப்போ, எப்ப இது இவங்களுக்கு கிடைச்சிச்சு? இதை நான் வேதத்தில் தியானிக்கும் பொழுது அந்த சூழல்களை ஒன்று பின்னால பார்த்தேன். அதாவது இந்த சபை ரொம்ப நெருக்கப்பட்ட காலம், பயங்கர பிரச்சனை. அவங்களால பகிரங்கமாய் ஒரு இடத்துல கூடி ஆராதிக்கவே முடியாது, பகிரங்கமா ஒரு இடத்துல கூடி ஜபம் பண்ணவே முடியாது. இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று தெரிந்தாலே கொல்லப்பட்ட ஒரு காலம். இவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னால் தண்டிக்கப்பட்ட ஒரு காலத்துல தான் இந்த பாக்கியம் எல்லாம் இவர்களுக்கு இருந்திருக்கு. ஆனா ஏன் அப்படியானால் இவர்களுக்கு அந்த வாய்ப்பு, இந்த பாக்கியம் கிடைப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு நான் வேதத்தை தேடின பொழுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அமேன். சில நிமிடங்கள் அப்படியே கொஞ்சம் மேலே வாருங்க பார்க்கலாம், அமேன். 16 முதல் நம்ம படிக்க போகிறோம். யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையையும், கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா, அமேன். நீங்க நல்லா கவனிங்க, இந்த வேத பகுதியை நான் கவனித்தேன். சபை எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைகளை நினைவு கூற ஆரம்பித்ததோ, நீங்க நல்லா கவனிங்க. சிலரை நீங்க கவனிங்க, சபையில வருவாங்க, தோத்திரம், நன்றாய் ஜபிப்பார்கள், நல்ல பாட்டு பாடுவாக, ஆராதிப்பாக, அமேன். செய்திகளை கேட்பாக, செய்தியை கேட்ட உடனே மார்க் போடுவாங்க. போன ஞாயிற்றுக்கிழமை விட இன்னைக்கு மெசேஜ் கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சுல்ல, பெட்டரா இருந்துச்சுல்ல, எஸ். போன வாரம் அந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணினதை விட இந்த இந்த வாரம் இந்த பாஸ்டர் ரொம்ப அழகா பேசினார்ல, சூப்பர். நேற்றைக்கு ராத்திரியை விட இன்னைக்கு ரொம்ப நலக்கு, நமக்கு புரிஞ்சதில்ல. இப்படி கேட்டுட்டு போகிற ஒரு காலம் இருந்துச்சு. கேட்டுட்டு டைரியில எழுதி பாஸ்டருக்கு நம் மதிப்பிட்டு சென்ற ஒரு காலம் இருந்துச்சு. இன்றைய செய்திக்கு ஒரு 60 கொடுக்கலாம், நேற்றைய செய்திக்கு ஒரு 47 கொடுக்கலாம், பட் முந்தானத்து செய்தி 87 கொடுக்கலாம். இப்படி செய்தியை கேட்டு போன ஒரு காலம் இருந்துச்சு. ஆனா இப்போ சபை என்ன செய்து தெரியுமா? காண்டுகளுக்கு முன், மாதங்களுக்கு முன், வருடங்களுக்கு முன், அமை சில இரவுகளுக்கு முன், சில நாட்களுக்கு முன், கர்த்தர் தங்களோடு பேசின தேவ வார்த்தைகளை அமர்ந்து நினைவு கூற ஆரம்பித்தார்கள். கர்த்தர் இப்படி சொன்னாரே, நம்முடைய குடும்பத்தோடு சொன்னாரே, நம்முடைய தேசத்தோடு சொன்னாரே, நம்முடைய ஊழியரோடு சொன்னாரே, நம்மோடு கூட சொன்னாரே. தேவ வார்த்தைகளை சபை நினைவு கூற ஆரம்பித்த பொழுது அவர்கள் அறியாத ஒரு கரம் அவர்கள் வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பித்தது. நான் சொல்றது புரியுதா இல்லையா பிரதர்? அல்லேலூயா. சிலர் கேட்கிறார்கள், கேட்டு விட்டு விடுகிறார்கள். சிலர் கேட்கிறார்கள், கேட்டு மாமேன் சிந்திக்க தவறி விடுகிறார்கள். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், எந்த சபையில், எந்த குடும்பத்தில், எந்த தேவனுடைய பிள்ளையினுடைய இருதயத்தில் வசனம் நினைவு கூறப்படுகிறதோ, வாகனத்திலே பயணிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை நினைவு கூறப்படுமானால், வீடுகளில் அமரும் பொழுது தேவனுடைய வார்த்தை நினைவு கூறப்படுமானால், ஆலயத்தில் இருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நினைவு கூறப்படுமானால், வசனம் செயல்படுகிற இடத்தில் தேவனுடைய கரத்தின் கிரியைகளை ஜனம் நிச்சயம் பார்க்கும், எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, எதை மறந்தாலும் அமீன், வசனத்தை சிந்திக்க மறக்க வேண்டாம், அமீன். ஒரு அல்லேலூயா. என்னை பார்த்து ஆண்டவர் இப்படி சொன்னாரே,
என் பிள்ளையை பார்த்து ஆண்டவர் இப்படி சொன்னாரே. சில வருடங்களுக்கு முன்பு ஒரு நாள் ஒரு தேவ மனிதன் என்னை பார்த்து இப்படி சொன்னாரே. அந்த வார்த்தை எங்கே? என் குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை எங்கே? இன்னும் அது வார்த்தையாகத்தானே இருக்கிறது, அது இன்னும் நடைமுறைப்படவில்லையே. என்னுடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தை நடைமுறைப்படணுமே என்று எந்த ஒரு தனிநபர் வாழ்க்கையில் வசனம் நினைவு கூறப்படுமோ, வாக்குத்தத்தங்கள் நினைவு கூறப்படுமோ, நம்முடைய பிதாக்களுக்கு தேவன் கொடுத்த வார்த்தைகள் நினைவு கூறப்படுமோ, அந்த இடத்திலே நிச்சயமாய் சொல்லுகிறேன், தேசத்தை அசைக்கிற தேவனுடைய கரத்தை எந்த தேவ பிள்ளைகள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. உடரபதுரிவி சந்தரபரிவிக்கவா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஆமென். இப்பவும் கேட்கிறேன், அவருடைய கரத்தை நீங்கள் விரும்புகிறீர்களா? அவருடைய கரத்தை நீங்கள் விரும்புகிறீர்களா? அல்லேலூயா. இப்ப சிலருக்கு என்ன குழப்பம்னா, பாஸ்டர் சிலதெல்லாம் தோத்துறோம், நாங்க கேட்டோம், அதை மறுபடியும் மறுபடியும் என்ன செய்கிறோம், நினைவு கூறுகிறோம். சரி, சிலதை பார்த்தமே சிலதை பார்த்தமே இந்த இடத்தில் இருக்கிற சில தேவனுடைய பிள்ளைகள் மாதங்களுக்கு முன்னே, வருடங்களுக்கு முன்னே, நாட்களுக்கு முன்னே கண்ட சில தரிசனங்கள் இன்னும் நடைமுறைப்படுத்தப்படாமல் மறைவாக இருக்கிறது என்று பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, கேட்டதை நினைவு கூற சொல்லுகிறீர்கள், ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த நாட்களிலே சில கடந்த நாட்களில் கண்ட சில தரிசனங்களை நினைவுக்கு கொண்டு வரப்போகிறேன். சில நேரங்களில் சபைகளில் தரிசனங்கள் வருவதுண்டு, தனிநபர்களுக்கு தரிசனங்கள் வருவதுண்டு, சில தேவனுடைய பிள்ளைகளுக்கு தரிசனங்கள் வருவதுண்டு. சில தரிசனங்களை கண்டால், இது ஏன் எனக்கு வருது, இது ஏன் என் குடும்பத்தை குறித்து எனக்கு வருது, என் சபையை குறித்து எனக்கு வருது, சம்பந்தம் இல்லாம எல்லாம் வருதே அப்படின்னு சொல்லி சில தரிசனங்களை நாம் சிந்திப்போம். ஆனா பிறகு என்ன செய்திருவோம், மறந்துருவோம். ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு வார்த்தை சொல்ல சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 10 அதனுடைய 19 ஒன்று படிங்க, 19 ஒன்று கவனிங்க. அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர் செயல்பட ஆரம்பித்தார். அல்லேலூயா, அமீன். அப்போ ஒன்று, தேவனுடைய வார்த்தையை சிந்திக்க ஆரம்பித்தார்கள், நினைவு கூற ஆரம்பித்தார்கள். ரெண்டு, ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தை நினைவு கூற ஆரம்பித்த பொழுது பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, இதுவரை உணராத கர்த்தருடைய கரத்தை அவர்களால் உணர முடிந்தது, இதுவரை காணாத விசுவாசத்தை அவர்கள் உணர முடிந்தது, இதுவரை திரும்ப மாட்டேன் என்றவர்கள் திரும்புவதை காண முடிந்தது, இதுவரை இல்லாத தேவ கிருபையை அவர்களால் உணர முடிந்தது. வேதம் சொல்லுகிறது, அநேகர் சேர்க்கப்பட்டதை இவர்கள் கண்கள் கண்டது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தையும் அவர் கொடுத்த தரிசனமும் மறந்து விடுவதற்கல்ல, சிந்தனை செய்வதற்காக. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் அமீன் உலகத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆகாரம் புசிக்கின்ற திட்டத்தை கொடுத்த பொழுது, அமீன், விரிகுளம்புள்ள மிருகங்களை புசிக்க கர்த்தர் அனுமதித்தார். என்னதுங்க விரிகுளம்பு? அதப்படின்னு அமீன், பிரிந்திருக்கின்ற விரிகுளம்புள்ள தோத்திரம் மிருகங்கள். அடுத்து இரண்டாவது சொன்னார், அசை போடுகிற. என்னது? அசை போடுகிற. நீங்களும் நானும் யாரு தெரியல, ஆனா மாடு அசை போடுகிறது, ஆடு அசை போடுகிறது இல்லையா, நல்ல மென்று சாப்பிடும் அது. அப்போ இது இந்த ஏன் இதை சொல்றேன்னா, அசை போடுகிற அனுபவம், அதை நம்ம அங்க போக வேணாம், பிற வீட்டுக்கு போக முடியாது. அசை போடுதல் என்றால், இப்ப சபையில பிரசங்கம் கேட்டாச்சு, மார்க் போட்டு அந்தாலே எந்திரிச்சு பேரப்படாது, பிறகு நம்ம எந்த ஆலையும் போக வேண்டியது வரும்.
அதனால தான் சொல்றேன், நம்ம போகிற வழியிலே நம்ம கேட்ட வசனத்தை குறித்த சிந்தனை. ஆண்டவர் ஏன் இந்த வார்த்தையை பேசினார்? என் பாஸ்டர் இந்த வார்த்தை இன்றைக்கு பேச காரணம் என்ன? எந்த இடத்திலே நல்லா கவனிக்கணும், கேட்ட வசனத்தை குறித்த சிந்தனை வெளிப்படுமோ கர்த்தருடைய கரம் செயல்பட ஆரம்பிச்சிடும். நான் சொல்றது புரியுதா இல்லையா? சில எல்லா வார்த்தையும் நமக்கு நினைவுக்கு வராது, ஆனா 100 வார்த்தை கேட்டா ஒரு 3 வார்த்தைகளை உங்களால மறக்கவே முடியாது. வருத அதுதான் உங்களுக்கு எதிர்காலம், அதுதான் உங்களுடைய எதிர்காலம், அதுதான் உங்களுடைய தரிசனம், அதுதான் உங்களை குறித்த தேவனுடைய சித்தம், அதுதான் கர்த்தர் உங்களுக்கு தருகிற வார்த்தை. அப்போ இன்றைக்கு இரவிலே கர்த்தர் சொல்லுகிறார், தரிசனமும் தேவனுடைய வார்த்தைகளும் எந்த இடத்திலே அசை போடப்படுகிறதோ, எந்த இடத்திலே நினைவு கூறப்படுகிறதோ, அந்த இடத்திலே என் கிரியைகளை என் ஜனங்கள் பார்ப்பார்கள். ஒரு அல்லேலூயா, ஆமென். இயேசு சொன்னார் மறந்துடாதீங்க. இயேசு மறக்கிறவங்களுக்கு தோத்திரம், சப்போர்ட்டிவே கிடையாது பருத. அவர் வந்து நினைவு கூறத்தான் சொன்னார். இயேசு நினைவு கூற சொன்னவைகள் எவை? ஆமென். தரிசனத்தை நினைவு கூறணும், தேவனுடைய வார்த்தைகளை நினைவு கூறணும். அப்படி போனா இன்னும் ஒரு வாரம் ஆகும் கூட்ட முடிய, பரவாயில்லையா? தோத்திரம். இயேசு சொன்னார் என்னை நினைவு கூறுங்கள். சொல்லுங்க ஆமே, அல்லேலூயா. அப்ப தரி பக்கத்துல கேளுங்க, கர்த்தர் சொன்ன வார்த்தையை மறந்துடாதீங்க. ஆமென். தரிசனத்தையும் மறந்துடாதீங்க. இதை நினைவு கூறும் பொழுது கர்த்தருடைய கரம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. சில ஆட்கள் டைரியில எழுதுவாங்க, அதோட விட்டுருவாங்க. டைரியில எழுதக்கூடாது, இருதயத்துல எழுதணும்னு தான் கர்த்தர் சொன்னார். தனிமையா இருக்கிற நேரத்திலே இப்படி சொன்னது உண்டே அப்பா, இப்படி சொன்னது உண்டே, திரளான ஜனங்களை உனக்கு தருவேன் என்று எனக்கு சொன்னதுண்டே, உன் துக்க நாட்கள் முடியும் என்று எனக்கு சொன்னதுண்டே, உன்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவேன் என்று எனக்கு சொன்னதுண்டே, உன் முழங்காலுக்கு பலன் வரும் என்று எனக்கு சொன்னதுண்டே, ஓடினதும் பிரயாசப்பட்டதும் வீணாக போகாது என்று எனக்கு சொன்னதுண்டே, உன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பேன் என்று எனக்கு சொன்னதுண்டே, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று என் அப்பன் எனக்கு சொன்னதுண்டு. அசை போட்டுக்கிட்டே இருங்க, கர்த்தருடைய கரம் உங்களுக்கு முன் சென்று உங்களுக்காக பலத்தவைகளை செய்வதை நிச்சயமாய் பார்க்க முடியும். இந்த ஆண்டுகளிலே என் தேவனாகிய கர்த்தர் அதை செய்வார். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, இதிலும் பெரிதானவைகளை நாம் காண்போம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் நினைவு கூர்ந்த பொழுது கீழே சொல்லப்பட்ட 5 விதமான மாற்றங்களையும் அவர்கள் கண்டார்கள். ஆமே. 5 விதமான மாற்றங்கள் என்ன? கர்த்தருடைய கரம், 2 விசுவாசம், 3 திரும்புதல், 4 தேவ கிருபை, 5 சேர்க்கப்படுதல் அல்லது அமேன் தோத்திரம் எண்ணிக்கையில் பெருக்கம். அமே அல்லேலூயா. இதை எப்பொழுது கண்டார்கள்? 1, தேவனுடைய வார்த்தை நினைவு கூறப்படும் பொழுது. அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும், சபையிலே வேத வசனம் வெளிப்படணும். எப்பவுமே நான் சொல்லுவேன், நான் சில சபைகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பாட்டு ஆராதனை அப்படியே போகுது. இன்னைக்கு வர வர எது குறைஞ்சிட்டே இருக்குது? செய்தி குறையுது, வசனம் குறையுது. ஆமா, ஒரு முறை கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு பாஸ்டர் இப்படியே சொன்னார், தோத்திரம் பாஸ்டர், என் ஜனங்களை நான் கஷ்டப்படுத்துறதே இல்லை பாஸ்டர், 20 மினிட்ஸுக்கு மேல நான் என்ன செய்ய மாட்டேன், பரசங்கமே பண்ண மாட்டேன். அப்ப இவர் சொல்றார், பரசங்கம் மக்களுக்கு என்னவா? கஷ்டமா. அவர் சொல்றார், என் ஜனங்களை நான் என்ன செய்ய மாட்டேன். எப்ப பேசுற உனக்கே பரசங்கம் கஷ்டம்னு நினைச்சா கேட்கறவனுக்கு படுகஷ்டமா எல்லாம் இருக்கும், விளங்கும்,
அல்லேலூயா. அப்ப கவனிங்க, ஆனா தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கே வேத வசனங்கள் நினைவு கூறப்பட்டதோ, எங்கே வேத வசனங்கள் நினைவு கூறப்பட்டதோ அங்கே இவர்கள் இந்த ஐந்து விதமான ஆசீர்வாதங்களையும் கண்டார்கள். அப்போ நம்ம சபை வளர்ச்சி, நம்ம சபையில் மாற்றம், நம்ம குடும்பத்தில் மாற்றத்திற்கு முதல் தேவை என்ன தெரியுமா? வசனம் வெளிப்படணுங்க. அல்லேலூயா. நான் என் சபையில 10 வருஷம் ஊழியம் செய்தேங்க, இப்ப 26 வருஷம் ஆச்சு என் சபைக்கு. தோத்தரம் ஆமீன். 10 வருஷம் ஊழியம் செய்தேன், 52 பேர் தான் என்னால கிறிஸ்துவண்டை நடத்த முடிஞ்சிச்சு. 52 பேர் தான். அப்ப நீங்க ஒரு மாதிரி பாக்குற மாதிரி எனக்கு தெரியுது, 10 வருஷம் என்னையா செய்தேன் அப்படிதானே? அது தெரியாம தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அற்புதங்களுக்கு குறைவே கிடையாது. பிசாசு பிடிச்சவங்களை சென்னையிலிருந்து அழைச்சிட்டு வருவாங்க, வியாதியஸ்தர்கள் ஆம்புலன்ஸ்ல கொண்டு வரப்படுவாங்க, கை கால் கட்டப்பட்டு மனநோயாளிகள் கொண்டு வரப்பட்டாங்க. தோத்திரம், வியாதிகள் விடுதலை பெற்றது, அற்புதங்கள் நடந்துச்சு. பேய் இந்தால போச்சு, பிடிச்சவன் இந்தால போனா. நானும் என் குடும்பமும் கத்தரையே சேவித்தோம். நான் சொல்லது புரியும்னு நினைக்கிறேன். ஆமீன். அற்புதங்கள் நடந்துச்சு, அடையாளங்கள் நடந்துச்சு, கிரியைகள் நடந்துச்சு, ஆனா சபை என்ன செய்யவில்லை, வளரவில்லை. அப்போ ஒரு நாள் தேவ சமூகத்தில் அமர்ந்து, ஆண்டவரே 10 வருஷம் ஊழியம் செய்தனே, சபையில் ஒரு வளர்ச்சி இல்லையே, உண்மையிலேயே நான் ஊழியத்துக்கு லாயக்கா இல்லையா, நீர் என்னை அழைத்தது உண்மைதானா? அப்போ ஆண்டவர் என்னை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, வரங்களை, கிருபையை, விடுதலையை, மனிதனின் தேவையை முன் வச்சு நீ ஊழியம் செய்யாத, வசனத்தை முன்னால வச்சு ஊழியம் செய்யணும். அன்னையிலிருந்து தீர்மானம் பண்ணனே, சாகிறது வரைக்கும் பேசணும், சாகடிக்க பேச. அல்லேலூயா. செத்த வீட்லையும் பெத்த வீட்லையும் பிரசங்கம் தான். தோத்தர் தூங்கினாலும் பரவாயில்ல, தட்டி எழுப்பி உட்கார வச்சு சுக்கு காப்பியும் கொடுத்துட்டு தான் பிரசங்கம். தோத்தர் பேச ஆரம்பிச்சு ஜனங்கள் வர ஆரம்பிச்சாங்க. வசனம் வெளிப்பட வெளிப்பட முன்னால எல்லாம் பிசாசு பிடிச்சவங்களை கூட்டு உட்கார வச்சு போறியா வாரியா, போறியா வாரியா, வருவியா போவியா, இப்படிதான் பேசினேன். அதுக்கு பிறகு அவன்கிட்ட பேசுறதுக்கே இல்லை. ஏதோ இங்கதான் கத்தர் பேசுறாரு. வார்த்தை பேச பேச விடுதலை வந்துச்சு, தேவ வார்த்தை பேச பேச விடுதலை வந்துச்சு, ஜனங்களுடைய கட்டுகள் அறுக்க அறுப்படை ஆரம்பிச்சு, வசனம் செயல்பட்ட பொழுது தேவனுடைய கரம் ஜனங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தது. அல்லேலூயா. அப்ப நம்ம சபையில எது முன்னால நிக்கணும்? வேத வசனம். அல்லேலூயா. அப்ப வசனம் நினைவு கூறப்பட்ட பொழுது இந்த 5 விதமான மாற்றங்களை இவர்கள் என்ன செய்தார்கள்? கண்டார். 17 வசனத்துக்கு வாருங்க. 17 வசனம் அப்போஸ்தலர் 11 அதிகாரம் 17 வசனத்தை ஒன்னு பாருங்க, எல்லாரும் இணைந்து வாசிப்போம். ஆதலால் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நமக்கு தேவன் வார்த்தை வரத்தை அனுக்கிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் அந்த வரத்தையே அனுக்கிரகம் பண்ணி இருக்கும் போது தேவனை தடுக்கிறதற்கு நான் சொல்லுங்க, தேவனை தடுக்கிறதுக்கு நான், அந்த கடைசி வார்த்தையை மட்டும் சொல்லுங்க, நான் எம்மாத்திரம், நான் இப்ப எம்மாத்திரம், ஒரு முறை கூட சொல்லுங்க, நான் எம்மாத்திரம். பல மணி நேரம் பிரசங்கம் பண்ணினாலும் நான், அதை ரிப்பீட் பண்ணுங்க, நான் சொல்றதுக்கு நீங்க அதை சொல்லுங்க, நான் எம்மாத்திரம். பல மணி நேரம் பிரசங்கம் பண்ணினாலும், எல்லாரும் என்னை போதகர்கள் என்று புகழ்ந்தாலும், எவ்வளவுதான் வரங்கள் என் நிமித்தம் வெளிப்பட்டாலும், பல மணி நேரம் ஜபிக்கிறவனாக இருந்தாலும், எல்லாரும் என்னை புகழ்ந்தாலும், எத்தனை பணம் எனக்கு இருந்தாலும், எத்தனை வீடுகள் கட்டினாலும், எத்தனை பெரிய ஆலயம் கட்டினாலும், எத்தனை வாகனங்கள் வைத்திருந்தாலும், ரெவரண்ட் டாக்டராக இருந்தாலும், அரசாங்க உத்தியோகஸ்தனாக இருந்தாலும், உலகம் அறிகின்ற ஊழியக்காரனாக இருந்தாலும், எப்பொழுது இந்த வார்த்தை அவன் வாயிலிருந்து வந்ததோ கர்த்தர் அவனுக்கு செயல்பட ஆரம்பித்தார். இந்த வார்த்தை எது? தன்னை தாழ்த்த சபை தவறவில்லை. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது பிரதர்? அல்லேலூயா.
எல்லாம் செய்தாங்க, எல்லாம் செய்தாங்க. ஐயோ, இதுக்கு நான் தகுதியே இல்லை பிரதர், நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம். இயேசு என்ன சொன்னார்? அமை அப்பிரயோஜனமான மனிதன், என் கடமைகளை மாத்திரம் செய்கிறேன், என் கடமைகளை மாத்திரம் சபை. அப்ப நல்லா கவனிங்க, அவர்களை கொண்டு வரங்கள் வெளிப்படுகிறது, அவர்களை கொண்டு அற்புதம் நடைபெறுகிறது, அவர்களை தேவன் தேசம் அறிய ஆசீர்வதிக்கிறார். ஆனா இவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ஐ அம் நத்திங், ஒண்ணுமே இல்ல பிரத, எம்மாத்திரம், ஒண்ணுமே இல்ல பிரத. இதை நீங்க நடைமுறை வார்த்தையே என்ன சொல்லுவீங்க? நடைமுறை வார்த்தை புரியற மாதிரி பழிச்சுன்னு என்ன சொல்லுவீங்க? நான் எம்மாத்திரம், நான் ஒன்றும் ஓ தகுதி இல்லை. இன்னும் டீப்பா சொல்லுங்களேன், ஒண்ணுமே இல்லை. அதனாலதான் உன்னை கூட்டி கொண்டு உட்கார வச்சிருக்கேன், ஏதாவது தர்றதுக்கு. அதில் இன்னும் புரியுற மாதிரி கேட்கல, ஒத்த காசுக்கு பிரயோஜனம் இல்லை. வெரி குட், வாழ்ந்துருவனி அமை தோத்திரம். ஆனா இத இன்னும் லகுவான ஒரு வார்த்தை, பாமை சபை தேசத்தில் உயர்த்தப்பட்டும் தன்னை தாழ்த்த தவறவில்லை. ஆமாவா இல்லை? ஏய், எல்லாரும் சபையை புகழ்ந்தார்கள். பேதுருவா பயங்கரமான மனிதன், அந்த பிரதரா பயங்கரமான மனிதன், இந்த சிஸ்டரா பயங்கரமான சகோதரி, இந்த பிள்ளையா பயங்கரம், எல்லாரும் புகழ்ந்தாங்க. இவர் போய் சொன்னார், நான் ஒண்ணும் இல்லப்பா, நான் ஒண்ணும் இல்லை, என் பணம் ஒன்றும் இல்லை, என் மேன்மை ஒன்றும் இல்லை, என் கிருபை ஒன்றும் இல்லை, என் அறிவு ஒன்றும் இல்லை, எல்லாம் கிருபை தான்ப்பா. ஆனா சில ஆட்கள் எப்படி தெரியுமா தோத்துறோம், அங்க வீட்டில் ஆபீசரா இருக்கிற மாதிரியே இங்கேயும் ஆபீசரா இருப்பான். அதனாலதான் அங்க மேனேஜரா இருக்கிற பலர் இங்க டேமேஜரா இருக்கிறது. நான் சொல்ல புரியுதா இல்லையா தோத்துறோம்? பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து லைட்டா ஒன்று ஸ்மைல் பண்ணுங்க, அவங்களுக்கு புரியும். ஒன்று கிருபப்பா, எம்மாச்சரம், அலையலோயா, அலையலோயா, உங்க கிருப இல்லாம வாழ

0: கிருபைதானே. பாருங்க வேதத்தை நம்ம எவ்வளவு ஆழமா படிக்கணும், எத்தனை முறை இதை படிச்சிருப்போம், ஆமாவா இல்லையா? எத்தனை முறை இந்த பகுதியில இருந்து நம்ம பிரசங்கம் கேட்டிருப்போம், நம்ம பேசியிருப்போம் இல்லைங்களா? அங்க சொல்லுகிறார், ஏய் எவ்வளவு கிருபை வரங்கள் வல்லமை வெளிப்பட்ட பொழுது இவர் சொல்றார், இதெல்லாம் நடக்கிறதுக்கு நம்ம எம்மாத்திரம் பிரத தோத்திரம் ஒண்ணு மேல பிரத. பைபிள் சொல்லுது அந்த சபையில கிருபை இருந்துச்சா, இருந்துச்சா, தேவ கிருபை இருந்துச்சா? அஞ்சல ஒரு பாயிண்ட் என்னது, தேவ கிருபை. யாருக்கு கிருபை கிடைக்கும்? தன்னை தாழ்த்துகிறவன் தேவ கிருபை தானே. பெருமை உள்ளவர்களுக்கோ எதிர்த்து நிற்கிறார், அமை தாழ்மை உள்ளவர்களுக்கோ வந்துருச்சா இல்லையா? அப்ப ஒவ்வொரு முறை தேவனுடைய ஆலயத்திற்கு வரும் பொழுது, அப்பா நான் ஒண்ணும் இல்லப்பா, ஊழியங்களை செய்யும் பொழுது நான் ஒண்ணும் இல்லப்பா, ஆஸ்தி அந்தஸ்து வரும் பொழுது என் குடும்பம் ஒண்ணும் இல்லப்பா, எல்லாம் உங்க கிருபை தான் ஐயா, என் கிருபை உங்க கிருபை தான் ஐயா, என் குடும்பத்துல உங்க கிருபை தான் ஐயா, என் பிள்ளைகள் மேல உங்க கிருபை தான் ஐயா. இந்த மனநிலையிலுடைய யார் யார் செயல்பட்டாங்களோ அவங்க பலிபீடங்களில தேவனுடைய கரம், தேவனுடைய மகிழ்ச்சி, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய அற்புதம் இருந்துச்சு. அல்லேலூயா. உங்க வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து நீங்க என்ன சொல்ல போறீங்க, நீங்க என்ன சொல்ல போறீங்க? அப்பா ஒண்ணும் இல்லப்பா, பிரதர் இந்த உலகத்தில் என்னதான் இருந்தாலும் ஆண்டவருடைய கிருபைக்கு முன்னால ஒண்ணுமே இல்லையே. எத்தனை பேர் உண்மையா கர்த்தரோட பேச போறீங்க? அவன் சொன்ன எம்மாத்திரம் நான், எம்மாத்திரம் நான். ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளைய நான் பயன்படுத்துவேன், நான் ஒண்ணும் இல்லையா. ஆண்டவர் சொன்னா இன்னும் கிருபை கொடுப்பேன், நான் ஒண்ணுமே இல்லைன்னா அநேகரை இவன் மூலமாய் திருப்புவேன். என் கிருபையை நான் ஏமாத்திரம். பைபிள் அழகா சொல்லுது, இந்த சபையை பெருக பண்ணுவேன். எப்ப தேவனுடைய சமூகத்திற்கு முன்னால சபை தாழ்த்த தவறவில்லையோ, தாழ்த்த தவறவில்லையோ, அந்த சபையை தேவன் கட்டினார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நேரமாயிருச்சுல்ல, பதினெட்டாம் வசனத்தை படிங்க, போயிருவோம் போயிருவோம். பதினெட்டாம் வசனத்தை ஒன்று பாருங்க. இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது அமர்ந்திருந்து, அப்படியானால் ஜீவனுக்கேதுவான மனம் திரும்புதலை தேவன் புறஜாதியாருக்கும் அருளி செய்தார் என்று சொல்லி. கடைசி வார்த்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, தேவனை சொல்லுங்க, தேவனை வறுமுறை கூட சொல்லுங்க, தேவனை. அப்ப முதலாவது என்ன செய்தார்கள்? வசனத்தை நினைவு கூர்ந்தார்கள். இரண்டாவது தங்களை தாழ்த்தினார்கள். மூன்றாவது பைபிள் சொல்லுது, எப்பொழுதெல்லாம் தருணங்கள் கிடைத்ததோ தேவனை மகிமைப்படுத்த தவறவில்லை. சிலர்லாம் தங்களை உயர்த்துவதற்கு அதிக நேரம் செலவழிக்கிறாங்க. பைபிள் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 6:20, நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் உங்கள் சரீரங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் உங்கள் தேவனை என்ன செய்யுங்கள். அல்லேலூயா. அப்ப எந்த சபையின் மூலம், எந்த போதகர் மூலம், எந்த குடும்பத்தின் மூலம், எந்த வாலிபர் மூலம், எந்த சகோதரியின் மூலம், எந்த சகோதரனின் மூலம் தேவன் மகிமைப்படுகிறாரோ அந்த குடும்பத்திலே ஆண்டவருடைய கரம் செயல்படுவதை நம்முடைய கண்கள் பார்க்கோ. அல்லேலூயா. விசுவாசம் வெளிப்படுவதை பார்க்கோ. அல்லேலூயா. அநேகர் திரும்புகிறதை பார்ப்பார்கள். வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, அமை எந்த இடத்திலே தேவன் மகிமைப்படுகிறாரோ அந்த இடத்துல கிருபை இருக்கும், கிருபை இருக்கும். அல்லேலூயா. அமை உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துற ஒரு தருணத்தையும் நீங்க மிஸ் பண்ணவே கூடாது. சொல்லுது உங்களுக்கு புரியுதா சிஸ்டர்? அதுதான் சிஸ்டர் நம்முடைய வாழ்க்கையினுடைய எனர்ஜி. அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்லுகிற இந்த வேத எழுத்துக்கள் எல்லாம் புரிந்து கொள்வதற்கு பழைய வார்த்தைகளை போல இருந்தாலும்
1: சில ஆட்களை நம்ம வெளியே இருந்து பார்க்கும் பொழுது இவனை எல்லாமா கர்த்தர் பயன்படுத்துவார் அப்படின்னு நம்ம நினைக்க தோணும். பார்த்துக்கிடுங்க, நான் சிலரெல்லாம் தூரத்தில் இருந்து பார்க்கும் பொழுது இவன் கையில தொட முடியாத பயலாச்சே, இவனையுமா ஆண்டவர் பயன்படுத்துறார் அப்படின்னு நம்ம தூரத்தில் இருந்து போய் பார்த்தா தெரியும் பாருங்க. ஆனா ஒரு சிலரோடு ரொம்ப நெருங்கி பழகும் பொழுது, நெருங்கி பழகும் பொழுது உண்மையிலே சொல்றேன், சிலர்லாம் நம்ம ரொம்ப காமெடியா பேசுவோம் இல்ல, சிலவெல்லாம் தீர்மானம் பண்ணியிருக்கான் இவன் அசல் தீர்த்தமா இருக்கான் தான். நம்மளே அப்படி பலரும் யோசிச்சிருக்கோம் இல்ல, ஆனா அவங்க கூட தனிய பழகும் பொழுதுதான் அவனுடைய இருதயம் நமக்கு தெரிய வரும். நான் சொல்றது புரியுதா இல்லையா? சில ஆட்கள் உங்களை மாதிரி, அச்சிலரை மாதிரி நல்ல ஜெபம் இருக்காது, ஆனா ஆண்டவரை நேசிக்கிறதுல அவன் பைத்தியமா இருப்பான் பார்த்துக்க. ஆமா ஆமா, அதுதான். வெளியில பெரிய அளவுக்கு பாடமாட்டான், கைத்தாட்ட மாட்டான், ஒரு மாதிரி என்ன சொல்றது மரகண்ட மாதிரியே நடப்பான். ஆனா ஜோம் பண்றதுக்கு போய் உட்கார்ந்துட்டான்னா அப்படியே தேவ சமூகத்துல கதறிடுவான் பாருங்க. அப்ப பார்த்தாதான் இவனையே ஆண்டவரை பயன்படுத்துறார்னு சொல்லி அவங்க வாழ்க்கையினுடைய சில அனுபவங்கள் நமக்கு சொல்லித்தரும். இந்த இடத்துல அந்த சபைகளுக்குள் ஆண்டவருடைய கரம், இந்த ஐந்து விதமான நலனும் இருப்பதற்கு முதல் காரணம் வேதம் சொல்லுகிறது. எங்க இருந்தாலும் சொல்லி அமீன், வசனத்தை மறக்கல சபை. ரெண்டு, எங்க இருந்தாலும் சரி தங்களை மறக்கல. நான் ஏமாத்தலாம், அல்லேலூயா. தங்களை தாழ்க்க அதான் சொன்னேன், ஒவ்வொன்றையும் மணிக்கணக்கான நம்ம பேச வேண்டிய வார்த்தையாக்கும் வேகமா ஓடுது. மூன்று, தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. தனிநபர் வாழ்க்கையில ஆண்டவரை மகிமைப்படுத்த கிடைக்கிற ஒரு தருணத்தையும் நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. நான் தெளிவா உங்களை பார்த்து சொல்றேன், எந்த தனிநபர், எந்த குடும்பம், எந்த சபை ஆண்டவர் மகிமைப்பட வேண்டும் என்கிற இருதயத்தை ஆமீன் ஆழமாய் கொண்டிருக்கிறதோ அந்த சபையை மலை மேல் இருக்கிற பட்டணமாய் என் தேவனாம் கர்த்தர் வைப்பது மிக மிக மிக மிக நிச்சயம் என்பதை உங்களுக்கு ஆள சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வீட்டில் ஆண்டவர் மகிமைப்படுகிறாரா? உங்களை கர்த்தர் நிச்சயமா உயர்த்த போறாருன்னு அர்த்தம். உங்க தெருவில் கர்த்தர் உங்களை கொண்டு மகிமைப்படுகிறாரா? தெளிவா சொல்றையா, கர்த்தர் உங்களை ஏதோ ஒரு கோணத்துல ஆண்டவர் உயர்த்த போகிறார் என்று அர்த்தம். உங்க சபையில் தேவன், உங்கள் சபையின் மூலமாய் ஆண்டவர் மகிமைப்படுகிறார் என்றால் உங்கள் ஊழியத்தை தேவன் உயர்த்த போகிறார் என்று அர்த்தம். இன்றைக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். இப்போ உங்களுக்கு ஒரு கன்ஃபார்ம் வந்துருச்சா, ஏதோ நம்ம வாழ்க்கையில கர்த்தர் செய்யத்தான் போறார். நான் அடிக்கடி சபையில சொல்லுவேன், எல எவன் எந்தால போனான் நான் நல்லா தான் இருப்பேன். இப்படியே சொல்லு, ஆமீன். எவன் எந்தால போனாலும் சரி நான் நல்லா தான் இருக்கேன், நல்லா தான் இருப்பேன். ஏன்னா நான் வசனத்தை நம்புறேன், நான் வசனத்தை நம்புறேன். அனுகூலமானவன் வந்தாலும் சரி எதிரானவன் வந்தாலும் சரி ஜெயிக்கிறது நானா தான் இருப்பேன். அப்புறம் நீ என்ன? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சத்தமா, அல்லேலூயா. இப்ப நீங்க எல்லாம் ஆண்டவரே நீர் மாற்றத்தை தரப்போகிறதற்காய் நன்றி, ஆமீன். நான் நேர மாத்தி ஆண்டவர் வெற்றியை தந்ததற்காக நன்றி. ஏன் அப்படின்னு சொன்னார், ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, நான் ஆல்ரெடி ஜெயிச்சிட்டேன். நடக்க போகிற வெற்றி அல்ல, நடந்த வெற்றியை பேசுற கூட்டம் இது. பைபிள் அழகா சொல்லுகிறது, என் தேவனாகிய கர்த்தர் சொன்னார், என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். கர்த்தருடைய கரம் என் ஊழியத்திலே, என் சபையிலே, என் குடும்பத்திலே காணப்படும். ஒன்று, வசனத்தை நினைவு கூர்ந்தார்கள். ரெண்டு, தங்களை தாழ்த்த தவறவில்லை. மூன்றாவது, தேவனை மகிமை. வேணுமா போவோமா? வேணுமா போவோமா? வேணும்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்க. அல்லே இல்லையா, சொல்ல சொல்ல இல்லையே பிச்சிருவேன். ஆ, தோத்துறோம். அப்போ ஒரே ஒரு வார்த்தையை சொல்லட்டுமா? அதுதான் உங்க இந்த மீட்டிங்கினுடைய தலைப்புக்குரிய வார்த்தை அது. சரியா? கர்த்தருடைய நாமத்தில் நான் மனதார வாழ்த்துகிறேன். இப்பவும் சொல்றேன், ஊழியம் வளரும் கண்டிப்பாக. அல்லேலூயா. ஊழியம் என்ன செய்யும்? வளரும். கர்த்தர் உங்களை மகிமையாய் பயன்படுத்துவார். இந்த தேசத்தில் உங்களை கொண்டு கர்த்தர் தேசத்தை அசைக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். என் கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்வார். நிறைய சபைகளுக்கு நம்ம போகிறோம். சில சபைகளுக்கு இடங்களுக்கு ஏற்ற அபிஷேகம் இருக்கும். சில இடங்களில் கிராமங்களுக்கு ஒத்த அபிஷேகம் இருக்கும். சில சபைகளில் பட்டணங்களுக்கு வேண்டிய அபிஷேகம் இருக்கும். ஆனால் சில சபைகள் தேசங்களின் அபிஷேகத்தை வைத்திருக்கும். அல்லேலூயா, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வார்த்தை கூட சொல்லிடட்டுமா? ரைட், அவ்வளவுதான். நீங்க எல்லாம் பாவம் பசிக்கும் இல்ல. சரி, 19 வசனத்தை பாருங்க. 19 வசனம் எங்க நிக்கிறோம் நம்ம? அப்போஸ்தலர் 11 அதிகாரத்துல தானே. சரி, 19 வசனம் சேர்ந்து படிங்க. ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷத்தை வசனத்தை வசனத்தை யூதர்களுக்குள்ளே அன்றி மற்ற ஒருவருக்கும் பெனிக்கே நாடு, சீப்புரு தீவு, அந்தியோக்கியா பட்டணம் வரைக்கும் சுற்றி திரிந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமே. அப்ப நீங்க கேட்கலாம், தோத்திரம் பாஸ்டர், இதுல என்ன சொல்ல போறியன்ட்டு. உண்மையிலே நம்ம பழைய விசுவாசிகள் கஞ்சாமுட்டிகளா தான் இருந்திருக்கான். எப்படின்னு கேக்குறீங்களா? தூத்துக்குடியில சுவிசேஷத்துக்கு வர வந்து யார தேடுறான்? இங்க யூதர்கள் யார் இருக்கா? எதுக்கு உங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல போறோம்? எப்படி எங்க இருக்கிற எத்தனை நாடுகள் இருக்கு பாருங்க. ஒன்று, பெனிக்கே நாட்டுக்கு போனாக. எங்க போனாக? எங்க இருக்கிறாக? ஐ மீன் அமித்வா பெனிக்கே நாட்டுக்கு போறாக. அங்க போய் யார தேடுறாங்க? வழியில 100 பேரை பார்க்கறான். 101 ஒரு யூத மாறான், அவனை கூட்டி சொல்லுதான் இயேசு நேசிக்கிறாருன்றான். மற்ற 100 பேரும் உனக்கு வேண்டாம். அப்புறம் எங்க போறான்? சீப்புரு தீவுக்கு வரான். சீப்புரு தீவுல வந்து யார தேடுறாங்க? யூதர்களை தேடுறாங்க. எதுக்காமா? சுவிசேஷம் சொல்லதுக்கு. மற்றவன் நாசமா போனாலும் பரவாயில்ல, இவன் மட்டும் சொர்க்கத்துக்கு வரணும், யூதன் மட்டும் சொர்க்கத்துக்கு வரணும். அப்ப சீப்புரு தீவுல போய் யார தேடுறாங்க? யூதர்களை தேடுறாங்க. அடுத்து எங்க வராங்க? அந்தியோக்கியா வராங்க. அங்க வந்து யார தேடுறாங்க? இப்படித்தானே இருந்திருக்கு. ஆரம்பத்துல கொஞ்ச நாள் இந்த நோய் பிடிச்சவனா தான் இருந்திருக்கான். ஆமா, நம்ம சபை, நம்ம குடும்பம், நம்ம தெரு, நம்ம ஊர். நம்ம சபை, நம்ம குடும்பம், நம்ம தெரு, நம்ம ஊர். இப்படித்தான் நோய் பிடிச்சவனா தானே இருந்திருக்கான். ஒரு லேலியா சொல்லுங்க. ஆனா இந்த கூட்டத்தில இருந்து இன்னொரு குரூப் எழும்பி இருக்கு, பாத்துக்கிடுங்க. 20 வசனம், அவர்களில் அதான் சொன்னேன், அவர்களில் சீப்புரு தீவாரும் சிரேனே பட்டணத்தாரும் ஆகிய சிலர் அந்தியோக்கிய பட்டணத்திற்கு வந்து யூதர்களை தேடவில்லை. யார தேடுனா? கிரேக்கர்களை தேட ஆரம்பித்தான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ யூதர்களை தேடின காலத்துல கர்த்தருடைய கரத்தை உணரவில்லை. ஆமே. என்னை ஏற்றுக்கொள்கிறவர்களை மட்டும் சுவிசேஷம் சொல்லுவேன். எனக்கு காப்பி போட்டு தருகிறவனுக்கு மட்டும் இயேசுவை பற்றி சொல்லுவேன். காணிக்க தருகிறவனுக்கு மட்டும் ஆண்டவர் நல்லவர்னு சொல்லுவேன். இப்படி தேடிட்டு நடந்தான் கொஞ்சம் பேர். இப்ப சிலர் எழும்புறாக. இப்ப சிலர் எழும்பி என்ன செய்யறாக? தோத்தர் ஐயா, இனி யூதனை தேரப்படாது. எவன் கண்ணுல சிக்கிறானோ அத்தனை பேருக்கு இயேசு நல்லவர்னு சொல்லிடுறான். நம்ம சபை எப்படி இருக்கணும்? எந்த குரூப்பு? 2 குரூப்பா? 1 குரூப்பா? ஆ, வெரி குட். அல்லேலூயா. பக்கத்தில் கேப்படி சொல்லுங்க, நம்ம இப்படித்தான் இருக்கணும். அல்லேலூயா. யூதனை தேடப்படாது, ஒரு வேலையும் விடப்படாது. இனி யூதனை தேடப்படாது, கண்ணில் சிக்கிற ஒரு வேலையும் என்ன செய்யப்படாது. கிரைக்கணா, வாங்க இயேசு ஒன்று நேசிக்கிறார். சீப்புரு தீரான, வாங்க இயேசு ஒன்று நேசிக்கிறார். தோத்தர் யூதனா உன்னின்னு வா, இயேசு ஒன்று நேசிக்கிறார். அப்ப சபை ஒரு ஒரு எல்கையை விட்டு வெளியே வருது. சபை என்கிற எல்கையை விட்டு வெளியே வருது. தன் குடும்பம், தன் சபை, தன் தரிசனம், என் வீடு, என் பட்டணம் என்கிறத வெளியே வந்து எவனை கண்டாலும் விடக்கூடாது. சபை தேசத்தை குறித்த தரிசனம் உள்ளதாய் மாறிச்சு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க, 21. கர்த்தருடைய கரம் யூதர்களை தேடி நடந்தவர்களுக்குள் வெளிப்படாத கரம் கிரேக்கர்களோடு பேசின பொழுது வெளிப்பட்டது. சொல்லுது புரியுதா இல்லையா? அதுதான் விஷயம். அப்ப இன்னைக்கு யூதர்களை தேடுகிறவர்கள் அல்ல எழும்பணும், எவரையும் விடாதவர்களை எழும்பணும். ராஜா அல்லேலூயா. சுவிசேஷம் சபையை விட்டு வெளியே வரணும், பட்டணத்தை விட்டு வெளியே வரணும், தேசங்களை விட்டு தேசம் வரணும். நாளை காலையில் கிளம்புறாமே அப்படியா? இல்லை நாளை காலையில் போறீங்களாமா அப்படியா? யாரெல்லாம் போற கை தூக்க பார்ப்போம். ஏறு சுவாலி முடிஞ்சு பசேர். அவங்க போவாங்க, நாங்கள் வேலைக்கு போண்டி இருக்குல்ல. நீங்கள் வேலைக்கு போங்க, நாங்கள் சுவிசேஷம் அறிவிக்க போகிறோம். அஞ்சு பேர் கிடச்சா போதுமியா? அப்போ அஞ்சு பேருக்கு மேலே வேண்டான்றீங்களா? எல்லாரும் போகணும். பைபிள் அழகாக சொல்லுது, கர்த்தருடைய கரம் அவர்கள் மேல் இருக்க ஆரம்பித்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பிங்க. அல்லேலூயா. அப்போ முதல்ல ஒரு அஞ்சு பாயிண்ட் சொன்னமே என்ன? கர்த்தருடைய கரம். இரண்டாவது விசுவாச பரிவர்த்தனை. மூன்று திரும்புதல். நாலு தேவ கிருபை. அஞ்சு சேர்க்கப்படுதல், அதாவது சபை வளர்ந்தது இல்லையா? இந்த ஐந்துக்கும் காரணமாக இருந்தது என்ன? வசனத்தின் நினைவு கூறுதல். இரண்டாவது தன்னை தாழ்த்த தவறவில்லை. மூன்று தேவனை மகிமைப்படுத்தினார்கள். நான்கு தேசங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க எல்லையை விட்டு வெளியே வந்தது சபை. கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. அல்லேலூயா. வேலை வேலைன்னு சுத்தாம கொஞ்சம் சுவிசேஷத்துக்கா போயிருவோம். என்னையா? உங்க குடும்பத்துல கர்த்தருடைய கரம் இருக்கிறதை நிச்சயம் காண்பீர்கள். ஆமே போமா? பாவம் இல்ல எந்திரிங்க. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு கர்த்தருடைய ஒரு தீர்மானம் பண்ணிடலாமா இல்லையா? என்ன தீர்மானம்? வசனத்தை நினைவு கூறணும். இன்னும் வசனத்திற்கு வாழ்க்கையில முக்கியத்துவம். ரெண்டு தாழ்த்த தவறவில்லை. ஆண்டவரே ஐ எம் நத்திங், நான் ஒண்ணுமே இல்லை. ஆண்டவருக்கு முன்னால தங்களை தாழ்த்தினான். மூன்றாவது தேவனை மகிமைப்படுத்தினார்கள். கடைசி வார்த்தை என்ன சொல்லுகிறது? சுவிசேஷம். அல்லேலூயா. உங்க சபைக்கு தேவன் கொடுத்த தேசத்தை குறித்த தரிசனத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த சபை கிரேக் யூதர்களை தேடுகிற கூட்டம் உண்மையாவா? யூதர்களை தேடுகிற கூட்டம் சிக்கனவனுக்கெல்லாம் சத்தியத்தை சொல்ல போறோம் பாஸ்டர். ஆமென். எவன் கிடைச்சாலும் சரி இயேசு. ஆமென். இயேசு பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. நம்ம வெளியே வந்துட்டோம், நம்ம வெளியே வந்துட்டோம், சுய நலத்தை விட்டு வெளியே வந்துட்டோம். நம்மை தேவன் பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. ஆமா ஆமாவா இல்லையா? அப்ப இனி எவனை ரோட்ல கண்டாலும் ஜோமாக்கணும். தைரியமா இதுக்கு நீங்க ரெடினா இன்னைக்கு ராத்திரி அந்த கிருபையை உங்க மேல கத்தர் வைக்கிறார். அல்லேலூயா. வைக்கிறார்னு உண்மையா சொல்லுதேன்பா. முத முதையா என்கிட்ட இருந்த கிருபை எனக்கே தெரியாது. தோத்திரம் பஸ்ல உட்கார்ந்து இருக்கிறேன், கண்டக்டர் வர டிக்கெட் டிக்கெட் டிக்கெட் டிக்கெட்னு வந்தார். நான் என்ன பண்ணி காசை எடுத்து இந்த மனுஷனுக்கு கையில கொடுத்தேன். காசு எடுத்து கையில கொடுத்தாள்ட்டான் நல்ல வேலை. அடுத்த பஸ்ஸா போனாங்க, சோடா கொடுத்தாங்க, தண்ணியை குடிச்சாரு. அந்த ஆளு ஒரு வாக்குமூலம் கொடுத்தா, நல்லா தான் வந்தேன், இந்த தம்பி பைசா தந்துச்சு, என்ன நடந்துன்னு தெரியாது. நீங்க மட்டும் இன்னைக்கு அந்த இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்றேன், பாஸ்டர் சுவிசேஷத்துக்கு நான் வெளியே வருகிறேன் என்று சொல்வீர்களானால் இன்னைக்கு ராத்திரி ஒரு தேவனுடைய கிருபை, ஒரு தேவனுடைய அபிஷேகம் உங்கள் மேல் வைக்கப்படும். நம்மளை கத்தர் வெறுமையா வைக்கல, நம்மளை கத்தர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அப்படியானால் கத்தர் நமக்குள் ஏதோ ஒரு அபிஷேகத்தை கத்தர் வைத்திருக்கிறார். மவுண்ட் சர்ச்சுக்கு சொல்றேன், உங்களை கத்தர் ஏதோ ஒன்றை செய்யும்படி அவர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இன்று இரவில் உயர்த்தப்பட்ட ஒவ்வொரு கரங்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த கை உயர்ந்திருக்கிறது போல் இந்த குடும்பம் உயர்ந்திருப்பதாக, குடும்பத்தில் இவர்கள் உயர்ந்திருப்பார்களாக, வேலை செய்கிற இடத்தில் உயர்ந்திருப்பார்களாக, வாழ்க்கையில் உயர்ந்திருப்பார்களாக, வாழ்விலை உயர்ந்திருப்பார்களாக, ஜபத்தில் உயர்ந்திருப்பார்களாக, சபையில் உயர்ந்திருப்பார்களாக, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஒரு உயர்வு உண்டாவதாக. இவர்களை கொண்டு கர்த்தர் பலமானவைகளை செய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா ஓசன்னா.

0: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்தவ
1: அனுதின தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

ஒரு கண் தெரியாத பள்ளிக்கூடத்தில் போய் சேர்வதை விட மரித்து போவது நலம். ஒரு மந்திரவாதி என்ன என்று சொன்னால், பாட்டில்ல 40 நாள் தண்ணீர் வைத்து பூஜையில் வைத்து அதை குடிக்க சொன்னார். சாக்கடையிலும் கேடாக இருந்த அந்த தண்ணீரை குடிக்க வைத்தார்கள். அந்த பிசாசு அகோரமான ஒரு ரூபத்துடன் என்னை மாற்றியது. என்னுடைய நாக்கெல்லாம் வெளியே வந்ததான். அவங்க பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்தாங்க.

0: கிறிஸ்துவர்கள் அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த உலகம் அறியட்டும் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். உங்களுக்கு தெரியும், அறிமுகம் இல்லாத ஊழியக்காரர்களை நாம் உலகத்துக்கு அறிமுகப்படுத்துவதுதான் இதனுடைய நோக்கம். அதிலும் ஆண்டவர் இவர்களை எப்படி தெரிந்தெடுத்தார், எப்படி பயன்படுத்துகிறார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அநேகர் இதை அறிந்து கொண்டு ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு நாம் இதை செய்து வருகிறோம். இன்றைக்கும் ஒரு நல்ல செய்தியை, நல்ல ஒரு சாட்சியை நாம் என்ன செய்ய போகிறோம், கேட்க போகிறோம். இதன் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட எங்கள் மத்தியில் வந்து உலக முறையீட்டு நிகழ்ச்சியிலே உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருக்கிறீர்கள். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். தொடர்ந்து நம்முடைய சாட்சியில் அறிவிக்கப் போகிறோம். நீங்கள் குடும்பமாக இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முதலாவது உங்கள் பெயர், உங்கள் இடம், நேற்றைக்கு உதாரணிங்க ஜனங்களுக்கு சொல்லுங்கள். தொடர்ந்து அடுத்த பகுதிக்கு நேரம் போகும்.
1: என்னுடைய பேர் ராணி. நாங்கள் இருக்கிற இடம் ராஜபாளையம். எங்களுடைய சொந்த ஊர் தென்காசி பக்கத்தில் உள்ள பெத்தநாடார்பட்டி.
0: உங்கள் பேர்?
2: என் பேர் ஜெய்சிங்.
0: ஜெய்சிங்,
2: எனக்கு சொந்த ஊர் ராஜபாளையம் தான்.
0: ராஜபாளையம்.
2: திருமணத்திற்கு அப்புறம் எங்களுடைய லைஃப்பில் வந்து நான் வந்து வேலை மட்டும் ஒர்க் பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 2020 அப்புறம் நான் ஆண்டோட்ட என்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து என் மனைவியோடு எழுந்து நானும் இந்த ஊழியத்தில் நினைச்சா பங்கு பெற்றுக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் எங்களுக்கு கிருபையாக நடத்தி கொண்டிருக்கிறார்.
0: சரி, ஓகே. சரி, நீங்கள் உங்களுக்கு சொந்த இடங்க ராஜ்? எங்கள் இடம்
1: ராஜபாளையம்.
0: ராஜபாளையம். சரி, இப்போ நீங்கள் சின்ன பிள்ளையில் எப்படி, என்ன ஃபேமிலி, என்ன சுச்சுவேஷனில் நீங்கள் வாழ்ந்தீங்க, என்னெல்லாம் படிச்சீங்க, உங்களுடைய வாழ்க்கையில் என்ன டேர்னிங் பாயிண்ட் வந்தது என்பது லைசா தொடங்க சொல்லுங்கள்.
1: என்னுடைய சிறு வயதிலிருந்து நாங்கள் ஆண்டவரை அறியாத ஒரு புற மதத்தை சேர்ந்தவர்களாய் நாங்கள் இருந்தோம். சரியாக 8 படிக்கும் பொழுது என்னுடைய வலது கண்ணில் கண்வலி என்று வந்தது. அந்த கண்வலி வந்ததுனால என்னுடைய வலது கண்ணில் 2 கண் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணினார்கள். நாங்கள் அந்த நேரத்தில் பல தெய்வங்களை வணங்கினோம். எனக்கு அந்த கண்ணில் திரும்ப பார்வையே வரவில்லை. 8th வரைக்கும் நான் ஸ்கூலில் படித்தேன். 10th கரஸில், 12th கரஸில் பண்ணேன். அதுக்கப்புறம் டைரக்டாக எம்ஏ பண்ணினேன்.
0: அப்போ அதுக்கு முந்தி நீங்கள் என்ன, எந்த தெய்வங்களை ஆராதித்தீர்கள், எப்படி உங்களுடைய பக்தி மார்க்கம் எப்படி இருந்தது?
1: எங்களுடைய வீட்டில் நிறைய சிலை வழிபாடுகள் இருந்தது. நாங்கள் வந்து அதாவது ஐயாவளி கோயிலுக்கு, சாமி தோப்புக்கு அடிக்கடி வருவதுண்டு. அதுதான் எங்களுடைய குடும்ப தெய்வமாக நாங்கள் வைத்திருந்தோம். இந்த சூழ்நிலையில தான் ஆண்டவராக இயேசுவை நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு வந்தது, அந்த கண் பிரச்சனையின் மூலம். அதாவது எப்படின்னு கேட்டால், அதிகமாக அந்த தெய்வங்களை வணங்குவது நான் தான். திங்கக்கிழமை என்றால் ஒரு காரியம், செவ்வாய்க்கிழமை என்றால் விளக்கு பூஜை, புதன்கிழமை என்றால் ஒரு தெய்வம், வியாழக்கிழமை என்றால் ஒரு தெய்வம். எல்லா நாட்களுக்கும் ஒரு தெய்வத்தை வணங்குவது என்னுடைய வழக்கமாக இருந்தது. அதிக தெய்வ பக்தி உள்ளவளாய் நான் இருந்தேன்.
0: அப்போ அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனை வந்துட்டுதா?
1: ஆமாம், அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனை வந்தது.
0: அப்போ அந்த தெய்வங்கள் மேலே உங்களுக்கு இருந்த நம்பிக்கை என்னாச்சு?
1: அதாவது அந்த தெய்வங்களை நான் அதிகமாக வணங்கினேன். அதை விட அதிகமாக, அதாவது என்னுடைய 14 வயதுல என்னுடைய வலது கண் பாதிக்கப்பட்டது. 24 வயதுல, சரியாய் வாலிப வயதுல, எனக்கு சொல்லப்போனால் கிறிஸ்தவம் பிடிக்காது. இந்த சூழ்நிலையில நான் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்தவர்களை தெரிந்து கொள்ள வேண்டும், இப்படிப்பட்ட எண்ணமே எனக்கு கிடையாது. அவர்களை கண்டாலே எனக்கு பிடிக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் 24 வயதுல என்னுடைய இடது கண் பாதிக்கப்பட்டது. அந்த பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில பார்த்தீர்களானால் எல்லா மருத்துவராலும் கைவிடப்பட்டேன். இவ்வளோ இந்த தமிழ்நாட்டில் எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் பெரிய டாக்டர்கள் உண்டோ அத்தனை பேராலும் நான் கைவிடப்பட்டேன். இந்த சூழ்நிலையில் நான் நினைத்த இந்தெந்த தெய்வங்களை நான் வணங்கினேனே, எல்லா தெய்வங்களும் என்னை கைவிட்டு விட்டன. என்னுடைய கண் பார்வை குறைந்து கொண்டே வருகிறதே என்று சொல்லி நான் கண் கலங்கி, அன்று இரவில் கடவுள் என்று ஒருவர் உண்டானால் என்னை காப்பாற்றட்டும் என்று சொல்லி அப்படி என்னை அப்படியே ஒப்பு கொடுத்து விட்டேன்.
0: சரி, இதற்கு முன்பதாக நீங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனை வந்த உடனே உங்களுடைய வாழ்க்கையில் எப்படினாலும் ஒரு விரக்தி வந்திருக்குமே?
1: ஆமாம்.
0: ஆமாம், அப்படி ஏதாவது சூழ்நிலைகள் வாழ வேண்டாம், மற்ற மக்கள் எல்லாம் உங்களை பரிகாசம் பண்ணியிருப்பாங்க, அதில் ஏதாவது கஷ்டங்களை அனுபவிச்சிங்கன்னு அதையும் சொல்லலாம்.
1: நான் படிக்கிற காலத்தில், 12th படிக்கிற காலத்தில் எனக்கு டியூஷன் வைத்தப்போ கூட நிறைய பேர் இப்படிப்பட்டவளை, ஒரு குருட்டு கண் உள்ளவளை படிக்க வைக்க வேண்டுமா என்று சொல்லி கூட நிறைய தொந்தரவுகள் கொடுத்தவர்களும் உண்டு. இந்த 24 வயதில் என் கண்கள் பாதிக்கப்பட்டு விட்டன. கொஞ்சம் கொஞ்சமாக என் கண் பார்வை போய்விடும். பிளைண்ட் ஸ்கூலில் சேர்த்து விடுங்கள் என்று சொன்னார்கள். எப்படியாவது பிளைண்ட் ஸ்கூலில் சேர்வதை விட, வீட்டிற்கு மூத்த மகளாக இருக்கிற நான் ஒரு கண் தெரியாத பள்ளிக்கூடத்தில் போய் சேர்வதை விட மறித்து போவது நலம். செத்து போனால் நல்லது என்று சொல்லி அன்று இரவில் 7 மணி அளவில் நான் சிந்தித்தேன். தற்கொலை செய்வது எப்படி? தற்கொலை செய்து கொண்டால் மற்றவர்கள் பார்க்கும் பொழுது என்னை அவமானமாய் நினைத்து விடக்கூடாது. ஏனென்று சொன்னால் எனக்கு சரியாக 24 வயது, ஒரு வாலிப வயது. அந்த வயதில் நாம் தற்கொலை செய்து கொண்டால் எல்லாருமே நம்மை குறித்து என்ன செய்வார்கள்? தவறாக பேசி விடுவார்கள் என்று சொல்லி, ஏனென்று சொன்னால் எனக்கு கண் தெரியாது, என் பக்கத்து வீட்டுக்கு கூட தெரியாத அளவுக்கு என் தாய் தகப்பன் என்னை வளர்த்ததுனால நான் திட்டமிட்டு கொண்டிருந்தேன் தற்கொலை செய்வதற்காய்.
0: சரி, இப்போ அந்த டைமில் உங்கள் அப்பா அம்மா எல்லாம் உங்களுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணலாம்னு அப்படி ஏதாவது ஐடியா பண்ணாங்களா?
1: ஆமாம், அது உண்மையாகவே எங்கள் அப்பா அம்மா எல்லாரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அப்பா வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் சொன்னதான மந்திரவாதங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள், ஜோசியம் கேட்பது, குறி கேட்பது. ஒரு இடத்துல போய் அப்பா குறி கேட்க போன இடத்துல அங்கே அந்த மந்திரவாதியானவர் அந்த திருநீர் கொடுத்து விட்டதானே அந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரில் வந்து திருநீர் கொடுத்து விட்ட பேப்பர் பைபிள் வசனம் உள்ள பேப்பராக இருந்தது. நான் அதை எப்படியே கொட்டி விட்டு அதை பார்த்தால் உன் கண் திறக்கப்படும். இந்த பைபிள் வசனம் மாத்திரம் என் கண்களுக்கு தெரியும், மற்ற எதுவுமே எனக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை. எனக்கு இந்த மந்திரவாதத்தில் நம்பிக்கை இல்லாமல் போனது. ஒரு மந்திரவாதி என்ன என்று சொன்னால் பாட்டிலில் 40 நாள் தண்ணீர் வைத்து பூஜையில் வைத்து அதை குடிக்க சொன்னார். சாக்கடையிலும் கேடாக இருந்த அந்த தண்ணீரை குடிக்க வைத்தார்கள். பேப்பர் கொடுத்து வீட்டுக்குள்ளே நடு வீட்டுக்குள்ளே வைத்து எரிக்க சொன்னார்கள். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது என்னால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. ரொம்ப கொடிதான ஒரு காரியமாய் காணப்பட்டது. இதிலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லாதபடி இப்படியே என் வாழ்க்கையில் எல்லா மந்திரவாதிகளும் சேர்ந்து என்னை என்னால் பண்ணி விடுவார்களா என்று சொல்லி நான் பயந்து கொண்டிருந்தேன்.
0: இந்த டைம்ல உங்க அப்பா அம்மாக்கு மனநிலைமை எல்லாம் எப்படி இருந்தது?
1: எங்க அப்பா அம்மா மனநிலைமையை நீங்க கேப்பீங்கன்னா அவங்க வந்து சொன்னது என்னன்னா, வீட்டிற்கு மூத்த மகள், எனக்கு அப்புறம் 2 தம்பி 1 தங்கச்சி இருந்தாங்க. நம்ம 6 பேருமே சேர்ந்து மட்டன் எடுத்துட்டு வந்து குழம்பு வைத்து அதில் மருந்தை ஊற்றி அப்படியே 6 பேரும் செத்து போய்விடலாம் என்று சொல்லி திட்டமிட்டார்கள். எந்த இரவிலே நான் சாக வேண்டும் என்று திட்டமிட்டேனோ அதே இரவிலே எங்கள் அம்மாவும் அப்பாவும் அவர்களும் திட்டமிட்டு கொண்டிருந்தார்கள். குடும்பமாக மறித்து விடும், ஒருவர் கூட என்ன செய்யக்கூடாது, இந்த பூமியில் இருக்கக்கூடாது, ஒரு மகளுக்காக அவங்க எல்லாருமே நாம் சாக வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டார்கள்.
0: அப்போ அந்த டைமில் உங்களுக்கு எப்படி அடுத்த மாற்றம் உருவாச்சு?
1: இப்படி
0: அதாவது இது வரைக்கும் உங்களுக்கு இந்த சில போராட்டங்கள் இருக்குது, இல்லை எந்த தெய்வங்கள்கிட்ட போனாலும் விடுதலை இல்லை அப்படிங்கிறதாயிட்டு, அது ஸ்டெப் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு
1: அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்படி நான் சிந்தித்து கொண்டு இருக்கும் பொழுது நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், நான் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் சிந்தித்து கொண்டிருந்தேன் அல்லவா. அந்த நேரத்தில் கடவுள் ஒருவர் உண்டானால் என்னை காப்பாற்றட்டும், இல்லை என்றால் நான் அடுத்த நாள் காலையிலே நான் என்னை நானே மாய்த்து கொள்வேன், நான் தற்கொலை செய்து கொள்வேன் என்று சொல்லி நான் திட்டமாக இருந்த போது கடவுள் ஒருவர் உண்டானால் என்னை காப்பாற்றட்டும் என்று சொன்ன அந்த வார்த்தை ஆண்டவருடைய காதில் விழுந்த உடனே அடுத்த நிமிடமே அடுத்த செகண்டே என்னை வந்து நானே உன் ஜீவனும் பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு சத்தத்தை நான் கேட்டேன். இந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது, யார் இந்த சத்தத்தை சொல்கிறார்கள் என்று சொல்லி நான் உற்று கவனித்தேன். திரும்பவுமாய் நான் படுத்துக்கொண்டேன். ஏனென்று சொன்னால் 24 வயது வரை நான் தனிமே எங்குமே போக மாட்டேன், எனக்கு மிகவும் பயம் இருளை கண்டால். அந்த சூழ்நிலையில் நான் ஒரு ஓரமாக போய் அந்த கட்டிலில் படுத்தேன். திரும்பவும் நானே உன் ஜீவனும் பலனுமாயிருக்கிறேன் என்று சொல்லி 2வது முறையும் அந்த சத்தத்தை கேட்டேன். அந்த சத்தத்தை கேட்டு திரும்பவுமாய் சுருண்டு படுத்துக்கொண்டேன். 3வது முறை நானே உன் ஜீவனும் பலனுமாய் இருக்கிறேன் என்ற வார்த்தை வந்தபோது என்னையும் அறியாமல் ஒரு சத்தம் என்னை கூப்பிட்டது. எப்படி என்று சொன்னால், இந்த வார்த்தையை நீ திரும்ப திரும்ப சொல் என்று சொல்லி நான் என்னையும் அறியாமல் நானே உன் ஜீவனும் பலனுமாய் இருக்கிறேன், நானே உன் ஜீவனும் பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி திரும்ப திரும்ப சொல்லும் போது எனக்குள்ளா இருந்த அந்த ஏவல் பிசாசு வெளியே வர ஆரம்பித்தது.
0: வெளியே வந்து என்ன நடந்தது?
1: அந்த பிசாசு வெளியே வந்தவுடன் பார்த்தீங்கன்னா அது அப்படியே அந்த கட்டிலிருந்து என்னை தூக்கி எரிந்தது. எரிந்தவுடன் தான் எங்கள் வீட்டுக்குள்ளே அப்பா அம்மா இருந்தாங்க அடுத்த ரூமில். அவங்க ஓடி வந்து என்ன சத்தம் என்று பார்க்கும் பொழுது அந்த பிசாசு அகோரமான ஒரு ரூபத்துடன் என்னை மாற்றியது. என்னுடைய நாக்கெல்லாம் வெளியே வந்ததான். அவங்க பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்தாங்க. உடனே அப்பா என்ன செய்தார்கள் என்று சொன்னால், இதுவரை அவங்க வைத்திருந்த அந்த நாமங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து வைத்து நீ போயிரு போயிரு அப்படின்னு சொன்னப்ப இதோடு கூட தான் இத்தனை காலம் நான் வாழ்ந்தேன் என்று சொன்னது. அது மாத்திரம்ல அப்பா இப்போ எப்படி வெளியே வந்த அப்படின்னு கேட்கும்போது, சிலுவையில் ஒருவர் ரத்தம் செஞ்சனா அந்த ஒரு மனுஷனால் நான் வெளியே வந்துட்டேன், அவர் தான் என்னை வெளியே போ சொன்னார் என்று சொல்லியது. பிசாசு தேவனை அறிக்கையிட்டது.
0: இப்போ இதுவரைக்கும் அந்த சத்தம் இயேசு தான் பேசினார்னு உங்களுக்கு எப்படி தெரியும்?
1: அந்த பிசாசே வந்து தன்னுடைய வார்த்தையில சிலுவையில் ஒருவர் மரித்தார் என்று சொல்லி அந்த இதை சொன்னதுனால.
0: சரி, அப்போ அடுத்து அப்பா அம்மா என்ன செய்தாங்க?
1: அப்பா. அதற்கு அப்புறமா அப்பா அம்மா அப்பாவோட வேலை பார்த்த ஒருவர் இடத்துல அவங்க கிறிஸ்தவர்கள், அவங்க கிட்ட போய் இந்த நிலைமையெல்லாம் சொன்னதுனால அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் ஒரு பாஸ்டர் கூட்டிட்டு வரேன், அவங்க வந்து ஜெபிச்சா அவங்களுக்கு முழு விடுதலை கிடைக்கும் என்று சொன்னாங்க.
0: சரி, அப்போ அங்கே அவங்க கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்தப்பறம் உடனே விடுதலை ஆயிட்டா?
1: உடனே எனக்கு ஒரு ஒரு ஒரு செகண்டில் தான் அந்த பாஸ்டர் வந்து டேடி அப்படின்னு கூப்பிட்டோடனே எனக்கு விடுதலை உண்டாயிற்று.
0: சரி, அப்புறம் உங்களுக்கு இந்த இயேசப்பா மேல் நம்பிக்கை வந்ததா? அவங்க அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னாச்சு?
1: எனக்கு கொஞ்ச காலம் இயேசப்பா மேல் நம்பிக்கை எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் நினச்சேன் எனக்கு அந்த மார்க்கத்தில் அதிக நம்பிக்கை உண்டு, அதிக பற்றுதல் உண்டு, விடுதலையை வாங்கிக்கிட்டு இவரை ஏமாற்றி விட்டு அந்த தெய்வங்களை நான் பின்பற்றி கொள்ளலாம் என்று சொல்லி நான் நினைத்தேன். நடந்தது என்ன தெரியுமா? அந்த விடுதலை கிடைத்த உடனே நாங்கள் ஏமாற்றி விட வேண்டும் என்று சொல்லி நினைத்து அப்பா திரும்பவும் அந்த பூஜையில் ஈடுபட்டார்கள். நானும் அப்படியே கொஞ்சம் மாறிக்கலாம் அப்படின்னு சொன்ன வார்த்தையினால என்ன நடந்ததுன்னா, ஒரு பிசாசு வெளியே போய் இந்த பூஜை ஆரம்பித்தவுடன் அநேக பிசாசுகளை கூட்டி கொண்டு வந்தது.
0: இப்போ அந்த டைம்ல உங்களுக்கு கண் பார்வை எல்லாம் எப்படி இருந்தது?
1: அந்த டைம்ல வந்து எனக்கு ஆண்டவர் நடத்தின ஒரு பெரிய கிருபையினால கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சம் அதிகரிக்க ஆரம்பித்தது. ஆனால் நான் பின்வாங்கி போனது நிமித்தம் என்னுடைய சரீரம் முழுவதும் பருக்களால் நிரம்பியது, அதிகமாய் சரீரம் மெலிந்து காணப்பட்டது.
0: திரும்பவுமாக
1: என்ன நடந்ததுன்னு சொன்னா, என்னுடைய சாப்பாடு எல்லாம் அந்த பிசாசு வெளியே போயிட்டு திரும்ப வந்ததுனால என்னுடைய சாப்பாடு எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான நாற்றம் துர்நாற்றம் எடுக்க ஆரம்பித்தது. என்னால் சாப்பிடவே முடியவில்லை. சாப்பிடணும்னு நினைச்சு பக்கத்து இலையில கை வச்சிட்டேன்னா அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அதே நாற்றம் வந்துவிடும். அதனால என்னால் சாப்பிட முடியாது. முன்பை விட அதிக பைத்தியத்தை போலானேன். கர்த்தருடைய வார்த்தை ஒரு முறை வந்தவுடன் நான் கீழ்ப்படியாத நிமித்தம் அதிகமான பாடுகளை நான் சுமந்தேன், பைத்தியத்தை போல. ஒரு நாள் என்னுடைய சகோதரி வெளியிருந்து வீட்டுக்குள்ளே வந்தோடனே நான் அவள் மோர் வாங்கிட்டு வந்ததை நான் பார்க்காம என்ன சொன்னேன், பாயசம் தானே, குண்டா குண்டான்னு கூப்பிட்டு அவளை பார்த்து சிரித்த சிரிப்பை பார்த்தவன அவளே பயந்து விட்டாள். அந்த அளவுக்கு நான் ஒரு பைத்தியத்தை போல, என்னை சுற்றிலும் எப்பொழுதும் ஏதோ ஒருவர் நடமாடுவது போல, அந்த உருவம் நடமாடும் பொழுதெல்லாம் எனக்கு பயம். என்னை நானே என்ன செய்வேன் என்று சொன்னால் நரம்பு நரம்பாய் அப்படி பீத்து கைகளை அப்படி நகட்டி கொண்டே இருப்பேன். என் கிட்ட யார் இருந்தாலும் அவங்க கைகளையும் அப்படி பிடிச்சு நகட்டுற மாதிரி
0: பண்ணுவேன். உங்களுக்கு தெரிஞ்சுட்டு?
1: விடுதலையாக்கும் இந்த சூழ்நிலிருந்து நான் விடுதலையாக வேண்டும், என்னை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் என்னை ஒப்புக் கொடுத்தேன். எனக்கு ஒப்புக் கொடுக்கிறதுனா என்னன்னு தெரியாது. நான் இப்படி பேசுகிற வண்ணமாக தான் நான் ஆண்டவரிடத்துல கேட்டேன். ஆனால் நாம பேசுகிறதையே உற்று கவனிக்கிற தேவன் ஒருவர் உண்டு என்பதை நான் இப்பொழுது அதிகமாய் உணர்கிறேன். அந்த நாட்களில் நான் உணரவில்லை. என்னுடைய சத்தத்தை கேட்ட ஆண்டவர் எனக்கு தரிசனம் மூலம் இப்படி ஒரு சகோதரி வருவார்கள், அவர்கள் வந்து உனக்கு ஜெபித்தவுடன் இந்த பிசாசு வெளியாகிவிடும், நீ அபிஷேகம் பண்ணப்படுவாய் என்று கர்த்தர் பேசினார். அதுக்கப்புறம் விடுதலை ஆயிற்று.
0: இப்போ நீங்கள் ஸ்கூலில் காலேஜெலாம் படிச்சிருக்கிறீங்க, அந்த டைம்ல எல்லாம் உங்களை பக்தி மார்க்கம் எப்படி இருந்தது? அங்கே படிச்சிருவங்க எப்படி இருந்தாங்க?
1: அதாவது நான் ஸ்கூலில் படிக்கும்போது நான் ஒரு புறஜாதி மார்க்கத்தை சார்ந்தவளாக தான் நான் இருந்தேன். 10th 12th எல்லாமே படிக்கும்போது அப்படி தான் இருந்தேன். 1982 நான் படித்து கொண்டு இருந்தேன் டெலிஃபோன் ஆப்ரேட்டிங். அப்போ படித்து கொண்டு இருக்கும்போது அங்கே வந்து அநேகர் வந்து தேவனை குறித்து சொல்வார்கள். அங்கே ஒரு சிஎஸ்ஐ இதில் படித்ததுனால அங்கே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அதிகாலையில் ஜபம் பண்ணுவார்கள். 4:30 எழும்பி ஹாஸ்டலில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அதில் எழும்பி ஜபிக்க வேண்டும். அப்படி ஜபிக்க சொல்லும்போது நான் என்ன செய்வோம், அந்த புறஜாதி மார்க்கத்தை சார்ந்தவர்களிடம் என்ன பாடல் பாட வேண்டும் என்று சொல்லி கேட்பார்கள். அப்படி நான் சொல்வேன், காலையும் மாலையும் இவ்வேளையும் அந்த பாடலை பாடினால் அதில் அதிகமான வரிகள் உண்டு என்று சொல்லி, அதனால் அந்த பாடல் பாடு முடிக்கும் வரை கொஞ்சம் நேரம் தூங்கிக் கொள்ளலாம் என்று சொல்லி, அந்த பாடல் தான் எங்களுக்கு விருப்பம் என்று சொல்லி நானும் ஒரு சில தோழிகளுமாய் சேர்ந்து சொல்லுவோம். அதே வார்த்தை தான் அந்த பாடலில் வரும், கர்த்தரின் ஜீவனின் பலனானவர்ங்கிற வார்த்தை, அதே வார்த்தையால் கர்த்தரினை தொட்டார்.
0: சரி, ஆண்டவரிடத்தில் மாற்றப்பட்ட பிறகு பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்திக்கிறது உண்டு, அவங்க சூழ்நிலையெல்லாம் எப்படி இருக்கிறது?
1: ஆண்டவரிடத்தில் நான் மாற்றப்பட்ட பிறகு பழைய ஃப்ரெண்ட்ஸை நான் சந்திப்பேன்னா, அதுக்கு முன்னாடி ஹாஸ்டல் படிக்கிற நாட்களில் நிறைய பிள்ளைங்க வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. வீடுகளில் போய் நான் சொல்லி கொடுப்பேன், இவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, இந்த மார்க்கத்திலிருந்து போய் அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, இதெல்லாம் தவறு, இவங்களை ஸ்ட்ரிக்டாக பிடிங்க, இவங்களை உற்றாதீங்க அந்த மார்க்கத்துக்கு அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்பட்டவளாய் நான் காணப்பட்டேன். ஆனால் ஒரு நாளிலே நானே இயேசுவை ஏற்றுக்கொண்டவுடன் அவர்கள் எல்லாரும் என்னை பார்த்து சொல்வார்கள், எங்களை விட நீதான் இப்போ தீவிரமாயிட்ட, எப்படி இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டாய் என்று சொல்லி என்னை ஆச்சரியமாகவும் மிகவும் சந்தோஷமாகவும் ஒரு சில கேலியாகவும் என்னை பார்ப்பார்கள்.
0: சரி, இப்படி வந்த பிறகு இப்படி எல்லாம் ஃபுல்லாக டேன் ஆகிட்டீங்க, இயேசு உறுதியாக பற்றி கொண்டீர்கள். பிறகு இந்த ஊழிய பாரம் எப்படி வந்தது, ஊழியம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு இது எப்படி வந்தது?
1: அதாவது நான் ஒரு நாளில் ஆண்டவரிடத்தில் ஜெபித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது என் கண் பார்வை ஏறுங்குவதும் இறங்குவதுமாய் இருந்து கொண்டிருந்தது. ஆண்டவரே, நான் இந்த சூழ்நிலையில் வாழ்ந்தால் எப்படி ஆண்டவரே நான் இயேசுவை பற்றி என் குடும்பத்தாருக்கு சொல்லுவேன் என்று சொல்லி நான் ஜெபித்து கொண்டிருந்த போது ஒரு சொப்பனத்தை நான் பார்த்தேன். வானத்தில் 7 நட்சத்திரங்கள் தோன்றும், நீ அதை காண்பாய், உன் கண்கள் பிரகாசிக்கும், நீ சுவிசேஷம் அறிவி என்று ஆண்டவர் சொன்னார். அந்த நாளிலே எனக்கு சுவிசேஷம் என்றால் என்ன என்றே தெரியாது. இந்த சூழ்நிலையில் நான் காலையில் எழுந்தவுடன் என்னுடைய தாய் தகப்பன் என் தம்பி தங்கச்சி எல்லார்ட்டையும் நான் சொன்னேன், வானத்தில் 7 நட்சத்திரம் தோன்றுமா, அதை நான் பார்ப்பேனா, சுவிசேஷ அருவி என் கண்ணு பிரகாசிக்கும்னு ஆண்டவர் சொன்னார் என்று சொன்னேன். இன்னைக்கு ராத்திரி கண்டிப்பாக ஆண்டவர் 7 நட்சத்திரங்களை தோன்ற பண்ணுவார் என்று சொல்லியிருந்தேன். ஆனால் நடந்தது என்னென்னா, அன்னைக்கு நான் ஒரு இரவில் அப்படியே சாயங்கால வேலையிலலாம் நான் மறந்துட்டேன் இந்த சொப்பனத்தையே. இரவு 7 மணி இருக்கும், எனக்கு பயங்கரமான ஒரு தலைவலி வந்தது. நான் அந்த காற்று, இயற்கையான காற்று வேண்டும் என்றும் பொழுது இருந்தது. அதனால் வெளிப்பக்கமாக இப்போ உட்கார்ந்த பொழுது திடீரென்று நான் அப்படியே என் தலைவலி தாங்காமல் அப்படி அண்ணாந்து பார்க்கும் பொழுது என் பக்கத்திலே 6 நட்சத்திரம் சுற்றி இருந்தது, நடுவில் 1 நட்சத்திரம், 7 நட்சத்திரம். அந்த நாட்களில் அந்த நட்சத்திரம் தேவனுடைய வலது கரத்தில் உள்ள ஒரு நட்சத்திரம் என்று சொல்லி எனக்கு தெரியாது. நான் சொன்னபடியே அந்த நட்சத்திரம் வந்துவிட்டது என்று சொல்லி எனக்கு மிகவும் சந்தோஷம். என்னுடைய அம்மா, அப்பா, தம்பி, தங்கச்சி எல்லாரையும் கூப்பிட்டு இந்த நட்சத்திரத்தை நான் காட்டினேன். எங்கள் அப்பாவுக்கு மிகவும் ஆச்சரியம், என்ன தெரியுமா, என்ன வானத்தில் உள்ள நட்சத்திரம் இவளுக்கு எப்படி தெரிந்தது? ஏன்னா எனக்கு கண் பார்வை கிடையாது, அதனால வானத்தில் கையில் உள்ள அந்த ரேகைகள் கூட எனக்கு தெரியாது. அப்போ வானத்தில் உள்ள நட்சத்திரம் இவளுக்கு எப்படி தெரிந்ததுன்னு சொல்லி என் முகத்தை ஆச்சரியமாக பார்த்தார்கள். அதை விட ஆச்சரியம் என்னென்னா, அவள் சொன்னபடியே இந்த வானத்தில் 7 நட்சத்திரம் வந்திருக்கு சொப்பனத்தில் பார்த்தபடியே என்று சொல்லி அப்பொழுது எனக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், கர்த்தர் என்னை ஊழியத்திற்கு அழைக்கிறார் என்ற ஒரு இது எனக்கு தெரியவே இல்லை. என்னென்ன ஆரம்ப நாட்கள் நான் எந்த ஆலயத்துக்கும் ஒழுங்காக போகலை, ஆண்டவரே என்னை நடத்தி கொண்டு வந்தார். இதில் ஒரு இடத்துல நான் சொல்லணும்னா, யாராவது இப்போ உங்களை போல் யாராவது வந்து நீ இயேசுவை ஏற்றுக்கொள் என்று சொல்லியிருந்தீங்கன்னா நிச்சயமாக நான் உங்களை எதிர்த்து பேசியிருப்பேன். எனக்கு அதான் சொல்கிறேன்ல, அந்த இயேசு கிறிஸ்துவை எனக்கு பிடிக்காது, என்னுடைய மார்க்கம் ஒரு நல்ல ஒரு மார்க்கம், இதில் தான் அதிக விடுதலை உண்டு என்று சொல்லி நான் நம்பியிருந்தேன், இதுதான் ஜீவ வழி என்று சொல்லி நம்பியிருந்தேன். அது பொய்யான வழி என்பதை இந்த ஆண்டவரை நான் தெரிந்து கொண்ட பிறகுதான் நான் அறிந்து கொண்டேன்.
0: சரி, ஃபஸ்ட்டாக எப்படி ஓலி, என்ன ஓலியத்துக்கு புறப்பட்டீங்க, யார் உங்களை கைட் பண்ணுறது பண்ணது?
1: நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெந்தகோச சபையில் நான் இருந்தபடியால் அங்கே வந்து முதலாவது ட்ராக்ஸ் கொடுக்க சொல்லி கொடுத்தாங்க. ட்ராக்ஸ் கொடுக்க போவேன், தனிநபராக சேர்ந்து போகிற ஊழியங்களில் கூட போக ஆரம்பித்தேன். 2 சிஸ்டர்மார் கூட தான் நான் முத போக ஆரம்பித்தேன், அவர்களோடு இணைந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஊழியத்தில் பழக ஆஸ்பத்திரி ஊழியங்கள் மற்ற எல்லா ஊழியங்களுக்கும் நான் கடந்து போக ஆரம்பித்தேன். தெரு பிரசங்கம்னா அந்த மெக்கப்போனில் பேசுறது, எல்லா காரியங்களையும் கர்த்தருக்காக தைரியமாக செய்ய ஆரம்பித்தேன்.
0: எப்ப திருமணம் நடந்தது உங்களுக்கு?
1: 2003 எனக்கு செப்டம்பர் மாதம் 5 தேதி திருமணம் நடந்தது.
0: சரி, இப்போ நீங்க உங்களை கல்யாணம் பண்ணீங்க, இப்ப இந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படிதானே? அப்ப எப்படி உங்களுக்கு அதுல ஒரு விருப்பம் வந்தது? ஊழியம் செய்யறாங்க, அதுவும் இப்படி கண் பார்வை எல்லாம் பிரச்சனையில இருக்காங்க.
2: அது வந்து நாங்க கல்யாணம் முடிஞ்சு அப்பவே அந்த எல்லா விஷயங்களும் என்னோட வைஃப் சொல்லிட்டு நாங்க இருக்கும்போது வந்து அப்ப வந்து நான் வந்து சரியான லட்சியங்கள் கிடையாது. என்னோட உண்மையான ரட்சிப்புங்கிறது வந்து 2014. 2010 நாங்கள் தனியாக இந்த ராஜபாளத்தில் வந்து வீடு எடுத்து நாங்கள் எங்களுக்கு தனியாக கொடுத்துன்னு வச்சுருந்தாங்க. அப்போ வந்து நான் வந்து வேலை தான் பார்த்துக்கிட்டேன். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நாங்கள் வந்து எனக்கு ஜெபிக்கனா எனக்கு எப்படின்னு ஜெபிக்கிறதே தெரியாது. நான் சிஎஸ்ஐ குடும்பத்தில் பிறந்த வந்தாலும் பைபிளை வாசிப்பேன் அப்படிங்கிறதோடு இருக்கும், ஜெபிக்க தெரியாது, ஏன்னா தெரிஞ்ச அளவுக்கு ஜெபிச்சிருந்தேன். அப்போ எப்படி செவிக்கணும் அப்படிங்கிறத நான் கற்றுக்கொண்டதே என்னோடய மனைவி
0: விஷயம். சரி, இல்லை அப்படி இல்லை, உங்களை எப்படி உங்களுக்கு மனப்புறம் ஏற்றுக்கொள்ள முடிஞ்சது? சில இப்போ உலகத்தில்
2: மேரேஜ் அப்போ வந்து மாப்பிள்ளைய பார்க்கணும்னு சொல்லி உங்க பிரதரும் அப்பா வந்தப்ப அவங்க பிரதர் என்ன சொல்லிட்டாங்க.
0: உங்க வீட்டுல அதுக்கு எதிர்ப்பு ஏதாவது வந்ததா?
2: அப்படி எல்லாம் யாருமே சொல்லிக்கிடல. எனக்கு வந்து எங்க அண்ணன் கூட வந்தாரு. அம்மா அப்பா எல்லாம் ரொம்ப வயசாகி தயங்கி போயிருந்ததுனால அண்ணன் பாப்பா வந்தாங்க. அப்ப எங்க அண்ணன் ஒரு சொன்ன காரியம் வந்து எனக்கும் ஒரு சின்ன குறைவு உண்டு. சின்ன வயசுல எனக்கு காலில் அடிபட்டது கையில அடிபட்டதுனால சின்ன ஒரு ஊனம் மாதிரி எனக்கு வெளியே தெரியாது.
0: சரி சரி.
2: அப்படியே உனக்கும் சின்ன குறை இருக்கடா, அவளுக்கு ஒரு சின்ன குறை தான் பெருசு ஓட்டி கிடையாது. நான் பெரிய எனக்கு சொன்னதுனால நானும் சரி சம்மதிச்சுட்டேன்.
0: சந்தோஷமா ஏற்றுக்கொண்டீங்க. வெரி குட்.
2: ரெண்டாவது, நாங்கள் திருமணத்திற்கு அப்புறம் என்னுடைய என்னோட மனைவி செஞ்ச ஊழியங்களில் நாங்கள் கூட இருந்து பார்த்தேன். ஒரு சில அற்புதங்கள் அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க மாந்திரியம் செய்வாங்க குடும்பத்துக்கு இருவா. அந்த மாதிரி செய்கிறப்ப பார்க்கும்போதெல்லாம் வீட்டுக்கு முன்னால் நாங்கள் நின்று ஏதாவது பல்லுகளை இருப்போம், வெளியே நின்று பேசிக்கிருக்கும் போது அந்த வீட்டுக்காரர் வந்து அந்த அசிங்கமான அந்த தண்ணிகளை அப்புறம் எடுத்து இவங்க வீட்டு பக்கம் ஊற்றுவார். அப்படி சூழ்நிலை பார்க்கும்போது அவங்க குடும்பத்தில் விழுந்த இவங்க ஜெபிக்க ஜெபிக்க இவங்க யாரும் சண்டையும் போட மாட்டாங்க. கரெக்டாக அப்போ வந்து எனக்கு சரியான லட்சம் பிள்ளைகளும் நான் அதை கண்ணால் பார்த்ததுனால இந்த சாட்சியம் நான் சொல்கிறேன். அந்த குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அடி உள்ள அதை என்னால் கற்றுனால எனக்குள்ள ஆண்டவர்கள் ஒரு வாஞ்சி ஏற்பட்டு இன்னும் நம்மளும் நான் அந்த மாதிரி ஜெபிக்கணும் அப்படிங்கிறப்ப தான் நான் ஜெபிக்கும் போது என்னோடய தவறுகளை பூரா எனக்கு என்னோடய மனைவியும் உணர்ந்துவாப்பில் இது இப்படி ஜெபிக்கக்கூடாது தப்பு இந்த மாதிரி வரணும் வயத வசனங்களை கொண்டு ஜெபிக்கணும்னு கட்டுப்படுத்த என்னுடைய மனைவி.
0: சரி சரி. இப்போ நீங்கள் உலக பிரகாரம் வேலை பார்த்துட்டு இருந்தீங்க பார்த்தீங்க. அப்புறம் இப்போது உங்கள் ஊழியம் செய்யணுங்கிற பாரம் எப்படி வந்தது?
2: இது வந்து 2020 வரைக்கும் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். முதல் வந்து ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிக்கிறேன். ஃபைனான்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த தொழிலில் ஓரளவு தெரிஞ்சோன்னு சரி நம்ம அது தனியாக பண்ணான வருமானம் கம்மியாக இருக்கேன். இப்போ நாங்கள் வந்து திருமணம் ஆகி முத முத வந்து நாங்கள் தனி கொடுத்தோன்னு வரும்போது என்னோடய சம்பளமே வெறும் 1200 ரூபா. அந்த இதில் வந்து வாடகை 1100 ரூபா போயிடும். 100 ரூபா இருக்கப்படின்னா எங்கள் அத்தை மாமா வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நிறையா ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் அதை வச்சு தான் ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்தோம். அப்புறம் நாங்கள் ஜெபிக்க வந்து அதிகமாக அதிகாலையிலேருந்து ஜெபிக்கிற பழக்கத்தை கொண்டு வந்தோம். ஜெபிக்க வந்து ஆரம்பித்தோன்னு எங்களுக்கு வாழ்க்கை முன்னேறேன். இந்த ஃபைனான்ஸை நம்ம தனியாக பண்ண நம்ம வருமானம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி என்னோடய மனைவி வேண்டாங்கன்னாலும் நான் அதை கேட்காமல் செஞ்சதுனால எனக்கு அந்த ஃபைனான்ஸ் நிறைய அடி உள்ள ஆரம்பிச்சு. வருமானம் வந்தாலும் வருமானத்துக்கு மீதான செலவுகள் வரும்போது அதை தாங்க முடியாமல் இவளுடைய நகைகள் பூரா பேங்க்குள்ளே போயிடுச்சு. மீட்க முடியாத சூழ்நிலை வந்தவுடனே சரி இதை விட்டுருவோமா ஏதாவது வேலைக்கு போவோம் அப்படிங்கும்போது தான் என்னோடய சகோதரி இளைய சகோதரியுடைய ஹஸ்பண்ட் வந்து லாரி டிரான்ஸ்போர்ட் நடத்திக்கிறேன் ஏஜென்ட்டாக நார்த் இந்தியன் கம்பெனி. அதில் அப்போ அதான் எனக்கு ஒரு ஏதாவது வேலைக்கு ஆள் இருந்தால் சொல்லுங்கன்னொன்னே அப்போ நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் நாங்கள் நான் வாங்குறேன்னொடனே சரி வாங்க அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு வேலைக்கு சேர்த்தோன்னே அவர் கூட ஒரு 8 வருஷம் நான் ஒர்க் பண்ணேன். அதுக்கு முன்னாலே எனக்கு ஆண்டவர் நீங்கள் ஊழியத்துக்கு வாங்கப்போ ஆண்டவருக்கு நல்லா ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தபோது இம்மா எனக்கு ஊழியம் செட் ஆகுமான்னு எனக்கு தெரியலையே அப்படின்னா நல்லா ஜோம் பண்ணுங்க அப்படிங்கிறது நான் சரி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தபோது கடைசி இந்த 2020 அப்புறம் நான் முழுமையாக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து என்னோடய மனைவியோடு சேர்ந்து நான் ஊழியங்களை பண்ண ஆரம்பித்தேன்.
0: இந்த லாக்டவுன் டைம் இல்லை தான்.
2: ஆமாம், 2020 மார்ச்சுக்கு அப்புறம்.
0: இப்போ லாக்டவுனை போட்டவங்கள ஆண்டவர் ஊழியத்தில் வச்சுட்டாரு.
2: ஆமாம்,
0: இல்லங்கத்துடைய
2: சார். அதுக்கப்புறம் இன்னும் என்னோட விசுவாசம் அதிகமாச்சு. அதுக்கப்புறம் ஜெபிக்க ஆரம்பிச்சு அபிஷேகம் பெற்று அபிஷேக வாசல் வரங்களை கற்றுக்கொண்டு இன்னைக்கு என்னோட மனைவியோட சேர்ந்து ஊழியம் பார்த்தாலுமே என்னோட மனசுபடி பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் இருந்தோம். ஆண்டவர் அதுக்கப்புறம் எங்களுக்கு நல்ல ஒரு பெரிய வீடையும் ஒத்திக்கி கொடுத்தாரு. அதில் இருந்தாலுமே ஜெபிக்க அதிகமாக அதிகாலையில் 4 மணிக்கெலாம் எழுந்திருவேன். வேலைக்கு போகிறப்ப
0: எழுந்திருவேன்.
2: வேலைக்கு போகிறப்ப 4 மணிக்கு எழுந்து ஜோம் பண்ணிட்டு தான் அப்புறம் வேலைக்கெல்லாம் கிளம்பிடுவேன். ஆண்டவர் எங்களை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்த ஆரம்பித்த உடனே எங்களை எல்லாத்துலையும் ஆண்டவர் உயர்த்த ஆரம்பிச்சார்.
0: சரி சரி. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க. அவங்களுக்கு கண் பார்வை கொஞ்சம் குறவாக இருக்கிறதுனால நீங்களும் ஃபுல் சப்போர்ட்டாக இருக்குது. ரொம்ப நல்ல இதாக இருக்கு, காரியமாக இருக்கு. உங்களுக்கு பார்வை வந்து எப்படி பைபிளெல்லாம் வாசிக்கலாம் அப்படி தானே?
1: ஒவ்வொரு கண் ஆனால்
0: ஒரு கண் ஃபுல்லாக தெரியாது,
1: ஒரு கண் ஃபுல்லாக தெரியாது, ஒரு கண் கொஞ்சம் தெரியும்,
0: கொஞ்சம் தெரியும்.
1: இதுக்கடையில் இன்னொரு காரியத்தை நாங்கள் சொல்லணும். ஃபஸ்ட்டு எங்கள் லைஃப்பில் வந்து நாங்கள் 2003 திருமணம் செய்தோம். 2004 ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி நானும் என் கணவரும் பிரிஞ்சிட்டோம். என்னுடைய கண் பார்வை திரும்ப கொஞ்சம் மங்குனதுனால என் பையன் பிறந்த ஒரு 30ஆம் தேதி பிறந்தான். ஆகஸ்ட் 11 நாங்கள் ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டோம். 5 வருஷம் என் பையன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிற வரைக்கும் எனக்கும் என் கணவருக்கும் எந்த பேச்சுவார்த்தையோ எதுவுமே கிடையாது. அவங்க வீட்டிலேருந்து அவங்க தங்கச்சி மட்டும் எங்ககிட்ட பேசுவாங்க. ஆனால் அதெல்லாம் வாக்குவாதமும் பிரச்சனையும் அதிகமாச்சு. அதுக்கடையில் அத்தை இறந்தப்போ கூட நாங்கள் போனோம், மாமியார் இறந்தப்போ. அப்போவும் இவங்களும் நானும் எதுவுமே பேசிக்கல. தம்பி வளர ஆரம்பித்தான், 5 வயசு ஆச்சு. அப்போ திடீர்னு எல்லாருமே அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சொன்னாங்க, இப்படியே விட்டிங்கன்னா உங்கள் காலத்துக்கு அப்புறம் ஒருவேளை அவங்க பிள்ளைய தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா இந்த பெண் வந்து தனிமையா இருப்பாளே, உலக பிரகாரமா அதானே சொல்லுவாங்க, ஏதாவது ஒன்று சொல்ற மாதிரி சொன்ன உடனே. அப்போ எங்களுடைய திருமணத்திற்கு எங்களுடைய குடும்ப ஃப்ரெண்டு ஒருத்தங்க, அவங்க ஆண்டவரால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க, ரட்சிக்கப்பட்ட ஒரு லாயர், அவங்ககிட்ட போய் நாங்கள் ஐடியா கேட்கும் போது அவங்க சொன்னாங்க, ஒரு நோட்டீஸ் விடுவோம், 30 நாளைக்குள்ளே அவங்க வாங்கலைன்னா இவங்க டைவர்ஸ் ஆயிடுவாங்கன்னு சொல்லி. இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் என்னோடு கூட பேசினார், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன்னை பாதுகாக்கும், இயேசுவின் ரத்தம் உன்னை வழி நடத்தும், அவருடைய ரத்தம் வழிந்தோடுகிற ரத்தம் வாழ்க்கையை பாதுகாக்கும், உடைந்த வாழ்க்கையை நான் திரும்ப கட்டுவேன்னு சொல்லி. நான் அப்போ ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை கோற்றுக்கு வந்துட்டு எப்படி நீங்கள் கட்டுவீங்க, தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவுன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் நான் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவேன். என்னுடைய வாழ்க்கையில் அந்த நாட்கள் எனக்கு மிகவும் வெறுப்பான ஒரு நாட்கள். எனக்கு ஏன் இந்த திருமணம் நடந்தது, ஏன் இப்படி நடந்தது, இப்போ கையில் ஒரு பிள்ளை, இதை வச்சு நான் எப்படி என்னுடைய வாழ்நாளை கழிப்பேன், யாரையாவது நம்பிதானே வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல நான் அதிகமாக எழுதுவேன். ஆண்டவர் இல்லை, நான் வாழ்க்கையை கட்டுவேன்னு சொல்லி நான் சொன்னேன், ஆண்டவரே இந்த ஜூன் மாதத்தில் என்னுடைய வாழ்க்கை உடைக்கப்படும், 2009 ஜூன் மாதத்தில் என் வாழ்க்கை உடைக்கப்படும், நீங்கள் எப்படி கட்டுவீங்கன்னு சொன்னப்ப, ஜூன் 10 என்னுடைய தங்கையோட திருமணத்துக்கு ஜூன் 25 திருமணம், அதுக்காக அவங்க பட்டு புடவையும் தாலி செயினும் வாங்க போனாங்க. அன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கை பிரிய வேண்டியது, அதனால் அது ஒரு ஞாபகார்த்தமாய் மாறிவிடுன்னு நாங்கள் ஒரு வாய்தா கேட்டப்ப, ஜூலை 1 இதற்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் உண்டு பண்ணினார். ஜூன் 9 இவங்களுடைய பிறந்த நாள் என்கிறபடியால் என்னுடைய தங்கச்சி சொன்னால், நான் நீங்கள் சண்டை போட்டுக்கோங்க, நான் அத்தனுக்கு வாழ்த்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவ சொல்ல போகும்போது இவங்களுடைய இவங்க வேலை பார்த்த அந்த இடத்துல ஓனர் இவங்களுடைய செல்ஃபோன் நம்பரை கொடுத்தாங்க. அந்த நம்பரை வைத்து அவங்க ஃபோன் பண்ணி பேசும் பொழுது, அதுவரை பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேருமே பேசுனதும் கிடையாது, அப்படியே பேசினாலும் அது வாக்குவாதத்தில் தான் முடியும். என்றைக்கு ஆண்டவர் உன் வாழ்க்கையை கட்டுவேன்னு சொன்னாரோ அன்றைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் உண்டு பண்ணினார்.
0: சரி சரி,
1: இவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி பேசின உடனே அவங்க என்னமான்னு கேட்டாங்க, நானும் என்னப்பான்னு கேட்டு அப்படியே ஒரு சமாதானத்தை தேவன் தந்தார்
0: எங்களுக்கு.
1: ஆமா, அதுக்கப்புறம் ஜூன் அதாவது 2010 நாங்கள் சேர்ந்து வாழ ஆரம்பித்தோம். ஆண்டவர் படிப்படியாய் எங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்து எங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்.
0: சரி சரி, கர்த்தர் நல்லவர்,
1: கர்த்தர் நல்லவர்.
0: சரி, இப்போ ரெண்டு ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க.
1: ஆமாம்,
0: சரி, கர்த்தர் நிச்சயமாக உங்களை கொண்டு இன்னும் பெரிய பெரிய காரியங்களை செய்வார். சரியா, இப்போ நம்ம உங்கள் சாட்சி அனைவரும் பார்த்துட்ருக்குறாங்க. நீங்கள் இப்போ இந்த மக்களுக்கு ஏதாவது 2 உங்கள் சாட்சியின் மொத்தம் இப்படி இப்படின்னு சொல்லணும்னா சொல்லலாம். அங்கே பார்த்து
1: அதாவது நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒருவேளை நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் நான் சொன்னேன் அல்லவா, வியாதியிலிருந்து என் தேவன் எனக்கு சுகம் கொடுத்தார், பிரிந்த குடும்பத்தை எங்களுக்கு இணைத்திரலாம், ஏன் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சம்பவித்துன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நானும் ஜெபிக்கிறேன் இப்படிப்பட்ட உபத்திரவெல்லாம் ஏன் நடக்குதுன்னு சொன்னீங்கன்னா, அவர் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாக எண்ணாத தேவன், யாருடைய உபத்திரவத்திலையும் அவர் வந்து பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற தேவன் இல்லை. இதெல்லாம் ஏன்னு கேட்டால், என்னை போல உங்களையும் ஒரு நாளில் சாட்சியாக நிறுத்துவதற்கு தான். நாங்கள் எப்படி குடும்பமாய் பிரிந்தவர்கள் ஒன்றாக இணைந்து இன்றைக்கு பிள்ளை கணவன் மனைவி என்று சொல்லி தேவனை ஆராதிக்க கடந்து வந்தோமோ, அதே போல தேவனை உயர்த்த வந்தோமோ, அதே போல உங்களுடைய குடும்பமும் ஒன்று சேர்ந்து தேவனை உயர்த்தும் என்பதற்காகவும், எங்களுடைய கண் பார்வை குறைந்ததின் காரணம் என்ன என்று சொன்னால், தேவ நாம மைமைக்கென்று அநேகருக்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்பதற்காகவும் தான். இந்த சாட்சியை கேட்கிற நீங்கள் எல்லோரும் ஒருவேளை இதுவரை என்னுடைய வாழ்க்கையில நான் சோதனையின் மத்தியிலேயே நான் கடந்து போகிறேன்னு சொல்லிட்டு இருப்பீங்கன்னா, கர்த்தர் இந்த நாளிலிருந்து நீங்க ஜெபிக்கும் பொழுது ஒரு மாபெரும் விடுதலையை கட்டளையிடுவார்.
0: ரொம்ப நன்றி. நீங்க நீண்ட தூரத்திலிருந்து எங்க ராஜபாளையத்திலிருந்து இவ்வளவு மணி நேரம் டிராவல் பண்ணி வந்து இந்த உலகம் அறியட்டும் என்கிற நிகழ்ச்சியில உங்களுடைய வார்த்தைகளை கொடுத்துருக்கிறீங்க, அநேகர் கேட்டிருக்கிறாங்க, நிச்சயமா அவர்கள் உங்களுக்காக ஜபிப்பார்கள், உங்களிடத்தில் காண்டாக்ட் பண்ணுவாங்க, உங்கள் நம்பர்லாம் கீழே போடுவோம், நீங்களும் அவர்களுக்காக ஜபிப்பீர்கள், ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார், உங்கள் ஊழியங்கள் வளரட்டும். சரியா, கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, நல்ல ஒரு அருமையான சாட்சியை கேட்டோம். அருமை சகோதரி பட்ட பாடுகளை நீங்கள் கேட்டீர்கள். ஆண்டவர் அறியாதபடிக்கு பிசாசினால் அலக்கழிக்கப்பட்டு கண் பார்வை போய் இப்படிப்பட்ட பல பிரச்சனைகள் அவருடைய வாழ்க்கையில் வந்தது. இறுதியாக ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு பாருங்கள், இவ்வளவு தூரத்திற்கு கண் பார்வை இல்லா குறைவாக இருந்தால் கூட ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும், ஆண்டவர் தான் உண்மையான தெய்வம், ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி வைராக்கியமாக இருக்கிறீங்க பார்க்குறீங்க. அவருடைய புருஷனாரும் உலக பிரகாரமாக வேலை பார்த்து கொண்டிருந்தார், அதனால் அவர்களும் மனம் திரும்பி அவருடைய மனைவியோடு சேர்ந்து ஊழியம் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து இருவரும் குடும்பமாக வைராக்கியமாக ஊழியம் செய்து வருகிறார்கள். ஆகவே நீங்களும் அறிந்து கொள்ளுங்கள், இந்த உலகமெல்லாம் மாயை, உலகம் காண்கிறதெல்லாம் மாயை. நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் எதையாவது ஆண்டவருக்காக செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் இதில் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து செய்யுங்கள். இதுதான் நமக்கு நிலைத்து நிற்கிற ஒரு காரியம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சித்தமானால் இன்னும் அடுத்த நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. ஓகே, இந்த நாளில் வந்து ஆண்டோட சாட்சி கொடுத்தீர்கள், உங்கள் நன்றி. கர்த்தர் உங்களை தொடர்ந்து பயன்படுத்துவார். அந்த உங்களுக்கு இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். ஓகே, காட் பிளஸ் யூ.

நம் வாழ்க்கையில நம் சந்தோஷத்தை கொண்டாட அநேகர் உண்டு. ஆனால் கஷ்டப்படும் போது எல்லாரும் மறைந்து விடுகிறார்கள். நம் வலியை பகிர்ந்து கொள்ள யாரும் முன்வருவதில்லை, ஒருவரை தவிர.

வாழ்க்கை நமக்கு அநேக பாடங்களை கற்றுக் கொடுத்தாலும் நாம் மறுபடியும் தவறுகிறோம். பலவிதமான சூழலில் சிக்கிக்கொண்டு தவிக்கிறோம், புலம்புகிறோம், அழுகிறோம். அறிவுரை சொல்ல அநேகர் வந்தாலும் குரல் கொடுக்க யாரும் வரவில்லை. துணை நிற்பேன் என்று அநேகர் சொன்னாலும் நாம் நடக்கும் பாதையில் யாரும் கூட வருவதில்லை, அவர் ஒருவரை தவிர.

படைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் ஒருபோதும் மனம் மாறுவதில்லை. உலகம் சொல்லுவதை நாம் நம்ப மாட்டோம். நம்மை அழைத்தவர் சொல்லுவதை நம்புவோம். மருத்துவர் சொல்லுவதை நாம் நம்ப மாட்டோம். நம்மை படைத்தவர் சொல்லுவதை நம்புவோம். கடும் புயல் அடித்தாலும் சரி, நடுக்கடலில் நாம் தனியாக நின்றாலும் சரி, கரம் பிடித்தவர் நிச்சயமாகவே நம்மை கர

நான் இன்றைக்கி உயிரோடு இங்கே உட்காந்து இந்த சாட்சியை சொல்கிறேன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் காட்ஸ் கிரேஸ். ஐ வாஸ் டயக்னோஸ்ட் வித் பிளட் கேன்சர். டாக்டர் சொன்னாங்க மை கேன்சர் இஸ் ரீச்சிங் த லாஸ்ட் ஸ்டேஜ் அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி வெரி கிரிட்டிக்கல். டாக்டர்ஸ் வந்து கைவிட்டுட்டாங்க. டாக்டர்ஸ் வந்து இனிமேல்ட்டு இவர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம், எல்லாமே ப்ரேயர்ஸால் மட்டும்தான் முடியும்னு சொன்னாங்க. ஸோ த ஹோல் சர்ச் ஸ்டார்டட் ப்ரேயிங் ஃபார் மீ. இட் வாஸ் அ கிரேட் மிராக்கிள். ஆல் மை கவுண்ட்ஸ் கேம் பேக் டு நார்மல். டாக்டர்ஸ் வேர் ரியலி சர்ப்ரைஸ்ட் அண்ட் ஹியர் ஐ ஆம் டுடே. ஐ ஹவ் கமிட்டட் மை லைஃப் ஃபார் கிரைஸ்ட் ஃபார் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி அண்ட் ஐ ஆம் ஜஸ்ட் கோன் ரன் ஃபார் கிரைஸ்ட் டில் மை லாஸ்ட்.

தேவ செய்திக்கு முன்பதாக ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். கூட்டம் முடிந்த பிறகு அங்கே நம்முடைய கண்மலை நீருற்று அந்த புஸ்தக சாலையிலே அங்கே நம்முடைய மாதாந்த பத்திரிகை கண்மலை நீருற்று அங்கே வைக்கப்பட்டிருக்கோம். அது வேண்டும் என்கிறவர்கள் விருப்பப்பட்டு அது வாங்கி அதை நீங்கள் ஒருவேளை யாருக்காவது கொடுத்து ரட்சிப்பின் சத்தியம் சொல்ல வேண்டுமானால் அதை பயன்படுத்தலாம். அதை ஒரு ஒரு காப்பி நீங்கள் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு புத்தகம் அங்கே வைக்கப்பட்டிருக்கும். இது ஒரு சிறிய கையேடு மாதிரி இருக்கும். இது இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தம், உங்களை நான் வர்த்திக்க பண்ணுவேன், நீங்கள் குறுகி போவதில்லை, மகிமைப்படுத்துவேன், நீங்கள் சிறுமைப்படுவதில்லை, வர்த்திக்க பண்ணுவேன், நீங்கள் குறுகி போவதில்லை, உங்களை மகிமைப்படுத்துவேன், நீங்கள் சிறுமைப்படுவதில்லை என்று ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிற சத்தியத்தை நான் வாசித்து பார்க்கும் பொழுது இது விசுவாசத்திற்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. விசுவாச வளர்ச்சிக்கும் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் தியானிக்கும் பொழுது இதிலிருந்து அநேக ஆவிக்குரிய ரகசியங்கள், வெளிப்பாடுகள் இதிலிருந்து கிடைத்தது. நான் இதை திரும்ப திரும்ப படித்து கொண்டிருக்கிறேன். இது என்னோடு பேசிக்கொண்டே இருக்கிறது. ஆகவே இதை நான் மறுபடியும் இதை ஒரு சிறு புஸ்தகமாக வெளியிட்டிருக்கிறோம். அந்த மாதாந்த பத்திரிகையிலே ஒரு செய்தியின் சுருக்கத்தை தான் நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் இதில் அந்த முழு செய்தி முதலிருந்து பேசின கடைசி வரைக்கும் பேசி முடித்த முழு செய்தி நீங்கள் இதில் பார்க்கலாம். எல்லா வசனங்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஆகவே இதை நீங்கள் வாங்கி செல்லுங்கள். இது 10 ரூபாய் கொடுத்து நீங்கள் வாங்கி கொள்ளலாம். இதை நீங்கள் வீடுகளுக்கு எடுத்து சென்று நீங்கள் படித்து தியானித்து இதில் இருக்கிற சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சின்ன ப்ரேயர் ரிக்வஸ்ட் இங்கே பிரதர் ராஜசேகர் கொடுத்திருக்கிறார். அவர் மூலமாக ஒரு பாஸ்டர் பால் டேவிட்சன் அவர்கள் ஒரு பெரிய ஆபத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு தொடர்ந்து கர்த்தர் பாதுகாப்பை கொடுக்கும்படியாக அவருக்காகவும் அவர் ஊழியத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக இந்த காலை நேரத்தில் எல்லாரும் தயவு செய்து வேதத்தை கையில் எடுத்துக்கொண்டு மிகுந்த கவனத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் தியானிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏதோ ஒரு மேடை பேச்சை கேட்கறது போல உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடாது. இது தேவனுடைய வார்த்தை. இதை நாம் கவனிக்கும் பொழுது இதன் மூலமாக அநேக தீர்க்க தரிசனங்கள், வெளிப்பாடுகள் உங்களுக்கு வரும். சில நேரத்தில் நீங்கள் அதை ஒருவேளை சரியாக கவனித்திருக்க மாட்டீர்கள். ஆனால் நீங்கள் அதை சரியாக கவனித்திருப்பீர்களானால் உங்களுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்கள் தடைபடாமல் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே மிகுந்த கவனத்தோடு எல்லாரும் கையில் வேதத்தை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற தேவ செய்தியை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் யாவரும் மத்தேயு சுவிசேஷத்துக்கு நேராய் திருப்புவோம். 23:37 கர்த்தர் இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனுடைய சபைக்கு ஆண்டவர் தேவ செய்தியாக இதை வெளிப்படுத்தியிருக்கிறார். 23:37 எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகளவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழ் கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. அல்லேலூயா.
எருசலேமே எருசலேமே என்று தம்முடைய ஜனத்தை ஆண்டவர் கூவி அழைத்து சொல்லுகிறார். எருசலேமில் அநேக தீர்க்கதரிசிகள் கொல்லப்பட்டார்கள். அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் அங்கே அவர்கள் கர்த்தருக்காக மரிக்க நேர்ந்தது. ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார், இப்படிப்பட்டதான காரியங்களின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை பிசாசு தொடாதபடிக்கு ஒரு அருமையான ஒரு உதாரணத்தை, ஒரு அருமையான ஒரு சத்தியத்தின் மூலம் நமக்கு இதை வெளிப்படுத்த விரும்புகிறார். ஒரு கோழி, தாய் பறவை, ஒரு தாய் கோழி தான் பொரித்த குஞ்சுகளை கூட்டிக்கொண்டு அது

அந்த ஆகாரத்தை பொறுக்கிக் கொண்டிருக்கிறதான இந்த கோழி குஞ்சுகள் அந்த புசிக்கிறதிலே கவனம் செலுத்தி கொண்டிருக்கிற அந்த நேரத்திலே வானத்திலே வட்டமிட்டு கொண்டிருக்கிற ராட்சச பறவைகள், கழுகுகள், பருந்துகள் போன்ற பறவைகள் மேலே இருந்து கூர்மையான கண்களோடு கூட இந்த கோழி குஞ்சுகளை பறித்து செல்வதற்காக அவைகள் வட்டமிட்டு கொண்டிருக்கும். எப்பொழுது அவைகள் சற்று அசதியாகவோ சற்று ஏமாற்றமாகவோ அது கவனிக்காதிருக்கிற நேரத்தை திடீரென்று பாய்ந்து அந்த குஞ்சுகளை கவ்விக்கொண்டு போய்விடும். ஆனால் இந்த தாய்ப்பறவை என்ன செய்யும் என்றால் அதற்கு தெரியும் எந்த நேரத்திலே இந்த வானத்தில் பறந்து கொண்டிருக்கிற அந்த பருந்துகள் வந்து இந்த கோழி குஞ்சுகளை கவ்வி செல்லும் என்று சொல்லி அதற்கு தெரியும். அது திடீரென்று பறந்து வரக்கூடிய அந்த நேரத்திலே அந்த தாய்க்கோழி என்ன செய்யும், ஒரு குரல் கொடுக்கும். அது சின்ன குரலாகத்தான் இருக்கும், அது கோழி குஞ்சுகளுக்கு அது தெரியும். அதை கேட்ட உடனே எல்லாம் ஓடி வந்து அந்த தாய் சிறகின் கீழே வந்துவிடும். அப்பொழுது அந்த தாய்க்கோழி என்ன செய்யும், அந்த சிறகுகளால் அந்த குஞ்சுகளை மூடிக்கொள்ளும். அப்பொழுது அந்த பருந்துகள் இதை விட்டுவிடும், ஒன்று செய்யாது. அந்த தாய்க்கோழி கூப்பிட்ட உடனே எல்லா குஞ்சுகளும் அங்கே ஓடி வந்துவிடும். ஆனால் சில நேரங்களிலே இந்த தாய்க்கோழி கவனித்துக் கொண்டிருக்கும் பொழுது சில குஞ்சுகளை அந்த கழுகுகள், அந்த பருந்துகள் வந்து கவ்விக்கொண்டு போய்விடுகிறது. ஏனென்று கேட்டால் அதற்கு பல காரணம் உண்டு. ஒன்று, அது தாய்க்கோழியின் அருகில் பக்கத்தில் இல்லாமல் அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டுருக்கோம். கொஞ்ச தூரம் போயிட்ட பிறகு தாய்க்கோழி குரல் கொடுத்தா அந்த சத்தம் அது காதில் கேட்காது. அது ஆகவே அந்த வரப்போகிற ஆபத்து எவ்வளோ பெரிய ஆபத்து என்று அதுக்கு தெரியாமல் இருக்கும். அந்த நேரத்தில் தான் அந்த பருந்துகள் வந்து அதை கவ்விக்கொண்டு போய்விடும். தூர போய்விடுவது மாத்திரமல்ல, அந்த சத்தம் கேட்கக்கூடாமல் போய்விடுகிறபடினாலே அதுங்களால் தப்பித்து கொள்ள முடியாது. அது மாத்திரமல்ல, சில குஞ்சுகள் தாய்க்கோழி கூப்பிட்டா கூட அதை பொருட்படுத்தாமல் சற்று தாமதமாக வந்தால் கூட அந்த பருந்துகள் வந்து அடித்து கொண்டு போய்விடும். கொஞ்சம் தாமதமாக வந்தால் கூட அப்படி ஆகும். சில குஞ்சுகள் அப்படி இருக்கும், ஒரு அசதியாக அசட்டையாக மெதுவாக வருகிறது. சில குஞ்சுகள் அப்படி அல்ல, தாய்க்கோழி கூப்பிட்ட உடனே மிக வேகமாக ஓடி வந்து அந்த சிறகுகளின் கீழே அடைக்கலம் புகுந்துவிடும். அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகின் கீழ் சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் உங்களை எத்தனையோ முறை சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போய்விட்டது. ஏன் சில குஞ்சுகள் மாத்திரம் அந்த பறவை, அந்த வானத்தில் வட்டமிடும் பறவைகளின் இரையாகி விடுகிறது என்றால், அவைகள் தாய்க்கோழி கூப்பிடும் பொழுது ஓடி வருவதற்கு மனதில்லை, பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று கொஞ்சம் அசட்டையாக இருந்திருக்கும். அருமையானவர்களே, இதை ஆண்டவர் ஏன் சொல்லுகிறார் என்று சொன்னால், இன்றைக்கு சபை கர்த்தருடைய பிள்ளைகளுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்றால், வானத்தில் வட்டமிடும் அந்த ராட்சச பறவைகள் போலத்தான் சத்ருவானவன், பிசாசானவன் பூமியிலே கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் வானத்திலே அவன் பொல்லாத ஆவிகளின் சேனையாக வானத்திலே வட்டமிட்டு கொண்டிருக்கிறான். ஆகவேதான் கர்த்தருடைய வசனம் எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு போராட்டம் மாம்சத்தில் மாத்திரம் அல்ல, நம்முடைய போராட்டம் மாம்சத்துக்குரிய போராட்டம் அல்ல, வான மண்டல

0: ங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு கூட நமக்கு போராட்டம் உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் கர்த்தர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். கர்த்தர் கேட்கிறார், எத்தனையோ முறை நான் மனதாயிருந்தேன், உனக்கு மனதில்லாமல் போனதே ஏன்? மனதில்லை என்று சொன்னால் விருப்பம் இல்லை, ஒரு வெறுப்பு, அதான் மனசு இல்லை. ஒரு வாஞ்சை இல்லை, ஒரு ஆவல் இல்லை, ஒரு தாகம் இல்லை. அருமையானவர்களே, சிலருக்கு பாருங்க, வேதத்தை படிக்கிறதுக்கு பிடிக்காது, ஜபிக்கிறதுக்கு ஒரு வாஞ்சை இருக்காது. ஜபிக்கலான்னு சொல்லும்போது தான் தூக்கம் வரும், ஜபிக்கலான்னு சொல்லும்போது தான் ஃபோன் வரும், ஜபிக்கலான்னு சொல்லும்பொழுது தான் யாராவது வருவாங்க. ஜபிக்கிற நேரத்தை மற்றவங்க இடத்துல பேசி, இல்லை மற்ற இடத்துக்கு அங்கங்கே புறப்பட்டு போய் அப்படியே அந்த நேரம் போயிடும், ஜப நேரம் போயிடும். இப்படி ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நாம் ஆண்டவருக்கு கொடுக்க முடியாதபடி இருக்கிற காரணம் அதுதான், மனதில்லாமல் போயிற்று. நாம் ஒருவேளை நினைக்கலாம், என்ன நடந்து விட போகிறது என்று. அருமையானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், தேவ ஜனமே, ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடியும் உங்களை கொத்தி கொண்டு போவதற்காக பெரிய ஆபத்து எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள ஒரே ஒரு வழி, நான் குரல் கொடுக்கும் பொழுது என் சத்தத்துக்கு நீ செவி கொடுத்தால் நீ ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் முதலாவது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே வாசிக்கிறோம், என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதலாயிருப்பான். என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவன் எவனோ. நாம் ஒருவேளை வேலைக்கு போகலாம், நம் சுய காரியங்களை செய்யலாம், நல்லது. ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய செவிகள் எப்பொழுதும் ஆண்டவர் என்ன சொல்லுவார், ஆண்டவர் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்ற கவனம், அவர் சொல்லுகிறதை கேட்பதற்கு நம் செவிகள் திறந்தே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் எந்த நேரத்திலும் ஆண்டவர் பேசுவார். ஹல்லேலூயா. எப்படி வேண்டுமானாலும் பேசுவார். பழைய ஏற்பாட்டிலே எக்கால சத்தம் துணிக்கும், அந்த எக்கால சத்தம் துணித்த உடனே இஸ்ரவேலர்கள் யுத்தத்திற்கு புறப்பட வேண்டும். இப்படி ஒவ்வொரு சத்தத்திற்கும் ஒரு குறிப்பு வைத்திருந்தார்கள். அருமையானவர்களே, இந்த புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் நமக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை வைத்திருக்கிறார். எப்பொழுதும் எக்கால சத்தம் முழங்கிக் கொண்டிருக்காது, எச்சரிப்பின் சத்தம். ஆண்டவருடைய சத்தம் எப்படிப்பட்டது என்று நீங்கள் சங்கீதம் 29 வாசித்து பார்த்தால், கர்த்தர் தண்ணீர்களின் மேலே அவர் முழங்குகிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது, அது சாதாரணமான சத்தம் அல்ல. சங்கீத புஸ்தகம் 29 சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம், வாசிங்க. முழங்குகிறார், அடிக்கடி முழங்குகிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, மகத்துவம் உள்ளது, முறிக்கிறது. துள்ள பண்ணுகிறார், அக்கினி ஜுவாலைகளை பிளக்கிற சத்தம். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற சத்தம். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து வெளியாக்கும். ஆமென். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கிற சத்தம். எவ்வளவு வல்லமையான ஒரு சத்தம் கர்த்தருடைய சத்தம். அருமையானவர்களே, எத்தனை பேர் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு பழகி இருக்கிறீர்கள் எனக்கு தெரியல. இன்றைக்கு உலகத்தில் நம் வெளிப்புறமான மனிதர்கள் பேசுகிறதையும் பாட்டையும் இதை தான் கேட்டு கேட்டு நம்முடைய காதுகள் அப்படியே டெலிவிஷன் மூலமாக நம்முடைய மொபைல் ஃபோன் மூலமாக அதை இதெல்லாம் கேட்டு எத்தனையோ காரியங்களை கேட்டு நம்முடைய காதுகள் குப்பைகள் நிறைந்திருக்கிறதை ஒழிய எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் சொல்ல முடியுமா? ஒவ்வொரு நாளும் நான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறேன் சொல்ல எத்தனை பேர் இங்கே இருக்கிறீர்கள்? அல்லேலூயா. யார் அப்படி சொல்ல முடியும்? ஆம், நான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறேன், அவருக்கு நான் செவி கொடுக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? யாரெல்லாம் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து விடுகிறார்களோ அவர்கள்தான் ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதலாக இருப்பார்கள். அவர் பயப்படவே தேவையில்லை, கர்த்தர் வழி நடத்துவார். வழி இதுவே நடவு என்று சொல்லுகிற அந்த சத்தம் காதலை துணித்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றார்? என்னுடைய ஜனங்கள் என் சத்தத்துக்கு செவி சாய்த்தால் நலமாயிருக்குமே. இஸ்ரவேல் என் சத்தத்துக்கு செவி சாய்த்தால் நலமாயிருக்குமே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆம், இங்கே ஆண்டவருடைய சத்தம் நம்முடைய காதுகளை விழுவதற்காக ஆண்டவர் நம்முடைய செவிகளை திறந்து வைத்திருக்கிறார். ஒரு ஏசே அத்திருக்கதரிசி சொல்லுகிறார், 50:5, கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் என்ன செய்யல, எதிர்க்கவும் இல்லை. பாருங்க, கர்த்தர் என் செவியை என்ன செய்திருக்கிறார்? எத்தனை பேர் செவியை கர்த்தர் திறந்திருக்கிறார்? ஆனால் சில பேருடைய செவிகள் திறக்கப்படவில்லை, அது செவிட்டு காதாக இருக்கிறது. எவ்வளோ ஆண்டவர் பேசுகிறார், எவ்வளோ அழகாக பேசுகிறார், எவ்வளோ அருமையாக பேசுகிறார். உன்னத பாட்டில் அவன் என்ன சொல்கிறார்? சுலபித்தி, என்னுடைய நேசருடைய சத்தத்தை நான் கேட்கிறேன். அல்லேலூயா. அவருடைய சத்தம் இன்பமானது. அவருடைய சத்தத்தை நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். அவருடைய மெல்லிய சத்தத்தை எலியா தீர்க்கதரிசி கேட்டார். ஒரு பக்கம் பெருமழையின் இறைச்சலின் சத்தம் ஒரு பக்கம் கேட்டுக்கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கத்திலே அவருக்கு கர்த்தர் பேசுகிற மெல்லிய சத்தம் இன்னொரு பக்கத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளையை எப்பொழுதும் கர்த்தர் பேசுகிற அந்த மெல்லிய சத்தத்தை கேட்கக்கூடியவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. அதுதான் ஜப வாழ்க்கை, அதுதான் ஜபம். ஜபம் என்றால் நாமே பேசிக்கொண்டிருப்பது அல்ல, ஜபம் என்றால் அவர் சொல்லுகிறதை நாம் கேட்பது தான் ஜபமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேச விரும்புகிறார். அநேக ரகசியங்களை கர்த்தர் பேச விரும்புகிறார். அந்நிய பாஷைகளின் மூலமாய் பேச விரும்புகிறார். அநேக வெளிப்பாடுகளை கொடுக்க விரும்புகிறார். கர்த்தர் உனக்கு அப்படிப்பட்ட மறைப்பொருள்களை வெளிப்படுத்துவதற்கு காரணம் என்னவென்றால், நீ எப்படியாவது தேவனுடைய சத்தத்தை கேட்டு அந்த வரப்போகிற ஆபத்திலிருந்து நீ தப்பித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அநேகர் என்ன நினைக்கிறாங்க? சபைக்கு வா, சபைக்கு வான்னு சொல்கிறாங்க. பிரசங்கம் எதுக்கு கேட்கணும்? ஒரு வாரம் ராமோஜன் அன்னைக்கு போயிட்டு ராமோஜன் எடுத்துட்டா போதாதா? அன்னை சிலர் இருக்கிறாங்க, மாதத்துக்கு ஒரு வருவா வருவாங்க, ராமோஜன் எடுப்பாங்க, போயிடுவாங்க. ஏதோ ஒரு சடங்காச்சாரம். இந்து மக்கள் எப்படி சடங்காச்சாரம் பண்ணுறாங்களோ, ஒரு பூஜை ஒன்று நடத்திட்டு போயிடுறாங்களோ, அது போல் அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, வந்தீங்க ராமோஜன் எடுத்துகிட்டு போனால் சரியாயிடும், அவ்வளோதான். அது அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு சடங்காச்சாரம் அல்ல, அது தேவனோடு உறவாடுகிற ஒரு ஐக்கியம். அல்லேலூயா. அவரோடு இணைந்திருந்தால் மாத்திரம்தான் அவருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும். அவர் என்ன செய்கிறாரு? அவர் வேற ஒன்றும் சொல்லலை. அவர், நீ ஒன்றும் செய்ய தேவையில்லை, நீ சும்மா இருந்தால் போதும். கோழித்தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்ளும் வண்ணம் எத்தனையோ முறை உன்னை நான் என்ன செய்ய விரும்பினேன், சேர்த்து கொள்ள. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை சேர்த்து கொள்ள விரும்புகிறார். அல்லேலூயா. தம்மோடு சேர்த்து கொள்ள விரும்புகிறார். எதற்காக? அவர் உன்னோடு பேசுவதற்காக. ஏதேன் தோட்டத்திலே கர்த்தர் ஆதாமை உண்டாக்கி ஆதாமே என்று கூப்பிடுவார். தினமும் ஆதாமை சந்திப்பார், பேசுவார். ஒரு நாள் ஆதாமே என்று கூப்பிட்டார், பதில் வரல. வேதம் சொல்லுகிறது ஆதாம் கர்த்தரின் சத்தத்தை கேட்டு என்ன செய்தான், ஒளிஞ்சிட்டான் போய். சில நேரத்தில் ஆண்டவர் செய்தியின் மூலமாக உன்னோடு பேசும் பொழுது, உன்னுடைய பாவத்தை வெளிப்படுத்தும் பொழுது, உன்னுடைய காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி காட்டும் பொழுது நீ ஒளிந்து கொள்ள விரும்புகிறாயே ஒழிய, ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன் என்று சொல்வதற்கு உனக்கு விருப்பம் இல்லை. என்ன நடக்கும்? நீ ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காம எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தினா எந்த நேரத்தில் பிசாசு உன்னை வந்து கவ்விக்கொண்டு போவான் என்று தெரியாது தேவ பிள்ளையே. ஆகவேதான் கர்த்தர் சொல்கிறார், நீ இன்னும் கொஞ்சம் நெருங்கி வா என்கிட்ட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கர்த்தரோடு தான் இருக்கிறேன், கர்த்தரை நான் பின்பற்றுறேன், நான் விசுவாசி தான். கேள்வி என்னவென்றால் அது அல்ல. எல்லாரும் விசுவாசிங்க, எல்லாரும் விசுவாசிக்கிறோம். எவ்வளவு பக்கத்தில் நீ இருக்கிற, எவ்வளவு அருகாமையில் நீ ஆண்டவரை பின்பற்ற, அதான் முக்கியம். பேதுரு எடுத்துக்கிட்டீங்களா, இயேசு கிறிஸ்து சிலுவையை தூக்கின மாத்திரத்தில் அது வரைக்கும் அருகாமையிலே இருந்த பேதுரு கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் தூர போயிட்டார். வேதம் சொல்லுகிறது எல்லா ஜனங்களும் இயேசுவின் பின்னால் போறாங்க, பேதுரு தூரத்தில் பின் சென்றான். ஹி ஃபாலோட் அஃபார் ஆஃப், தூரத்தில் பின் சென்றான். ஆண்டவர் பின்பற்றுறது உண்மைதான், ஆனால் எங்க இருக்கிறான், தூரத்தில். பயம், தண்ணியை சேர்த்து பொச்சு போட்டுருவாங்களோ பயம். இயேசுவோடு கூட மரிப்பேன் என்று சொன்னவன் இன்னைக்கு தூர போயிட்டான். கஷ்டம் வரும்பொழுது அப்படி தூர போனதுனால என்ன நடந்தது, ஆண்டவரை அவன் மறுதளித்து விட்டான். கர்த்தரை விட்டு தூரம் போனதுனால ஆண்டவரை அவன் மறுதளிக்க நேர்ந்தது. அருமையான தேவனுடைய ஜனமே, கோழித்தன் குஞ்சுகளை சேர்த்துக் கொள்ள வண்ணம் எத்தனையோ முறை கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தார், உனக்கோ மனதில்லாமல் போய்விட்டது. நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா, எந்த நேரத்தில் ஆபத்து வந்தாலும் சரி கர்த்தர் கூப்பிட்ட உடனே ஓடி போய் அந்த சிறகின் கீழே ஓடணும். மெதுவா இல்லை, கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கம். ஆனால் நீ என்ன செய்யணும், அதற்குள் ஓடி. அல்லேலூயா. யாரெல்லாம் சுகமா இருக்கிறாங்க, யாரெல்லாம் வியாதி இல்லாமல் இருக்கிறாங்க, யாரெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, யாரெல்லாம் ஓடி ஓடி ஓடி ஓடி அந்த அடைக்கலத்தில் பூந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு எந்த விதமான சத்துரு தொட அதிகாரம் இல்லை, சாத்தான் தொட முடியாது. ஓடு, கர்த்தருடைய நாமந்தான் பலத்த துர்கம். எந்த அடைக்கலமும் எந்த மனுஷனுடைய அடைக்கலத்தை நாடி ஓடாதே, கர்த்தரை நாடி ஓடு, அவர் கூப்பிட்ட மாத்திரத்தில் ஓடு. ஹல்லேலூயா. அவருடைய அருகில் செல், அவருடைய வார்த்தை உனக்கு காத்து கொண்டிருக்கிறது. அவர் கொடுக்கிற வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகத்தில் 55வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 2வது வசனத்தில், அப்பமல்லாததுக்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன், நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானது என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க, அப்பொழுது உங்கள் ஆத்மா என்ன செய்யும், கொழுப்பான பதார்த்தத்தால் மகிழ்ச்சியாயிருக்கும். அல்லேலூயா. நீங்க வந்து என் சத்தத்தை கேட்டு நீங்க நலமானதை புசித்து நீங்க நல்லா இருக்கணும்னு நான் விரும்புற மகனே மகளே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் நீயோ அவர் கூப்பிட்ட மாத்திரத்திலே அவருக்கு செவி கொடுத்து வருவதற்கு முடியல. காரணம் ஒன்று, நீ தூர போயிருக்கணும், இல்லைனா உன் மனதை பக்கத்தில் கூட இருக்கலாம் ஆனால் அசதியாக இருக்கலாம். சிலர் அசதியாக இருப்பாங்க, ஆண்டவர் சொல்லுவார், நல்லா பேசுவார், ஆண்டவர் என் கூட பேசிட்டாருன்னு சொல்லுவாங்க, ஆனால் உடனே கீழ்ப்படிய மாட்டாங்க, அசதியாக இருப்பாங்க, அசட்டையாக இருப்பாங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு எந்த மட்டும் நீங்கள் அசதியாயிருப்பீர்கள். சொன்ன உடனே இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுறாரா, உடனே கிரியை செய்து பாருங்க என்ன நடக்குதுன்னு, அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. கொஞ்சம் கூட கேப் விடக்கூடாது, நாளைக்கு பார்த்துக்கலாம், இல்லை உடனே உடனே. அருமையானவர்களே, கர்த்தர் அவரோடு கூட உன்னை சேர்த்து கொள்ள விரும்புகிறார். அவர் உன்னை தம் பக்கமாய் சேர்த்து அநேக ரகசியங்களை உனக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். அவருடைய சட்டைகளின் கீழே உனக்கு ஆரோக்கியம் உண்டு. ஹல்லேலூயா. அவருடைய சட்டைகளின் கீழே உனக்கு பாதுகாப்பு உண்டு. அவருடைய சட்டைகளின் கீழே உனக்கு பாதுகாப்பு மாத்திரமல்ல, ஆறுதல், தேறுதல். ஹல்லேலூயா. அவருடைய சட்டைகளின் கீழ் நீ அடைக்கலம் புகும் பொழுது ஒரு பெரிய மகிழ்ச்சி. அவருடைய சட்டைகளின் கீழே நான் களி கூறுகிறேன் என்று தாவீது சொல்லுகிறார். ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய சந்தோஷம். அதுதான் அந்த தாய் பறவையின் சிறகின் கீழ் இருக்கிற ஒரு அனுபவம். அருமையானவர்களே, இன்றைக்கு அநேகர் தோத்திரம் பக்கத்தில் இருப்பாங்க, கொஞ்ச நாள் பிறகு தூரம் போவாங்க, அப்படியே தூரம் போவாங்க, அப்படியே தூரம் எங்கேயோ போயிடுவாங்க. மறுபடியும் அவங்க தாய் பறவையை மறந்துடுவாங்க. அருமையானவர்களே, அநேகர் நினைக்கிறாங்க ஒரு வாரம் இந்த சர்ச்சுக்கு வரலாம், செய்தி கேட்கலாம், மற்ற வாரம் வேற எங்கேயா போகலாம், எப்படி எங்கே வேணாலும் எந்த சபைக்கு வேணால் போகலாம் வரலாம்னு அநேகர் நினைச்சிட்டு இருக்காங்க. அது ஒழுங்கில்லை. உனக்கு ஒரு தாய் சபை, உன்னுடைய தாய் சபை, உன்னுடைய தாய் பறவை உன்னை பாதுகாக்கிற ஒரு இடம் அது தேவனுடைய சபையாயிருக்கிறது. உனக்கு அடைக்கலம் கொடுக்கிற ஒரு இடம் அது தேவனுடைய சபையாயிருக்கிறது. உனக்காக ஜெபிக்கிற ஒரு இடம் அது தேவனுடைய சபையாயிருக்கிறது. உனக்காக வழக்காடுகிற பிள்ளைகள் இங்கே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வீட்டில் நீ வரும் பொழுதெல்லாம் நீ மகிழ்ந்து களி கூர்ந்து கொண்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. ஆகவே சபையிலே நிலைத்திரு, சபையிலே நிலைத்திரு. இன்னைக்கு இந்த சபை, நாளைக்கு அந்த சபை, அதல்ல, அதல்ல ஒரு விசுவாசிக்கு அழகு. கடைசி வரைக்கும் முடிவு பரிந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஒரே சபையில நிலைத்திரு, ஒரே சபையில நிலைத்திருந்து கனி கொடு. ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ ஆண்டவரை விட்டு பிரிந்து போகிறது உண்மையானால், நீ ஆண்டவரை விட்டு தூரம் போகிறது உண்மையானால், நீ கர்த்தரை விட்டு தூரம் போய் நீ ஒரு பெரிய ஆபத்துக்குள்ளாகி விடுவாய். பாருங்க, லூக்காவின் சுவிசேஷத்தில் நாம் ஒரு ஓமை வாசிக்கிறோம். 15 அதிகாரத்தில் ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய ஓமையை நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த 2 பேருமே தகப்பனை விட்டு தூரம் போயிட்டாங்க. இளைய மகன் சொத்து ஆஸ்தியெல்லாம் பிரித்து வாங்கிட்டு வேற தேசத்துக்கு போயிட்டான். மூத்த மகன் அவன் கூட தான் இருக்கிறான், ஆனால் அந்த தகப்பனுடைய சித்தத்தை அவன் செய்யாமல் வீட்டுக்கு வெளியே நிற்கிறான். அப்போ கவனிங்க, ஒரு பிள்ளை.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

கிருபை, உம் கிருபை, உம்முடைய கிருபை மேலானது. ஹalleluya. Oh, we thank you so much for your grace, our master. Gracious Father. உம்முடைய கிருபைக்காக நன்றிகளை செலுத்துகிறேன். நான் அப்படியே அந்த கிருபைக்காக நன்றி செலுத்தலாம். என்னை பாதுகாத்த கிருபை மேலானது. என்னை வழி நடத்தின கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே. ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. என்னை வழி நடத்தின கிருபை மேலானதே, என்னை பலப்படுத்தின கிருபை மேலானதே, என்னை பாதுகாத்த கிருபை மேலானதே, என்னை சுகப்படுத்தின கிருபை மேலானதே, என்னை வழி நடத்தின கிருபை மேலானதே. அவரை பரிசாத்த அப்பா, உம்முடைய கிருபை.

நம்முடைய கிருபை மேலானதல்லவா, என்னுடைய ஜீவனை பார்க்கலும் அது மேலானதல்லவா. நான் நிற்பது நான் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபை அல்லவா.

என் நேச இயேசுவே, என் பிராண சிநேகிதனே, துன்பம் சூழ்ந்து மரணம் நெருங்கினாலும் சுவாசம் பிரியும் மட்டும் நான் உம்மை பாடிக்கொண்டே இருப்பேன். ஆம் ஆண்டவரே, நான் முன்னிலும் அதிகமாய் உம்மை நேசிக்கிறேன். எஸ், ஐ லவ் யூ ஜீசஸ்.

இன்றைய அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: கிறிஸ்தவர்கள் மிகவும் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சி முதல் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தை கற்று வருகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே கலாத்தியர் நிருபத்தின் முக உரையை கற்றுக்கொண்டோம். அந்த பகுதியிலே கிருபைதான் வாழ்க்கைக்கு வழி, கிருபைதான் வாழ்வதற்கும் வழி என்று கற்றுக்கொண்டோம். இன்று நாம் கலாத்தியர் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் எட்டாம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே அப்போஸ்தலன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? பவுல் எப்படி அப்போஸ்தலரானார்? புதிய ஏற்பாட்டிலே சபை என்ற வார்த்தை எத்தனை வகையாக பயன்படுத்தப்பட்டது? ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள்.
1: ரேடியோ ஊழியங்களின் இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்க விருப்பத்தோடு அமர்ந்திருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, கடந்த நிகழ்ச்சி முதல் நாம் கலாத்தியர் நிருபத்தை கற்றுக்கொள்ள துவங்கினோம். இன்று கலாத்தியர் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் எட்டாம் வசனம் வரை சிந்திப்போம். வாசிக்கிறேன், கலாத்தியர் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம். மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாயிருக்கிற பவுலாகிய நானும். இங்கே அவர் சொல்வது என்னவென்றால், தானும் ஒரு அப்போஸ்தலன் என்று சொல்கிறார். வேத புத்தகத்திலே அப்போஸ்தலன் என்ற வார்த்தை இரண்டு வகையாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. முதலாவதாக, பன்னிருவரிலே ஒருவராய் அவர்கள் இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரம் 21 முதல் 26 வரை இதை நீங்கள் பார்க்கலாம். முதலாவதாக, இயேசு கிறிஸ்துவின் மூன்றரை ஆண்டு கால ஊழிய சமயத்திலே அவரோடு இருந்திருக்க வேண்டும். அடுத்ததாக, உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்டவராயிருக்க வேண்டும். மூன்றாவதாக, கிறிஸ்துவினாலே தெரிந்தெடுக்கப்பட்டவராயிருக்க வேண்டும். இதை குறித்து அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரம் 22 வசனத்திலே மட்டுமல்லாமல் அப்போஸ்தலர் 26 அதிகாரம் 16 முதல் 17 வசனங்களிலேயும் நாம் தெளிவாக பார்க்கலாம். இரண்டாவதாக, அப்போஸ்தலன் என்று சொல்லும்பொழுது அனுப்பப்பட்டவன். அப்போஸ்தலர் 11 அதிகாரம் 22 வசனத்திலே அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறதைப் போல பல ஊழியர்களுக்கு இந்த அப்போஸ்தல பட்டம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. என்னுடைய கணிப்புப்படி அப்போஸ்தலாய பவுல்தான் யூதாசின் இடத்தை எடுத்துக்கொண்டவர். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு யூதாசின் இடத்தை நிரப்புவதற்காக அப்போஸ்தலர்கள் சீட்டு போட்டு எடுத்ததுதான் மத்தியா. ஆனால் அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரம் 15 முதல் 26 வசனங்களிலே அன்றி அதற்கு பிறகு இந்த மத்தியாவை நாம் பார்க்க முடியவில்லை. உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவர் மத்தியாவை அப்போஸ்தலனாக தெரிந்தெடுத்திருப்பார் என்றால் அந்த தனது முத்திரையை அவர் வெளிப்படுத்தியிருப்பார். பவுல் ஒரு அப்போஸ்தலனாக நிரூபித்து காட்டியிருக்கிறார். ஆனால் மத்தியா காணப்படாமலேயே போய்விட்டார். அதாவது, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படும் முன்னதாகவே இந்த மத்தியா தெரிந்தெடுக்கப்பட்டார். எனவேதான் மத்தியா யூதாசின் இடத்தை எடுத்துக்கொள்ள தெரிந்தெடுக்கப்பட்டதிலே பரிசுத்த ஆவியானவரின் எந்த செயல்பாடும் இல்லை என்று கூறுகிறேன். இன்றைக்கும் நம்முடைய திருச்சபைகளிலேயும் பரிசுத்த ஆவியானவர் தெரிந்தெடுக்காத பல செயல்பாடுகள் நடைபெறுகின்றன. ஆனால் யூதாசின் இடத்தை எடுத்துக்கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவரே பவுல் அப்போஸ்தலனை தெரிந்து கொண்டார் என்று நாம் திட்டமாய் சொல்லலாம். இந்த முதல் வசனத்திலேயும் பவுல் சொல்லும்பொழுது, மனுஷராலும் அல்ல, மனுஷர் மூலமாகவும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் பிதாவாகிய தேவனாலும் நான் அப்போஸ்தலனாயிருக்கிறேன் என்கிறார். ஒரு குறிப்பிட்ட பாடத்திட்டத்தை அவர் படித்து முடித்தபடியினாலே ஊழியத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவர் அல்ல. மனுஷர் மூலமாகவும் அல்ல என்று சொல்வதிலிருந்து எந்த மனுஷனும் அவருக்கு ஒரு கட்டளை கொடுத்ததினாலேயோ அல்லது ஒரு சடங்காச்சாரத்தை நடப்பித்தபடியினாலேயோ அவர் இந்த பணியிலே இல்லை. மற்ற அப்போஸ்தலர்கள் ஒன்று கூடி பவுலினுடைய தலையிலே கையை வைத்து நீயும் ஒரு அப்போஸ்தலன் என்று சொன்ன பிறகு அவர் ஊழியத்தை துவங்கவில்லை. ஆனாலும் பவுல் தன்னை ஒரு அப்போஸ்தலன் என்று சொல்கிறாரே எப்படி? இயேசு கிறிஸ்துவினாலும், இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் பவுல் அப்போஸ்தலரானார். இயேசு கிறிஸ்துவே பவுலின் மேலே தனது கரத்தை வைத்து பவுலை அழைத்து அப்போஸ்தல பணிக்கென்று பிரித்தெடுத்தார் என்பதை மிக தெளிவாக அப்போஸ்தலர் 9 அதிகாரம் 15 16 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். என்ன எடுத்துக்கொண்டால், நான் மனுஷராலும் மனுஷர் மூலமாயும் பணிக்கென்று ஏற்படுத்தப்பட்டேன். ஊழியர்க்கென்னும் பட்டாபிஷேகத்திற்கு முன்னதாக கல்லூரியிலே ஒரு குறிப்பிட்ட பாடத்திலே பட்டம் பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அதை நான் நிறைவேற்றினேன். இது மனுஷன் மூலமாக வந்த காரியம். இது சட்டப்பூர்வமாக நடைபெற்ற ஒரு காரியம். அதற்கு பின்னர் ஒரு திருச்சபையின் ஆளுகை குழு என்னை சோதனை செய்தார்கள். அந்த தேர்வுக்கு பின் ஊழியக்காரனாக அபிஷேகிக்கும்படியாக தீர்மானம் செய்தார்கள். ஊழியர்கள் என் தலையிலே கையை வைத்து ஜெபித்து, இப்பொழுது முதல் நீ ஒரு முழு நேர ஊழியன் என்று கூறினார்கள். ஆனால் பவுல் என்ன சொல்கிறார்? நான் அப்படிப்பட்ட ஒரு அப்போஸ்தலன் அல்ல. மனிதர்கள் எவருமே என்னுடைய ஊழிய பொறுப்பிலே பங்கு பெறவில்லை. நேரடியாக இயேசு கிறிஸ்துவினாலும், கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பிய பிதாவாகிய தேவனாலும் நான் அப்போஸ்தலனாயிருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். கலாத்தியர் 1:2, என்னுடனே கூட இருக்கிற சகோதரர் எல்லாரும் கலாத்தியா நாட்டிலுள்ள சபைகளுக்கு எழுதுகிறதாவது. இங்கே தனிப்பட்ட விதத்திலே பவுல் யாரை குறித்தும் சொல்லவில்லை. பொதுவாக என்னோடு கூட இருக்கிற சகோதரர்கள் எல்லாரும் கலாத்தியா நாட்டிலுள்ள சபைகளுக்கு எழுதுகிறதாவது என்கிறார். நன்றாக கவனியுங்கள், கலாத்தியா நாட்டிலே உள்ள ஒரு குறிப்பிட்ட திருச்சபைக்கு எழுதவில்லை. அங்கே பல திருச்சபைகள் இருந்தன. அந்த எல்லா சபைகளுக்கும் மொத்தமாக ஒரே கடிதத்தை எழுதுகிறார். புதிய ஏற்பாட்டிலே சபை என்ற வார்த்தை இரண்டு வகையாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சபை என்றால் உலகத்திலுள்ள எல்லா விசுவாசிகளையும் ஒன்று கூட்டி சொல்லும் ஒரு வார்த்தையாகவும் அது இருக்கிறது. அதாவது இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக விசுவாசிக்கும் எல்லாரும் அடங்கிய ஒன்றுதான் சபை. இரண்டாவதாக சபை என்று சொல்லும்பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்திலே தேவனை ஆராதிக்க ஒன்று கூடும் ஒரு ஐக்கியத்தையும் அது குறிக்கிறது. கலாத்தியா நாட்டின் பல பகுதிகளிலே இந்த சபைகள் இருந்தன. அந்தியோகியாவைச் சேர்ந்த பிசிதினியாவிலே ஒரு சபை இருந்தது. தெர்பையிலே ஒரு சபை இருந்தது. லீஸ்தீராவிலே சபை இருந்தது. இன்னும் அவர் கடந்து சென்ற பல இடங்களிலே இவ்வாறு சபை இருந்தது. அந்த எல்லா சபைகளுக்கும் சேர்த்துதான் பவுல் இந்த கடிதத்தை எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த எல்லா தனிநபர்களும் சபையின் அங்கமாயிருந்தாலும் காணப்படக்கூடிய சபையிலே அவர்கள் அங்கமாயிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் மற்ற விசுவாசிகளுக்கு முன்னதாக கர்த்தருக்கு பயந்து சாட்சி வாழ்க்கை வாழ்வதை குறித்த ஒரு பொறுப்புள்ளவர்களாய் இருப்பார்கள். மேலும் அவர்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதங்களை சபையில் உள்ள மற்றவர்களுக்கும் அவர்கள் பகிர்ந்து கொடுக்க முடியும். இன்றைக்கு குடும்ப சூழல் காரணமாக சில விசுவாசிகள் வெளிப்படையான திருச்சபையின் அங்கமாக இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்களும் சில விசுவாசிகளோடு தொடர்புடையவர்களாக விசுவாசிகளின் ஐக்கியத்திலே இருக்கிறார்கள். கலாத்தியர் 1:3, பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பவுலப்போஸ்தலன் பல திருச்சபைகளுக்கு எழுதுகிற கடிதங்களிலே இதே வாழ்த்துதலை சொல்லி எழுதியிருக்கிறார். கிருபை என்று சொல்லப்படும் வார்த்தையானது சேரிஸ். இது அந்நாட்களிலே வாழ்ந்த கிறிஸ்தவர் அல்லாத மக்கள், அதாவது கிரேக்க மக்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது பயன்படுத்திய வாழ்த்தும் வார்த்தையுமாகும். சமாதானம் அல்லது ஷலோம் என்னும் வார்த்தை யூத சமயத்தவர்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது வாழ்த்த பயன்படுத்திய வார்த்தை. பிதாவாகிய தேவன் கொடுக்கும் சமாதானத்தை அனுபவிக்கும் முன்னதாக தேவனுடைய கிருபையை ஒருவர் அனுபவித்திருக்க வேண்டும். கலாத்தியர் 1:4, அவர் நம்மை இப்பொழுதிருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். இதுவும் மற்றொரு உன்னதமான வாக்கியம் என்று சொல்லுவேன். இந்த உன்னதமான சத்தியத்தை விவரிக்க வார்த்தைகள் போதாது. என்றாலும் அதில் உள்ள குறிப்பிட்ட வார்த்தைகளை சற்றே கவனிப்போம். இயேசு கிறிஸ்து தம்மை தாமே நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுத்தார். அவருடைய இந்த தியாக பலிக்கு மேலாக நாம் எதையுமே கூட்ட முடியாது. அவர் தன்னையே கொடுத்து விட்டார். அவர் கொடுத்த இந்த பலியின் மதிப்பை கூட்டும்படியாக வேறு எதையாவது உங்களால் கொடுக்க முடியுமா? முடியாது. இது எத்தனை அற்புதமானதும் மகிமை நிறைந்ததுமாயிருக்கிறதல்லவா? இப்படிப்பட்ட வசனங்களை வாசிக்கும் பொழுது அதற்கு மேல் அதை குறித்து விவரிக்க நம்மிடத்திலே வார்த்தைகள் இல்லை. அவர் தம்மைத்தாமே கொடுத்து விட்டார். நீங்கள் உங்களையே கொடுக்கிறீர்கள் என்றால் நீங்கள் யார் என்பதை பூரணமாக கொடுக்க வேண்டும். உங்களுக்கு இருக்கிற எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும். உங்களுடைய நேரத்தை கொடுக்க வேண்டும். உங்களுடைய தாளந்துகளை கொடுக்க வேண்டும். எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும். அவர் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார் என்று சொல்லும்பொழுது அதற்கு மேலே கொடுப்பதற்கு வேறு எதுவும் இல்லை. எதற்காக தம்மை தாமே கொடுத்தார்? நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே கொடுத்தார் என்பதை மிக உறுதியோடும் ஆணித்தரமாகவும் பவுல் கூறுகிறார். பவுலப்போஸ்தலன் சொல்லும்பொழுது நம்முடைய பிதாவாகிய என்று குறிப்பிடுகிறார். அவர் என்னுடைய இரட்சகர். பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்ல முடியுமா? அவர் ஒரு மெய்ப்பெண் என்று சொல்வதற்கும் கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்வதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தர் என்னுடைய இரட்சகராய் இருக்கிறார். உங்களுக்கும் அவர் மெய்ப்பராகவும் உங்களுக்கும் அவர் இரட்சகராகவும் இருக்கிறார் என்று சொல்ல முடியுமா? தொடர்ந்து அங்கே பவுல் என்ன சொல்கிறார், எதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாராம்? நம்மை இப்பொழுது இருக்கிற இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி தம்மைத்தாமே கொடுத்தார் என்று கூறுகிறார். நன்றாக கவனிங்கள், இப்பொழுது இருக்கிற பொல்லாத இப்பிரபஞ்சத்தினின்றும் தேவன் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அப்படியென்றால் நற்செய்தி இந்த உலகத்திற்கும் எத்தனை விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷமாயிருக்கிறது! இதன் மூலமாக நற்செய்தி தனது வல்லமையையும் தனது உண்மையான தன்மையையும் விவரிக்கிறது. சுவிசேஷம் உங்களை விடுவிக்க முடியும். பிரியமானுள்ளே, ஆண்டவருடைய வசனங்களை தொடர்ந்து கேட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வாழ்க்கையிலே எப்படி கர்த்தர் மூலமாக இந்த காலத்திலேயே விடுதலையை பெற்றிருக்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறார்கள். கிறிஸ்துவை நோக்கி திரும்பிய ஒவ்வொருவருக்கும் தேவன் விடுதலை கொடுக்கிறார். போதை மருந்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார், குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார், மாம்ச இச்சையிலிருந்து விடுதலை கொடுக்கிறார், களவு செய்தல் மற்றும் சரீரத்தை கெடுக்கும் பலவிதமான பழக்க வழக்கங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்களிலெல்லாம் விடுதலை கொடுக்கக்கூடியவர் இயேசு ஒருவரே. இது நற்செய்தி எவ்வளவு உண்மையானது என்பதை நிரூபிக்கிறது. கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். நானும் நீங்களும் சிலுவையிலே அடிக்கப்படுவதற்கு பதிலாக நம்முடைய இடத்திலே அவர் தம்மை ஒப்புக் கொடுத்தார். நமக்காக மரித்து மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார். எதற்காக? நம்மை இப்பொழுது இருக்கிற இந்த பொல்லாத பிரபஞ்சத்தினின்றும்

பாவத்திலேயே தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. இது எத்தனை அற்புதமான ஒரு சத்தியம் இல்லையா? அவரால் பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து நம்மை பூரணமாக விடுவிக்க முடியும். அவர் நம்மை விடுதலை செய்ய விரும்புகிறார். அவர் நம்மை விடுதலை செய்வார். தேவனுடைய சித்தத்தின்படிதான் இந்த விடுதலையை அவர் நமக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் பாவ மன்னிப்பை பெற்றவர்களாக மட்டும் வாழ்வது தேவனுடைய சித்தமல்ல. பாவ பழக்க வழக்கங்களிலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது துள்ளி கொதித்து தேவனை துதிக்க வேண்டும் போல இருக்கிறது இல்லையா? கலாத்தியர் 3:5 பாருங்கள். அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக, ஆமேன். இயேசு கிறிஸ்து தம்மை தாமே நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுத்ததை குறித்தும், நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத இப்பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படியாக இருக்கிற தேவனுடைய சித்தத்தை குறித்தும் சிந்தித்த பொழுது, கடிதம் எழுதி கொண்டிருக்கிறதை மறந்தவராக சற்று நிறுத்தி அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக, ஆமேன் என்று தேவனை ஸ்தோத்தரிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலையும் பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் தேவனை துதித்துக் கொண்டிருப்பதை விட இன்னும் அதிகமாக தேவனை நாம் துதிக்க வேண்டும். மனிதனுக்கு பாராட்டு தெரிவிப்பதற்காக கரங்களை தட்டி மனிதனை பாராட்டுகிறோம். ஆனால் தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வார்த்தைகளினாலேயே அவரை மகிமைப்படுத்துகிறோம். இன்றைக்கு காலையில எழுந்தவுடன் நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தினீர்களா? புதிய ஒரு நாளுக்காக அவருக்கு நன்றி சொன்னீர்களா? ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், இன்றைக்கு மழை பெய்து கொண்டிருக்கிறதே அல்லது வெயில் அடித்துக் கொண்டிருக்கிறதே என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் அதற்காகவும் அவருக்கு நீங்கள் நன்றி செலுத்தினீர்களா? அவர் உங்களை புதிய ஒரு நாளுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார் என்பதற்காக அவரை ஸ்தோத்தரித்தீர்களா? ஊழியர் ஒருவர் தனது அனுபவத்தை குறித்து சொல்லும்பொழுது, நான் சுகத்தோடும் பலத்தோடும் இருந்த காலத்திலெல்லாம் ஒவ்வொரு நாளும் கருத்தோடு அவரை துதித்ததை விட இப்பொழுது என்னுடைய சரீரத்திலே புற்றுநோய் வியாதி வந்த பிறகு மிக கருத்தோடு ஒவ்வொரு புதிய நாளுக்காகவும் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று கூறியிருக்கிறார். இந்த வியாதிதான் எனக்கு அதை கற்றுக் கொடுத்தது என்கிறார். இந்த காலகட்டத்திலே ஒவ்வொரு நாள் புதிதாக விடியும் பொழுதும், வெயில் அடித்தாலும் சரி மழை பெய்தாலும் சரி, ஆண்டவரே, புதிய ஒரு நாளுக்குள்ளே என்னை மீண்டுமாக கொண்டு வந்ததற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? தேவன் அவ்வளவு அற்புதமானவர். நாம் அவரை அதிகம் அதிகமாய் துதிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்திற்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்ததற்காக ஒவ்வொரு நாளும் நாம் அவரை துதிப்போமா? இந்த உலகத்திலேயும் நாம் விடுதலை பெற்றவர்களாக வாழ தேவன் சித்தம் கொண்டிருக்கிறாரே, அதற்காக அவரை துதிப்போமா? நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிற பாவ மன்னிப்பிற்காக அவரை துதிப்போமா? நம்முடைய வாழ்க்கையிலேயும் அவர் கொடுத்திருக்கிற விடுதலைக்காகவும் அவரை நாம் துதிக்க வேண்டும்.

0: மிக உன்னதமான சத்தியங்கள் இதிலே அடங்கியிருந்தாலும் அதிகம் உணர்ச்சி வசப்படாமல் சற்று அமைதலாக தனிப்பட்ட விதத்திலே யாரையும் வாழ்த்தாமல் பொதுவான வாழ்த்துறையோடு தனது கடிதத்தை துவங்குகிறார். இப்பொழுது தொடர்ந்து நேரடியாக எதற்காக இந்த கடிதத்தை எழுதுகிறாரோ அந்த கருத்துக்கு வருகிறார். அவர் இந்த கடிதத்தை எழுத முக்கியமான காரணம் என்ன? சுவிசேஷத்தை பலர் அங்கே குழப்பிக் கொண்டிருந்தார்கள். நற்செய்திக்காக பவுல் தனது ஜீவனையும் கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். கவனியங்கள், கலாத்தியர் 1:6. உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். நற்செய்தியிலே இரண்டு பகுதிகள் உண்டு. அதை இரண்டு விதமாக புரிந்து கொள்ள முடியும். நற்செய்தியை குறித்த உண்மைகள் மற்றும் அந்த உண்மைகளுக்கு கொடுக்கக்கூடிய விளக்கங்கள். நற்செய்தி குறித்த உண்மைகள் என்ன? இயேசு கிறிஸ்துவின் மரணம், அடக்கம் மற்றும் மூன்றாவது நாள் அவர் உயிரோடு எழுந்தது. குறிந்த சபைக்கு இதை குறித்து பவுல் சொல்லும் பொழுது என்ன எழுதுகிறார் வாசிக்கிறேன். 1 Cor 15:3-4. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்து. இது நற்செய்தி குறித்த சரித்திர உண்மைகள். இது மாற்றப்பட முடியாதது. இந்த சத்தியங்களை நீங்கள் பிரசங்கியாமல் நற்செய்தியை பிரசங்கித்தேன் என்று சொல்ல முடியாது. இரண்டாவதாக, இந்த உண்மைகளுக்கு கொடுக்கும் விளக்கம். இரட்சிப்பை விசுவாசத்தினாலே ஒருவர் பெற்றுக்கொள்வது, அதற்கு மேலாக வேறு எதுவும் இல்லை. பௌலப்போஸ்தலன் கலாத்தியா நாட்டு விசுவாசிகளுக்கு குறிப்பாக சொல்ல விரும்புகிற காரியம் இந்த நற்செய்தி குறித்த விளக்கம்தான். யூத மார்க்கத்தை பிரசங்கிக்கிறவர்கள் பௌலப்போஸ்தலனுக்கு பின்னாலேயே கலாத்தியா நாட்டிற்கு வந்தார்கள். அவர்கள் நற்செய்தியின் சரித்திர உண்மைகளை குறித்து சவால் கொடுக்கவில்லை. ஏனென்றால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை ஒருமுறை 500 மக்களும் பார்த்திருக்கிறார்கள். அத்தனை அதிகமான உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்தவர்கள் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் இந்த உண்மைகளுக்கு கொடுக்கப்படும் விளக்கங்களைத்தான் இந்த யூத சமயத்தவர்கள் புரட்டினார்கள். அவர்கள் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? பவுலப்போஸ்தலன் இங்கே உங்கள் பகுதிக்கு வந்தாரா என்று கேட்டிருப்பார்கள். ஆம், வந்தார். சுசேஷத்தை எங்களுக்கு பிரசங்கித்தார். நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் எல்லாரும் மனம் திரும்பிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள். இயேசு கிறிஸ்துவை நாங்கள் இரட்சகராக அறிந்திருக்கிறோம். அவருடைய சரீரமாகிய சபையின் அங்கங்களாய் இருக்கிறோம் என்று உற்சாகமாக சொல்லியிருப்பார்கள். அதற்கு அந்த யூத மார்க்கத்தார், இது மிக அற்புதமானதுதான். பவுலப்போஸ்தலன் சொன்ன எல்லா காரியங்களும் மிகவும் உண்மைதான். ஆனால் அவர் சொல்லாத சில காரியங்களைத்தான் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். மோசேயின் பிரமாணங்களை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று அவர் கூறினாரா? இந்த கேள்விக்கு அவர்கள் இல்லை என்றுதான் கூறியிருப்பார்கள். ஓ, அப்படியா? அதையும் அவர் உங்களுக்கு சொல்லியிருக்க வேண்டும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்க வேண்டும். அதே நேரத்திலே மோசேயின் பிரமாணங்களையும் நீங்கள் பின்பற்ற வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று கூறினார்கள். வேத புரட்டிலேயே முதல் முதலாவதாக வந்த வேத புரட்டு இதுதான். இன்றைக்கும் இதே வேத புரட்டு பல சமுதாயங்களிலே இருந்து வருகிறது. அதாவது, கிருபையினாலே மட்டும் ரட்சிப்பு இல்லை. இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்ததை விசுவாசிப்பதோடு கூட நியாயப்பிரமாணத்திற்கும் கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுதுதான் ரட்சிப்பு என்பதுதான் இந்த வேத புரட்டு. இன்றைக்கு கிறிஸ்துவின் பெயரை சொல்கிற பல கூட்டத்தினர் இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரித்ததை விசுவாசிப்பதோடு கூட இன்னும் சில காரியங்களையும் செய்தால்தான் ரட்சிப்பு என்று சொல்கிறார்கள். ஆனால் அது உண்மை அல்ல பிரியமானவர்களே. நம்முடைய ரட்சிப்பிற்கு கிறிஸ்துவின் மரணத்திற்கு மேலாக வேறு எதையுமே கூட்ட முடியாது. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 16:31 பிலிப்பி பட்டணத்து சிறை அதிகாரிகளுக்கு பவுல் சொல்லும் பொழுது, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று மட்டும்தான் கூறினார். அதேபோல செனகிரிப் சங்கத்தின் முன்னாலே பேதுரு பேசும் பொழுதும் இவ்வாறுதான் கூறினார். அப்போஸ்தலர் 4:12, அவராலேயே என்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். கிருபையினாலே கிடைக்கும் ரட்சிப்பை குறித்துதான் பிரசங்கிக்கும்படியாக கிறிஸ்து கற்றுக் கொடுத்தார். தங்கள் ரட்சிப்பிற்காக தாங்களாகவே எதையும் எந்த ஒரு மனிதனும் செய்ய முடியாது. ஆனால் கலாத்திய நாட்டிலே உள்ள மக்கள் இந்த சுவிசேஷத்தை புரட்ட மனதாயிருக்கிறவர்களுடைய வார்த்தைகளை நம்ப துவங்கிவிட்டார்கள். கலாத்தியர் 1:7 வேறொரு சுவிசேஷம் இல்லையே, சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாயிருந்தார்களே அல்லாமல் வேறல்ல. சுவிசேஷத்தை புரட்டுதல் என்ற வார்த்தை கிரேக்க மொழியிலே மிக கடுமையான ஒரு வார்த்தை. கலாத்தியர் 1:8 நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். இந்த வாக்கியமும் மிக கடுமையான வாக்கியம்தான். தவறான சுவிசேஷத்தை எந்த ஒரு தூதன் பிரசங்கித்தாலும் அவன் சபிக்கப்பட்டவன் என்கிறார். இப்பொழுது ஒரு தேவதூதன் என் முன்னாலே தோண்டி, ரட்சிப்பை குறித்து இதுவரைக்கும் நீ விசுவாசித்திருந்த காரியங்களெல்லாம் சரிதான், ஆனால் நீ ரட்சிக்கப்பட வேண்டுமென்றால் இந்த காரியங்களை எல்லாம் நீ செய்ய வேண்டும் என்று சொல்வான் என்றால் அப்பாலை போ சாத்தானே என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இன்றும் எந்த செய்தியாளராவது நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு உங்களுக்காக மரித்தார் என்பதை விசுவாசித்து அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு சில காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள் என்றால் அவர்களை நீங்கள் நம்பாதிருங்கள். ஏனென்றால் பிசாசானவனும் ஒளியின் தூதனைப் போல வந்து ஊழியக்காரரை போல வந்து உங்களை ஏமாற்ற முடியும். 2 கொரிந்தியர் 11:14-15 இதை குறித்து தான் பவுலப்போஸ்தலனும் எச்சரிக்கிறார். இன்று கேட்ட சத்தியத்திலே குறிப்பாக நாம் மனதிலே வைக்க வேண்டிய ஒரு சந்தோஷமான செய்தி, இயேசு கிறிஸ்து தம்மைத்தாமே நமக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறபடினாலே நம்மை இந்த உலகத்திலே அடிமைப்படுத்தக்கூடிய எல்லா காரியங்களிலிருந்தும் தேவன் நம்மை விடுதலை செய்ய சித்தமுள்ளவராயிருக்கிறார். அந்த விடுதலையை விரும்புகிறவர்களுக்கு அவர் இன்றைக்கும் அதை கொடுக்கிறவராயிருக்கிறார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்பதை தவிர ரட்சிப்பிற்காக இன்னும் சில காரியங்களையும் செய்தால்தான் ரட்சிப்பு என்று யாராவது கூறுவார்கள் என்றால் அது வேத புரட்டு என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். ஜெபிப்போமா. நேசிக்கிறங்கள் அன்பின் ஆண்டவரே, கலாத்தியா நாட்டில் ஏற்பட்ட வேத புரட்டை, சுவிசேஷத்தை புரட்டுவதற்காக சொல்லப்பட்ட சத்தியங்களைப் போல இன்றும் குழப்பங்களை உண்டாக்குகிற செய்தியாளர்களை உம்முடைய கரத்திலேயே கொடுக்கிறோம். விசுவாசிகள், குறிப்பாக இளம் விசுவாசிகள் வழி விலகி போய்விடாதபடி நீரே இலவசமாய் கொடுத்திருக்கிறமுடைய ரட்சிப்பை விசுவாசத்தோடும் ஸ்தோத்திரத்தோடும் பெற்று அனுபவிக்க கிருபை செய்யும். இயேசு ரட்சகரின் நல்ல நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் வேத புத்தகத்தில் அப்போஸ்தலன் என்ற வார்த்தை எத்தனை வகையாக பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. இன்றைய நிகழ்ச்சியில் வேத புத்தகத்தில் அப்போஸ்தலன் என்ற வார்த்தை எத்தனை வகையாக பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ 2 வகையாக, ஆப்ஷன் பி 5 வகையாக, ஆப்ஷன் சி 7 வகையாக.
2: இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள்.
3: அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களில் சிலதை சற்று ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? நாம் மனிதனுக்கு பாராட்டு தெரிவிப்பதற்காக கரங்களை தட்டி மனிதனை மகிமைப்படுத்துகிறோம். ஆனால் தேவனை மகிமைப்படுத்தும் போது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை மகிமைப்படுத்துகிறோமா? இன்று காலையில் எழுந்தவுடன் தேவனை மகிமைப்படுத்தினீர்களா? புதிய ஒரு நாளுக்காக அவருக்கு நன்றி சொன்னீர்களா? உங்கள் வாழ்க்கையில் தேவன் கொடுத்த பாவ மன்னிப்பிற்காக அவரை துதித்தீர்களா? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
4: இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டு கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம்.

நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். சங்கீதம் 50:14-15.

தாவீது தன் மகன் அப்சலோம் தன்னை கொலை செய்ய முயன்ற போது தப்பி ஓடுகிறார். ஆனால் விசுவாசத்தில் அவன் தளரவில்லை. என்னை காக்கும் கேடகமே, என் தலை நிமிர பண்ணுகிறவரே, நீரே என்னை தாங்குகிறீர் என்று விசுவாச அறிக்கையிட்டார், வெற்றி பெற்றார். இதுதான் சங்கீதம் 3:4.

அப்பா, எங்க எண்ணம் எல்லாம் ஏக்கம் எல்லாம். எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்க, எங்களை ரட்சித்து, எங்களை தெரிந்து கொண்டு, எங்களை அழைத்து உன்னத ஊழியத்திற்காக நீரே எங்களை அழைத்தீரே. நம்முடைய அழைப்பை நினைக்கிறோம்ப்பா, உங்க அன்பை நினைக்கிறோம்ப்பா. We love you so much, Appa. We love you so much. We love you so much for your call. You have called us to serve you, O God. Help us to be faithful in small things, O God. நல்லது உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனை கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய். உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பேன் என்று எஜமான் மெச்சிக்கத்தக்க வேலைக்காரர்களாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ உதவி செய்யுங்கப்பா. ஒரு பக்கம் நீங்க எங்களுக்கு அப்பா, நாங்கள் உங்களுக்கு பிள்ளை. இன்னொரு பக்கம் நீங்க எங்களுக்கு ஒரு எஜமானன். எங்களை கொட்டி தட்டி உடச்சி இல்லப்பா, எங்க மனசை சுட்டு இல்லை, எங்க மனசை தொட்டு எங்களை வழி நடத்துகிற எஜமானன தெய்வமாய் கொண்டிருப்பதில் நாங்க பாக்கியமா கருதுறோம்ப்பா. We love you so much, அப்பா.

Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. எங்களை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி நீங்க தந்த இந்த கனமான ஊழியத்துக்காக நன்றின்னு சொல்றாங்க.

நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாம், எல்லாமே நீங்கள். அப்பா, இயேசுவின் நாமத்தில் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல ஒவ்வொரு நாளும் உங்கள் பிரசன்னத்துக்காக, உங்கள் சமூகத்துக்காக ஏங்கி தவிக்கிற இருதயமாக எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் மாத்திருங்கப்பா. வாழப்போது ஒரே ஒரு வாழ்க்கை, எஜமானனுக்காக எந்த வேலையும் செய்கிற பரிசுத்த பாத்திரங்களாக எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து நடத்துங்க, உங்கள் நாமம் ஒன்றே உயர்த்தப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதமான காலை வேளையிலும் உங்கள் மலர்ந்த முகங்களை பார்ப்பதில் ஆண்டவருக்குள் அதிக மகிழ்ச்சி. அப்பாவை பார்த்து சொல்ல போகிறோம், வெண்ணிலும் மண்ணிலும் எல்லாரும் உட்கார்ந்து சந்தோஷமாக. அப்பா சமூகமே நமக்கு பாக்கியம் நிறைந்த சமூகம். அப்பாவை பார்த்து வெண்ணிலும் மண்ணிலும்

தாவீது சொல்றார், லார்ட் யூ ஆர் மை காட், எர்லி வில் ஐ சீக் யூ, மை சோல் தர்ஸ்ட்ஸ் ஃபார் யூ, ஈவன் மை பாடி லாங்ஸ் ஃபார் யுவர் காட், இன் எ ட்ரை அண்ட் வியரி லேண்ட் ஐ ட்ரஸ்ட் இன் யுவர் காட். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தில் என் ஆத்மா உங்க மீது வாஞ்சியும் தவனமுமாக இருக்கிறது அப்பா. பார்த்து

உழந்தார் படியிட்டு இருக்கிற வேளையில ரெண்டு கரங்களையும் உயர்த்தி, அப்பா எங்க தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதல் வரணும்ப்பா, எங்க தேசத்துல ஒரு பெரிய மறுரூபம் உண்டாகணும்ப்பா. We need revival, at same time we need transformation, oh God. எல்லா ஏரியாவிலையும் ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் உண்டாகட்டும். அரசியல் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறப்பா, லஞ்சமற்ற இந்தியாவாக, ஊழலற்ற இந்தியாவாக மாற்றி கொடுங்க. தங்களுக்கென்று வாழ்கிற வாழ்க்கை வேண்டாமப்பா. எந்த ஆண்டவரே மதத்தையும் திணிக்க கூடாதப்பா. தேசத்துல ராஜாவே உங்க நாமம் உயர்த்தப்பட்டிருப்பதாக ஆண்டவரே, அரசியல் தலைவர்களுக்காக ஆளும் அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் நலமுடன் வாழ்வார்களாக, சுகமுடன் இருப்பார்களாக, மக்களுக்கு நன்மை பயக்கும் திட்டத்தையே அவர்கள் வகுக்க ராஜா உதவி செய்யுங்க. தனக்காக வாழ்கிற வாழ்க்கை வேண்டாம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் அரசியல் தலைவர்கள் எங்களுக்கு முன்மாதிரியாய் நடக்கிற அளவுக்கு அவங்க வாழ்க்கையின் மூலமாக எங்க மக்களுக்குள்ள ஒரு பெரிய தாக்கம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. எதற்காகவும் தங்களுடைய டிக்னிட்டியை அவங்க விற்று போட்டு விடாதபடி தகப்பன் ஒவ்வொருவரையும் காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் குழந்தைகள் மத்தியில் ஒரு பெரிய ரிவைவல் உண்டாகட்டும். சபைக்குள்ள ஒரு ரிவைவல் உண்டாகட்டும் ஆண்டவரே. சபைக்குள்ள உண்டாகிற ரிவைவல் மூலமாக எங்க தேசத்துல ஒரு பெரிய டிரான்ஸ்பர்மேஷன் உண்டாகட்டும் என்று நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. ராஜாவே, திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் ராஜா உமக்காக சாட்சிகளாக வாழட்டும். குடும்பத்தில் வாழ்கிற கணவன் மனைவி உமக்காக சாட்சியாக வாழட்டும். வாழப்போகிற ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவரே எழுப்புதலையும் மறுரூபத்தையும் எங்க தேசத்திலையும் எங்க குடும்பத்திலையும் நீங்க உண்டாக்கி தரப்போகிற தயவுக்காக ஆயிரம் கோடி நன்றிகள் அப்பா, ஆயிரம் கோடி நன்றிகள் அப்பா. உங்க நாமம் எங்க தேசத்துல வெகுவா உயர்த்தப்படணுமே. எத்தனையோ பரிசுத்தவான்கள் தங்கள் வாழ்க்கையே அர்ப்பணித்தார்கள் அப்பா, ஜபத்தின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக, ஆராதனையின் மூலமாக. ராஜாவே ஒரு பெரிய மறுரூபம், எங்க தேசம் ஒரு பெரிய சுத்திகரிப்புக்குள்ள வரட்டும் அப்பா. வீட்டில் இருக்கிற குழந்தைகள் தேவனுக்காக தேசத்துக்காக எழும்பி பிரகாசிக்கட்டும் அப்பா. குழந்தைகளுக்குள்ள ஒரு பெரிய மறுரூபம், வாலிபர்களுக்குள்ளே பெரிய மறுரூபம். ராஜாவே சபையில் இருக்கிற வாலிபர்களையே கட்டப்பட்டிருக்கும் போது அவர்களை நீங்க தான் கட்டவிழ்க்க முடியும்ப்பா. இந்த உலகத்துக்கு ஆண்டவரே, உலகத்தின் பாவங்களுக்கு எதிர்த்து நிற்கிற பிள்ளைகளாக, உமக்குள்ள கரைஞ்சு உருகுகிற பிள்ளைகளாக எங்க ஒவ்வொருவரையும் மாற்றிடுங்கப்பா. கணவன் மனைவி ஆண்டவரே சாட்சி உள்ள வாழ்க்கையின் மூலமாக தேசத்தில் ஒரு பெரிய மறுரூபம் உண்டாகட்டும்ப்பா.

அப்பா, இந்த நாளிலும் உம்முடைய தேவதாசர் வழியாக நீங்க எங்களுக்கு தொடர்ந்து கொடுக்க போகிற ஆண்டவரே, மன்னாவிற்காக நன்றி, தொடர் போதனைகளுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்த ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. எல்லாரும் அமர்ந்து கொண்டு

0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கிருபையின் தேவன், இந்த ரெண்டு மூன்று நாட்களாக உங்களை நாங்கள் சந்திக்க முடியலைனாலும் அருமையான தந்தையவர்களை கொண்டு, மோகனை கொண்டு, பீட்டரை கொண்டு ஒவ்வொரு நாளும் உங்களோட இடைப்பட்டதுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.
1: ஆமென்.
0: சென்னையில் ரெண்டு நாட்கள் ஊழியம் அது முடிச்சு, நேற்று பாண்டிச்சேரியில் பாஸ்டர்ஸ் மீட்டிங், இதெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி காலையில் அதிகாலை 4 மணிக்கு நாங்கள் ஊர் வந்து சேர்ந்தோம். ஆனாலும் இந்த நாள்லேயும் உங்களோட பேசும்படி ஆண்டவர் காலையில் வந்த உடனே சில காரியங்கள் அவர் வேலையை அவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டார். ஆமாம். அதனால் நாம் கடைசியாக உங்களை சந்தித்த பொழுது பேசின அந்த வார்த்தை, நாம் நன்றாக இருப்பதும் ஒன்றாக இருப்பதும் அப்படிங்கிற அந்த தலைப்பில் ஆண்டவர் நம்மோட பேசினார். அநேகர் நல்லா இருக்கிறாங்க, ஆனால் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இல்லை, அதான் பிரச்சனை. டெவில் ரெண்டு பேரும் நல்லா இருக்கிறத விரும்புவான். பொருளாதாரத்தில் மற்ற சகல விதமான சௌபாக்கியங்களோடு நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத விரும்புவான். ஆனால் அவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம், தம்பதிகள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறத
1: விரும்பவே
0: மாட்டான். ஆனால் ஒன்றா இருக்கிறவங்க நல்லாவும் இருப்பாங்க.
1: ஆமென்.
0: அப்போ திருமண வாழ்க்கைனாலும் சரி, சபைனாலும் சரி, கிறிஸ்துவோடு நமக்குள்ள தனிப்பட்ட ஐக்கியனாலும் சரி, நாம் ஒருமனப்பட்டவர்களாக இருக்கிற பொழுது எல்லாவற்றிலும் நல்லா இருப்போம். ஆமென்.
1: ஆமென்.
0: இந்த ஒருமனப்பாட்டு நிமித்தம் வருகிற நன்மை இருக்கு பாருங்க, அது ஏதோ கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு அதுக்கப்புறம் காணாம போயிடாது. அந்த அந்த பிளஸ்ஸிங் வந்து நிலைச்சு நிற்கும்.
1: ஆமென்.
0: ஆனால் நல்லா இருந்தும் ஒன்றா இல்லைன்னா கொஞ்ச காலத்துக்கு நல்லா இருப்போம், அதுக்கப்புறம் அந்த ஆசீர்வாதம் நிலைச்சு நிற்கிறதுக்கு என்ன இல்லை,
1: வாய்ப்பு இல்லை.
0: ஆனால் நாம் ஒன்றா இருந்து நல்லா இருப்போம்னா அது தேவன் கட்டளையிட்ட ஆசீர்வாதம், அது தேவன் கட்டளையிட்ட ஜீவன், அது நிலைச்சு நின்று நம்மளை வாழ வைக்கும்.
1: ஆமென்.
0: இப்போ ஜீசஸ் யோவான் 17வது அதிகாரத்தில் அவருடைய ஜெபத்தினுடைய மைய ஜெபக்குறிப்பினுடைய மைய கரு என்னன்னா, நாம் எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பது அல்ல, நாம் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதே. ஆமென்.
1: ஆமென்.
0: ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் அதிலிருந்து நாம் இன்னைக்கு தொடரப்போகிறோம். 3வது அதிகாரத்தில் 3வது வசனம், 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தாலொழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? 2 பேர்
1: ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய
0: ஒருமித்து
1: நடந்து போவார்களோ?
0: அப்ப 2 பேர் ஒருமித்து நடக்கணும் அப்படின்னா அவங்க இருவருக்கு இடையில ஒரு ஒருமனம் காணப்பட வேண்டியது மிக மிக அவசியம். ஆமென்.
1: ஆமென்.
0: ஒருமனம் இல்லாம Two people walk hand in hand if they are not going to the same place. Hallelujah. ஒரே இலக்கு, ஒரே நோக்கம், ஒரே பார்வை, ஒரே சிந்தனை, ஒரே தரிசனம், ஒரே பிரின்சிபல், இது எல்லாம் இருந்தாதான், இந்த ஒருமனம் இருந்தாதான் அந்த 2 பேரும் ஒருமித்து நடக்க முடியும்.
1: Yes. Hallelujah. Hallelujah.
0: அடுத்தது பாருங்க, do to walk together except they make an appointment and have agreed. Beautiful. Ellame. Amen.
1: Amen.
0: Appa oru kurippitta kaariyathila rendu perume ottu poganum, kurippitta vishayathila rendu perume orumana patta mattum dhaan avangalala orumithu nadandhu poga
1: mudiyum.
0: Mudiyum. Idha naan oru mura oru marriage function la naan ப்ரீச் பண்ணிட்டு இருந்தப்போ ஆண்டவர் இந்த வசனத்தை குறித்து பேசுகிறப்போ இந்த கால் கட்டை குறித்து பேசினார். என்ன கட்டு?
1: கால் கட்டு.
0: அவன் பாட்டில் இப்படி சுற்றிட்டு திருநான் பாருங்க, ஒரு கால் கட்டை போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் சரியாக வந்துடும்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த கால் கட்டுன்னா என்னன்னா, ஒரு ஒரு கண்ட்ரோலில் வராத ரெண்டு கழுதையை பிடிச்சி ரெண்டு கழுதையோட ரெண்டு காலையும் கட்டி போடுறதில்ல, ரெண்டு கழுதையோட
1: ரெண்டு காலையும்
0: கட்டி போட்டால் அது நடக்கவே முடியாது. ஓகே, இந்த கழுதையை பிடிச்சி அது ரெண்டு காலையும் கட்டி போடு, இந்த கழுதையை பிடிச்சி இது ரெண்டு காலையும் கட்டி போடுன்னா ரெண்டு காலையும் கட்டி போட்டுட்டு எப்படி நடக்க சொல்கிறது? கழுதை சொல்லும், என்னையா காலை கட்டி போட்டுட்டு நடக்க சொல்றியா, முதல்ல கட்டை விழுத்துடியா நான் நடக்கிறேன்னு சொல்லும். ஓகே,
1: எஸ்.
0: இப்போ கால் கட்டு அப்படின்னா இந்த கழுதையிலிருந்து ஒரு கால், அந்த கழுதையிலிருந்து
1: ஒரு கால்,
0: இந்த ரெண்டு காலையும் ஒன்றை கட்டி விட்டுருவாங்க. அப்படி கட்டி விட்டாச்சுன்னா அங்கங்க ஓடிட்டு தெரிஞ்ச ரெண்டு கழுதையும் இப்ப தன் இஷ்டத்துக்கு தானா நடக்க முடியாது. அவங்க ரெண்டு பேரும் நடக்கணும்னாலே ஒருத்தர் ஒருத்தர் முதல்ல பார்த்து பேசிக்கணும். இப்ப நான் இந்த பக்கம் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு விரும்புறேன், நீ என்ன நினைக்கிற அப்படின்னு இந்த கழுதை
1: அந்த
0: கழுதையை பார்த்து கேட்கணும். உடனே அந்த கழுதை என்ன சொல்லும், உனக்கு அப்படி என்ன இருக்கா? சரி, எனக்கும் அப்படி தான் ஒரு எண்ணம் மனசில் தோணுது. அப்போ உனக்குள்ளே இருக்கிற எண்ணம் தான் எனக்குள்ளே இருக்குன்னு அவங்க ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் தே ஷுட் அக்ரி ஈச் அதர்.
1: எஸ்,
0: அப்படி ஒரு ஒருமனை இருந்தால் தான் ஒரு ஸ்டெப்பே எடுத்து வைக்க முடியும். இங்கே என் இஷ்டம் என் காலு நான் நடப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வேலையே என்னென்னா
1: இல்லை,
0: நீ ஓன் இஷ்டம் ஓன் கால் நான் நடப்பேன்னு சொன்னதுனால தான் காலோட காலை பிடிச்சி கட்டி போட்டிருக்கிற,
1: வலது காலும் இடது காலும் சேர்த்து வச்சு.
0: அப்ப திருமணம்னு வர்றப்ப இந்த கழுதைக்குன்னு வாங்க, அப்புறமும் திருமணத்துக்கு இந்த கழுதை ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு சொல்றப்ப அந்த கழுதை சொல்லுது, எனக்கெல்லாம் அப்படி எண்ணமே என்னன்னா
1: இல்லை,
0: வேணும்னா நீ நடந்துக்க அப்படின்னு சொன்னா அந்த கழுதை ஒருமனப்படாம இந்த கழுதையால நடக்கவே முடியாது. அதனால அந்த கழுதைக்கு நடக்கணுங்கிற எண்ணம் வர்ற வரைக்கும் இந்த கழுதை நின்றுகிட்டே தான்
1: இருக்கணும்.
0: இதே மாதிரிதான் கல்யாணத்துல இவனுடைய வலது கையையும் அந்த பொண்ணோட ரெண்டு கையை ஆண்டவர் சேர்த்து வச்சு ஒரு கட்டு போட்டு விட்டுறாரு. அது கால் கட்டு இல்லை சொல்லுங்க, அன்பின் கட்டு.
1: அன்பின் கட்டு.
0: அது வரைக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி இஷ்டம் போல சுத்திட்டு திரிஞ்சார் பாருங்க, இப்ப கல்யாணத்துக்கு பிறகு ஐயா ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு நினைச்சாருனா யார பார்க்க வேண்டியிருக்கு?
1: அம்மனி முகத்தை பார்க்க வேண்டியிருக்கு.
0: அம்மனி ஓகேன்னா தான் ஐயாவால் அது செய்யவே
1: முடிகிறது.
0: ஏன்னா போட்டிருக்கிற கட்டு அப்படி,
1: அன்பின் கட்டு. ஹல்லேலூயா.
0: இதுதான் இந்த வசனம் பாருங்க, இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய
1: ஒருமித்து நடந்து போவார்களோ.
0: கல்யாணங்கிறது கால் கட்டு இல்ல, உலகம் சொல்ற மாதிரி அது அன்பின்
1: கட்டு.
0: தேவனே போட்ட
1: அன்பின் கட்டு.
0: சோ ரெண்டு பேரை ஒருமித்து நடக்க செய்யக்கூடிய ஒரு மகத்தான ஒரு ஆற்றல் அன்பின் கட்டுக்கு உண்டு. ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: அப்ப இன்னைக்கு திருமணம் இருக்கு, ஆனா அதுல ஒருமனம் மட்டும்
1: இல்லை,
0: அது ரெண்டு மனசு இணைகிற ஒரு விழா.
1: ஆமென்.
0: கல்யாண பத்திரிகையிலும் சரி, விளம்பர பதாகைகள்லையும் சரி, இந்த மாதிரி வார்த்தைகளை உபயோகப்படுத்தி சும்மா கவிதை நடையில அப்படியே வரிக்கு வரி எழுதி வைக்கிறதுல நம்மள மாதிரி ஒரு சிந்தனை சிற்பிகள் யார் இருக்க
1: முடியாது? அதுவும் செந்தமிழ்ல செதுக்குவது போல
0: சிந்தனை
1: சிற்பிகள். ஹல்லேலூயா.
0: எல்லாம் அன்னைக்கு மட்டும் சும்மா எதுக மோனையா இருக்குன்றதுக்காக எழுதி வச்சுட்டு என்ன, நான் தான் எழுதுறதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாமலே எழுதி வச்சுட்டு. அப்ப திருமணம் என்பது இருமனங்கள் இணைகிற விழா. இன்னும் என்னென்னு தெரியல, நிறைய எழுதி வைக்கிறாங்க, நான் இனிமேல் கொஞ்சம் கவனித்து பார்த்துட்டு சொல்கிறேன். ஆனால் திருமணம் இருக்குது, ஆனால் திருமணத்தில் என்ன இல்லை, ஒன்னஸ், ஒருமனம் மிஸ் ஆகுது. இப்போ திருமணத்தில் ஆண்டவர் ரெண்டு மனசை ஒன்றா என்ன செய்கிறார்,
1: இணைக்கிறார்,
0: இணைக்கிறார். ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: இந்த இந்த இணைப்பை கண்டு ஏன் பிசாசு பயப்படுறான் அப்படின்னா, இந்த இணைப்பு தான் இருவராக இருந்த ஒரு மனுஷனையும் ஒரு மனுஷியையும், திருமண பந்தம் என்கிற இணைப்பு தான் கணவன் மனைவி என்கிற ஸ்தானத்தில் அவர்களை ஒருவராக்குது.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: டூ ஹார்ட்ஸ்
1: ஒன் மைண்ட்,
0: ஒன் மைண்ட், சூப்பர். ரெண்டு இருதயம், ஆனால் ரெண்டு இருதயத்துக்கு இருக்கிறது ஒரே
1: மனம்,
0: மனசு, ஒரே
1: மனசு,
0: சிந்தை.
1: ஹல்லேலூயா.
0: கர்த்தருக்கு எடுத்த காரியத்தில் இந்த ஒரே சிந்தனையை உடைய ரெண்டு பேர் சத்ருவோட பார்வையில் மிக மிக அபாயகரமான பாத்திரங்கள். இந்த ஒற்றை சிந்தை இருவருக்கு இடையில் நிலவுகிற
1: ஒற்றை சிந்தை,
0: ஒரே சிந்தை. பிசாசு பார்க்கறான், என்னடா ரெண்டு பேரு, ஆனா இந்த ரெண்டு பேரும் இவங்களுக்குள்ள காணப்படுவது ஒரே சிந்தை. இவன் சிந்திக்கிறதா மனைவி சிந்திக்கிறாங்க, மனைவி சிந்திக்கிறதா கணவன் என்ன செய்கிறார்,
1: சிந்திக்கிறார்.
0: இப்போ நமக்கு உண்மையிலே இது ஒரு சவாலான காரியம். அது எப்படிங்க நான் சிந்திக்கிறத எப்படிங்க என் மனைவி சிந்திக்க முடியும், மனைவி சிந்திக்கிறத எப்படிங்க நான் சிந்திக்க முடியும். இது இயல்பா மனுஷிகத்தின்படி பார்த்தா, மாம்சத்தின்படி பார்த்தா இது சாத்தியமே
1: இல்லையே.
0: என்னோட மைண்டு, என்னோட இருதயம், என்னோட சிந்தை, நான் உன்னை பார்க்குறேன், நான் உன்னோட பழகிறேன் அப்படிங்கிறப்ப என்னோட தாட் சிஸ்டம் வேற, அப்படி இருக்கிறப்ப என்னோட ஒய்ஃப் என் கூட இருக்கிறாங்க அல்லது என் ஹஸ்பண்ட் என்னோட இருக்கிறாங்க, என்னோட தாட் சிஸ்டம் தான் அவங்களுக்குள்ள எப்படி இருக்கும், இது ஹவ் இஸ் இட் பாசிபிள், இது சாத்தியமே நடைமுறையில்
1: இல்லையே.
0: இங்கே தான் கிறிஸ்து வர்றார், ஆமென் சொல்லுங்க,
1: ஆமென்.
0: நம்ம ரெண்டு பேருடைய மனசு வேற வேறையா இருந்தாலும் அந்த அந்த கிறிஸ்துவுக்கு எடுத்த காரியத்தில் கிறிஸ்து நம்மோடு இடைபடுகிற பொழுது கணவனோடும் மனைவியோடும் வேற வேற மாதிரி இடைபடுறதில்ல, ஒரே விதத்தில் இடைபடுகிறார்.
1: ஆமென்.
0: இருவருக்கு இடையில ஒரே சிந்தை உண்டாகணும்னா அது கிறிஸ்துவனால மட்டும்தான் முடியும்.

0: கூட்டணி அரசியல் கட்சி அமைக்கிற பொழுதெல்லாம் அந்த கொள்கை வேறுபாடு உள்ள நபர்களோட கூட்டணி அமைக்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. ஆனால் ஒரே கொள்கை ஒத்த கருத்துடைய அந்த அந்த அந்த அந்த கொள்கைகளை உடைய நபர்களோட ஒரு கூட்டணி அமைக்க அவங்க கொஞ்சம் கூட தயங்குறதே இல்லை. அப்போ செக்குலர் வேர்ல ஒரு ரெண்டு கட்சியை ஒன்றாக்கணும்னா அந்த ரெண்டு கட்சிக்கு இடையில் ஒரு அவங்கள ஒன்றா இணைக்கக்கூடிய ஒரு பொதுவான கொள்கை அடிப்படையில் அவங்க ஒருமனப்படுகிறார்கள். ஆமே
1: ஆமென்.
0: கம்பெனிஸ் தங்களுடைய வியூகங்களின் அடிப்படையில் அவர்கள் ஒருமனப்படுகிறார்கள். ஸோ இதெல்லாம் செக்குலர் லீடர்ஷிப்பில் காணப்படுகிற பிரின்சிபல்ஸ். ஆனால் ஸ்பிரிச்சுவல் லைஃப்னு வர்றப்ப நம்ம எல்லாரையும் அஸ் அ சர்ச்சாக நம்மளை எல்லாரையும் ஒன்றாக்குறது என்னது? கிறிஸ்துவின் சிந்தை. ஓகே,
1: எஸ்
0: அஸ் அ கம்யூனிட்டியாக நம்ம எல்லாரையும் ஒன்றாக்குறது எது?
1: கிறிஸ்துவின் சிந்தை.
0: ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நம்ம எல்லாரையும் ஒன்றாக்குறது எது? கிறிஸ்துவின் சிந்தை. குடும்பமாக பிள்ளைகளையும் பெற்றோரையும் ஒன்றாக்குறது எது? கிறிஸ்துவின் சிந்தை. வி ஹாவ் அ காமன் தாட் அண்ட் தட் காமன் தாட் இஸ் நத்திங் பட் கிரைஸ்ட்.
1: எஸ்
0: ஹல்லேலூயா. கணவனுக்கு மனைவிக்கு இடையில கிறிஸ்துவ பொதுவாக வச்சா ரெண்டு பேரும் தானாவே என்ன செஞ்சிருவாங்க? ஒருமனப்பட்டுருவாங்க. ஸோ இருவரை ஒருவராக்கக்கூடிய சிந்தை கிறிஸ்துவனுடையது. ஆக்சுவலாக இயல்பாகவே நாம் ரெண்டு பேரும் தனித்தனியாக சிந்திக்கக்கூடிய விதத்தில் தான் நம்மளுடைய சிஸ்டருக்கு டிசைன் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் ஒரு காமன், ஒரு பொதுவான ஒரு சிந்தை, அதாவது ரெண்டு பேருக்கு நடுவில் மத்தியஸ்தராக கிறிஸ்து இருப்பார்னா அந்த கிறிஸ்துவை முன்னிட்டு அந்த சிந்தையை மனசில் வச்சு அந்த சத்தியத்தை மனசில் வச்சு ரெண்டு பேர் மட்டும் இல்லை, ஒரு குடும்பமாக, ஒரு சமுதாயமாக, ஒரு சபையாக நம்மளால் ஒருமனப்பட முடியும். அப்போ இருவர் ஒருமித்து நடக்கணும்னாலே யார் வேணும்? கிறிஸ்து வேணும். ஆமென் சொல்லு.
1: ஆமென்.
0: அதனாலதான் ரெண்டு பேர் ஒருமித்து நடக்கிறத சத்துரு விரும்புவதே
1: இல்லை.
0: கிறிஸ்துவுக்குள்ள நீங்க ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டுறவே
1: கூடாது.
0: கூடாது. அப்படி கிறிஸ்துவுக்குள்ள தம்பதிகள் ஒருமனப்படுகிற பொழுது அது தனக்கு பேராபத்தா முடியுங்கிறத அந்தகார சக்திகள் நல்லாவே என்ன பண்ணியிருக்கிறாங்க? அறிஞ்சிருக்கிறாங்க. அப்ப ரெண்டு மனசு நம்மளை செயலற்று போக செய்கிறது கிறிஸ்துவுக்குள்ள தம்பதிகள் அடைகிற ஒருமனம், சபையார் அடைகிற ஒருமனம், ஒரு தனி மனுஷன் அடைகிற ஒருமனம், ஒரு குடும்பம் அடைகிற ஒருமனம், அந்த சபைக்கு விரோதமாக, குடும்பத்துக்கு விரோதமாக, தனி மனுஷனுக்கு விரோதமாக, பிள்ளைகளுக்கு விரோதமாக கிரியை செய்கிற அந்தகார சக்திகளை செயலற்று போக செய்கிறது. ஆமென்.
1: ஆமென்.
0: பிசாசை வந்து அப்படி திகச்சு நிற்க, செயலற்று போக வைக்கணும்னா, நிர்கதியாக நிற்க வைக்கணும்னா, அதுக்காக நமக்கு கையில் ஆண்டர் கொடுத்துக்கிற பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதம் ஆவியில் காணப்படுகிற ஒருமைப்பாடு. ஆமென்.
1: ஆமென்.
0: ஒருமனம், ஒருமனம். ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: ஆனால் ரெண்டு பேருக்கு இருக்கிறது ரெண்டு மனசு. ஆனால் ரெண்டு மனசுலையும் காணப்படுகிறது ஒற்றை சிந்தை, ஒரே சிந்தை, அது கிறிஸ்துவின் சிந்தை. மத்தேயு 18:19 ஆண்டவர் சொல்கிறாரு, அல்லாமலும் உங்களில் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு
1: உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
0: பூமியில் ரெண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தா பரலோகத்திலிருந்து ஒரு காரியம் உண்டாகுது. பரலோகத்தில் ஒரு காரியம் உண்டாகணும்னா பூமியில் இருக்கிற ரெண்டு பேர் ஒன்றாகணும்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: ரெண்டு பேர் பூமியில் ஒருமனப்படுகிற பொழுது என்னையா நடக்குதுன்னா பரலோகத்தில் ஒரு ஆக்ஷன் நடக்குது.
1: எஸ்.
0: பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும். இந்த இந்த ஒன்னஸ்க்குள்ளிருந்து பூமியில் ஒருமனப்பட்டுட்டா அந்த பூமியில் உண்டாகிற ஒருமனம் தான் பரலோகத்தில் காரியங்களை உண்டாக்குகிறதுன்னு பிசாசுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கிறதுனால தான் அவன் பூமியில் நாம் ஒருமனப்படுறத விடுறதே இல்லை.
1: ஹல்லேலூயா.
0: அதனால் நமக்கு விரோதமாக அநேகர் எழும்பலாம், ஆனால் நமக்கு விரோதமாக நாமளே எழும்பிடக்கூடாது. அந்த காரியம் மிக மிக ஆபத்தானது. சபைக்கு விரோதமாக அந்தகார சக்தியில் எழும்பலாம், ஆனால் சபைக்கு விரோதமாக சபை எழும்பிடக்கூடாது. ஒரு குடும்பத்துக்கு விரோதமா அந்த

0: சக்திகள் எழலாம். ஆனால் அந்த குடும்பத்துக்கு விரோதமாக அந்த குடும்பமே எழும்பிடக்கூடாது. கணவனுக்கும் மனைவிக்கும் விரோதமாக அநேக எதிர்ப்புகள் வரலாம். ஆனால் அந்த கணவனும் மனைவியும் ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் என்ன செய்யக்கூடாது, எழும்பக்கூடாது. அது மிக மிக ஆபத்தானது. ஆனால் பிசாசு இந்த பிரித்தாளுகை செய்கிற இந்த சூழ்ச்சியில் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப தந்திரமான ஒரு ஆள். நமக்கு விரோதமாக பிறரை எழுப்ப அல்ல, நமக்கு விரோதமாக நம்மளை எழுப்புறதுக்கு தான் அவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல. எப்படியாவது ஒரு சான்ஸ் எனக்கு என்ன செய்யாதா,
1: கிடைக்காதா?
0: மார்க் 3:24 ஆண்டவர் சொல்கிறார், ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் அந்த ராஜ்யம் நிலைநிற்க மாட்டாது.
1: ஹல்லேலூயா.
0: ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே, இஃப் எ கிங்டம் இஸ் டிவைடட் அண்ட் ரிபெல்லிங் அகைன்ஸ்ட் இட் செல்ஃப் தட் கிங்டம் கேனாட் ஸ்டாண்ட். தனக்கு விரோதமா தானே எழும்பி நிற்கிற ஒரு ராஜ்யம், தனக்கு விரோதமாய் தானே எழும்பி நிற்கிற ஒரு வீடு, ஒரு வீடு தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அந்த வீடு
1: நிலைநிற்க மாட்டாதே.
0: 25வது வசனம். அப்ப இந்த ஆண்டவர் சொல்ற காரியம் பாருங்க, பிசாசு ஒரு அமைப்பு வச்சிருக்கிறான். அவனுடைய கிங்டம் ஆர்டர் எப்படி இருக்குன்னா, தனக்கு விரோதமா தானே பிரிஞ்சிருக்கிற அந்த சிஸ்டம் மட்டும் அங்க இல்லை. அது வந்து அவன் ராஜ்யத்தில் அலோ பண்றதே
1: இல்லை.
0: வலுவான ஒரு கட்டமைப்பு, மிக வலுவான ஒரு
1: கட்டமைப்பு.
0: அந்த அமைப்புக்குள்ள இருந்து தான் அவன் நம்ம மேல யுத்தம் என்ன செய்யறான்,
1: தொடுக்கிறான்.
0: ஆண்டவர் என்ன சொல்றாரு, தனக்குத்தானே விரோதமா நாம பிரியாம ஒருவரோடு ஒருவர் இசைந்திருந்தா அந்த அமைப்பு வலுவான ஒரு கட்டமைப்பு. ஆனால் இசைந்திருக்க வேண்டிய இருவர் தங்களுக்கு விரோதமா தாங்களே பிரிந்திருந்தா அது நிலைச்சு என்ன செய்யாது,
1: நிற்காது.
0: தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருத்தல் என்பது எவ்வளவு பலமான அமைப்பையும் பலவீனப்படுத்திடும். பார்க்கறதுக்கு வெளியில ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு, ஆனா உள்ள போய் பார்த்தா எல்லாம் தனித்தனியா இருக்கு. பார்க்கறதுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் இருக்கு. என்ன இருக்கு? ஸ்ட்ரக்சர். வெளியிலிருந்து பார்க்குறப்ப ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, ஆனா உள்ள போய் சிஸ்டத்தை பார்த்தோம்னா எல்லாம் தனித்தனியா இருக்கு. ஸ்ட்ரக்சர் இருக்கு, பட் இன்சைட் தே ஆர் டிவைடட். இது என்ன செய்யாத, அந்த ஸ்ட்ரக்சர் ரொம்ப நாளைக்கு நிலைச்சு
1: நிற்காது,
0: நிற்காது அப்படிங்கிற. எவ்வளோ பெருசா இருந்தாலும் சரி, அது கண்டிப்பா இடிஞ்சு என்ன செய்யும்,
1: விழும்.
0: அதனாலதான் ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரை அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி பிசாஸ் என்ன பண்றான், அதனுடைய சிஸ்டத்தை குறி வைக்கிறான்.
1: ஹல்லேலூயா.
0: அவன் ஸ்ட்ரக்சரை தொடறவன் இல்லை, சிஸ்டத்தை டச் பண்றவன். அவனுக்கு தெரியும், சிஸ்டத்தை தொட்டுட்டோம்னா, அமைப்பை தொட்டுட்டோம்னா, அமைப்பு ரீதியா அவங்க தனித்தனியா பிரிஞ்சிருக்கிற ஒரு காரியத்தை உள்ள கொண்டு போயிட்டோம்னா, அந்த ஸ்ட்ரக்சர் எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய ராஜ்யமா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய குடும்பமா இருந்தாலும் சரி, அது ஆட்டோமேட்டிக்கா நினைச்சு என்ன செய்யாது,
1: நிற்காது.
0: So devil is not trying to attack the structure, but he is targeting the system. Hallelujah.
1: Hallelujah.
0: அவன் ஓங்கி உயர்ந்து நிற்கிற அந்த அந்த பெரிய ராஜ்யத்தை குறிவைக்கிறது இல்லை, அந்த பெரிய ராஜ்யத்தை இயக்குகிற அந்த இன்வெர்ட் சிஸ்டம் என்கிற அந்த ஒன்னஸ்ல கை வைக்கிறான். உள்ள பிரிஞ்சு நின்றுட்டு வெளியில பெருசா உயர்ந்து நிற்க முடியாது. உள்ளுக்குள்ள தனக்கு விரோதமா தானே பிரிந்து நின்றுட்டு வெளியில பெருசா உயர்ந்து நிக்க யாராலும்
1: முடியாது.
0: அந்த உயரம் சீக்கிரத்துல இடிஞ்சு விழுந்துடும். இப்ப டெவில் என்ன பண்றான், பலமான ஒரு அமைப்பை பலவீனப்படுத்த, அந்த அமைப்புக்கு விரோதமா அந்த அமைப்புக்குள்ள இருக்கிற ஆட்களே எழுப்புறான். அமைப்புக்கு விரோதமா வெளியில இருக்கிற ஆட்கள் எழுப்புனா பிரச்சனை இல்லை, அமைப்புக்கு விரோதமா அமைப்புல இருக்கிற ஆளே எழும்புறான். உலகம் முழுசுதான பிரச்சனை, செக்குலர் வேர்ல்ட்லையும் சரி ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்லையும் சரி, இதுதான் இதுதான் இதுதான் வந்து இன்றைக்கி என்னது அமைப்புக்கு விரோதமாக எத்தனையோ பேர் எழும்புறான். அப்படி இல்லை, அமைப்புக்கு விரோதமாக அமைப்புக்குள்ளே இருக்கிறவனே என்ன செய்கிறான்,
2: எழும்புகிறான்
0: ஆனால் உள்ளே இருக்கிற இன்டர்னல் சிஸ்டம் எப்படி இருக்கு,
2: வீக்,
0: பயங்கர வீக்காக இருக்கு. உள்ளே இருக்கிற சிஸ்டத்தை அமைப்பை எது வீக்காக்குச்சு, சிஸ்டம் தனக்கு விரோதமாக தானே பிரிஞ்சிருக்கு. ஸோ திருமண பந்தம், திருமண வாழ்க்கை, குடும்ப உறவு, அது அந்த ஸ்ட்ரக்சர் உயர்ந்து இருக்கணும் அப்படின்னா அந்த உள்ளான அமைப்பு, அந்த அமைப்பில் இருக்கிற ரெண்டு பேருக்கு இடையில ஒரு ஒன்னஸ் இருக்கணும்.
2: ஆமென்,
0: ஆமென். அதான் நம்ம பார்த்தோம், டபுளா இருக்கிற ரெண்டு பேர் மிங்கிள் ஆகிறதுனால சிங்கிள் அவங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கிறாங்க, ஒன்னா இருக்கிறாங்க, செஞ்சிருக்கிறாங்க. அதனால ஒரு டெவில் என்ன பண்றான், இன்டர்னல் சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருக்கிற வரைக்கும் ஸ்ட்ரக்சரை நம்ம ஒண்ணுமே செய்ய
2: முடியாது
0: முடியாது. ஆனா சிஸ்டத்தை தனக்கு விரோதமா தானே பிரிஞ்சிருக்க ஏதாவது செஞ்சோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் தானாவே கொலாப்ஸ் ஆயிரும்.
2: ஹல்லேலூயா.
0: சோ ஒரு அமைப்பானது தனக்கு விரோதமா தானே பிரிந்திருக்க சத்ரு சூழ்ச்சி செய்யறான். இந்த சூழ்ச்சியில சிக்கனா வீழ்ச்சி
2: நிச்சயம்,
0: நிச்சயம். சோ சேர்ந்திருக்க வேண்டிய நீங்களை நானும் தனித்தனியா பிரிஞ்சு நிக்கிறப்ப அது நமக்கு விரோதமா சத்ரு ஒன்னு சேர்த்துறோம். சேர்ந்திருக்க வேண்டிய நாம இருவரும் தனித்தனியா பிரிஞ்சிருக்கிறப்ப நமக்கு விரோதமா கிரியை செய்கிற அந்தகார சக்திகள் என்ன செஞ்சிடும், நமக்கு விரோதமா கூட்டணி அமைச்சிடும். என்ன அமைச்சிடும்,
2: கூட்டணி
0: அமைச்சிடும், பலமான கூட்டணி அமைச்சிடும். நம்மளால ஒண்ணு செய்ய
2: முடியாது.
0: ஆனா நாம இருவராயிராமல் எந்த பிரிவினைக்கு இடம் கூடாம நாம ஒருமனப்பட்டு ஒருவராகும் பொழுது நமக்கு விரோதமா சத்ரு போட்டிருக்கிற அந்த முற்றுகைய சிதறடிச்சிடலாம். என்ன செய்யலாம், சிதறடிச்சிடலாம். The best strategy. ஆமென்,
2: ஹல்லேலூயா.
0: நான் வழக்கமா நான் பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல ஒன்னஸ் குறித்து பேசுறப்ப இந்த பேசேஜ் குறித்து எனக்கு ஆண்டவர் அநேக இடங்கள்ல இந்த காரியங்களை நான் டீச் பண்ண தேவன் உதவி செஞ்சிருக்கிறார். அந்த ஒன்னு சாமுவேல்ல 11வது அதிகாரம் அதுல இருக்கு பாருங்க, த பவர் ஆஃப் ஒன்னஸ், அது என்ன வேலை பண்ணும் அப்படிங்கிறத குறித்து அந்த 1வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அக்காலத்தில் நாகாஸ் என்னும் அம்மோனியன் வந்து
2: கீலேயாத்தில் இருக்கிற யாபேசை முற்றுகை போட்டார்,
0: முற்றுகை போட்டான். அப்பொழுது யாபேசின் மனுஷர் எல்லாரும் நாகாசை நோக்கி
2: எங்களோட உடன்படிக்கை பண்ணும், அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள்.
0: சோ பலமான ஒரு ஒரு முற்றுகை.
2: ஹல்லேலூயா.
0: என்னது முற்றுகை, சுற்றி என்ன செஞ்சிட்டான், வளைந்து கொண்டான். ஒன்னு சரண்டர் ஆகு, இல்லைன்னா உங்களை அழிக்காம என்ன செய்ய
2: மாட்டேன்.
0: பலமான ஒரு முற்றுகை. அப்ப அதற்கு அம்மோனியன் ஆகிய நாகாஸ், நான் உங்கள் ஒவ்வொருவருடைய வலது கண்ணையும் பிடுங்கி இதனால் இஸ்ரவேல் எல்லாவற்றின் மேலும் நெந்தை வர பண்ணுவதை நான் உங்களுடைய பண்ணும் உடன்படிக்கை
2: ஏற்ற.
0: அப்ப யாபை சட மூப்பர்கள் தத்தளிச்சு தைப்போட வந்து ஸ்தானாதிபதிகள் சவுலின் ஊராகிய கிபியால வந்து இந்த மாதிரி தங்களுக்கு உண்டான இடுக்கனை, தங்களுக்கு விரோதமாக போடப்பட்டிருக்கிற முற்றுகையை குறித்து சொல்கிறாங்க. அப்போ இந்த செய்திகளை கேட்ட உடனே அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்கிறார்,
2: இறங்குறார்.
0: இறங்கி அவன் பண்ணுறான் பாருங்க, 6வது வசனம். சவுல் இந்த செய்திகளை கேட்ட உடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதுனா
2: அவன் மிகவும் கோபம் உண்டவனாக
0: ஓரினை மாட்டை பிடித்து
2: துண்டித்து
0: அந்த ஸ்தானாதிபதிகள் கையிலே கொடுத்து
2: இஸ்ரவேலின் நாடுகளுக்கு எல்லாம் அனுப்பி
0: சவுலின் பின்னாலேயும்
2: சாமுவேலின் பின்னாலேயும் புறப்படாதவன் எவனோ
0: அவனுடைய மாடுகளுக்கு இப்படி செய்யப்படும் என்று சொல்லி அனுப்பினான்.
2: அப்பொழுது கர்த்தரால் உண்டான பயங்கரம் ஜனத்தின் மேல் வந்ததினால்
0: அவர்கள் ஒருமனப்பட்டு
2: புறப்பட்டு வந்தார்கள்.
0: வந்ததினால் எப்படி வந்தாங்க,
2: ஒருமனப்பட்டு புறப்பட்டு,
0: ஒருமனப்பட்டு புறப்பட்டு வந்தார். And terror from the Lord fell on the people. And they came out with one consent.
2: ஒன்று
0: திரண்டு வந்தார்கள்.
2: Hallelujah.
0: இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல இருக்கு பாருங்க, they become one. எல்லாரும் எப்படி ஆயிட்டாங்க? ஒன்னு ஆயிட்டாங்க. இலக்கம் பார்த்தா மொத்தம் 330,000 பேர். இஸ்ரேலிலிருந்து வந்தது 300,000 பேர், யூதாலிருந்து வந்தது
2: 30,000
0: பேர். 330,000 பேரும் எப்படி ஆயிட்டாங்க?
2: ஒன்னாயிட்டாங்க.
0: எல்லாருக்குள்ளே ஒரே சிந்தை, ஒற்றை சிந்தை, ஒற்றை சிந்தை. 330,000 பேர் எப்படி ஆக்கிருச்சு?
2: ஒன்னாக்கிருச்சு.
0: ஒரு மனுஷன் ஆக்கிருச்சு.
2: ஆமென்.
0: They all turn as one man. Amen.
2: Amen.
0: One man army illa. Oneness a irukra army.
2: Yes.
0: Inda urumana inda pakka undana poludhu yuddhathukku ponappa andha pakka enna nadanchu, muttugal enna nadanchu. 11th vasanam. Marunaalile Saul
2: janangalai moondru padaiyaga vaguthu கிழக்கு வெளுத்து வரும் ஜாபத்தில் பாளையத்திற்குள் வந்து வெயில் ஏறும் வரைக்கும்
0: அம்மோனியரை முறியடித்தார்.
2: தப்பினவர்களில் ரெண்டு பேராகிலும் சேர்ந்து ஓடி போகாதபடிக்கு எல்லாரும் சிதறி போனார்கள்.
0: ரெண்டு பேராகிலும் சேர்ந்து ஓடி போகாதபடி. வேற ஆம்பிளிஃபைட்ல என்ன இருக்கு? ரெண்டு பேராகிலும் so that no two of them remain together. So that no two of them remained together. அதாவது ரெண்டு பேர் ஒன்னா சேர்ந்து நிக்க முடியாதபடி எல்லாரும் அக்கக்கா. நம்ம லோக்கல் பாஷையில அக்கக்கா சிதறி
2: ஓடிட்டான். இருவர் கூட இணையாதபடி எஞ்சி இருந்தவர்கள் சிதறடிக்கப்பட்டார்களாம்.
0: அப்படிதான் இருக்கு என்ன
2: பொதுமொழிபெயர்ப்புல.
0: இருவர் கூட
2: இணையாதபடி எஞ்சி இருந்தவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள்.
0: பியூட்டிஃபுல்லான மொழியாக்கும். இருவர் கூட
2: இணையாதபடி எஞ்சி இருந்தவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள்.
0: சிதறடிக்கப்பட்டார்கள்.
2: சிதற தேங்கா மாதிரி
0: சிதற தேங்கா. சாமிக்கு நாம சிதற தேங்காய் உடைக்கிறத குறிச்சு மதம் சொல்லி கொடுத்தா நம்ம சாமி நமக்கு தேங்காய் உடைக்கிறார்.
2: எஸ்.
0: நம்ம குரதம முற்றுகை போடப்பட்டிருந்த அந்த எதிரி தான் அந்த தேங்காய். என்ன ஸ்ட்ராங்காக இருக்கு இந்த தேங்காய். தேங்காய் எப்படி இருக்கு?
2: ஸ்ட்ராங்.
0: என் பிள்ளைக்கு விரோதமாக இவ்வளவு வலுவாக நீ என்ன செய்கிற? ஸ்ட்ராங்கானு யுத்தம் பண்ண போகிற, முற்றுகை போட்டிருக்கல. அதனால் என் புள்ள ஒருமனை பட்டுட்டான். அதனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவன் அந்த தேங்காயை, அந்த முற்றுகை எடுத்து ஓங்கி ஒரு அடி அடித்தா செதறு தேங்காய் எப்படி பறக்கும் சொல்லுங்க? சில்லு சில்ல
2: சில்லு சில்ல
0: துண்டு துண்டா
2: துண்டு துண்டா.
0: ஏதாவது ரெண்டு சில்லு ஒன்னா சேர்ந்து ஜாயின் பண்ணி சிதறுமா?
2: இல்ல.
0: ஒன்னா இருந்த தேங்காய் சில்லு சில்ல துண்டு துண்டா
2: துண்டா.
0: அதனாலதான் அதுக்கு பேரு சிதறு தேங்காய்.
2: எஸ்.
0: ஹல்லேலூயா. அப்ப உள்ள இருக்கிற அமைப்பு ஒருமனப்படுறப்ப டெவிலோட வியூகம் எவ்வளவு பலமா இருந்தாலும் சரி அந்த வியூகத்தை சிதறடிச்சிடலாம்.
2: எஸ்
0: உங்க குடும்பத்துக்கு விரோதமா சத்துரு போடப்பட்டிருக்கிற அந்த முற்றுகையை கண்டு பயப்படாதீங்க. முற்றுகை போட்டிருக்கிறான். என் திருமண வாழ்க்கைக்கு விரோதமா சத்துரு என்ன போட்டிருக்கிறான்?
2: முற்றுகையை போட்டிருக்கான்.
0: பலமா சூழ்ந்து கொண்டு என்னை அச்சுறுத்துறான். பலமான வியூகம், வலுவான முற்றுகை, வருஷக்கணக்கா முற்றுகை. சரண்டராக சரண்டராக சரண்டராக இல்லைன்னா உன்னை கொன்றுவேன் கொன்றுவேன்னு சொல்லி முற்றுகை போட்டு சத்துரு தேவன் உண்டாக்கின அமைப்ப வலுவிலக்க செய்யும்படி முற்றுகை போட்டிருக்கிறான். ஆனா தேவன் சொல்றாரு, நீங்க ஒருமனை பட்டீங்க அப்படின்னா அஸ் எ சிஸ்டமா நீங்க ஒன்னா இருந்தீங்கன்னா அந்த வலுவான முற்றுகையை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு
2: இல்லை.
0: 330,000 பேர்
2: ஒரே
0: ஆளானப்ப அம்மோ அந்த அந்த நாகாசோட படை சிதறிச்சு. எனக்கு இதில் என்ன சத்தியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார்னா, சபை அல்லது குடும்பம் அல்லது ஸ்தாபனம் தனித்தனியாக பிரிஞ்சிருக்கும்னா துண்டு துண்டாக சிதறி கிடக்கும் அப்படின்னா நாகாஸ் மாதிரி எதிரி ஒன்றை சேர்ந்து வந்து அந்த அமைப்புக்கு விரோதமாக முற்றுகை போடத்தான் செய்வான். என்ன செய்வான்?
2: முற்றுகை போடத்தான் செய்வான்.
0: ஏன் பலமான முற்றுகையை போட்டான்னா, உள்ள இருக்கிற அமைப்பு துண்டு துண்டா என்ன செஞ்சு கிடக்கு? செதறி போயிடுது. செதறி இல்ல, பிரிஞ்சு கிடக்கு.
2: பிரிஞ்சு.
0: இவர் ஒரு ஐவர் கூட்டணி, அவர் ஒரு மூவர் கூட்டணி, இவர் ஒரு இருவர் கூட்டணி. அமைப்புக்குள்ள பல கூட்டணி. எப்பவுமே அமைப்புக்குள்ள உண்டாகிற கூட்டணி, கூட்டணிய அந்த அமைப்பு ரொம்ப என்ன செஞ்சிடும்? ஏ, அணிக்குள்ள கூட்டணி வைக்காதீங்கப்பா, ஒரே அணியா இருங்க. நீங்க என்னடா அணிக்குள்ள என்ன செய்றீங்க?
2: கூட்டணி வைத்துக் கொள்ளுகிறீர்களே.
0: இது உருப்படுமா? அணியை என்ன செஞ்சிருச்சுப்போ? அவர் அந்த பக்கம், அவர் ஒரு பத்து கோஷ்டிக்கு தலைவர், இவர் ஒரு அஞ்சு கோஷ்டிக்கு
2: தலைவர்.
0: தலைவர் இவர் என்று சொல்றாரு, நான் வந்து ஒரு ரெண்டு பேர் கொண்ட ஒரு கோஷ்டிக்கு நானு
2: தலைவர்
0: அப்படின்னு உட்கட்சி பூசல் இதுதான் சொல்றாங்க. என்னது உட்கட்சி?
2: உட்கட்சி பூசல்.
0: பூசல், உட்கட்சி பூசல் அப்படின்னா என்னன்னா கோஷ்டி பூசல். சில கட்சிகளுக்குள்ள நிறைய உட்கட்சி பூசல் இருக்கிறதுனாலதான் அந்த கட்சியால தலை தூக்கவே முடியல. பேரெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். உட்கட்சி பூசல் இருக்கிற கட்சியால என்ன செய்ய முடியல?
2: தலை தூக்க முடியல.
0: தலை தூக்கவே முடியல. அப்ப இங்க பல பூசல்கள், ஆனா இதன் மத்தியில தேவன் கிரியை செஞ்சு எல்லாரையும் ஒன்னாக்குறாரு பாருங்க. அஞ்சு பேரா தனியா நின்னவன், பத்து பேருக்கு குரூப்பா தலைவரா இருந்தவன், இருபது பேருக்கு தலைவரா இருந்தவன், எல்லாத்தையும் மறந்துட்டு, எல்லா பூசலையும் மறந்துட்டு எல்லாம் ஒன்ன என்ன செஞ்சிட்டான்? சேர்ந்துட்டான். அந்த பக்கம் இருக்கிற அஞ்சு பேர் இங்க வந்துட்டாரு, இந்த பக்கம் இருக்கிற பத்து பேர் வந்துட்டாரு. இப்ப எந்த விதமான உட்கட்சி குழப்பம் எதுவுமே இல்லாம எல்லாம் எப்படி ஆயிட்டாங்க?
2: ஒன்றாய்
0: ஒன்றாயிட்டாங்க.
2: ஹல்லேலூயா.
0: சோ இருபதை ஒரு நாளா பிரிச்சிங்கன்னா எத்தனை பிரிக்கலாம்?
2: அஞ்சு குரூப்.
0: நாலு அஞ்சு குரூப் ஆயினாங்க.
2: இருபது
0: இருபது முப்பதை மூணா பிரிச்சா மூணு பத்தா முப்பது
2: முப்பது
0: இருபத்தஞ்சு அஞ்சா பிரிச்சா ஐயஞ்சா
2: இருபத்தஞ்சு
0: நாற்பத பத்தா பிரிச்சா பயத்துனாங்க
2: நாற்பது
0: நாற்பது ஸோ இதான் பிரிச்சு பிரிச்சு பிரிச்சு பிரிச்சு பிரிச்சு பிரிச்சு ஆனால் ஒரு அஞ்சை சிதறடிச்சா
2: தனித்தனியா
0: அஞ்சு அஞ்சை பிரிச்சு அப்படி பிரிக்கலாம். ஒன்னா பிரிக்கிறது பேர் இல்ல, செதறி ஓடுது. என்ன செய்யுது?
2: செதறி ஓடுது.
0: இந்த இந்த இந்த பக்கம் பிரிஞ்சு நின்னவன் பூரா ஒன்னாயிட்டான். அதாவது அஞ்சு பேர் ஒரு கோஷ்டி, பத்து பேர் ஒரு கோஷ்டி பூரா என்ன செஞ்சிருச்சு?
2: ஒன்னாயிருச்சு.
0: சவுலோட தலைமையில ஒன்னாயிட்டாங்க. இப்ப எதிரியில வலுவா இருந்தவன் பூரா என்ன ஆயிட்டான்? ரெண்டு பேரும் கூட ஒன்னா சேர முடியாதபடி, எவனுமே தனக்குள்ள கூட்டணி அமைக்க முடியாத விதத்துல எல்லாம் செதறிட்டான். அப்ப ஆண்டவர் சொன்னார், சபையாகிய நீங்க ஒன்றுபட்டா சத்துருவை செதறடிக்கலாம். சபையாராகிய நீங்க, ஒரு கணவன் மனைவியா இருக்கிற நீங்க, நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு நின்னா, இந்த மாதிரி பிரிஞ்சு நின்னா உங்க குடும்பத்துக்கு விரோதமா சத்துரு போட்டிருக்கிற முற்றுகை பலமா இருக்கும்.
2: எஸ்,
0: அந்த சபைக்கு விரோதமாய் போடப்பட்ட முற்றுகை பலமா இருக்கும். அந்த ஸ்தாபனத்துக்கு விரோதமா போடப்பட்ட முற்றுகை
2: பலமா
0: இருக்கும். நமக்கு விரோதமா நாமளே பிரிஞ்சுக்கிட்டு நாம என்னதான் ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்தை கொண்டு எந்த எந்த பிசாசனுடைய முற்றுகையை முறியடிக்க நம்மளால
2: முடியாது.
0: முடியாது.
2: ஹல்லேலூயா.
0: ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இது. அப்ப முற்றுகையை முறியடிக்கணும்னா நாம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ரெண்டு பேரு கடையில என்னமோ ஒண்ணு சிக்கி இருக்கு பாருங்க, அதை வெளியே எடுத்து போட்டுறணும். உள்ள சிக்கி இருக்கிறத
2: வெளியே எடுத்து போட்டுறணும்.
0: அருமையான ஒரு ஓமையை சொல்லி கொடுத்தாரு அன்னைக்கு ஒரு மேரேஜ்ல நான் ப்ரீச் பண்றப்ப. வாய் நிறைய சோறு, நல்ல ருசியான பதார்த்தம் எங்க இருக்கு?
2: வாய்க்குள்ள.
0: அப்ப ரெண்டு பல்லு, மேல் வரிசை பல்லு கணவன், கீழ் வரிசை பல்லு
2: மனைவி.
0: மனைவி இந்த ரெண்டு பல்வரிசைக்கு நடுவில் தான் அந்த ருசியான பதார்த்தத்தை மென்று என்ன செய்யணும்?
2: தின்று சாப்பிட.
0: மென்று தின்று. அப்ப அந்த ருசியான பதார்த்தத்தை ரெண்டு பல்லும் மெல்லலான்னு பார்த்தா அந்த ரெண்டு பல்லுக்கு நடுவில் ஒரு கல்லு சிக்கிருச்சு. அப்ப ரெண்டு பல்லுக்கு இடையில ஒரு கல்லு சிக்குனா எவ்வளவு ருசியான பதார்த்தத்தையும் நம்மளால மென்று தின்ன முடியுமா?
2: சாப்பிட முடியாது.
0: இப்போ வாயில என்ன இருக்கு அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, வாயில எப்படி ருசியான பதார்த்தம் இருக்குங்கிறது முக்கியம் இல்லை, ரெண்டு பல்லுக்கு இடையில என்ன சிக்கி இருக்குன்றதுதான் முக்கியம். அதனால வீட்டில் நல்லா இருக்கிறோம், ஒரு குறையும் இல்லை. வீட்டில் எல்லாம் எந்த பொருளுக்கும் பஞ்சமே இல்லை. வீடுக்கு குறையில,
2: வாசலுக்கு
0: குறையில, நகைக்கு குறையில, சொத்துக்கு குறையில, படிப்பு குறையில, பதவிக்கு குறையில, ஒரு குறையும் இல்லை. வீட்டில் எங்களுக்கு இருக்கிறதுல ஒரு குறையும் இல்லை. ஆனால் உங்கள் வீட்டில் எல்லாம் இருக்குது, ஆனால் உங்கள் ரெண்டு பேர் கடையில் என்னமோ ஒன்று இருக்கு. அதுதான் உங்கள் பல்லு கடையில் சிக்கின ஒத்த கல்.
2: எஸ்,
0: ஆண்டு சொல்றார், அந்த ஒத்த கல்லை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஒருமனை வந்துடும்.
2: ஹல்லேலூயா.
0: அந்த ஒற்ற கல்லு தான் பிரச்சனை. ஆமென்,
2: ஆமென்.
0: இந்த ஒற்ற கல்லை ரிமூவ் பண்ணியாச்சுன்னா நமக்கு விரோதமாக போடப்பட்ட முற்றுகையை முறியடிச்சிடலாம்.
2: ஆமென்.
0: அந்த ஒத்த கல்லை ரிமூவ் பண்ண முடியாதா?
2: ஹல்லேலூயா.
0: படாத பாடு படுத்ததே உங்க ரெண்டு பேரையும், மேல் வரிசையும் காலி பண்ணுது,
2: கீழ் வரிசையும் காலி பண்ணுது,
0: கீழ் வரிசையும் காலி பண்ணுது, ரெண்டையும் சின்னவனப்படுத்தது. எது? அந்த
2: ஒற்றை கல்.
0: ஹல்லேலூயா. அந்த கல் என்னன்னு கண்டுபிடிங்க. அந்த கல்லை கவனமா எடுத்து வெளியில போட்டுருங்க.
2: ஹல்லேலூயா.
0: எல்லாம் சரியாயிரும். அறவை சரியா இருக்கும். ரெண்டு பற்களுக்கு இடையில
2: அறவை,
0: அறவை சரியா இருக்கும். ஆமென். நீங்க வாயில ஒற்ற கல்லு ரெண்டு பல்லு கடையில் சிக்கி இருக்கிறப்ப என்னதான் ருசியான பதார்த்தம் வாயில இருந்தாலும் ருசிக்க முடியுமா?
2: முடியாது.
0: ருசி எப்ப வரும்?
2: அந்த கல்லை நீக்கு.
0: இங்க பாருங்க, கல்லு சிக்கன நிலைமை நல்லா காட்டுங்க. என்ன இருக்கு? குடும்பங்கிற அமைப்பு, இந்த இந்த மனுஷன் குடும்பங்கிற
2: அமைப்பு,
0: குடும்பங்கிற அமைப்பு ஏன் இந்த பாடுபடுதுன்னா, இந்த கணவன் மனைவி ரெண்டு பல்வரிசி கடையில் நிக்கின ஒத்த
2: கல்லு
0: கல்லு அந்த அமைப்பு இப்படி ஆக்கிருச்சு. வாயில கல்லை வச்சுக்கிட்டு நீங்க சவைக்க முடியாது. நீங்க சவைச்சா தான் சுவையே தெரியும்.
2: ஆமென்.
0: மேரேஜ் லைஃபோட மேரேஜ் லைஃப் எக்ஸலண்டான ஒரு ருசி உள்ளதா இருந்தோம், ஏன் அதை சுவைக்க முடியல அப்படின்னா அந்த காரியத்தை சவைக்க முடியாதது போலாரு. ஏன் சவைக்க முடியல அப்படின்னா ஒத்த கல்லு, ஒத்த கல்லு. அதை எடுத்துட்டேன்னா அதை நீ சவைச்சு சாப்பிட ஆரம்பிப்ப. நீ சவைச்சு சாப்பிடுறப்பதான் அதுல இருக்கிற ஜூஸ், அதுல இருக்கிற டேஸ்டே ரிலீஸ் ஆகும்.
2: ஆமென்,
0: ஆமென் சொல்லுங்க.
2: ஆமென்.
0: அப்ப இந்த ரெண்டு பேரும் கடையில கிடந்து அந்த ஒரு கல்லு படா படுத்தத அது தூக்கி போட்டுற முடியாதா? அது குடும்பத்தை தேவன் நமக்குன்னு ஏற்படுத்தி கொடுத்த அந்த குடும்பத்தை, அந்த குடும்பத்தின் காரியங்களை, அந்த தெய்வீக அமைப்புல இருக்கிற அந்த அற்புதங்களை நம்மளால் அனுபவிக்க முடியாத விதத்துல நம்மளை தடை செய்கிறதே, அதை ரிமூவ் பண்ணக்கூடாதா? பல்லு கடையில் ஒரு கல் சிக்கினா மட்டும் உடனே அதை எடுத்து போகிறதுக்கு எல்லாத்தையும் நிப்பாட்டிடுறியே, சாப்பாட்டை நிறுத்திடுற, சோறு தட்டில் அப்படி நம்ம பிசைஞ்சிட்டு இருக்கிறப்ப பிளேட்டில் ஒரு கல் அருவிருச்சுன்னா முதல்ல நிறுத்திட்டு அப்படி குத்தி குத்தி பார்த்து தேய்ச்சி பார்த்து எங்கன ஒரு மாதிரி சத்தம் வருதுன்னு பார்த்து அப்புறம் கையில் அப்படி அமுக்கி அதை கொஞ்சம் நசுக்கி நசுக்கி பார்த்து ஆகா ஒத்த கல் எடுத்து போட்ட பின்னாடி தான் என்ன
2: செய்கிறோம்?
0: வெளியில போட்டுட்டு அதுக்கப்புறமும் கவனமா மெதுவா மென்னு பார்த்து ஏதாவது எவ்வளவு கவனமாக இருக்கிறோம் சாப்பாட்டில். சாப்பாட்டில் இந்த கல் விஷயத்தில் இவ்வளவு கவனமாக இருக்கிறோமே, கல்யாண விஷயத்தில் எவ்வளவு கவனமாக இருக்கணும்? சாப்பாட்டில் கல் விழுந்தால் அதை கவனமாக எடுத்து போடுற, கல்யாணத்தில் கல் விழுந்துருக்குடா.
2: எஸ்.
0: நீ பாட்டில் அதெல்லாம் ஒன்றும் செய்யாதுன்னு சொல்கிற. ஆண்டவர் எவ்வளவு அருமையாக நம்ம இடத்துல சொல்லிக் கொடுக்குறாரு. அது சபையாக இருந்தாலும் சரி, அந்த ஒற்றை கடலை எடுத்து போடாமல் சபையினுடைய ஒருமனம் ரெஸ்டோர் ஆகாது. அது ஸ்தாபனமாக இருந்தாலும் சரி, அந்த நெருடலை உண்டு பண்ணுகிற உறவில் நெருடலை உண்டு பண்ணுகிற அந்த ஒற்றை கல்லை தூக்கி வெளியே போடாமல் எதுவும் சரியை பண்ண நம்மளால்
2: முடியாது.
0: ஆமென் சொல்லுங்க.
2: ஆமென்.
0: ஹல்லேலூயா,
2: ஹல்லேலூயா.
0: இதில் நாம் கவனமாக விழிப்பாக இருக்கிற பொழுது நம்முடைய மேரேஜ் லைஃபை நம்மளால் காத்து கொண்டு இந்த இந்த இந்த ஒருமனத்துக்குள்ளேருந்து நமக்கு விரோதமாக குடும்பத்துக்கு விரோதமாக போடப்பட்ட முற்றுகையை நம்மளால் முறியடிக்க முடியும். ஆமே. ஸோ இந்த இருவர் ஒருமித்து நடந்தால், ஒருமனப்பட்டு உங்களில் இருவர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய அவர்கள் ஒருமித்து நடந்து போவார்களோ. ஆமே. ஆமோஸ் 3:3 நீங்கள் என்ன செய்யக்கூடாது, மறக்கவே கூடாது. ஸோ கணவனும் மனைவியும் ஒருமனப்பட்டால் முற்றுகை என்ன செய்யலாம், முறியடிக்கலாம். எப்படி முறியடிக்கலாம், துண்டு துண்டா சிதறடிச்சு முறியடிக்கலாம். ஓகே. ஆனால் கணவனும் மனைவியும் தனித்தனியாக பிரிஞ்சிருந்தா அங்கங்கே சிதறி கிடக்கிற சத்துருலாம் ஒன்றா என்ன செஞ்சிருவான்,
2: சேர்ந்துருவான்.
0: டேய், இவங்க ரெண்டு பேரும் கடையில் ரெண்டு பேரும் பேசிக்கிறதே இல்லையா, ரொம்ப நாளா ஒருத்தருக்கு ஒருத்தர் சிரிச்சு ரொம்ப நாளா ஆச்சான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுனாலே அந்த குடும்பத்துக்கு உரதமாக பிசாசு அப்படியே அணிவகுத்துருவான். பல இடத்துல இருக்கிற படையெல்லாம் ஒன்னா திரட்டி சுத்தி என்ன செஞ்சிருவான்,
2: அணிவகுத்து
0: முற்றுகை போட்டுருவான். இந்த மிலிட்ரி அந்த சிஸ்டத்தை ஒட்டச்சு சிதறடிச்சு அவனை துண்டு துண்டா சிதறதேங்க ஆக்கணும்னா, வெரி சிம்பிள், நீங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு இடையில பெரிய உறுத்தலை உண்டு பண்ணுகிற அந்த ஒற்றை கல்லை தூக்கி வெளியில போட்டுட்டு நீங்க மேரேஜ் லைஃப வாழ ஆரம்பிங்க. முற்றுகை முறியடிக்கப்படும். எப்படி? பெரிய அசிங்கமா, மிகப்பெரிய அவமானப்பட்டு ஓடுவான். எப்படின்னா தனித்தனியா ஓடுவான். எப்படி ஓடுவான்? தனித்தனியா ஓடுவான்.
2: ஹல்லேலூயா.
0: ஸோ இன்னும் உங்களோட பேசணும்னு நான் வந்தேன், ஆனால் எனக்கு முக்கியமான ஒரு காரியத்தை இப்போ நான் தொடணும், அது தொட்டா டைம் ஆயிடும். ஸோ நாளைக்கு இதை குறித்து உங்களோட நான் பேசுறேன். ஆமாம்.
2: ஆமாம்.
0: ரெண்டு பேர் ஒன்று அப்படி ஒரு அணி ஆகிற பொழுது அது என்ன மாதிரி ஒரு வேலையை லைஃப்பில் செய்யுது அப்படிங்கிற அந்த சுவை இருக்கு பாருங்க. இன்னைக்கு சொன்னேன் பாருங்க, அதை சுவை அந்த சவைச்சா தான்
2: அந்த சுவை
0: சுவை தெரியும். அது என்ன சுவை, அது எப்படி சவைக்கிறது, அதை குறித்து நாளைக்கு அந்த காரியத்தை நமக்கு அப்படி ருசி காட்ட போறார் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க.
2: அதனால
0: நாளைக்கு எங்களோட நீங்க வழக்கம் போல இணைந்திருங்கள். கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆமென்.
2: ஆமென்.
0: தேங்க்யூ ஜீஸஸ்.

0: ஆண்டவரோட தனிப்பட்ட பர்சனல் ரிலேஷன்ஷிப்லையும் பாருங்களேன், நம்மளால் ஏன் ஒரு இன்டெப்த்தாக அவரோட ஒருமனப்பட முடியலன்னா, ஏதோ ஒரு ஒரு ஒரு ஒரு சின்ன காரியம் உள்ளே கிடந்துட்டு பல்லு கடையில் சிக்கின அந்த சின்ன கல் போல் அவருக்கு நமக்கும் இடையில் ஏதோ ஒன்று அது ஒரு நெருடலை உண்டாக்குது, ஒரு உறுத்தலை உண்டாக்குது. அந்த ஒற்ற விஷயத்தோடு நான் போராடுறேன். அதனால தான் இந்த காட்லி லைஃப்பில் இருக்கிற அந்த மகத்துவங்களை அதை வந்து அது என்ன சொல்கிறது, கை கெட்டினது எது கெட்டலை,
1: வாய் கெட்டலை.
0: நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மாத்துறேன், வாய் கெட்டினது வயிற்று கெட்டலை, தொண்டை குழிக்குள்ள போல. ஆக்சுவலாக அதை நான் வந்து நல்லா சவைச்சு சுவைச்சிருக்கணும். கிறிஸ்துக்குள்ள எனக்கு இருக்கிற வளங்களை நான் நல்லா அவரோட உறவாடி சவைச்சு என்ன செஞ்சிருக்கணும்,
1: சுவைச்சிருக்கணும்.
0: ஆனால் அதை ஏன் செய்ய முடியலன்னா, எல்லாம் வாயில் இருக்கு, ஆனால் அதோட சேர்ந்து ஏதோ ஒரு கல் இருக்கு. அதை நான் சரி செய்யாத வரைக்கும் எனக்குன்னு அவர் வச்சிருக்கிற இந்த அருமையான காரியங்களை என்னால் அனுபவிக்க முடியாது. வருஷக்கணக்காக அந்த ஒத்த கல்லோட போராடுறீங்களே, அந்த கல் வேணாம், அந்த கல்
1: வேண்டாம்.
0: அவருக்குள்ள நீங்கள் அனுபவிக்க வேண்டிய சகல சந்தோஷங்களையும் அடியோட பறிக்கிற அந்த ஒற்ற கல்லோட பற்களுக்கு சகவாசம் வேண்டாம்.
1: ஹல்லேலூயா.
0: அவரோடு உள்ள உறவுக்கும் அப்படி தான். கணவன் மனைவியோடு உள்ள உறவுக்கு இடையிலையும் கல் வரக்கூடாது, அவருக்கு நமக்கு இடையிலையும் கல் வரக்கூடாது, கணவன் மனைவிக்கு இடையிலையும் கல் வரக்கூடாது, சபையாருக்கு நமக்கும் இடையிலையும் கல் வரக்கூடாது, சபையார் ஒருவருக்கொருவர் உள்ள உறவுல இடையிலையும் ஒரு கல் என்ன செய்யக்கூடாது,
1: வரக்கூடாது.
0: பிசாசு பார்த்தான், இப்படியே விட்டா இவங்க நல்லா சவைச்சு என்ன பண்ணிடுவானுங்க, சுவைச்சிருவானுங்க. சவைக்கிறதுக்கு பல் இருக்கு, அதனால் ஒன்றும் செய்ய முடியாது. இவர் பரிமாறுற பதார்த்தத்தில் சுவை இருக்குது, அதையும் ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாம் இருக்குது, அதனால் இவனுக்கு எதிராக என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் பாரு, அந்த ரெண்டு பல்வரிசைக்கு இடையில் ஒரு ஒத்த கல்லை வச்சுட்டேன்னா அவ்வளோ ஆகட்டும்.
1: எஸ்,
0: தனக்கு விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும்
1: நிலைத்து நிற்காது.
0: ரெண்டு பல் வரிசையும் ஒன்றும் அலைனாக முடியாததுக்கு காரணம் ஒற்ற கல். பெரிய கல் இல்லைங்க, சின்ன கல் உள்ள வந்தா கூட ரெண்டு பல்லும் சரியா ஒன்னு அலைன என்ன செய்யாது, ஆகவும் முடியாது. தேவன் அப்படிதான் அந்த திருமண அமைப்பை, சபை என்கிற அமைப்பை, உறவுகள் என்கிற அமைப்பை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கிறாரு. So remove that little stone. உங்க திருமண பந்தத்தை அனுபவிக்க முடியாத விதத்துல, ஆண்டவரோட உள்ள ஐக்கியத்துல வளர முடியாத விதத்துல, அந்த அனுபவத்தை முழுசா உணர தடையா இருக்கிற அந்த ஒற்றை
1: கல்.
0: அருமையா காயின் எடுத்துட்டா பாருங்க, சாப்பாட்டை ஒண்ணும் செய்யல, என் நாக்குல அந்த அதை ருசிக்கிற நாக்கையும் ஒண்ணு என்ன செய்யல, பற்களையும் ஒண்ணு என்ன செய்யல, எல்லாம் அத அப்படியே இருக்கு. ஆனா அவன் ஜரக்க கொண்டு வந்து உள்ள வச்சான் பாருங்க, எதையுமே சுவைக்க முடியல, எதையுமே செய்ய முடியல, வாயே ஸ்தம்பிச்சு போச்சு. ஆண் மனிதன் இருக்கு, அதுக்கு பிறகு வாய் சவைக்கிறதுக்கு பதில் அப்படியே நாக்கு துளாவுது. என்னடா பண்ணுது, நாக்கு ஆராய்ச்சி பண்ணுது, ஏன்டா இவ்வளவு ஆராய்ச்சி வாயில முழுங்கும், இல்ல இல்ல இல்ல என்னமோ ஒண்ணு சிக்கி இருக்கு உள்ள, என்ன செய்யுது, அது அப்படியே துளாவி. அப்புறம் மெல்ல கடிச்சு பார்த்து இங்கதான் என்ன செய்யுது இருக்குன்னு, நாக்கு வாய் என்ன சர்ச் பண்ணுது. சம்பந்தம் இல்லாத ஒத்த கல் உள்ள வந்துருச்சுன்னா நாக்கும் வாயும் படாத பாடுபட்டு நாக்கு துளாவது, பல்லு இது பண்ணுது, அதை எடுத்து வெளியில போடுற வரைக்கும் எல்லாமே அப்படியே முடங்கி போதா. அந்த மாதிரி நம்முடைய ரிலேஷன்ஷிப்லயும் நாம சர்ச் பண்ணி இருதயத்தை ஆராய்ந்து, எதிரா திகட்டலை உண்டாக்குது, எதிரா சஞ்சலத்தை உண்டாக்குது, எடுத்து போடுறாத அப்படின்னு சொல்லி நாம அதை கவனமாக அதை நாம ரிமூவ் பண்ணுக்கிற பொழுது மேரேஜ் லைஃபை காத்துக்கொள்ளலாம், ஆண்டவரோட நமக்குள்ள உறவை என்ன செய்யலாம், காத்துக்கொள்ளலாம். சபையாரோட நமக்குள்ள உறவை என்ன செய்யலாம்,
1: காத்துக்கொள்ளலாம்.
0: எது உறுத்துது, எது நெருடலா இருக்கு, எது வாழ்க்கையை ருசிக்க முடியாத விதத்துல தடையா இருக்கு, அந்த ஒற்றை கல்லை கண்டுபிடிங்க. And you will enjoy அந்த திருமண காரியத்தினுள்ளே அந்த சொல்லுது அந்த delights of marital லைஃபை என்ஜாய் பண்ண அங்கே தான் முடியும்.
1: ஆமென். ஆமென்.
0: தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் இந்த காலை நேரத்துலையும். அன்று நாங்கள் களைப்போட வந்தாலும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எங்களோட பேசுறதுக்காக நன்றி. உங்களுடைய ஜனத்தோடு பேசும்படி, எங்களோட பேசும்படி நீங்கள் எவ்வளோ ஆர்வமாக இருக்கிறீங்க. தொடர்ந்து எழுச்சி எங்களுக்குள்ளே கடந்து வருகிற இந்த உங்களுடைய ஃப்ளோவுக்காக நாங்கள் நன்றின்னு சொல்கிறோம். அந்த ஒற்றை கல்லை குறித்து இன்னைக்கு எங்களோட பேசுகிறதுக்காக நன்றி. அந்த ஒற்றை கல் உங்கள் ரெண்டு பேரும் கடையில் வந்ததுனால தான் திருமண வாழ்க்கைக்கு விரோதமாக சத்துரு போட்டிருக்கிற அந்த முற்றுகை பலமாக இருக்கு. அந்த முற்றுகையை சிதறடித்து அந்த முற்றுகையை முறியடிக்கணும்னா பல்லுக்கு இடையில் சிக்கியிருக்கிற அந்த ஒற்றை கல்லை ரிமூவ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த முற்றுகை முறியடிக்கப்படும், தனித்தனியாக சிதறடிக்கப்படும்னு ஒரு அற்புதமான ஆலோசனை சொல்லி உங்களில் ரெண்டு பேர் ஒருமித்திருந்தால் ஒழிய, ஒருமணப்பட்டிருந்தால் ஒழிய அவர்களால் ஒருமித்து நடக்கக்கூடுமோ என்ற நாமோஸ் 3:3 வச்சு எங்களோட நீங்கள் பேசினதுக்காக உமக்கு நன்றி. இது கால் கட்டு இல்லைப்பா, இது அன்பின் கட்டு. கால் கட்டு தான் சுதந்திரத்தை பறிக்குது, ஆனால் அன்பின் கட்டில் ஒருவரால் ஒருவர் ஆண்டவரே நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம். அந்த ஒருமனத்துக்குள்ளேருந்து தான் பரலோகத்தில் பல காரியம் உண்டாகுது. அதுக்காக எங்களுக்கு இடையில் நீங்கள் போட்டிருக்கிற அந்த அன்பின் கட்டுக்காக உமக்கு நன்றி. கணவன் மனைவி கடையில் அந்த ஒற்றை சிந்தை காணப்பட நீங்கள் கிருபை செய்யுங்க. இந்த நாள் எங்களோடு இடைவிட்டதற்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
3: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13 நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1 எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.
4: இயேசுவின் மனவாட்டியே ஆயத்தப்படு சுவிசேஷ ஊழியம் வழங்கும் அலங்கார மனவாட்டி துதியின் சரங்கள் 2. சகோதரர் சாம் சசிகுமார் அவர்கள் தேவனுடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் போது பெற்ற தேவ ராகங்களை பாடல்களாய் தொகுத்து வெளியிடுகிறார். கேளுங்கள், ஆயத்தப்படுங்கள், ஆயத்தப்படுத்துங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். God bless you.

0: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: கடந்த பல வாரங்களாக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தை குறித்து நாம் போதித்து வருகிறோம்.
2: These are the vital truths that really make us rise up in faith.
1: இந்த அதிமுக்கியமான சத்தியங்கள் தான் மெய்யாகவே நம் விசுவாசத்தில் எழும்பும்படி நமக்கு உதவுகிறது.
2: That is why I taught on the name of Jesus for several weeks and now on the blood of Jesus.
1: ஆகவே தான் இயேசுவின் நாமத்தை குறித்து பல வாரங்களாகவும் இப்பொழுது இயேசுவின் ரத்தத்தை குறித்து நான் பேசி வருகிறேன்.
2: Now let us go to our key text.
1: இப்பொழுது நம்முடைய முக்கியமான அந்த வேத பகுதிக்கு நாம் செல்வோம்.
2: Our text from which we start.
1: நாம் துவங்கின அந்த வேத பகுதி
2: Revelation chapter 12
1: வெளிப்படுத்தல் 12 அதிகாரம்
2: verse 11
1: 11வது வசனம்.
2: And they overcame him by the blood of the lamb and by the word of their testimony and they loved not their lives unto death.
1: மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள்.
2: This is talking about the saints overcoming the devil, the adversary, the accuser of the brethren and what it involved in that victory.
1: பரிசுத்தவான்கள் எதிராளியாகிய சகோதரர் மீது குற்றம் சாட்டுகிற பிசாசாகிய அவனை ஜெயிக்கிறதை குறித்து இது பேசுகிறது. எப்படி ஜெயித்தார்கள் என்று அது சொல்லுகிறது.
2: They overcame him by the blood of the lamb.
1: ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே ஜெயித்தார்கள்.
2: How by the blood of the lamb.
1: ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே எப்படி ஜெயித்தார்கள்.
2: Says they overcame him by the blood of the lamb and the word of their testimony.
1: வசனம் சொல்கிறது ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தார்கள் என்று.
2: Three elements I told you are there in that victory.
1: இந்த வெற்றியிலே மூன்று காரியங்கள் அடங்கி இருக்குது என்று உங்களுக்கு சொன்னேன்.
2: One is the blood of Jesus.
1: ஒன்று இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்.
2: Second is the word.
1: இரண்டாவது வசனம்.
2: And thirdly, the testimony that they gave about it.
1: மூன்றாவதாக அதை குறித்து அவர்கள் சொன்ன சாட்சி.
2: This is how these three things work in combination with one another.
1: இப்படிதான் இந்த மூன்று காரியங்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படுகிறது.
2: They overcame him by the blood of the lamb and the word of the testimony means.
1: ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தார்கள் என்றால் என்ன அர்த்தம்?
2: They overcame him by confessing what the Bible says that the blood of Jesus has done for them.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவர்களுக்காக என்ன செய்திருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறதோ அதை அறிக்கை செய்வதன் மூலமாக அவர்கள் ஜெயித்தார்கள்.
2: They overcame him by declaring what the word says that the blood of Jesus has done for them.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவர்களுக்காக என்ன செய்திருக்கிறது என்று வேத வசனம் சொல்லுகிறதோ அதை அறிக்கை செய்வதன் மூலமாக ஜெயித்தார்கள்.
2: That is how the blood, the word and the testimony works together.
1: ரத்தம், வசனம், சாட்சி மூன்றும் இப்படியாக தான் இணைந்து செயல்படுகிறது.
2: In these three there are two things that never change.
1: இந்த மூன்றிலே ரெண்டு காரியங்கள் மாறுவதே கிடையாது.
2: The blood never loses its power.
1: ரத்தத்துடைய வல்லமை குறைந்து போவதே கிடையாது.
2: It is still a cleansing blood.
1: அது இன்னமும் சுத்தம் பண்ணுகிற ரத்தமாக
2: தான் இருக்கு. Still a redeeming blood.
1: இன்னமும் மீட்கிற வல்லமை
2: has the power.
1: இன்னமும் அதற்கு வல்லமை உண்டு.
2: In another 2000 years it will not lose its power.
1: இன்னொரு 2000 வருஷம் போனாலும் அதோட வல்லமை இழக்காது.
2: It never loses its power.
1: அது வல்லமை இழக்கவே இழக்காது.
2: All right, the word never changes.
1: வசனமும் மாறுவதே கிடையாது.
2: So these two elements stay the same.
1: ஆகவே இந்த ரெண்டு காரியங்களும் அப்படியே தான் இருக்கிறது.
2: The blood and the word remain the same.
1: ரத்தம், வசனம் இரண்டும் அப்படியே இருக்கிறது.
2: The only thing that can affect our victory and cause failure is this element called our testimony concerning what the word declares that the blood of Jesus has done.
1: நம்முடைய வெற்றியை பாதித்து தோல்வி நமக்கு அருளக்கூடியது ஒன்றுதான். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வசனம் சொல்கிறதோ அதை குறித்து நாம் என்ன சொல்லுகிறோம் என்ற அந்த சாட்சி.
2: The testimony, our testimony is the only thing that can change in these three.
1: இந்த மூன்றிலே நம்முடைய சாட்சி மட்டுமே மாறக்கூடியதா இருக்கிறது.
2: That is the most difficult, most important thing that we need to notice there.
1: நாம் கவனிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான காரியமே அதுதான்.
2: So it is our responsibility to keep our testimony according to the word.
1: ஆகவே வசனத்தின்படி சாட்சியிடுவது நம்முடைய பொறுப்பு தான்.
2: Faith works by this confession.
1: விசுவாசம் இந்த அறிக்கையின் மூலமாக தான் கிரியை செய்கிறது.
2: It works when we know what the blood of Jesus has done and when we declare with our as our testimony what the blood has done.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து அது என்ன செய்திருக்கிறது என்பதை நம்முடைய வாயினாலே நாம் அறிக்கை செய்யும் போது விசுவாசம் கிரியை செய்கிறது.
2: That principle never changes.
1: அந்த கோட்பாடு மாறுவதே கிடையாது.
2: Even today you overcome your adversary by the blood of the lamb and the word of your testimony.
1: இன்றைக்கும் எதிராளியை ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் தான் நாம் மேற்கொள்கிறோம்.
2: Now let's go on.
1: தொடர்ந்து நாம் பார்ப்போம்.
2: I began to share with you about what the word says that the blood of Jesus has done for us.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. அதை நாம் பார்க்க ஆரம்பித்தோம்.
2: I'm going to bring about bring together about more than a dozen things that the word declares that the blood has done for us.
1: இரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது என்று வசனம் என்ன சொல்கிறதோ ஏறக்குறைய 12 காரியங்களுக்கு மேலாக அது இருக்கிறது. அதை உங்களுக்கு சொல்ல போகிறேன்.
2: Now I told you the first three things.
1: முதல் மூன்று காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன்.
2: The word says that by the blood we have redemption.
1: வசனம் சொல்கிறது இரத்தத்தினாலே மீட்பு நமக்கு உண்டா இருக்கிறது.
2: The word says that we have forgiveness of sin through the blood.
1: பிறகு இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு உண்டா இருக்கிறது என்று வசனம் சொல்கிறது.
2: Thirdly we saw that the word declares that we have cleansing from our sin through the blood.
1: மூன்றாவது இரத்தத்தின் மூலமாக நாம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம் என்று வசனம் சொல்கிறது.
2: The problem with a lot of Christians who do not have the assurance of their sins forgiven is that they have not been taught about the blood, its cleansing power and how forgiveness of sin comes through the blood.
1: பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்லாத விசுவாசிகளிடத்தில் என்ன பிரச்சனை? எப்படி இயேசு கிறிஸ்துவின் இரத்தமானது நம்மை கழுவுகிறது, நம்மை சுத்திகரிக்கிறது என்று அவளுக்கு சரியாக போதிக்கப்படவில்லை.
2: Often times believers have not understood where they stand.
1: அநேக சமயத்தில் விசுவாசிகள் அவள் எங்கே நிற்கிறார்கள் என்று அவள் அறிந்து கொள்வதில்லை.
2: Martin Luther said, "Here I stand."
1: மார்ட்டின் லூதர் சொன்னா நான் இங்குதான் இருக்கிறேன்.
2: He defined his position where he stands regarding certain things.
1: சில காரியங்களை குறித்து அவர் எந்த இடத்துல இருக்கிறார்ன்ற தன்னுடைய நிலையை அவர் அறிவித்தார்.
2: Knowing where you stand is the greatest source of your victory.
1: நீங்கள் எங்கே நிற்கிறீர்கள் என்பதை அறிந்திருப்பது தான் உங்கள் வெற்றிக்கு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கும்.
2: You've got to declare at some point in your life, this is where I stand, this is who I am, this is what I believe.
1: வாழ்க்கையின் ஒரு காலகட்டத்திலே நான் இங்குதான் இருக்கிறேன், இதை தான் நான் விசுவாசிக்கிறேன், நான் இப்படிப்பட்டவனா இருக்கிறேன் என்று நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும்.
2: You've got to declare that this is the truth.
1: இதுதான் சத்தியம் என்று
2: So you got to decide where you stand.
1: ஆகவே நீங்கள் எங்கு நிற்கிறீர்கள் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும்.
2: Who are you?
1: நீங்கள் யார்?
2: The Bible says that you are the redeemed one.
1: வேதம் சொல்லுது நீங்கள் மீட்கப்பட்டவர்கள் என்று.
2: You have been bought with a price.
1: நீங்கள் விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள்.
2: That you are not your own.
1: நீங்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல.
2: That you are in the hands of the Almighty God.
1: நீங்கள் தேவனுடைய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கரத்தில் இருக்கிறீர்கள்.
2: Do you live with a sense of that belonging to God?
1: நான் தேவனுக்கு உரியவன் என்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் வாழ்கிறீர்களா?
2: This is the sense that you are redeemed, bought with a price. Ever occurred to you?
1: நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கின்ற உணர்வு உங்களுக்கு உண்டா இருக்கிறதா?
2: Do you rejoice in that?
1: அதிலே நீங்கள் மகிழ்கிறீர்களா?
2: Are you assured that your sins are forgiven?
1: உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறதா?
2: Are you sure that you have the cleansing power of the blood working in you?
1: சுத்திகரிக்கும் வல்லமையுடைய அந்த இரத்தம் எனக்குள்ளே கிரியை செய்கிறது என்ற நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறதா?
2: When all these things are missing, that person has not been taught about the power of the blood of Jesus.
1: ஒரு மனிதனுக்குள்ளே இதெல்லாம் இல்லை என்று சொன்னால் பிறகு இயேசுவின் இரத்தத்தை குறித்த போதனை அவருக்கு கிடையாது என்று தான் அர்த்தம்.
2: Now these are the things that makes the Christian life victorious, triumphant.
1: இந்த காரியங்கள் தான் கிறிஸ்துவ வாழ்க்கையை வெற்றியுள்ள, ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையாய் மாற்றுகிறது.
2: Triumphant Christian life comes from knowing certain things, asserting certain things, confessing certain things.
1: சில காரியங்களை அறிந்து அதில் உறுதியாக இருந்து அதை அறிக்கை இடுவதிலே தான் வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கையே காணப்படுகிறது.
2: So we studied those three things.
1: ஆகவே இந்த மூன்று காரியங்களை நாம் படித்தோம்.
2: Go to the fourth.
1: இப்போது நான்காவது காரியத்துக்கு நாம் செல்வோம்.
2: Another thing that the blood gives us.
1: இரத்தம் நமக்கு கொடுக்கிற இன்னொரு காரியம்.
2: The blood has done for us.
1: இரத்தம் நமக்காக செய்திருக்கிற இன்னொரு காரியம்.
2: Turn with me to Romans chapter 5.
1: திருப்பும் ரோமர் 5 அதிகாரம்.
2: Verses 8 and 9.
1: 8 9 வசனங்கள்.
2: But God commendeth his love towards us, in that while we were yet sinners, Christ died for us.
1: நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார்.
2: Much more than being now justified by his blood, we shall be saved from wrath through him.
1: இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, கோபாக்கினிக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே.
2: Says Paul says that we have been justified by the blood, by his blood.
1: பவுல் சொல்கிறார் இங்கே நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்று.
2: Justification comes through the blood that was shed by Jesus.
1: நீதிமானாக்கப்படுவது இயேசுவானவர் சிந்தின அந்த இரத்தத்தின் மூலமாக நமக்கு உண்டாகிறது.
2: What is justification?
1: நீதிமானாக்கப்படுவது என்றால் என்ன?
2: Justification means to be made righteous.
1: நீதிமானாக்கப்படுவது என்று சொன்னால் நீதியாக ஆக்கப்படுவது.
2: In the sight of God we are rendered righteous.
1: தேவனுடைய பார்வையிலே நாம் நீதிகளாக இருக்கிறோம்.
2: That means that we now have the ability as righteous. To be righteous means to have the ability to stand before God without guilt, condemnation or inferiority.
1: நீதி என்றால் என்ன? இப்போது தேவனுக்கு முன்பதாக எந்த விதமான குற்ற உணர்வோ, எந்த விதமான ஆக்கினை தீர்ப்பின் உணர்வோ, அவமானமோ இல்லாமல் தேவனுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய தகுதி.
2: Do you have that sense?
1: அந்த உணர்வு உங்களுக்கு இருக்கிறதா?
2: Do you think you can stand before God without any guilt, condemnation or inferiority?
1: எந்தவிதமான ஆக்கினி தீர்ப்போ குற்ற உணர்வாலோ தாழ்வு மனப்பான்மையோ தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தகுதி இருக்குது என்று நீங்கள் உணர்கிறீர்களா?
2: If as a Christian you are a guilt ridden person.
1: ஒரு கிறிஸ்தவனாக நீங்கள் இருந்து கொண்டு குற்ற உணர்வு உங்களுக்கு இருக்கும் என்றால்.
2: If you are a person with inferiority complex speaking about spiritual things.
1: பிறகு ஆவிக்குரிய காரியங்களை பற்றி பேசும்போது அதிலே உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் என்றால்.
2: When I say inferiority, I'm not talking about inferiority complex as we have among people ordinarily.
1: பாருங்க தாழ்வு மனப்பான்மை என்று சொல்லும்போது மக்களுக்குள்ளே சாதாரணமாய் காணப்படுகிறதே அந்த தாழ்வு மனப்பான்மை குறித்து பேசுகிறது.
2: That is bad also.
1: அதுவும் மோசமானதுதான்.
2: But before God, do you have inferiority?
1: ஆனால் தேவனுக்கு முன்பதாக இந்த தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு இருக்கிறதா?
2: Do you have guilt?
1: உங்களுக்கு குற்ற உணர்வு இருக்கிறதா?
2: Do you have inferiority?
1: தாழ்வு மனப்பான்மை இருக்கிறதா?
2: Do you have condemnation?
1: அல்லது ஆக்கின தீர்ப்பின் உணர்வு இருக்கிறதா?
2: Oh, this is something that I cannot overemphasize.
1: பாருங்கள் இதை விட என்ன அதிகமாய் வலியுறுத்த முடியும்?
2: Condemnation is something that I find everywhere in the world among Christians. Filled with condemnation.
1: இந்த ஆக்கின தீர்ப்பின் உணர்வினை உலகம் முழுதுள்ள எல்லா கிறிஸ்தவர்களும் நான் பார்க்கிறேன் அதனால நிறைந்திருக்கிறார்கள்.
2: Among the so-called spiritual Christian people.
1: ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்கிறார்களே அவர்கள் கூட.
2: They feel condemned.
1: எப்போதும் இந்த ஆக்கின தீர்ப்பின் உணர்வு இருக்கிறது.
2: They feel guilty.
1: குற்ற உணர்வு இருக்கிறது.
2: And they feel inferior.
1: ரொம்ப தாழ்வாக தங்களை எண்ணிக்கொள்கிறார்கள்.
2: Now you might say that is too much brother. You are just assessing them. You don't really know what they have inside.
1: நீங்க சொல்லலாம் இது ரொம்ப அதிகமா பேசுறீங்களே அவங்க உள்ளத்துல என்ன இருக்குன்னு தெரியாம மேலோட்டமா பார்த்து போய் சொல்றீங்கன்னு
2: சொல்லலாம். Well I know what they have inside because of I have heard what they say outside.
1: அவங்க உள்ளத்துல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும் ஏனென்றால் என்ன வாயினாலே பேசுகிறார்கள் என்பதை நான் கேட்டிருக்கிறேன்.
2: I have heard their prayers.
1: அவங்க ஜெபங்களை கேட்டிருக்கிறேன்.
2: Some of the prayers that you hear all over the world are some of the most useless prayers that you'll ever hear.
1: உலகம் முழுதும் சில ஜெபங்களை நீ கேட்கலாம் அதுல சில ஜெபம் ரொம்ப மோசமா ஒண்ணுதுக்கு உதவாத ஜெபமா இருக்கு.
2: Christian people.
1: கிறிஸ்தவர்கள்
2: born again people
1: மறுபடியும் பிறந்தவர்கள்
2: spirit filled people
1: ஆவியினால் நிரம்பியவர்கள்
2: when they come before God and pray
1: தேவனுக்கு முன்பாய் வந்து ஜெபிக்கும்போது
2: they reveal such guilt and such condemnation and such inferiority
1: தாங்க மிகுந்த குற்ற உணர்வை ஆக்கினை தீர்ப்பின் உணர்வை தாழ்வு மனப்பான்மை எல்லாம் வெளிப்படுத்துகிறார்கள்
2: you know when Jesus prayed to the father
1: இயேசுவானவர் பிதாவை நோக்கி ஜெபித்தபோது
2: the disciples were so astonished at the way he prayed
1: அவர் ஜெபித்த விதத்தை கண்டு சீஷர்கள் மிகவும் வியந்தார்கள்
2: now these fellows thought they knew how to pray These fellows thought they knew how to pray.
1: இந்த ஆட்கள் யோசித்தாங்க எப்படி ஜெபம் பண்ணது நமக்கு தெரியும் என்று.
2: But then when they saw Jesus,
1: பிறகு இயேசுவை அவர்கள் கண்டபோது
2: they knew that he had a particular boldness with God, a particular access with God and power with God that they were lacking.
1: பாருங்க தேவனிடத்தில் அவர் ஜெபித்தபோது தைரியத்தோடு கூட வல்லமையோடு கூட அவர் ஜெபித்தார் அது தங்களிடத்தில் இல்லை என்பதை அவர்கள் கண்டார்கள்.
2: They said, "Teach us, Lord, how to pray."
1: ஆகவே கேட்டார்கள் ஆண்டவரே எப்படி ஜெபிப்பது என்று எங்களுக்கு கற்றுத் தாரும்
2: என்று. And you know he taught them.
1: அவரும் அவர்களுக்கு சொல்லி கொடுத்தார்.
2: But now then later on
1: pirpaadu
2: he said to them
1: avaravale paarthu
2: before his crucifixion
1: siluvil arayapaduvathukku munbaga
2: he said you pray to the heavenly father
1: sonna neengal paraloga pidavadathil jebiyinga
2: your heavenly father he himself loves you he said
1: ungal paraloga pida avare ungalil anbu koorugirar endra
2: now why would anybody say that
1: ye oruvar ipdi solla vendum
2: he says you pray to the father you go to the father straight he himself loves you
1: avar sonna neengale pidavanne sellungal neradiya kelungal avar ungalil anba irukkar
2: you know why he said
1: yen avar sonna theriyuma
2: they did not have that sense of intimacy with god
1: devanodu kuda nam nerukama irukrom endra unarvu avalukku kedaiyadu
2: they did not have that power with god
1: devanodu kuda andha vallamai avalukku illai
2: they could not approach god without inferiority condemnation and without guilt
1: thaaru manappanmai kutra unarvu aakini thirpin unarvu illamal devane avalal anuga mudiyavillai
2: they could not come to god like jesus come
1: yes devanan sendradhu pola ivargalal sella mudiyavillai
2: that is why he had to tell them your heavenly father loves you
1: aagave dhaan avale paarthu ungal paraloga thagappanungalil anbu koorugirar endru solla
2: In other words, he meant he doesn't just love me to hear my prayer. If you prayed, he'll listen to you.
1: வேறு எதுவும் அவர் என்ன சொல்லுகிறார் என் ஜெபத்தை கேட்கும்படி என்னிடத்தில் மட்டும் அவர் அன்பு கூறவில்லை உங்களிலும் அன்பு கூறுகிறார்
2: Now, how many of you believe God hears your prayer?
1: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் தேவன் உங்கள் ஜெபத்தையும் கேட்கிறார்
2: There are many Christian people that live in this very town that believe that God hears only some select few men of God and their prayers.
1: இந்த ஊரில் இன்னும் சில கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்ன விசுவாசிக்கிறார்கள் ஆண்டவர் ஒரு சில ஆட்களை தேர்ந்தெடுத்து இருக்கிறார் அவருடைய ஜெபத்தை மட்டுமே அவர் கேட்பார்
2: That's why they line up at their door.
1: தாழ்ந்தவர்கள்
2: இந்த ஆட்கள்
1: ரத்தத்தின் வல்லமையை அறியாத மக்கள்.
2: They have never been taught that by the blood you come into the very throne room of grace.
1: இந்த ரத்தத்தின் மூலமாக கிருபாசனத்தண்டே நாம் வர முடியும் என்று அவர்கள் போதிக்கப்பட்டதில்லை.
2: Yet they have never been taught that this blood, the power of this blood cleanses you from all that guilt and inferiority.
1: இந்த ரத்தத்தின் வல்லமை எல்லாவிதமான ஆக்கினை தீர்ப்பு குற்ற உணர்வு இவளெல்லாம் நம்மை சுத்திகரிக்கிறது என்று போதிக்கப்படவில்லை.
2: They have never been told that there is now therefore no condemnation to them which are in Christ. Walk not after the flesh but after the spirit.
1: கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவனாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவளுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது என்று போதிக்கப்பட்டதில்லை.
2: They have never heard such preaching.
1: அப்படிப்பட்ட போதனையெல்லாம் அவர்கள் கேட்டதே கிடையாது.
2: They have only heard preaching that, oh God loves you, you know, it's all right, you come to me and you write to me and you approach me, I will set it right.
1: ஆண்டவர் நேசிக்கிறாங்க, பயப்படாதீங்க, என்கிட்ட வாங்க, எனக்கு எழுதுங்க, நான் ஜெபம் பண்ணுவேன், இப்படிப்பட்ட பிரசங்கத்தை தான் கேட்டிருக்காங்க.
2: This is all they know.
1: இது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும்.
2: They have never been told about the power of the blood, how it brings them before God, how they can stand before God without guilt, condemnation or inferiority.
1: ரத்தத்தின் வல்லமை குறித்தும் எப்படி அது அவளை தேவனிடத்தில் கொண்டு வருகிறது, அந்த ரத்தத்தின் வல்லமையினாலே தேவனுக்கு முன்பாக அந்த குற்ற உணர்வோ ஆக்கினை தீர்ப்பின் உணர்வோ தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் நிற்க முடியும் என்று அவளுக்கு போதிக்கப்பட்டதே இல்லை.
2: If they knew that,
1: அது மாத்திரம் அவளுக்கு தெரிந்திருந்தால்,
2: they will go before God.
1: அவர்கள் தேவனுக்கு முன்பாக செல்வார்கள்.
2: They will ask.
1: அவர்கள் கேட்பார்கள்.
2: They will receive.
1: அவர்களே பெற்றுக் கொள்வார்கள்.
2: Their joy will be full.
1: அவருடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்.
2: And they will bear much fruit.
1: பிறகு அவர்கள் அதிக கனிகளை கொடுப்பார்கள்.
2: Look at how Jesus prayed and look at how people pray today.
1: இயேசு எப்படி ஜெபித்தார்கள், இன்னைக்கு மக்கள் எப்படி ஜெபிக்கிறார்கள் என்று பாருங்க.
2: You know how Jesus prayed?
1: இயேசு எப்படி ஜெபித்தார் தெரியுமா?
2: In the grave of Lazarus, Jesus stood there and prayed like this.
1: லாசருவின் கல்லறையில் இயேசு நின்று கொண்டு இப்படி ஜெபிக்கிறார்.
2: He said,
1: அவர் சொன்னார்,
2: Father, I know that you hear me always.
1: பிதாவே, நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன்.
2: But because of the people which are standing by, I said it that they may believe that thou hast sent me.
1: ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை
2: சொன்னேன் என்றார்.
1: எனக்கு பதில்
2: Why have you not heard me and answered
1: me? ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கல.
2: This is the normal prayer of the spiritual Christians.
1: ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் சொல்றாங்களே, அவருடைய வழக்கமான ஜெபம் இதுதான்.
2: They may pray for 2-3 hours but this is what they pray.
1: 2-3 மணி நேரம் ஜெபிக்கலாம், ஆனா இதை தான் ஜெபிக்கிறார்கள்.
2: The thing is that they have not been taught about the blood of Jesus, therefore they know nothing about justification, being righteous before God, having a standing before God.
1: இயேசுவின் ரத்தத்தை குறித்து அவர்களுக்கு போதிக்கப்படாதபடியினால தான் அவர் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவனுக்கு முன்பதான் இருக்கக்கூடிய ஒரு தகுதி நீதி நமக்கு இருக்கிறது என்று அவளுக்கு தெரியவில்லை.
2: They do not know that they have a standing.
1: தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும் என்று அவளுக்கு தெரியாது.
2: If you have a standing then you must confess that standing.
1: தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும் என்று அறிந்திருந்தால் பிறகு நீங்கள் அதை அறிக்கை செய்ய வேண்டும்.
2: You must confess what the blood has done.
1: ரத்தம் என்ன செய்திருக்கிறதோ அதை நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும்.
2: That is why on the Passover day the blood was shed and then the blood was applied on the doorpost. A shed blood was not enough. The blood needs to be applied in order to do what it should do.
1: ஆகவே தான் பஸ்காவின் அன்று அவர்கள் ஆட்டுக்குட்டியை கொண்டு ரத்தத்தை சிந்தினது மட்டுமல்ல, சிந்தின ரத்தத்தை எடுத்து வாசலில் நிலைக்கான்களில் பூசினார்கள்.
2: The blood of Jesus has been shed.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது.
2: That's not the problem today.
1: அது இன்றைக்கு பிரச்சனை இல்லை.
2: Jesus is not going to come and shed his blood again.
1: இயேசு திரும்பவும் வந்து தன்னுடைய ரத்தத்தை சிந்த போவதில்லை.
2: He has shed it.
1: அவர் சிந்தி விட்டார்.
2: It is the people have not gone with their hyssop and they have not taken and applied it on the doorposts of their hearts and their faith.
1: பிரச்சனை இதுதான், மக்கள் ஈசோப்பு தண்டை கொண்டு போய் அந்த சிந்தப்பட்ட ரத்தத்தை எடுத்து தங்களுடைய நிலைக்கால்களிலே வாசலில் அவர்கள் பூசாத இருக்கிறார்கள்.
2: How do you apply it?
1: எப்படி அதை பூசுவது?
2: The psalmist said, my tongue is the pen of a ready writer.
1: சங்கீதகன் சொன்னான், என் நாவு விரைவாய் எழுதுகிறவருடைய எழுத்தாணி என்று.
2: Just like they used the hyssop and put it on the doorpost.
1: எப்படி அவர்கள் ஈசோப்பை பயன்படுத்தி வாசலில் பூசினார்களோ.
2: You today take what the word declares that the blood has done and begin to declare it with your mouth. Your tongue is your hyssop.
1: இன்றைக்கு நீங்கள் இயேசுவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறதோ அதை அறிக்கை செய்யுங்கள். அதை செய்வதற்கு நாவுதான் ஈசோப்பாக இருக்கிறது.
2: You take that the truth and declare it with your tongue.
1: அந்த சத்தியத்தை நீங்கள் எடுங்கள், எடுத்து உங்கள் வாயினாலே நாவினாலே அறிக்கை செய்யுங்கள்.
2: And when you do that,
1: நீங்கள் அப்படி செய்யும்போது,
2: when you declare that, that is when there is victory.
1: நீங்கள் அதை அறிக்கை செய்யும்போதுதான் வெற்றி உண்டாகிறது.
2: Since it is through the blood we have justification.
1: இரத்தத்தின் மூலமாக நாம் நீதிமானாக்கப்படுகிறபடியால்,
2: justification or righteousness or a standing with God comes through the blood.
1: நீதிமானாக்கப்படுவது அல்லது நீதி தேவனுக்கு முன்பாக நாம் நிற்கக்கூடிய தகுதி அந்த இரத்தத்தினாலே நமக்கு உண்டாகிறது.
2: Then we must confess it.
1: அப்படியானால் நாம் அதை அறிக்கை
2: செய்ய வேண்டும். We must speak it.
1: நாம் அதை பேச வேண்டும்.
2: I can stand before God.
1: நான் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும்.
2: Now what is your confession?
1: நீங்கள் செய்கிற அறிக்கை தான்
2: என்ன? Are you confessing that?
1: அதை நீங்கள் அறிக்கை செய்கிறீர்கள்.
2: Now I would not be exaggerating if I said that when people come to God, this is how they pray. They say, Father, I am not even worthy to stand before you.
1: மக்கள் தேவனுக்கு முன்னால வரும்போது என்ன சொல்ற? ஆண்டவரே, உமக்கு முன்பாக நிற்க தகுதி கூட எனக்கு இல்ல ஆண்டவரேன்னு சொல்றாங்க.
2: திராணி
1: பத்தி நான் சொல்லல.
2: எனக்கு திராணி இல்லன்னு சொல்ற ஜபம் தான் நிறைய இருக்குது. Why?
1: ஏன் அப்படி?
2: See, there is the problem. They do not know that the blood brings them a standing.
1: அவங்க பிரச்சனை அதுதான். இரத்தம் தான அவங்க நிக்க வைக்கிறது, தானே கொடுக்கிறது என்று அறியாத இருக்காங்க.
2: If they know this truth and what they are to do with this truth, they will declare this truth.
1: இந்த சத்தியத்தை அறிந்து அந்த சத்தியத்தை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று அறிந்திருந்தால் இந்த சத்தியத்தை அறிக்கை செய்வார்கள்.
2: They will say, Father, thank you for the standing.
1: சொல்வார்கள், பிதாவே அந்த தானிக்காக ஸ்தோத்திரம்.
2: Thank you for the blood.
1: இரத்தத்துக்காக ஸ்தோத்திரம்.
2: Thank you for the blood that brings me into your presence.
1: உம்முடைய சமூகத்தில் என்னை கொண்டு வருகிற இரத்தத்துக்காக ஸ்தோத்திரம்.
2: Thank you for the blood that gives me boldness in your presence.
1: உம்முடைய சமூகத்தில் தைரியத்தை கொடுக்கிற அந்த இரத்தத்துக்காக ஸ்தோத்திரம்.
2: Thank you for the blood that gives me power in your presence.
1: உம்முடைய சமூகத்தில் எனக்கு வல்லமை கொடுக்கிற அந்த இரத்தத்துக்காக ஸ்தோத்திரம்.
2: I can stand as your son.
1: உம்முடைய குமாரனாக நான் நிற்க முடிகிறேன்.
2: I can ask.
1: நான் கேட்க முடிகிறேன்.
2: I can fellowship with you.
1: நான் உம்மோடு ஐக்கியம் கொள்ள முடிகிறேன்.
2: These words will come if the person is knowledgeable about what the blood has done.
1: இரத்தம் என்ன செய்திருக்கிறதுன்னு ஒருவர் அறிந்திருப்பார் என்றால் இந்த வார்த்தைகள் தான் அவர் வாயிலிருந்து வரும்.
2: We have been made righteous.
1: நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம்.
2: 2 Corinthians 5:21 says.
1: 2 Corinthians 5:21 சொல்கிறது.
2: God made him to be sin for us who knew no sin, that we might be made the righteousness of God in him.
1: நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரே தேவன் பாவமாக்கினார்.
2: Why did God make Jesus to be sin?
1: ஏன் இயேசுவை தேவன் பாவமாக்கினார்?
2: He never sinned.
1: அவர் பாவம் செய்யவே இல்லையே.
2: Never once sinned.
1: ஒரு விசை கூட பாவம் செய்யவில்லை.
2: On the cross, by a miraculous act of God, he was made to be sin.
1: சிலுவையிலே தேவனுடைய ஒரு அற்புத செயலின் மூலமாக அவர் பாவமாக்கப்பட்டார்.
2: He didn't become sin by sinning.
1: பாவம் செய்ததனாலே அவர் பாவமாகவில்லை.
2: He became sin because God made him to be sin.
1: தேவன் அவரை பாவமாக்கினார், ஆகவே தான் பாவம்.
2: On the cross of Calvary, he was made to be sin.
1: கல்வாரி சிலுவையிலே அவர் பாவமாக்கப்பட்டார்.
2: Why? Yeah, this is a part that everybody accepts.
1: பாருங்கள், இந்த பகுதியை எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார்கள்.
2: Why was he made sin?
1: ஏன் அவர் பாவம்?
2: So that we might be made the righteousness of God.
1: நாம் தேவனுடைய நீதியாக்கப்படும்படியாக.
2: This is the second portion and this is where people have difficulty.
1: ஆனா இது இரண்டாவது பகுதி. இதை ஏற்றுக்கொள்ள தான் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க.
2: That he was made sin is accepted.
1: அவர் பாவமாக்கப்பட்டார், அதை ஏற்றுக்கொள்கிறார்கள்.
2: But that we have been made righteous is the difficult thing.
1: ஆனா நாம் நீதியாக்கப்பட்டோம் என்று சொல்றோமே அதை கஷ்டப்படுகிறார்கள்
2: ஏற்றுக்கொள்ள. People rather deal with the guilt and condemnation and inferiority than to say that I am made righteous as a result of Jesus made sin.
1: இயேசு பாவமாக்க நிமித்தமாக நான் நீதியாக்கப்பட்டேன் குற்ற உணர்வு இந்த எண்ணத்திலே இருந்து விட அவர்கள் சம்மதிக்கிறார்கள்.
2: சொல்லட்டும்,
1: அது உண்மை என்றால்
2: by the same token I was made righteous and that is also true.
1: அதே விதத்தில் நானும் நீதியாக்கப்பட்டேன், அதுவும் உண்மை.
2: That is what gives me the right.
1: அதுதான் எனக்கு அந்த உரிமையை கொடுக்கிறது.
2: That is what gives me the privilege of standing before God.
1: அதுதான் தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய அந்த சாட்சியத்தை எனக்கு கொடுக்கிறது.
2: That is what gives me the boldness before God.
1: அதுதான் தேவனுக்கு முன்பாக தைரியத்தை எனக்கு கொடுக்கிறது.
2: That is what makes me pray like never before.
1: அதுதான் முன்னே ஜெபித்திராத வண்ணமே ஜெபிக்க செய்கிறது.
2: That is what gives me power with God, access with God.
1: அதுதான் தேவனிடத்தில் செல்லக்கூடிய அந்த வழியை தானே எனக்கு
2: Amen.
1: Amen.
2: Lift up your hands and say with
1: me. Through
2: his blood.
1: அவருடைய இரத்தத்தின் மூலமாக.
2: I am made righteous.
1: நான் நீதியாக்கப்பட்டிருக்கிறேன்.
2: I am given a standing.
1: எனக்கு ஒரு திராணி கொடுக்கப்பட்டிருக்கிறது.
2: My guilt is gone.
1: என்னுடைய குற்ற உணர்வு போய்விட்டது.
2: Inferiority is gone.
1: என் மனப்பான்மை போய்விட்டது.
2: I have no condemnation.
1: எனக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது.
2: The blood.
1: இரத்தம்.
2: The blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்.
2: Has made me righteous.
1: என்னை நீதியாக்கியிருக்கிறது.
2: I stand before God.
1: நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன்.
2: You see, that is what it means, my friend.
1: பாருங்கள்,
2: Oh, these things must be in our consciousness.
1: பாருங்கள், இந்த காரியங்கள் எப்போதுமே உணர்வில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும்.
2: Believers are filled with sin consciousness.
1: விசுவாசிகளுக்கு பாவ உணர்வு தான் அதிகமா இருக்கு.
2: They are so filled with consciousness of sin.
1: அந்த அளவுக்கு பாவத்தை குறித்த உணர்வினாலே நிறைந்து இருக்கிறார்கள்.
2: A preacher friend of mine went with another preacher to a house.
1: என்னுடைய பிரசங்கியார் நண்பர் ஒருவர் இன்னொரு பிரசங்கியார் வீட்டுக்கு போயிருக்கார்.
2: This friend of mine is a good word based person. I mean, he is really person into the word.
1: என்னுடைய நண்பர் வசனத்துல ஊறி இருக்கிற வசனத்தின்படி அப்படியே செய்கிறார்.
2: You know, he is really into all these truths.
1: பாருங்க, இந்த சத்தியங்கள் எல்லாம் ரொம்ப நன்றாக அறிந்தவர்.
2: He went with another preacher into a house.
1: அவர் இன்னொரு பிரசங்கியார் வீட்டுக்கு போனார்.
2: So this man this other preacher said, "Pastor, you pray."
1: அந்த பிரசங்கியார் சொன்னாரு, "பாஸ்டர், நீங்க ஜெபம் பண்ணுங்க."
2: So this man simply just thanked God and blessed this house and blessed the people and just prayed quietly and said amen.
1: ஆகவே என்னுடைய நண்பர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அந்த வீட்டை ஆசீர்வதித்து ஆமென் போட்டு முடிச்சிட்டார்.
2: This man was, when he came out, this man was upset and surprised.
1: அவர் வெளியே வந்தபோது கூட வந்த பிரசங்கியாருக்கு கொஞ்சம் ஒரு ஆச்சரியமா இருந்தது.
2: What pastor?
1: அவர் கேட்ட, என்ன பாஸ்டர்?
2: Did you not see anything dark powers there?
1: அங்க அந்தகார சக்திகள் கருப்பா இருந்தது அதெல்லாம்
2: பாத்தீங்களா? Did you not see any evil spirits there?
1: அசுத்தாவிகள் எதையும் நீங்க பார்க்கலையா?
2: This preacher said, brother, every time you close your eyes, don't just begin to see dark powers and demon spirits.
1: இந்த பிரசங்கியார் சொன்னார், brother, கண்களை மூடும்போதெல்லாம் அந்தகார சக்திகள் பிசாசின் சக்தி இதெல்லாம் பார்த்துட்டு
2: இருக்காரு. Don't be a demon conscious person.
1: பிசாசின் உணர்வுனால நிறைந்து இருக்காதீங்க.
2: Don't be so devil filled with devil conscious.
1: எப்ப பார்த்தாலும் பிசாசு இருக்கறன்ற அந்த உணர்வு உங்களுக்கு வேண்டாம்.
2: Be filled with God consciousness.
1: தேவனுடைய உணர்வினாலே நிறைந்திருங்கள்.
2: The God is in you.
1: தேவன் உங்களுக்குள்ள
2: இருக்கிறார். He is with you.
1: அவர் உங்களோடு
2: இருக்கிறார். His presence goes before you.
1: அவருடைய பிரசன்னம் உங்களுக்கு முன்பாய் செல்கிறது.
2: His fence is put around you.
1: உங்களை சுற்றி வேலி அடைக்கப்பட்டிருக்கிறது.
2: His power is upon you.
1: அவருடைய வல்லமை உங்கள் மீது இருக்கிறது.
2: His anointing is yours.
1: அவருடைய அபிஷேகம் உங்களுடையது.
2: Be God conscious, not devil conscious.
1: தேவனை குறித்த உணர்வோடு இருங்கள். பிசாசு குறித்த உணர்வு வேண்டாம்.
2: See, a lot of people are sin conscious.
1: பல நிறைய பேர் பிசாசு பாவ உணர்வோடு இருக்கிறார்.
2: Always conscious about their weaknesses, their sins and what they are.
1: எப்ப பார்த்தாலும் அவருடைய பாவம் அவருடைய குற்றம் உணர்வு அவங்க யார் இந்த உணர்வு தான் அவர்களுக்கு.
2: It is because they have never been told about the blood and what it has
1: done. காரணம் என்ன? ரத்தத்தை குறித்தும் அது என்ன செய்திருக்கிறது என்பது குறித்து அவங்களுக்கு போதிக்கப்பட்டதில்லை.
2: They sing here and there about the blood.
1: ரத்தத்தை குறித்து இங்க அங்க பாக்குறாங்க.
2: And if they learn anything, it is only by mistake or by chance they learn it or by accident they learn something.
1: எதையாவது கற்றுக்கொண்டா தற்செயல ஒரு விபத்து மாதிரி போய் அதை கத்துக்கிறாங்க, அவ்வளவுதான்.
2: It is not taught to them.
1: அவங்களுக்கு அது போதிக்கப்படுகிறது
2: கிடையாது. When it's taught to them,
1: அது போதிக்கப்படும் போது
2: there comes God consciousness.
1: அப்பொழுதுதானே தேவனை குறித்த உணர்வு உண்டாகும்.
2: Instead of sin consciousness comes righteousness consciousness.
1: பாவ உணர்வுக்கு பதிலாக நீதியை குறித்த உணர்வு உண்டாயிருக்கும்.
2: Amen.
1: Amen.
2: Lift up your hands and say.
1: கரங்களை வைத்து சொல்லுங்க.
2: I am righteous.
1: நான் நீதியா இருக்கிறேன்.
2: In the sight of God.
1: தேவனுடைய பார்வையில்.
2: Before God.
1: தேவனுக்கு முன்பதாக.
2: I am righteous.
1: நான் நீதியா
2: இருக்கிறேன். Because of the blood.
1: இரத்தத்தினாலே.
2: Be filled with that consciousness.
1: பாருங்கள், இந்த உணர்வினாலே நிறைந்து இருங்கள்.
2: If you go around always confessing your sin and be conscious about your sin, that is the greatest door that can open for the devil to come in and take authority over you.
1: எப்ப பார்த்தாலும் பாவ உணர்வினாலே நிறைந்து பாவங்களையே அறிக்கை செய்து கொண்டிருந்தால் பிறகு பிசாசு உள்ள நுழைய அதுதான் மிகப்பெரிய வாசலா இருக்கும்.
2: Sin consciousness is the door through which the devil enters in.
1: இந்த பாவ உணர்வு என்னும் வாசல் மூலமாக தான் பிசாசு உள்ளே நுழைகிறான்.
2: God has put a fence around you.
1: தேவன் உங்களை சுற்றி வேலி அடைத்திருக்கிறார்.
2: And the devil is standing there and watching and he is envious of you.
1: பிசாசு வெளியே நின்னு பார்த்து கொண்டிருக்கான். உங்க மீது ஒரே பொறாம அவனுக்கு.
2: And he is there saying to God, "Look, you have blessed him and you have given him everything."
1: என்ன சொல்ற ஆண்டவர், அவன ஆசீர்வதிச்சிட்டு எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறீங்க.
2: He cannot come inside.
1: அவன் உள்ள வர முடியாது.
2: But when you fear,
1: ஆனா நீங்கள் பயப்படும்போது,
2: and when you begin to have sin consciousness,
1: இந்த பாவ உணர்வு உங்களுக்கு இருக்கும்போது,
2: then it opens the fence and the puts a hole in your fence so that the devil can come in.
1: பிறகு பிசாசு உள்ளே நுழையும்படியா அந்த வேலியிலே ஒரு திறப்பை அது உண்டாக்கி விடுகிறது.
2: Be filled with not sin consciousness, with righteousness consciousness.
1: பாவ உணர்வினாலே அல்ல, நீதியினும் உணர்வினாலே நிறைந்து இருங்கள்.
2: Amen.
1: Amen.
2: Because of what the blood has done.
1: ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பது நிமித்தம்.
2: Now let's go to the fifth item.
1: இப்போது ஐந்தாவது காரியத்துக்கு நாம் செல்லுவோம்.
2: Fifth thing.
1: ஐந்தாவது.
2: Turn with me to the book of Hebrews.
1: திருப்போம் எபிரேயர் நிருபம்.
2: Chapter 13.
1: 13ஆம் அதிகாரம்.
2: And verse 12.
1: 12ஆம் வசனம்.
2: Chapter 13 and verse 12.
1: எபிரேயர் 13:12.
2: Now let me read to you from verse 11 onwards.
1: நான் 11வது வசனத்திலிருந்து உங்களுக்கு வாசிக்கட்டும்.
2: For the bodies of those beasts whose blood is brought into the sanctuary by the high priest for sin are burned without the camp.
1: ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்கள் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனால கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும்.
2: Wherefore Jesus also, that he might sanctify the people with his own blood, suffered without the gate.
1: அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நரக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார்.
2: This is talking about how with his own blood he sanctifies his people.
1: எப்படி அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனங்களை பரிசுத்தம் செய்கிறார் என்று வசனம் சொல்கிறது.
2: Now we come to the thing about how the blood brings us sanctification.
1: இப்பொழுது எப்படி இரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது என்று நாம் பார்க்க
2: போறோம். Sanctification is a confusing subject, is particularly here in Madras and in surrounding areas.
1: பாருங்க இந்த பரிசுத்தம்ன்ற காரியம் சென்னையில குறிப்பா சென்னையின் சுற்று வார்த்தைகள்ல ரொம்ப குழப்பத்தை உண்டாக்குற
2: ஒரு வாட் இஸ் கால்ட் சவுத் இந்தியன் சாங்கிபிகேஷன் இஸ் I don't know which gospel preaches about that. South Indian sanctification.
1: South Indian, then India parisuttham adin onnu vechikiranga endha civilization appadi solludhu.
2: South Indian trans sanctification started from Kerala and went to Sri Lanka and from Sri Lanka came over to Tamil Nadu and spread all over the world.
1: Indha then India parisuttham Kerala la aarambichi Sri Lanka poi Sri Lanka la irundhu Tamil Nadu vandhu ipo then India mulusa irukku.
2: A brand of teaching on sanctification.
1: Parisuttha pathiye idu oru vagaiyana bodhana paarenga.
2: This has brought a great deal of confusion among people how we are sanctified and what it means to be sanctified.
1: Eppadi nam parisuttham seiyapadugirom பரிசுத்தமா இருப்பதுனா என்ன இது மக்களுக்குள்ள பெரும் குழப்பத்தை உண்டாக்கி விட்டது.
2: Now it, you know, they measure sanctification from the length of your hair to the length of your clothes to anything and every little thing.
1: பாருங்க முடி எவ்வளவு பெருசா இருக்கு, உங்க துணி எவ்வளவு பெருசா இருக்கு, மற்ற காரியங்கள் இதெல்லாம் வச்சு தான் பரிசுத்தத்தை அவர்கள் அளக்கிறார்கள்.
2: Anything from the color of your clothes to the everything you know is sanctification.
1: உங்க துணியுடைய நிறத்திலிருந்து எதை எடுத்தாலும் பரிசுத்தம் தான்.
2: This is a kind of sanctification that I'm talking about. These people are propagating that kind of thing.
1: இந்த மக்கள் இப்பிதமான ஒரு பரிசுத்தத்தை தான் எல்லா இடத்திலும் பரப்பி
2: கொண்டிருக்காங்க. Because that is so widespread, the Bible sanctification is not understood.
1: அது எல்லா இடத்திலும் பரவி இருக்கிறபடியால வேதம் சொல்லுகிற பரிசுத்தத்தை யாருமே ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க.
2: Because this is preached from the pulpits of the southern India, from pulpit after pulpit.
1: ஏனென்றால் இந்த பரிசுத்தம் தென் இந்தியாவுல எல்லா பிரசங்க பீடத்திலிருந்தும் பிரசங்கிக்கப்படுகிறது.
2: I remember I conducted a wedding.
1: எனக்கு ஞாபகம் இருக்கு ஒரு கல்யாணத்தை நடத்தினேன்
2: நான். And in that wedding I conducted it giving the ring or thali, I don't remember, something and conducted it.
1: அந்த திருமணத்துல ஞாபகம் இல்ல, தாலி எடுத்து கொடுத்தனா இல்ல மோதிரம் கொடுத்தனா சொல்லிட்டு நடத்தினோம்.
2: Oh, one preacher was so mad at me.
1: ஒரு பிரசங்கர் எனக்கு மேல ஏமேல பயங்கர கோபப்பட்டார்.
2: He was coming to fight with me.
1: அவர் எங்கட சண்டை போட வந்துட்டார்.
2: I say, he belongs to a big denomination.
1: அவர் ஒரு பெரிய சபை பெரிய சேர்ந்தவர்.
2: That is all over the world.
1: அது உலகம் முழுசும் இருக்கு பாருங்க.
2: He said, oh, you should not do that.
1: அவர் சொன்னா நீங்க இப்படி எல்லாம் செய்யவே கூடாது.
2: That you have done this, Sam. That is very bad.
1: நீங்க இப்படி செஞ்சிட்டீங்க அது ரொம்ப மோசமா.
2: You're setting a very bad precedent.
1: நீங்க மோசமான ஒரு முன்னுதாரணமா இருக்கீங்க.
2: I said, brother, I have been to your denomination all over the world and they do that.
1: நான் சொன்னேன் brother, நான் உங்க சபை பிரிவுல உலகம் முழுசும் பார்த்திருக்கேன், அங்கெல்லாம் அப்படி செய்றாங்களே.
2: You know what he told me?
1: அவர் என்ன சொன்னா தெரியுமா?
2: I am not exaggerating.
1: நான் மிகைப்படுத்தி சொல்றேன்.
2: I am quoting him exactly.
1: அவர் சொன்னத அப்படியே சொல்றேன்.
2: When I told him all over the world in your denomination they do that.
1: உங்க சபை பிரிவுல உலகம் முழுதுல இருக்க எல்லா இடத்துலயும் இப்படி தான் செய்றாங்கன்னு சொன்னப்போ.
2: You know what he said?
1: என்ன சொன்ன தெரியுமா?
2: But we don't do this in Kerala and Tamil Nadu.
1: ஆனா நாங்க இத தமிழ்நாட்டிலும் கேரளாவுல மட்டும் செய்யிறது இல்ல அப்படி.
2: I said, oh well and good brother, I have only
1: ரொம்ப நன்றி, நான் வேதத்தை மீறல, உங்க சபை பிரிவின் தமிழ்நாடு கேரளா சட்டத்தை மட்டும் தான் மீறிட்டேன் அப்படின்னு.
2: If you cross Tamil Nadu and go into Karnataka or anywhere else beyond here to the north, even there it is no good.
1: பாருங்க தமிழ் நாட்டை தாண்டி நீங்க வெளி போகால அந்த நார்த்துக்கு போயிட்டீங்க அங்க இதெல்லாம் செல்லும்.
2: You know, these teachings are no good there.
1: இந்த போதே எல்லாம் அங்க ஒத்து வராது.
2: See, their brand of sanctification is wrong.
1: பாருங்க அவர்கள் பரிசுத்தத்தை குறித்து பேசுறல தவறு.
2: What is sanctification?
1: பரிசுத்தம் என்றால் என்ன?
2: To sanctify means to make holy.
1: பரிசுத்தம் என்று சொன்னால் பரிசுத்தமாக்குவது.
2: Now particularly it means to set apart for God, set apart for a very specific use.
1: இதுக்கு குறிப்பான அர்த்தம் என்ன? தேவனுக்காக ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக தனியே பிரித்து எடுத்து வைக்கப்படுவது.
2: To sanctify means to set apart.
1: பரிசுத்தமாக்குவது என்றால் பிரித்து வைப்பது.
2: It has nothing to do with what these people are saying about sanctification.
1: பரிசுத்தம் குறித்து இந்த ஆட்கள் சொல்றாங்களே அதுக்கு எதுக்கு சம்பந்தமே கிடையாது.
2: Sanctification is being set apart.
1: பரிசுத்தம் என்றால் பிரித்து வைக்கப்படுவது.
2: When you are set apart for God, when you are set apart from sin and from the world of sin, from the dominion of sin and from the dominion of Satan, when you are delivered and set free by the power of the blood and set apart for God, to live for God, to be a child of God, that is being sanctified.
1: பாவத்தின் வல்லமையிலிருந்து, பாவத்தின் பிடியிலிருந்து, பாவத்தின் ஆளுகையிலிருந்து தேவனுக்காக வாழும்படியை நீங்கள் பிரித்து எடுக்கப்படுகிறீர்களே அதுதான் பரிசுத்தம்.
2: the chain that bound you with the world is cut off.
1: உங்களை உலகத்தோடு கட்டி வைத்திருந்த அந்த சங்கிலி அது துண்டிக்கப்பட்டு விட்டது.
2: The dominion of sin and Satan is finished.
1: பாவத்தின் ஆளுகை பிசாசின் ஆளுகை முடிந்து விட்டது.
2: That has been severed and you have been separated for God, to live for God, to belong to God, to be owned by God.
1: அது துண்டிக்கப்பட்டு தேவனுக்காக வாழும்படியாக, தேவனுக்கு சொந்தமானவராய் நீங்கள் இருக்கும்படியாக நீங்கள் பிரித்து எடுக்கப்பட்டு விட்டீர்கள்.
2: There is now a difference.
1: இப்போது ஒரு வித்தியாசம்.
2: There is a difference between you and the people out there in the world.
1: இப்போது உலகத்தில் இருக்கிற மக்களுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது.
2: What is the difference?
1: என்ன வித்தியாசம்?
2: It is not in the length of the hair.
1: அது முடியோட நீளமா இருக்கு அதுல இல்ல.
2: It is not in the color of your clothes.
1: அது என்ன கலர் துணி உடுத்துறீங்க அதுலயே இல்ல.
2: It is not what you wear or don't wear.
1: அது நீங்க என்ன உடுத்துறீங்க உடுத்துறது இல்ல அதுலயே கிடையாது.
2: It is none of these things that these people place emphasis upon.
1: இந்த மக்கள் வலியுறுத்துறாங்களே அந்த காரியங்கள் எதிலும் அது இல்லை.
2: What is the difference between you and the people outside?
1: உங்களுக்கும் வெளியே இருக்கிற மக்களுக்கும் உள்ள வித்தியாசம் தான் என்ன?
2: They are without promises.
1: அவர்கள் வாக்குத்தத்தங்கள் இல்லாம இருக்கறாங்க.
2: They are without a covenant.
1: அவர்கள் உடன்படிக்கை இல்லாம
2: இருக்கறாங்க. They are without a God.
1: அவர்கள் தேவன் இல்லாம இருக்கறாங்க.
2: They are in darkness.
1: அவர்கள் இருளில் இருக்கிறார்கள்.
2: They are in their sin.
1: அவர்கள் தங்கள் பாவங்களில் இருக்கிறார்கள்.
2: They are slaves of Satan.
1: அவர்கள் பிசாசின் அடிமைகளாக இருக்கிறார்கள்.
2: But you are a child of promise.
1: ஆனால் நீங்களோ வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள்.
2: You have hope.
1: உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு.
2: You have God.
1: உங்களுக்கு தேவன் இருக்கு.
2: You have come out of darkness into marvelous light.
1: இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளிக்குள்ளாய் வந்திருக்கிறீர்கள்.
2: You have been delivered.
1: நீங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறீர்கள்.
2: You have been set free.
1: நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள்.
2: You belong to God.
1: நீங்கள் தேவனுக்கு உரியவர்கள்.
2: You are God's own possession.
1: நீங்கள் தேவனுடைய சொந்த சம்பத்து.
2: God looks upon you as his own.
1: தேவன் உங்களை தமக்கு சொந்தமானவர்களாய் பார்க்கிறார்.
2: He looks upon you as belonging to you.
1: அவர்களை பார்க்கும்போது தனக்கு சொந்தமானவர்கள் என்று பார்க்கிறார்.
2: Amen.
1: Amen.
2: Is that the difference?
1: வித்தியாசம் தானே?
2: Is that the difference, my friend?
1: அதானா வித்தியாசம் நண்பர்களே?
2: Are you there?
1: இருக்கீங்களா?
2: If you're there, say amen.
1: இருந்தால் ஆமென் சொல்லுங்க.
2: That is the difference.
1: அதுதான் வித்தியாசம்.
2: Are you sanctified?
1: நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கீங்களா?
2: What do you mean by sanctification?
1: பரிசுத்தம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்?
2: It is not, it doesn't mean whether your clothes have changed.
1: உங்க துணியெல்லாம் மாறிடுச்சு அது கிடையாது.
2: No, no, no.
1: கிடையாது.
2: We are not having a laundry here or a tailoring lessons.
1: நாம லாண்டரி அல்லது தையல் பள்ளியோ வச்சிருக்கல.
2: No, we are teaching the Bible.
1: கிடையாது. வேதத்தை போதிக்கிறோம்.
2: Is it, does it have anything to do with your hair?
1: முடிக்காதுக்கு சம்பந்தம் இருக்கா?
2: No, we are not barbers.
1: கிடையாது. நாம முடி வெட்டறவங்க கிடையாது.
2: I go to a nice barber.
1: நான் நல்ல முடி வெட்டற கடைக்கு
2: போறேன். You ask him what is right.
1: அவர் கேளுங்க அது.
2: What is sanctification?
1: பரிசுத்தம் என்றால் என்ன?
2: Sanctification means that God has laid hold upon me, severed me from the world and sin and Satan and made me his own. I belong to him now. I am his peculiar possession.
1: பரிசுத்தம் என்றால் தேவன் வந்து என்னை பற்றிக்கொண்டார். பாவம் உலக பிசாசு இவற்றிலிருந்து என்னை விடுவித்து தம்முடைய பிள்ளையாக தம்முடைய சொந்த சம்பத்தாக என்னை மாற்றிக்கொண்டார்.
2: Amen.
1: Amen.
2: I now am a child of God.
1: இப்பொழுது நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன்.
2: I am called by his name.
1: நான் அவருடைய நாமத்தினால் அழைக்கப்படுகிறேன்.
2: I am given the seal of the Holy Spirit.
1: பரிசுத்த ஆவியின் முத்திரை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு.
2: In my heart.
1: என்னுடைய இருதயத்திலே.
2: People out there don't have it.
1: வெளியே இருக்கிற மக்களுக்கு அது இல்லை.
2: But in my heart I have the seal of the Holy Spirit.
1: ஆனால் என் இருதயத்திலே பரிசுத்த ஆவியின் முத்திரை இருக்கிறது.
2: I have the earnest of my inheritance.
1: என்னுடைய சொந்தத்தின் அச்சாரம் எனக்கு இருக்கிறது.
2: The Holy Spirit has been poured out into me.
1: ஆவியானவர் எனக்குள்ளாக ஊற்றப்பட்டிருக்கிறார்.
2: My heart and my spirit is in such a condition that the Spirit of God can come and dwell in me.
1: தேவ ஆவியானவர் வந்து எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற நிலையிலே என் இருதயத்தினுடைய ஆவி இருக்கிறது.
2: Whereas the man outside is not in that condition.
1: ஆனால் வெளியில இருக்கிற மனிதன் அந்த நிலையில இல்லை.
2: This is what mean is meant by sanctification.
1: பரிசுத்தம் என்று சொன்னால் இந்த அர்த்தத்தில் தான் சொல்லப்படுகிறது.
2: Sanctification is a difference that God has made between you and others.
1: பரிசுத்தம் என்பது உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையே தேவன் ஏற்படுத்தி இருக்கிற வித்தியாசம் அதுதான்.
2: That difference or separation has nothing to do with what these people talk about.
1: அந்த வித்தியாசம் ஒரு பிரிவு இருக்குது அதுக்கும் இந்த மக்கள் பேசுகிற பரிசுத்தத்துக்கும் சம்பந்தமே கிடையாது.
2: Turn with me to Exodus chapter 11.
1: திருப்போம் யாத்திராகமம் 11 ஆம் அதிகாரம்.
2: Now we see God sanctifying his people.
1: இப்போது தேவன் தம்முடைய ஜனங்களை பரிசுத்தப்படுத்துவதை நாம் பார்க்க போறோம்.
2: Exodus chapter 11.
1: யாத்திராகமம் 11 ஆம் அதிகாரம்.
2: Verse 4 to 7.
1: 4 முதல் 7 வசனங்கள்.
2: And Moses said, thus saith the Lord, about midnight will I go out into the midst of Egypt.
1: அப்பொழுது மோசே, கர்த்தர் நடுராத்திரியிலே நான் எகிப்தின் மத்தியில் புறப்பட்டு போவேன்.
2: And all the firstborn in the land of Egypt shall die. From the firstborn of Pharaoh that sitteth upon his throne, even unto the firstborn of his maid servant that is behind the mill, and all the firstborn of beasts.
1: அப்பொழுது சிங்காசனத்தினால் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் ஏந்திரம் வரைக்கும் அடிமைப்பினுடைய தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருக்கிற முதற் பேர் அனைத்தும் மிருகங்களின் தலையீட்டு அனைத்தும் சாகும் என்று உரைக்கிறார் என்று சொன்னதும் அன்றி.
2: There shall be a great cry throughout all the land of Egypt, such as there was none like it, nor shall be like it anymore.
1: அதினால் எகிப்து தேசம் எங்கும் முன்னும் பின்னும் ஒரு காலம் உண்டாகாத பெரிய கூக்குரல் உண்டாகும்.
2: But against any of the children of Israel shall not a dog move his tongue against man or beast.
1: ஆனால் கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவருக்குள்ளும் மனிதர் முதல் மிருக ஜீவங்கள் வரைக்கும் ஒரு நாயாயிலும் தன் நாவை அசைப்பதில்லை.
2: Look at the language.
1: பாருங்க எப்படி
2: சொல்றாங்க. Not even a dog will wag its tongue against the children of Israel.
1: இஸ்ரவேலுக்கு எதிராக ஒரு நாய் கூட தன் நாவை அசைப்பதில்லை.
2: That you may know how the Lord doth put a difference between the Egyptians and Israel.
1: கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் பண்ணுகிற வித்தியாசத்தை நீங்கள் அறியும்படிக்கப்படியாகும்.
2: Now notice the last sentence.
1: பாருங்க கடைசில வருது
2: பாருங்க. That you may know how the Lord has put a difference between you and others.
1: ஏழாம் வசனத்தின் முற்பகுதி. கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் பண்ணுகிற வித்தியாசத்தை நீங்கள் அறியும்படிக்கு.
2: Between the Israelites and the Egyptians.
1: எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் இடையே.
2: God has put a deliberate difference.
1: தேவன் வேண்டும் என்றே ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தினார்.
2: What is the difference?
1: அந்த வித்தியாசம் என்ன?
2: Every firstborn shall die in Egypt.
1: முதற் பிறக்கிற பிள்ளை அனைத்தும் எகிப்திலே சாகும்.
2: Firstborn of the land of Egypt.
1: எகிப்து தேசத்திலே முதற் பிறந்த பிள்ளை
2: அனைத்தும். All the way from the palace of Pharaoh.
1: பார்வோனுடைய அரண்மனையிலிருந்து.
2: There the firstborn will die.
1: அங்க இருக்கிற முதற் பிறந்தவன் சாவான்.
2: And even the firstborn of the maid servant that is working in the mill behind.
1: பிறகு இயந்திர வேலை செய்கிறாலே அந்த அடிமை பெண் அவருடைய தலைப்பிள்ளை கூட சாகும்.
2: The firstborn of every beast will die.
1: பாருங்க மிருகங்களுடைய தலையிட்ட அனைத்தும் சாகும்.
2: And there will be a great cry and lamentation and a desperate despondent cry coming forth out of Egypt.
1: பிறகு எகிப்து தேசமெங்கும் மிகவும் பரிதாபமான மோசமான ஒரு கூக்குரல் உண்டாகும்.
2: This is what is going to happen, he says.
1: இதுதான் நடக்க போகிறது என்று
2: சொல்றார். This is what is going to happen to Egyptians.
1: எகிப்தியருக்கு இதுதான் நடக்கும் என்று சொல்றார்.
2: All their firstborn will die, therefore they'll cry out.
1: முதற் பிறந்த பிள்ளை அனைத்தும் சாகும், ஆகவே அவர்கள் கூக்குரல் போடுவார்கள்.
2: But what about the children of Israel?
1: ஆனால் இஸ்ரவேல் மக்களை பற்றி என்ன?
2: Not a dog shall wag his tongue.
1: ஒரு நாயாகிலும் தன் நாவை அசைப்பதில்லை.
2: This is the way I put a difference between you and them, he says.
1: இப்படி தான் நான் உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையே ஒரு வித்தியாசத்தை உண்டாக்குவேன்.
2: God put a difference.
1: தேவன் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தினார்.
2: That is what sanctification is about.
1: பரிசுத்தம் என்று சொன்னால் அதுதான்.
2: God put a difference between Egyptians and Israel.
1: எகிப்திற்கும் இஸ்ரவேலுக்கும் இடையே தேவன் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கினார்.
2: The Israelites are crying out. The Egyptians are crying out.
1: எகிப்திய மக்கள் அவர்கள் கூக்குரல் இடுகிறார்கள்.
2: I'm sorry, Egyptians are crying out.
1: எகிப்திய மக்கள் கூக்குரல் இடுகிறார்கள்.
2: They are dying.
1: அவர்கள் சாகிறார்கள்.
2: They have no help.
1: அவர்களுக்கு தான் உதவி இல்லை.
2: They have no salvation.
1: அவர்களுக்கு ரட்சிப்பே கிடையாது.
2: They have no savior.
1: அவர்களுக்கு ரட்சகர் கிடையாது.
2: They are in darkness.
1: அவர்கள் இருளிலே இருக்கிறார்கள்.
2: They are crying out.
1: அவர்கள் தான் கூக்குரல் போடுகிறார்கள்.
2: What about the Israelites?
1: ஆனால் இஸ்ரவேல் மக்களை பற்றி என்ன?
2: Not even a dog shall wag his tongue.
1: ஒரு நாய் கூட தன் நாவை அசைப்பதில்லை.
2: I'll tell you my friend, there comes a day.
1: நான் உங்களுக்கு சொல்லட்டும் நண்பர்களே, நாள் ஒன்று வருகிறது.
2: A day of judgment.
1: நியாய தீர்ப்பின்னால்.
2: In which the people of this world that have never come to Christ will cry out.
1: அந்த நாளிலே கிறிஸ்துவனை வராத இந்த உலகத்தின் மக்கள் கூக்குரலிடுவார்கள்.
2: They will cry out and lament.
1: அவர்கள் கதறி புலம்புவார்கள்.
2: Against the judgment and hell.
1: நியாய தீர்ப்பை கண்டு நரகத்தை கண்டு.
2: The pain and the terror of hell will grip their hearts.
1: நரகத்தின் வேதனையும் பயங்கரமாக உள்ளே சாகடிக்கும்.
2: Oh, but the people of God.
1: ஆனால் தேவ ஜனங்கள்
2: will be found rejoicing.
1: அவர்கள் களிகூருவார்கள்.
2: And entering into glory.
1: மகிமைக்குள்ளே
2: To live forever in the presence of God.
1: தேவனுடைய சமூகத்தில் என்றென்றைக்கும் வாழும்படியாக.
2: This is the difference.
1: இதுதான் வித்தியாசம்.
2: I tell you my friend, the difference is about these great things.
1: நான் உங்களுக்கு சொல்லட்டும் நண்பர்களே, வித்தியாசம் இந்த மாபெரும் காரியங்களை பற்றியது.
2: It is not about silly things.
1: சும்மா இந்த அல்பமான காரியங்களை பற்றி
2: கிடையாது. Don't be a silly Christian.
1: ரொம்ப அல்பமான கிறிஸ்தவங்களா இருக்காது.
2: Oh, some people are so serious about these silly things.
1: எல்லாம் பாட்டுல பாருங்க, இந்த சின்ன அல்பமான காரியங்களை ரொம்ப சீரியஸா
2: போறாங்க. Oh brother, what do you believe on that?
1: Oh brother, இத பத்தி நீங்க என்ன
2: நம்புறீங்க? One man started talking to me very seriously. What do you believe now, brother?
1: ஒருத்தர் எங்க ரொம்ப சீரியஸா பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நீங்க என்ன நம்புறீங்க?
2: I said that's silly stuff is not worth talking about.
1: நான் சொன்ன இது ரொம்ப அல்பமான காரியம், பேச கூட தகுதி இல்லாத.
2: You want to talk about what God has done?
1: தேவன் என்ன செய்திருக்கிறான்னு பேச விரும்பறீங்களா?
2: You want to talk about what the blood of Jesus has done?
1: இயேசுவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறேன்னு பேச விரும்பறீங்களா?
2: I am ready.
1: நான் ஆயத்தமா
2: இருக்கு. But not about the silly stuff that you consider to be the major thing issue.
1: ரொம்ப பிரதானமான விஷயம் நீங்க நினைக்கிறீங்களே அது அல்பமான காரியம், அத பத்தியே நான் பேச விரும்பறேன்.
2: It is nothing.
1: அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது.
2: The holiness that it's talking about or sanctification is talking about is the separation, the difference that God makes between you and others.
1: பரிசுத்தம் என்பது தேவன் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் உலக மக்களுக்கும் இடையே உண்டாக்குகிறாரே அந்த வித்தியாசம்.
2: There is a distinction.
1: ஒரு நல்ல வித்தியாசம் இருக்கிறது.
2: Now how did this, what is the point of this distinction or how was this distinction made?
1: பாருங்க, இந்த வித்தியாசம் உண்டாக்கி இருக்கிறாரே அது எப்படி உண்டாயிருக்கிறது?
2: That they are crying and these people are at peace.
1: அதாவது அவர்கள் கூக்குரலுகிறார்கள், இவர்கள் ரொம்ப சமாதானமா இருக்காங்க.
2: Listen, this is where we come to the point.
1: பாருங்க, இங்க தான் விஷயத்துக்கு நாம வரோம்.
2: What made the difference?
1: அந்த வித்தியாசத்தை உண்டாக்கினது எது?
2: So that they cry and these people are in peace.
1: அவர்கள் கூக்குரலுகிறார்கள், இவர்கள் ரொம்ப அமைதியா சமாதானமா இருக்காங்க.
2: You know what made the difference?
1: எது வித்தியாசத்தை உண்டாக்கினது தெரியுமா?
2: The blood made the difference.
1: ரத்தம் அந்த வித்தியாசத்தை உண்டாக்கி.
2: Why there was no crying in the people of Israel?
1: ஏன் இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே கூக்குரல் இல்லை?
2: The blood was shed.
1: இரத்தம் சிந்தப்பட்டது.
2: The blood was smeared on their doorpost.
1: இரத்தம் வாசலிலே பூசப்பட்டது.
2: They stayed behind the blood.
1: அந்த இரத்தத்தின் பின்னாலே அவர்கள் இருந்தார்கள்.
2: They were protected by the blood.
1: இரத்தத்தினாலே பாதுகாக்கப்பட்டார்கள்.
2: The blood has secured them.
1: இரத்தம் அவர்களை பத்திரமாய் வைத்திருந்தது.
2: Every man and beast was behind that door.
1: ஒவ்வொரு மிருகமும் மனிதனும் அந்த வாசலுக்கு பின்னால இருந்தார்கள்.
2: Nobody was to be harmed.
1: யாருமே கெடுதல் உண்டாகவில்லை.
2: The angel of death passed over them.
1: சங்கார தூதன் அவளை கடந்து போனான்.
2: So how did God separate and bring about a distinction between others and these people?
1: ஆகவே தேவன் எப்படி இந்த ஆட்களுக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கினார்?
2: By the blood he made the difference.
1: இரத்தத்தின் மூலமாக அந்த வித்தியாசத்தை உண்டாக்கினார்.
2: That is what Hebrews is talking about in 13:12.
1: எபிரேயர் 13:12 அதைதான் பேசுகிறது.
2: He has sanctified us by his own blood.
1: அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினால் நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார்.
2: When Hebrews says that by his own blood he sanctified his people.
1: அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே தம்முடைய ஜனங்களை பரிசுத்தமாக்கினார் என்று எபிரேயர் சொல்லும்போது
2: it literally means that by his own blood he put a distinction and a difference between his own people and other people.
1: அவர் எழுத்தின்படியான அர்த்தம் என்ன? அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே தம்முடைய ஜனங்களுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் இடையே ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கி விட்டார்.
2: Are you there my friend?
1: இருக்கீங்களா நண்பர்களே?
2: The blood has made the difference.
1: இரத்தம் தான் அந்த வித்தியாசத்தை உண்டாக்கி இருக்கிறது.
2: Between his people and other people.
1: அவருடைய ஜனங்களுக்கும் இடையே மற்ற ஜனங்களுக்கும் இடையே.
2: The blood of the Passover lamb.
1: ஆட்டுக்குட்டியின் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம்.
2: The blood of Jesus makes the difference between you and others.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையே அந்த வித்தியாசத்தை உண்டாக்கும்.
2: The blood makes you his children.
1: ரத்தம் தான் உங்களை அவருடைய பிள்ளைகளாக.
2: Blood makes you righteous.
1: ரத்தம் தான் உங்களை நீதிமான்களாக.
2: Blood makes you come before God.
1: ரத்தம் தான் உங்களை தேவனுக்கு முன்பாக வர வைக்கிறது.
2: Blood gives you a standing before God.
1: ரத்தம் தான் தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய திராணியை கொடுக்கிறது.
2: What is wrong with those people?
1: அந்த ஆட்கள்கிட்ட என்ன பிரச்சனை?
2: They don't have the blood.
1: ரத்தம் அவர்களிடத்தில் இல்லை.
2: They don't have the salvation.
1: ரட்சிப்பு இல்லை அவர்களுக்கு.
2: They are without God.
1: அவர்கள் தேவன் இல்லாமல்
2: without hope.
1: In darkness. இருளிலே இருக்கிறார்.
2: They are unable to come and stand before God.
1: தேவன் முன்பாய் வந்து நிற்க முடியவில்லை அவர்களால்.
2: They cannot come and stand before God.
1: அவர்களால் நிற்க முடியாது.
2: The wicked shall be like the shaft that the wind driveth away, the Bible says.
1: துன்மார்க்கரோ காற்றினால் பறக்கடிக்கும் பதரை போல இருப்பார் என்று வேதம் சொல்கிறது.
2: That means they'll be just blown away by the wind of God's judgment.
1: அப்படி என்றால் தேவனுடைய நியாய தீர்ப்பின் காற்றினால் அப்படியெல்லாம் பதறி போவார்கள்.
2: When you want to come and stand before God, you can't come and stand on your own.
1: தேவனுக்கு முன்பாய் நீங்கள் வந்து நிற்க விரும்பினால் நீங்கள் சுயமாய் நிற்க முடியாது.
2: You'll be blown away.
1: அப்படியே பறந்து போய்டுவீங்க.
2: The only thing that can make you stand and stick there and keep you standing there is the blood of Jesus.
1: உங்களை தேவனுடைய சமூகத்தில் நிற்க வைப்பது அந்த திராணியை கொடுப்பது இயேசுவின் ரத்தம்தான்.
2: I am not blown away in the presence of God.
1: தேவனுடைய சமூகத்தில் நான் பறக்கடிக்கப்பட போவதில்லை.
2: Blessed is the man that meditates on the word of the Lord day and night.
1: கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான்.
2: He shall be like a tree planted by the rivers of water.
1: அவன் நீர்த்தான ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல இருப்பான்.
2: Give his fruit in season.
1: ஏற்ற காலங்களிலே காய் தருவான்.
2: He shall not wither away.
1: அவன்
2: shall not wither away.
1: அவன் இலை உதிராது.
2: And whatever he doth shall prosper.
1: அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும்.
2: But the wicked are not so.
1: ஆனால் துன்மார்க்கரோ அப்படி இராமல்.
2: They will not be able to stand in the judgment of God.
1: தேவனுடைய நியாய தீர்ப்பிலே அவர்களால் நிற்க முடியாது.
2: They'll be like the shaft that the wind driveth away.
1: காற்று பறக்கடிக்கும் பதரை போல அவர்கள் இருப்பார்கள்.
2: That is the difference my friend.
1: பாருங்கள் வித்தியாசம் இதுதான்.
2: I can stand before God.
1: நான் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும்.
2: I can talk to God.
1: நான் தேவனோடு பேச முடியும்.
2: I can pray to God.
1: நான் தேவனை ஜெபிக்க முடியும்.
2: I can know God.
1: நான் தேவனை அறிய முடியும்.
2: God embraces me. தேவனை
1: அரவணைத்துக் கொள்ளுகிறார்.
2: He gives me his strength.
1: எனக்கு தன்னுடைய பலனை கொடுக்கிறார்.
2: He meets my needs.
1: என்னை தேவைகளை சந்திக்கிறார்.
2: He protects me.
1: என்னை பாதுகாக்கிறார்.
2: But the people out there.
1: ஆனால் வெளியே இருக்கும் மக்கள்.
2: They can't claim that.
1: அவர்கள் இதையெல்லாம் உரிமை பாராட்ட
2: முடியாது. They cannot even stand before God.
1: தேவனுக்கு முன்பாக நிற்க கூட அவர்களால் முடியாது.
2: That is what is meant by sanctification.
1: பரிசுத்தம் என்று சொன்னால் இதுதான் அர்த்தம்.
2: Sanctification means now I belong to him.
1: பரிசுத்தம்னா என்ன? இப்போது நான் அவருக்கு சொந்தமானவன்.
2: The blood has made the difference.
1: இரத்தம் தான் அந்த வித்தியாசத்தை உண்டாக்கி இருக்கு.
2: Sanctification means that I am different from the world.
1: பரிசுத்தம்னால் என்ன? உலகத்தை விட இப்போது நான் வித்தியாசமானவன்.
2: In what way am I different?
1: எந்த விதத்தில் நான் வித்தியாசமானவன்?
2: They are not blood washed, I am blood washed.
1: அவர்கள் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் அல்ல.
2: நான் மீட்கப்பட்டவர்கள் அல்ல. And next week we will continue.
1: அடுத்த வாரம் நாம் தொடருவோம்.
2: Hebrews 12 verse 22 to 24.
1: எபிரேயர் 12 22 முதல் 24 வரை.
2: You are come unto Mount Zion, unto the city of the living God, the heavenly Jerusalem, and to an innumerable company of angels.
3: நீங்களோ சீயோன் மலை நடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் 10,000 தேவ தூதர்கள் இடத்திற்கும்
2: to the general assembly and church of the firstborn which are written in heaven and to God the judge of all and to the spirits of just men made perfect.
3: பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை நடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகள் இடத்திற்கும்
2: and to Jesus the mediator of the new covenant and to the blood of sprinkling that speaketh better things than that of Abel.
3: புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள்.
2: The description is most wonderful.
3: இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் மிகவும் அற்புதமானவை.
2: Talking about the dwelling place of God.
3: தேவன் வாசம் பண்ணுகிற இடத்தை குறித்து இது பேசுகிறது.
2: Calls it Mount Zion.
3: அதை சீயோன் மலை என்று அழைக்கிறது.
2: City of the living God.
3: ஜீவனுள்ள தேவனுடைய நகரம் என்று சொல்லுகிறது.
2: Heavenly Jerusalem.
3: பரம எருசலேம்.
2: And then it talks about who is there.
3: பிறகு யார் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறது.
2: Says innumerable company of angels.
3: 10,000 தேவ தூதர்கள்.
2: General assembly and the church of the firstborn
3: which are in heaven sarva sangamagiya sabai
2: and the spirits of just men made perfect
3: பிறகு பூரணராகப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகள்
2: the place where god dwells is described in a threefold manner
3: தேவன் வாசம் பண்ணுற அந்த இடம் மூன்று விதமாய் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது
2: and the people that are there are also described in a threefold manner
3: அங்க இருக்கும் மக்களும் மூன்று விதமாய் வர்ணிக்கப்பட்டிருக்கிறார்கள்
2: and now look at what is there
3: இப்போதே அங்க என்ன இருக்குது என்று பாருங்கள்
2: in the dwelling place of god
3: தேவன் வாசம் பண்ணுற அந்த
2: இடம் before the throne of god
3: தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக
2: Where God is.
3: தேவன் இருக்கிற இடத்துல
2: Jesus the mediator of the new covenant is there.
3: புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு இருக்கிறார்.
2: Now first of all God is there.
3: முதலாவது தேவன் அங்க இருக்கிறார்.
2: Then Jesus is there.
3: பிறகு இயேசு அங்க இருக்கிறார்.
2: The third thing is the thing that most interests me.
3: மூன்றாவது இருக்கிறது அதுதான் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா.
2: You know what the third thing is?
3: மூன்றாவது தெரியுமா?
2: The blood it says of sprinkling that speaketh better things than that of Abel.
3: ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானவளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தம் அங்க இருக்கிறது.
2: Is that wonderful?
3: இது அற்புதமான காரியம்.
2: God is there.
3: தேவன் இருக்கிறார்.
2: Jesus is there.
3: இயேசுவும் இருக்கிறார்.
2: And the blood

0: இயேசுவின் இரத்தம்
1: not just shed on the earth like Abel's blood
0: ஆபேலின் இரத்தம் சிந்தப்பட்டது போல அது சிந்தப்படவில்லை
1: even though it was shed on the cross of Calvary
0: அது கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்டாலும் கூட
1: that blood as our atonement was taken into the very presence of God
0: பாவ நிவாரணமாகிய அந்த இரத்தம் தேவனுடைய சமூகத்திலே கொண்டு செல்லப்பட்டது
1: our high priest Jesus took his own blood and entered into the throne room
0: நம்முடைய பிரதான ஆசாரியனாகிய இயேசுவானவர் தம்முடைய சொந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டு கிருபாசனத்தினிலே சென்றார்
1: and sprinkled there on the mercy seat so that we may obtain mercy
0: நாம் இரக்கத்தை பெறும்படியாக கிருபாசனத்தின் மீதே அதை தெளித்தார்
1: and where is the blood
0: இரத்தம் இப்போது எங்க இருக்கிறது
1: now they are taking everybody to holy land and they are going to a particular spot there
0: இப்போ எல்லாரையும் அந்த பரிசுத்த எருசலேமுக்கு கூட்டி போயிட்டு அந்த இரத்தம் எங்க சிந்தப்படுதோ அங்க கூட்டிட்டு போறாங்க
1: seems to me there is a spot there that there is a hole there way deep inside the earth and they are putting light there and showing this is where the blood went
0: இதாங்க ஒரு இடம் இருக்காம் பூமிக்கு ஆழத்துல இருக்கு அங்க வெளிச்சம் போட்டுக்கான வெச்சு இங்க தான் இயேசுவின் இரத்தம் இருக்குன்றார்
1: see there that's where the blood went
0: பாருங்க So
1: everybody just kissing that place. Everybody standing there and worshiping that place.
0: எல்லாரும் அங்க நின்னு அந்த இடத்தை ஆராதிச்சு.
1: So they say, oh, let us say a prayer. This is where the blood went.
0: என்ன சொல்றாங்க? ரத்தம் இங்க தான போச்சு. அங்க இங்க ஒரு ஜெபம் பண்ணுவோம்.
1: Are you there?
0: இருக்கீங்களா?
1: Some people say, well, I'm going to go take baptism in Jordan.
0: சிலர் சொல்றாங்க நான் யோர்தான்லயே போய் ஞானஸ்நானம் எடுத்துக்க போறேன்.
1: What is so special about Jordan that you won't take it here that you're going all the way to Jordan?
0: யோர்தான்ல அவ்வளவு என்ன விசேஷமா இருக்கு? இங்க எடுக்க மாட்டேன். அங்க அவ்வளவு தூரம் போறீங்க?
1: People are into all kinds of things you know
0: இந்த மாதிரி காரிய எல்லாம் ரொம்ப பண்றாங்க
1: and that is why these fellows are making money showing this is where the blood went
0: அவங்க இந்த நாட்கள் இங்க தான் ரத்தம் சிந்தப்படுது நல்ல காசு
1: if you came to church I will show you where the blood
0: சபைக்கு வந்தீனா நான் காமிக்கற அந்த ரத்தம் எங்க இருக்குன்னு
1: Hebrews 12:22-24 says the blood is there in the presence of God in the presence of Jesus in the throne room of God where the judge of all is seated speaking better things than that of
0: இயேசுவின் இரத்தமானது தேவன் இருக்கிற இடத்துல இயேசு இருக்கிற இடத்துல தேவனுடைய கிருபாசனத்துக்கு முன்பதாக இருக்கிறது ஆபேலின் ரத்தம் பேசினதை காட்டிலும் நன்மையான விலை அது பேசுகிறது
1: Abel's blood was crying out for vengeance
0: ஆபேலின் ரத்தம் பழி வாங்கும்படி கதறியது
1: the blood of Jesus is crying out for mercy
0: இயேசுவின் ரத்தமோ இரக்கத்திற்காக கதறுகிறது
1: mercy mercy mercy
0: இரக்கம் இரக்கம் இரக்கம்
1: speaking for you and me
0: உங்களுக்காக எனக்காக அது பேசுகிறது
1: constantly my friend
0: தொடர்ந்து பேசுகிறது
1: 24 hours of the day
0: ஒரு நாளைக்கு 24 மணி
1: நேரம் the throne room of God
0: தேவனுடைய கிருபாசனம் இருக்கு அந்த இடத்துல
1: crying out so that mercy shall be shown to us
0: இரக்கம் நமக்கு காண்பிக்கும்படியாக அது கூப்பிடுகிறது
1: why should the believer be guilty
0: பிறகு ஏன் விசுவாசி குற்ற உணர்வோடு இருக்க
1: வேண்டும் why should the believer be filled with condemnation
0: ஏன் விசுவாசி ஆக்கினை தீர்ப்பின் உணர்வால் நிறைந்திருக்க
1: வேண்டும் why should the believer come to the throne of grace with inferiority
0: பிறகு ஏன் கிருபாசனத்தின் தாழ்வு மனப்பான்மையோடு விசுவாசி வர வேண்டும்
1: why should the believer pray those useless prayers
0: பிறகு ஏன் விசுவாசி ஒன்றுக்கு உதவாத ஜெபங்களை செய்ய வேண்டும்
1: why should the believer say I am unworthy
0: ஏன் விசுவாசி
1: Why should the believer claim that he is worthless sinner and a dust and a worm?
0: நான் தகுதி இல்லாத பாவி புழு பூச்சி மண் என்று ஏன் விசுவாசி சொல்ல வேண்டும்?
1: Why should the believer be afraid?
0: ஏன் விசுவாசி பயப்பட வேண்டும்?
1: Why should the believer doubt?
0: ஏன் விசுவாசி சந்தேகப்பட வேண்டும்?
1: I say to you that the blood of Jesus is there in the very presence of God.
0: நான் சொல்லட்டும் இயேசுவின் தேவனுடைய சமூகத்திலே இயேசுவின் இரத்தம் இருக்கிறது.
1: 24 hours of the day.
0: ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்.
1: There is only one thing that it speaks.
0: அது ஒரே ஒரு காரியத்தை மட்டுமே பேசுகிறது.
1: Speaking and claiming mercy for you and I
0: உங்களுக்காக எனக்காக அது பேசி இரக்கத்தை சம்பாதிக்கிறது
1: you must come boldly
0: நீங்கள் தைரியமாய் வர வேண்டும்
1: you must pray boldly
0: நீங்கள் தைரியமாய் ஜெபிக்க வேண்டும்
1: you must walk courageously
0: நீங்கள் தைரியமாய் துணிச்சலோடு
1: you have favor with God
0: தேவனுடைய சமூகத்திலே உங்களுக்கு தயவு உண்டு
1: you have power with God
0: தேவனுடைய வல்லமை உண்டு
1: because the blood is there speaking for you
0: ஏன்னா இரத்தம் உங்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிறது
1: hallelujah
0: hallelujah
1: the blood is there
0: இரத்தம் அங்க இருக்கிறது
1: lift up your hands and say
0: கரங்களை வைத்து சொல்லுங்க
1: the blood of Jesus
0: இயேசுவின் இரத்தம்
1: is there
0: இருக்கிறது அங்க
1: in the presence of God
0: தேவனுடைய சமூகத்திலே
1: speaking on behalf of
0: என்னுடைய சார்பிலே பேசுகிறது
1: interceding for me
0: எனக்காக பரிந்து பேசுகிறது
1: and speaking mercy to be shown to me
0: எனக்கு இரக்கம் காண்பிக்கும்படி பேசுகிறது
1: hallelujah
0: hallelujah
1: hallelujah
0: hallelujah
1: that is why I come boldly
0: ஆகவே தான் நான் தைரியமாய் வருகிறேன்
1: I will talk next week about how to come boldly
0: அடுத்த வாரம் எப்படி தைரியமா வருது அத பத்தி எல்லாம் நாம் பேசுவோம்
1: how the blood gives us the boldness
0: எப்படி இரத்தம் வந்து தைரியத்தை நமக்கு கொடுக்குது
1: we'll talk about how the blood reconciles
0: எப்படி இரத்தம் ஒப்புரவாக்குகிறது
1: so many other things
0: இன்னும் பல காரியங்கள்
1: but time is up
0: ஆனால் நேரம் முடிஞ்சது
1: shall we all stand together
0: நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம்
1: everybody
0: எல்லாரும்
1: praise god
0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்
1: well are you happy
0: சந்தோஷமா இருக்கீங்களா எல்லாம்
1: you don't have to go to jerusalem to find out anything
0: எதையும் கண்டுபிடிக்க நீங்க எருசலேம் வரைக்கும் போக தேவையில்ல
1: go there see if you want that's I'm not against all this
0: என்னன்னா போய் போய் பார்த்துட்டு வாங்க அதெல்லாம் நான் எதிர்க்கல
1: I'm saying it's not that in that my friend it's not in going to jerusalem and putting your feet in jordan and you know getting a

0: bottle of this holy water and all that.
1: edo jerusalem ku poiittu yordan nadiyila kaala vachi oru bottle thanniya kondu vandu idhilalla onnum illa.
0: no
1: kedaiyadu.
0: It is in knowing the truth.
1: சத்தியத்தை அறிவதிலே இருக்கிறது.
0: Where did the blood go?
1: இரத்தம் எங்கு சென்றிருக்கிறது?
0: It is there in the presence of God. தேவனுடைய
1: சமூகத்தில் அது இருக்கிறது.
0: Kept there.
1: அங்கே செல்லுங்கள்.
0: Speaking there.
1: அங்கே போய் உங்களுக்காக பேசிக்கொண்டிருக்கிறது.
0: That is what the Bible declares.
1: வேதம் அப்படிதான் சொல்கிறது.
0: If you know it,
1: அது உங்களுக்கு தெரியும் என்றால்,
0: you will declare it.
1: நீங்களும் அதை அறிவிப்பீர்கள்.
0: And the devil starts running away from you.
1: பிசாசு உங்களை விட்டு தூர ஓடுகிறான்.
0: As he says, my goodness, he is always claiming the blood.
1: அவன சொல்லுங்க, எப்போ பார்த்தாலும் இரத்தத்தை சொல்லும் போராட்டுகிறார்.
0: He believes what the blood has done.
1: ரத்தம் என்ன செய்திருக்கு
0: என்று இவர் விசுவாசிக்கிறார். What the blood has done.
1: ரத்தம் என்ன செய்தது என்று இவர் அறிந்திருக்கிறார்.
0: The devil has no power over you.
1: பிசாசுக்கு உங்கள் மீது வல்லமையே கிடையாது.
0: There is only victory for you.
1: உங்களுக்கு வெற்றி மட்டும்
0: தான். Lift up your hands, praise God.
1: உங்களை வேண்டி கர்த்தரை
0: ஸ்தோத்திரியுங்கள். Oh, thank God for the blood.
1: ஓ ரத்தத்துக்காய் தேவனை ஸ்தோத்திரியுங்கள்.
0: Oh, the blood.
1: ரத்தம்.
0: The blood that never loses its power.
1: தன்னுடைய வல்லமையை இழக்காத ரத்தம்.
0: The blood that was shed for us.
1: நமக்காக சிந்தப்பட்ட இரத்தம்.
0: Oh, the blood that cleanses us.
1: நம்மை சுத்திகரிக்கிற இரத்தம்.
0: Washes us.
1: நம்மை கழுவுகிற இரத்தம்.
0: Sanctifies us.
1: நம்மை பரிசுத்தமாக்குகிற
0: இரத்தம். Redeems us.
1: நம்மை மீட்கிற இரத்தம்.
0: Gives forgiveness of sins.
1: பாவ மன்னிப்பை கொடுக்கிற இரத்தம்.
0: Sanctifies us.
1: நம்மை பரிசுத்தமாக்குகிற இரத்தம்.
0: Justifies us.
1: நம்மை நீதிமான்களாக்குகிற இரத்தம்.
0: The blood that speaks for us.
1: நமக்காக மேன்மையான விலை பேசுகிற இரத்தம்.
0: The blood that speaks in our favor.
1: நம்முடைய சார்பிலே பேசுகிற இரத்தம்.
0: The blood that's not against us, it's for us.
1: நமக்கு விரோதமாக இல்ல, நம்முடைய பட்சத்தில்.
0: Oh, hallelujah.
1: Hallelujah.
0: Praise you, Jesus.
1: Stotram Yesuve.
0: Praise you, Father.
1: Stotram Pidave.
0: Thank you, Lord.
1: Nandri Kathave.
0: Thank you, Jesus.
1: Nandri Yesuve.
0: Thank you, Father.
1: Nandri Thapane.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Lift up your hands and say.
1: Varangale veithu solunga.
0: Everybody say.
1: Ellarum solunga.
0: The blood of Jesus.
1: Yesu Christuvin ratham.
0: Never loses its power.
1: Thandiya vallamai elandu pogave illai.
0: I am redeemed by the blood.
1: Naan rathathinale meekkapattirukiren.
0: My sins are forgiven by the blood.
1: Rathathinale en paavangal mannikkapattu vittathu.
0: I am justified.
1: நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன்.
0: I am cleansed.
1: நான் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன்.
0: I am sanctified.
1: நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன்.
0: I have access into the very presence of God.
1: தேவனுடைய சமூகத்திலே நான் செல்ல முடியும்.
0: There the blood is speaking for me.
1: அங்கே இரத்தம் எனக்காய் பேசுகிறது.
0: Oh, the word says.
1: ஓ வசனம் சொல்கிறது.
0: The blood of Jesus is speaking for me.
1: இயேசுவின் இரத்தம் எனக்காக பேசுகிறது.
0: Therefore I will speak about the blood.
1: ஆகவே நான் இரத்தத்தை குறித்து பேசுவேன்.
0: The devil has no power over me.
1: பிசாசுக்கு என் மீது வல்லமை இல்லை.
0: Witchcraft has no power over me. The works of the devil has no power over me. I have power over every power of the devil.
1: பிசாசுவே எல்லா வல்லமையின் மீது எனக்கு வல்லமை உண்டு.
0: By the blood.
1: இரத்தத்தினாலே.
0: I have power.
1: நான் வல்லமை உடையவனாக இருக்கிறேன்.
0: To trample upon serpents and scorpions.
1: சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கத்தக்கதாக.
0: Through the blood of Jesus.
1: இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக.
0: Oh, hallelujah.
1: Hallelujah.
0: Praise you, Jesus.
1: நன்றி இயேசுவே.
0: Thank you, Father.
1: நன்றி பிதாவே.
0: Loving heavenly Father.
1: அன்புள்ள பரலோக பிதாவே.
0: In the name of Jesus we come.
1: இயேசுவின் நாமத்திலே நாங்கள் வருகிறோம்.
0: Thank you, Lord, for speaking these words to us.
1: கர்த்தாவே, இந்த வார்த்தையில எங்களோடுதுல பேசினபடியால் ஸ்தோத்திரம்.
0: Thank you for the precious blood.
1: விலையேறப்பட்ட இரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம்.
0: Thank you for what it means to us.
1: அந்த இரத்தம் எங்களுக்கு என்னவா இருக்கிறதோ அதற்காய் ஸ்தோத்திரம்.
0: Thank you for all that the word teaches that it has done for us.
1: இரத்தம் எங்களுக்கு என்ன செய்திருக்கிறது வசனம் போதிக்கிறதோ அதற்காய் ஸ்தோத்திரம்.
0: We stand on that.
1: அதன் மீது நாங்கள் இருக்கிறோம்.
0: May the truth set us free.
1: சத்தியங்களை விடுவிக்கட்டும்.
0: May every believer have victory.
1: ஒவ்வொரு விசுவாசியும் வெற்றி பெறட்டும்.
0: May they have victory over the evil one.
1: பொல்லாதவன் மீது வெற்றி பெறட்டும் ஆண்டவரே.
0: Over the devil, the accuser.
1: குற்றம் சாட்டுகிற பிசாசை.
0: May they have victory over every guilt and condemnation and inferiority.
1: எல்லா குற்ற உணர்வு, தாழ்வு மனப்பான்மை, ஆக்கின தீர்ப்பின் உணர்வு மீது வெற்றி பெறட்டும்.
0: In Jesus name.
1: இயேசுவின் நாமத்திலே.
0: May they walk victoriously and triumphantly.
1: அவர்கள் வெற்றிகரமாய் ஜெயத்தோடு நடக்கட்டும்.
0: Oh, thank you, Father.
1: நன்றி பிதாவே.
0: Oh, continue to speak to us.
1: Oh, தொடர்ந்து எங்களோடு பேசு.
0: Continue to open our eyes.
1: தொடர்ந்து எங்கள் கண்களை திறந்து.
0: May our eyes see the wonderful things that you have done.
1: எங்களுடைய கண்கள் நீ செய்திருக்கிற அதிசயங்களை காணட்டும்.
0: And let the truth set us free.
1: சத்தியங்களை விடுவிக்கட்டும்.
0: We give you all the glory.
1: மகிமை அனைத்தும் உமக்கு செலுத்து.
0: In Jesus name we pray.
1: இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம்.
0: Amen.

0: இந்த ஒலி நாடாவில் ஜெபிக்கும் ரெவரன் டட்லி தங்கை அவர்கள் மதுரை பட்டணத்தில் வளர்ந்து வரும் ஓர் மாபெரும் திருச்சபையின் போதகர். ஊழியர்களையும் ஊழியங்களையும் ஒன்றுபடுத்துவதன் மூலம் பட்டணங்கள் திருச்சபையாக மாறுவது இவர் தரிசனம். கர்த்தர் தாமே இவருடைய ஊழியங்களை ஆசீர்வதிப்பாராக.
1: ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். எனது தம்பி ரெவரன் பால் தங்கை அவர்களின் இரண்டாவது தமிழ் பாடல்கள் அடங்கிய ஒளி நாடாவில் செபிக்க கத்தர் கொடுத்த தருணத்திற்காய் நன்றி செலுத்துகிறேன். ரெவரன் பால் தங்கை அவர்கள் இந்தியாவின் கடைசி கால அசைவுக்காய் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு அப்போஸ்தலர். இந்தியாவில் உள்ள ஊழியர்கள் இவ்வசைவில் பங்கு பெற தேவன் ரெவரன் பால் தங்கை அவர்களை பயன்படுத்துகிறார். ஏறத்தாழ 60,000 ஊழியர்கள் இவருடைய போதனைகளால் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளனர். உங்கள் பகுதியில் இக்கடைசி கால அசைவு ஊழியர் கருத்தரங்கு நடத்த வாஞ்சித்தால் உடனடியாக தொடர்பு கொள்ளவும். கத்தர்தாமே இவருடைய ஊழியங்களில் தொடர்ந்து மகிமைப்படுவாராக. தூயாவியானவரே, நல்ல நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். சேஷமாய் ஒளி நாடாவுக்காய் சுபிக்கிறோம். ஆராதனை அபிஷேகத்தையும் எழுப்புதலுக்கான தாகத்தையும் சனங்களுக்குள்ளாய் இப்பாடல்கள் கொடுக்கும்படியாய் நாங்கள் சுபிக்கிறோம். சேஷமாய் எழுப்புதலின் தாகத்தை ஜனங்களுக்குள்ளாய் ஒளிநாடா உருவாக்குவதாக. சத்துருடைய அரண்களை நிர்மூலமாக்கும்படியாய் தேவனுடைய அபிஷேகம் இந்த ஒளிநாடா மூலமாய் கடந்து வருவதாக. ஆவியானுடைய வல்லமையை ஜனங்கள் அனுபவிக்க தேவனுடைய ஆவியானவர் இப்பாடல்களை எடுத்து பயன்படுத்துவீராக ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.

அன்புடையீர், இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த பாடல்களை கேட்கும் அனைவரையும் இயேசு கிறிஸ்துதாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள இயேசுவே, இந்த பாடல்களை கேட்கும் அனைவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த பாடல்களை வெளியிடுவதற்கு உதவி செய்த உழைத்த இசையமைப்பாளர் சகோதரர் எஸ் ஆர் பேட்ரிக்கே, இசை வாசித்த அன்பு நண்பர்கள் ஒளிப்பதிவாளர் சகோதரர் டெரிக் மற்றும் உதவியாளர்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த பாடல்களை கேட்கும் ஒவ்வொருவரையும் உம்முடைய புதிய ஆராதனை அபிஷேகத்தினாலே நிரப்பும்படி நான் ஜெபிக்கின்றேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

ஹல்லேலூயா. இந்த இரவு நேரத்தில் உங்களோடு இந்த நேரத்தை செலவிடுவதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை தேசத்தில் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார், ஏற்படுத்திட்டே இருக்கிறார். ஆண்டவருடைய செயல்பாடுகள் எல்லாம் ரொம்ப வித்தியாசமாக போயிட்டே இருக்கு. உங்கள் போதகர் என்னை பார்க்கலும் சீனியர், ஆனால் என்னுடைய சொற்ப ஒரு 26 ஆண்டு கால சபை ஊழிய அனுபவத்தில் ஆவியானவரின் கிரியை என்பது ரொம்ப வித்தியாசமாக தான் பார்க்க முடியுது. எப்படின்னா, முன்னாடி எல்லாம் எழுப்புதல் கூட்டங்கள் இருந்தது, ஆனால் எழுப்புதல் இல்லை. ஆனால் இன்றைக்கி அதை வித்தியாசமாகவே உணர்கிற முடியுது. நான் இன்றைக்கி காலையில் தான், நேற்று காலையில் தான் யூபியிலேருந்து வந்தேன். கர்த்தருடைய மகிமை இன்னைக்கெல்லாம் அவர் வெளிப்படுகிற விதங்களே ரொம்ப வித்தியாசமாக தான். முன்னாடியெல்லாம் நம்ம ரொம்ப பிரயாசப்பட்டு அவரை கூப்பிட்டோம், இப்போ அவர் பிரயாசப்பட்டு நம்மளை கூப்பிடுதார். ரொம்ப வித்தியாசமாக போயிட்டுருக்கு. தேசமெல்லாம் எங்கே பார்த்தாலும் ஊழியரோ ஜபம், சபைகள் இணைந்து ஜபிக்கிறது, ஊழியர்கள் இணைந்து ஜபிக்கிறாங்க, கிராமங்களில் விசுவாசிகள் இணைந்து ஊழியரோ ஜபம் பண்ணுகிறாங்க. அந்த அளவிற்கு கர்த்தர் தேசத்தை ஒரு பெரிய மாறுதலுக்கு நேரம் நடத்திட்டு இருக்கிற. உண்மையிலே சொல்றேன், நம்ம சரியான நேரத்தில் இருக்கிறோம். சரியான நேரம், நம்மளால் சரியான நேரத்தில் ஊழியம் செய்கிறோம், சரியான நேரத்தில் பிரசங்கித்து கொண்டிருக்கிறோம், சரியான நேரத்தில் இயேசுவை ஆராதிக்கிறோம். நிச்சயமா நம்முடைய கண்கள் ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க போகிறது. அப்படி சொன்னா நீங்க எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீங்க? உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லு, ஆண்டவர் நம்மோடு பேச போகிற. ஓகே, இந்த வாழ்க்கை நம்முடைய அனுபவமா மாறும். இந்த ஜெப நேரம் ஜெபிக்கிற மனிதன் ஜெபிக்கிற இடத்திற்கு சென்றான் என்கிற பகுதி, இந்த பேதுரு இருக்கிற இடத்துல, இது யோவான் இருக்கிற இடத்துல நீங்களும் நானும் வந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கையெல்லாம் யோசிக்கவே முடியாது. இன்னைக்கு வளர்ந்திருக்கிற எல்லாருடைய வளர்ச்சிக்கு பின்னாலேயும் முழங்கால் என்கிற ஒன்று மிக தெளிவாக இருக்கும். உண்மையிலேயே சொல்கிறேன், இன்னைக்கு ஒரு ஜெபிக்கிற சபையில் விசுவாசிகளாக, ஒரு ஜெபிக்கிற தேவ மனிதனுக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் நல்லவர், ஆமென். அப்படி ஒரு மனுஷன் ஜெப நேரத்தில் ஜபிக்கிற இடத்திற்கு தவறாமல் செல்லவானால் நிச்சயமா வாழ்க்கை மாறும். இன்னைக்கு பஸ்ல நீங்க நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய முதல் முயற்சி என்ன தெரியுமா? நமக்கு ஒரு ஜப நேரம் இருக்கணும். என்னதுங்க? ஒண்ணு சும்மா உங்களை பார்த்து கேட்கிற, உங்க பிரேயர் டைம் என்ன? சும்மா பேசு. நம்ம தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை பார்க்க போகிறோம். எல்லாவற்றுக்கும் துவக்கம் தனிநபர் மாற்றங்கள் தான். ஒரு சபையில் 1000 பேர் இருக்கிறாங்க, 1000 பேரை கான்சரேட் பண்ணக்கூடாது, தனி நபரை மாற்றத்தை பார்க்கணும். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் சொல்வாங்க இல்ல, அப்போ ஒவ்வொரு தனி மனிதனிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டால் நீங்க எதிர்பார்க்கிற 1000 பேருக்குள்ளும் மாற்றத்தை பார்த்து விடலாம். அப்ப நம்ம தனிவா தெளிவா கவனிச்சுக்கிடுங்க, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் தனித்து ஜபிக்கிற, தனித்து ஜபிக்கிற ஒரு ஜப நேரம் அவசியம் இருந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. வாலிப தம்பிமா இருக்கிறீங்க, தங்கச்சிமா, ரொம்ப இந்த அதிகாலை பொழுதுல உங்களை பாக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க கையில டைரி வச்சிருப்பீங்கன்னா உங்க ப்ரேயர் டைம் ஒன்னு நோட் பண்ணுங்களேன். தானியல் இடத்துல கேட்டு அவர் சொல்லுவார், மார்னிங்ல ப்ரேயர் பண்றேன், ஆஃப்டர்நூன் ப்ரேயர் பண்றேன், நைட் ப்ரேயர் பண்றேன். அவர் சொல்லுவார், 3 times ப்ரேயர் பண்றேன். ஆமா, அவர்கிட்ட கேட்ட 3 நேரம் பார், நீங்க எவ்வளவு நேரம்னு எனக்கு தெரியல, ஆனா இன்றைக்கு சொல்லுகிறேன், ஒவ்வொரு நாளிலும் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தனித்து ஜபிக்கிற ஒரு ஜப நேரம் அவசியம். ஒருவேளை இதற்கு முன் நீங்கள் அதை செய்து வந்திருப்பீர்கள் என்று சொன்னால்
நிச்சயமாகவே ஆண்டவரே இந்த நாளில் அதை மறுபடியும் நினைவு கூற வைக்கிறீர், உமக்கு நன்றி. ஒருவேளை அந்த தனித்து ஜபிக்கின்ற ஒரு அனுபவம் இதுவரை என்னில் அல்லது நம்மில் இல்லை என்று சொன்னால், முதலாவது எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு தீர்மானம், ஒவ்வொரு நாளிலும் தனித்து ஜபிக்கிற ஒரு நேரத்தை அவசியம் நான் கண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. கடைசியில கொஞ்சம் ஃபாஸ்டா போயிருவேன், அதனாலதான் ஆரம்பத்திலே ஒரு சின்ன டிசிஷனுக்கு நேரம் நடத்துறேன். வாலிப தங்கச்சிக்கு சொல்றேன், அவ்வளவு பிஸியா இருந்தாள். பட் நான் என் சபையில் அல்லது மற்றவர்களுக்கு சொல்லுகிற அல்லது என் வாழ்க்கையில நான் விரும்புகிற ஒரு காரியம் ஒன்று சொல்லவா. இந்த பூமியில காலையில நம்ம சூரிய உதயத்துக்கு முன்னாடி மற்ற எல்லாத்தையும் பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல பேசுறது ஆண்டவட்டையா இருக்கணும். நான் சொல்றது எத்தனை பேர் புரியுது? இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு என்ன கிழமை? சனிக்கிழமை. காலையில எழும்பி அப்பாட்ட, அம்மாட்ட, அண்ணன்ட்ட, தம்பிகிட்ட, புருஷன்ட்ட, மனைவிட்ட, பிள்ளைகிட்ட பேசுறதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் நான் பேசுறது யார்ட்டையா தான் இருக்கணும். ட்ரை பண்ணி பாருங்க. சரி, இன்னைக்கு சனிக்கிழமை நான் முடிக்கிறேன். கடைசியில கத்து நம்ம என்ன செய்வோம்? ஜோமணி தூக்கத்துக்கு போவோம். இன்னைக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியா நான் ஜபி பேசுறது யார்ட்டையா தான் இருக்கணும்? ஆண்டவட்டையா தான் இருக்கணும். ட்ரை பண்ணி பாருங்க. என்ன சரியா? ட்ரை பண்ணி பாருங்க. சில சொல்ல டைம் எடுத்து, அதாவது இன்னைக்கு நான் காலையில எழுந்திருக்கிறேன், என்னுடைய முதல் பேச்சு ஆண்டவரிடத்துல, இன்னைக்கு ராத்திரி என்னுடைய கடைசி பேச்சு ஆண்டவரிடத்துல. கொஞ்சம் கூட டீப்பா சொல்றேனே, என்னுடைய ஒரு தேவை இருக்கு, என்னுடைய ஒரு தேவை இருக்குனே, தேவை இருக்கு. என்னுடைய தேவையை பலரிடத்திலும் சொல்லுவோம், ஆனா என்னுடைய தேவையை முதலாவது சொல்லுகிறது யாரிடத்தில்? ஆண்டவரிடத்தில். ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு அற்புதம் நடந்துருச்சு என் வாழ்க்கையில, ஒரு அற்புதம் நடந்துருச்சு. ஒரு என்ன சொல்ல, ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டேன், ஒரு வேலை கிடைச்சிருச்சு, ஒரு கார் வாங்கிட்டேன், ஆமே வண்டி கூட பஞ்சர் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு சம்பவம் நடந்தா ஃபர்ஸ்ட் தெரிவிக்க வேண்டியது யாரிடத்தில்? கர்த்தரிடத்தில். ஒன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ட்ரை பண்ணி பார்க்கலாமா? நல்லது நடந்துச்சுன்னு வைங்க, முதல்ல சொல்றது ஆண்டவர்ட்ட. துக்கமான ஒண்ணு நடந்துருச்சுன்னு வைங்க, அதுலயும் முதல்ல சொல்றது ஆண்டவர்ட்ட. காலையில எந்திரிச்சேன்னு வைங்க, ஃபர்ஸ்ட்ல பேசுறது ஆண்டவர்ட்ட. ராத்திரி தூங்க போறேன்னு வைங்க, இந்த உலகத்துல கடைசி அந்த நித்திரைக்கு முன் பேசுறது ஆண்டவர்ட்ட. உங்க வாழ்க்கையில அந்த முன்னுரிமையை நீங்கள் ஏன் ஆண்டவருக்கு கொடுக்க கூடாது? நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. உங்க லைஃப்ல நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் இன்னொரு பாதம், ஆண்டவருடைய கால் பாதம் உங்களோடு இணைய வேண்டுமானால் இதை உங்க வாழ்க்கையில வாழ்க்கை முறையாக்கி கொள்ள பிரயாசப்படணும். அநேக பரிசுத்தவான்கள்ட்ட உட்கார்ந்து பேசுறேன், பார்க்கிறோம் இந்த அனுபவம் யார் யார்கிட்ட இருக்குதோ அவங்க வாழ்க்கையில எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் மகிமையா தான் இருக்குங்க. உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? உண்மைதானே? இதை ஏன் பிராக்டிஸ் பண்ணக்கூடாது? ஆமா, இதை ஏன் பிராக்டிஸ் பண்ணக்கூடாது? நீ எவ்வளவு நேரம் ஜபிக்கிறேன்னு நான் கேட்க மாட்டேன். எவ்வளவு நேரம் எல்லாம் ஜபிக்கிறேன்னு கேட்க மாட்டேன். எங்க பாஸ்டர் எங்களை ஜபத்துக்கு பழக்க வச்சா இருப்பாருங்க, தங்கமான மனுஷன் பேச்சாந்துட்டார். ஆமா, ஒரு நாள் பயங்கரமா பிரசங்கம் பண்ணார் நேத்து கிழமை. ஜபம் பிரசங்கம்னா என்ன நினைக்கிறீங்க? ஆனால் பறக்கும். அப்ப நம்ம இந்த அப்ப எல்லாம் இது ஒண்ணும் இல்லை இல்ல, ட்ரம்ஸ் கொட்டுக்கிட்டு அப்ப சைட் ட்ரம் அதான் தானே. நாங்க வந்து முன்னாடி ஒரு ரெண்டாவது மூணாவது ரோல இருப்போம். ஒருத்த நாங்க மூணு நாலு பேர் இருப்போம் கொட்டடிக்கிறதுக்கு. ஆனால் பறக்க பிரசங்கம் பண்ணிட்டு ஒரு மணி நேரம் ஜபிக்கிறது யார்? ஒன்றரை மணி நேரம் ஜபிக்கிறது யார்? முக்கால் மணி நேரம் ஜபிக்கிறது யார்? அப்புறம் அரை மணி நேரம் ஜபிக்கிறது யாருன்னு ஏகப்பட்ட ஆற்றுக்கால் கொடுத்தார். எங்க சபை விசுவாசிகள் எல்லாம் பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. எல்லாம் கை தூக்கணும், எங்க நாலு பேரை தவிர. இவர் ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டு எங்க முகத்தையே பார்ப்பார், மான் பார்த்த மாதிரியே இருக்கும். பிள்ளைகளே, அரை மணி நேரம் தினந்தோறும் ஜபிக்கிறவர்கள் யாருன்னு எங்களை பார்ப்பார்.
அவர்களை நம்ம எப்படி இருப்போம்? கத்தர் நடத்துவார் ஃபர்ஸ்ட். தாழ்மைன்னா தாழ்மை அவ்வளோதான். கடைசி வரைக்கும் அவர் நல்லா பார்த்தார், நல்லா பார்த்தார். நாங்கள் கை தூக்கோம்னு நடக்குமா? ஆனால் இந்த மனுஷன் பயங்கரமான ஆளியா. கடைசியில் நம்ம உபாச ஜெபம் பார்த்துருக்கோம், முழியற ஜெபம் பார்த்துருக்கோம், அப்புறம் தனி ஜெபம் பார்த்துருக்கோம். இப்படி நிறைய பிரசங்கம் கேட்டிருக்கோம். ஆனால் புதுசா ஒரு ஜெபத்தை சொன்னார், இன்ஸ்டால்மெண்ட் ப்ரேயர். எப்படிங்க? எப்படி எப்படி? உங்கள் ஊரில் இன்ஸ்டால்மெண்ட் இருக்கா இல்லையா? இந்த சேரை 500 ரூபாய்க்கு சேரை வாங்கி, 500 ரூபாய்க்கு சேரை 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வாரம் வாரம் 10 ரூபாய் 20 ரூபான்னு கொடுப்பீங்களே, அது உங்கள் ஊரில் இருக்கா? இருக்கு. நேரமையா இல்லைன்னா புரியல. இந்த இன்ஸ்டால்மெண்ட் ப்ரேயர்னார். அப்போ நாங்கள் 4 பேருமே பார்த்து இது என்ன புதுசாக இருக்கு, நல்லா இருக்குல்ல. ஆனால் பட் இதுக்கு பைபிளில் என்ன கிடையாது, ரெஃபரன்ஸே கிடையாது. அந்த மனுஷன் எங்கள் பாவத்துக்கு சொல்லியிருப்பாரா இருக்கும், வாழ்க இல்லை மேலே போயிட்டார்ல. அப்போ நானும் என்னே, நாங்கள் 4 பேருமே அப்படி தான்ப்பா. உடனே தலை நிமிர அவர் கலந்து எங்களையே தான் பார்த்துட்டு இருந்திருக்காரு. இன்ஸ்டால்மெண்ட் பிரேயர்னு புதுசா இருக்கு, நாங்க பாக்குறது தலன் வந்தோம். உடனே அவர் சொல்ல, தம்பி இங்க பாரு, காலையில எந்திரிச்ச உடனே 2 நிமிஷம் நீ என்ன செய்துக்க குறிச்சுக்க. காலையில ஒரு 8 மணி 9 மணி மாதிரி மறுபடியும் 2 நிமிஷம் நேரத்தை குறிச்சுக்க. 10 மணிக்கு மறுபடியும் 2 நிமிஷம் எடுத்து, இப்படி ராத்திரி வரைக்கும் முடிஞ்ச மட்டும் ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணிரு. கொஞ்சம் புதுசா தான் இருந்து, சரி இது பைபிளில் இல்லாத ஒரு புதிய உபதேசமாக இருக்கு, சரி கழுத நம்மளும் சேர்ந்துக்குவோம்னு கை தூக்குனேன். ஆனால் இந்த மனுஷன் ரொம்ப தங்கமானவர் பார்த்துக்கிடுங்க. எப்போ பார்த்தாலும் இன்னைக்கு எப்போ ஜெபம் பண்ணாம பார். நான் நல்ல மனுஷன், நானும் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன். காலையில் எந்திரிச்சு வெளியே போனோடனே இந்த டீ கடையிலேருந்து இந்த சிகரெட்டு பழைய பேப்பர் இருக்குல்ல, என்ன சொல்ல, எடுத்துட்டு மீதி போடுவாங்கல்ல கடையில் இருக்கும், அதை எடுத்து கிழிச்சு பைக்குள்ள வச்சுக்கிடுவேன். காலையில் வண்டியில் ஏறி உட்கார்ந்தோடனே ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம் இல்ல, உடனே பக்கத்தில் இருக்கிற பென் எடுத்து 2 அப்படின்னு எழுது. அப்புறம் காலையில் டிஃபனுக்கு இறங்குற இப்போ எங்கேயாவது ஒரு நிமிஷம், 2 நிமிஷம், 5 நிமிஷம் இப்படி சேர்த்து சேர்த்து கடைசியில் அவர் சாகிறது வரைக்கும் நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணதில்லை. 20 நிமிஷம், 22 நிமிஷம், 30 நிமிஷம், 35 நிமிஷம். ஆனால் பார்க்கும் பொழுதெல்லாம் எல்லாம் இன்றைக்கி இவ்வளோ நேரம் ஜோமன்னா கையில் எடுத்து கொடுத்துட்றதா. அவர் பார்த்துட்டு, ஆ பரவாயில்ல 33 நிமிஷம் ஜோமனி இருக்கா, தோளை தட்டிட்டு சொல்லுவார், நல்லா ஜெபிக்கணும். ஆனால் உண்மையிலே அந்த இன்ஸ்டால்மெண்ட் ப்ரேயரில் கை தூக்கணும்லாம் நாங்கள் 4 பேரும், 4 பேரும் என்னை சபை போதகர். ஹல்லேலூயா. இப்ப சிலருக்கு சந்தோஷம் வந்திருக்கு, ஆரம்பிக்கிற தப்பு இல்லை. 100% உங்களை வரவேற்கிறேன். 2 நிமிஷம் ஜோமன்னா கூட உண்மையா இருக்கும் அந்த 2 நிமிஷம், அவ்வளவுதான். ஜப நேரம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எது அப்படிங்கறத நோட் பண்ணிக்கிடுங்க. நீங்க எதை ட்ரை பண்ணலாம், சில ஆட்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா சர்ச்சில் வந்து எவ்வளவு நேரம் ஜோமன்லாம், ஆனா தனியா ஜோமன முடியாது. பார்த்திருக்கீங்களா? சில ஆட்களை பார்த்தா சிரிப்பா வரும். சிலருக்கு பாருங்க, ஜெபிக்கலைன்னா பிரச்சனை வரும், சரிதானே? ஜெபிக்கலைன்னா பிரச்சனை வரும். இன்னொன்னு சொல்றேன், அதாவது சிலர் பிரச்சனை மாறுறதுக்கா ஜோமனுவாக. ஆனா தானியலுக்கு வாழ்க்கையில எப்ப பிரச்சனை வந்துச்சு? ஜெபிச்சாதான் பிரச்சனையே வரும். அது மாதிரி நம்ம விசுவாசிகளுக்கும் அப்படிதான். என்னைக்கு 1/2 மணி நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணுது, அன்னைக்கு ராத்திரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மேட்ச் நடக்கும் வீட்டில். புரியலையே? மாவட்ட அளவிலான போட்டி, மாநில அளவிலான போட்டி, இந்திய அளவிலான போட்டி, உண்மைதானா? உங்க பாஸ்டரை பார்க்கறது எனக்கு தெரியுது. ஏய், நானும் உங்களை மாதிரி மந்தையை மேய்க்கிற ஆளு தான், எனக்கு தெரியாது. என்னைக்கு உட்காந்து 1/2 மணி நேரம் ஜோமனி, அம்மா இன்னைக்கு நல்லா ஜோமன்னா நினைச்சுன்னு உடனே புரிஞ்சுக்கணும், உடனே பாலும்

ஜப நேரம். அல்லேலூயா. உங்க டைம் எடுத்துட்டீங்களா? நீங்க எல்லாம் உட்கார்ந்துருக்கிறது பார்த்தா என்னால சொல்ல வர. நீ ஜபிக்கும் மனிதர்கள் யார்? யாருமா? பேதரு யோவானுமா? நம்மதை கெப்சி நம்மதே நம்மதே. ஜபிக்கும் இடத்திற்கு போனார்கள். அது ஆலயமா இருக்கலாம், அறைவீடா இருக்கலாம். ஆனால் ஜபிக்கிற நேரம், ஜபிக்கும் மனிதன் ஜபிக்கிற இடத்திற்கு போனால் இதுவரை காணாததை என் கண்கள் பார்க்கும். அல்லேலூயா. இனி செய்திக்குள்ள போலாமா? அப்பதான் கேக்குற, இதுவரைக்கும் நீர் அதை செய்யலையான். போமையா? இரண்டாம் அதிகாரம் எடுங்க, சாரி மூணாம் அதிகாரம் எடுங்க. ரெண்டாம் வசனமும் எட்டாம் வசனத்தையும் பாருங்க. ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் எடுங்க. இது கொஞ்சம் டீப்பா தான் படிக்கணும், படிக்கலாமா? அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அலங்கார வாசல் எனப்பட்ட தேவ ஆலய வாசல் அண்டையில் ஒரு அமைன்னு சொல்லுங்க. இப்ப எட்டாம் வசனத்தை பாருங்க. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து கேக்கல, துதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே தேவாலயத்திற்குள். இங்க ஒரு மனுஷன் பிறந்ததிலிருந்து முடவனா இருந்திருக்கான் பாத்துக்கிட்டுங்க. தேவாலயத்துல ஜபிக்கிற நேரத்துல ஜபிக்கிற மனுஷன் ஜபிக்கிற இடத்திற்கு போனப்போ ஒரு மனுஷன் பிறந்ததிலிருந்தே சப்பானியா வாழ்ந்த ஒரு மனுஷனுக்கு அற்புதம் நடந்திருக்கு. என்னது அற்புதம் நடந்திருக்கு? ஒரு வசனத்தை பாருங்க, ஒரு வசனத்தை பாருங்க. நாலாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை பாருங்க. ஒருத்தர் சத்தமா வாசிங்க பார்க்கல. எனக்கு அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. 40 வயதுக்கு மேற்பட்டவனாய் இருந்தான். எதனால நடந்துச்சு? ஜபிக்கிற நேரம். தலைப்ப சொல்லுங்க. ஜபிக்கிற மனுஷன் ஜபிக்கிற இடத்திற்கு போன பொழுது அற்புதம் நடந்துச்சுல்ல. வயசத்தின இப்ப நீங்க கொஞ்சம் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு கேக்குறீல்ல. 40 வருஷங்கள் இவன் காணாததை இவன் கண் காண ஜபம் உதவியாயிருந்தது. எத்தனை வருஷம் காத்திருப்பு, எத்தனை வருஷம் கண்ணீர், 40 வருஷம். எத்தனை வருஷம் ஆசை, 40 வருஷம். பிரதர், நீ ரொம்ப வருஷமா உன் வாழ்க்கையில சில மாற்றத்திற்கு அழுதுட்டு இருக்கிற. இந்த மனுஷன் ஆலயத்துல வந்து உட்கார்ந்திருந்தது எவ்வளவு நாள்? 40 இயர்ஸ். எனக்கு நடக்க ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு ஏங்கினது எத்தனை நாள்? 40 வருஷம். 40 வருஷங்கள் காணாத அற்புதத்தை ஜபிக்கிற நேரம், ஜபிக்கிற மனுஷன் ஜபிக்கிற இடத்திற்கு போன பொழுது 40 வருஷ எதிர்பார்ப்பு நிறைவேறிற்று. ராமேன் சொல்லுங்க. யாரோ அற்புதம் செய்கிற ஒரு மனுஷன் வந்ததுனால அல்ல. தட் இஸ் பிரேயர். இன்றைக்கு பகல் வேளை, இந்த ராத்திரி வேளையில இந்த இடத்துல இருக்கிற யாவருக்கும் சொல்லுகிறேன், உங்க குடும்பத்துல பல வருஷம் எதிர்பார்ப்பு இருக்குல்ல, உங்க வாழ்க்கையில பல வருஷம் எதிர்பார்ப்பு இருக்குல்ல. இந்த வருஷமாவது நடந்துராதா பாஸ்டர், இந்த வருஷமாவது என் ஊழியத்துல இது நடந்துராதா? 10 வருஷமா காத்திருக்கனே. ஒரு குழந்தைக்கு 10 வருஷமா அழுகிறனே. ஒரு வீட்டுக்கா 10 வருஷம் அழுகிறனே. என் புருஷனுடைய ரட்சிப்பிற்கா 15 வருஷம் அழுகிறனே.
என் குடும்பத்தில் ஒரு மாற்றம் வராதா?

ரொம்ப வருஷமா நீங்க எதிர்பார்க்கிற ஒவ்வொரு காரியத்தையும் உன் கண்ணு முன்னால வரணும்னா அது ஜபத்தினால மட்டும்தான் முடியும். நான் சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா புரியுங்க, என் ஜபத்திற்கு அநேக நாட்கள் தாமதித்துக் கொண்டிருக்கிற நன்மைகளை கொண்டு வருவதற்கான வல்லமை இருக்கிறது அப்படின்னு சொன்னா நீங்க எத்தனை பேர் ஒத்துக்குவீங்க? அல்லேலூயா. அப்போ இந்த ராத்திரியில் முதலாவது நான் சொல்லுகிறேன், தகப்பனே, என் பிள்ளைகளின் ஜெபத்தின் மூலமாய் அநேக வருஷங்கள், அநேக நாட்கள், அநேக வருடங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நன்மைகளை இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் வெளிப்படுத்துவீராக. இப்ப மறுபடியும் இரண்டாம் வசனத்தை படிங்க, இரண்டாம் வசனத்தை படிங்க. அப்பொழுது தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை, எல்லாருக்கும் அந்த வார்த்தையை மட்டும் இப்ப அக்கா வாசிச்சதை சொல்லுங்க, சுமந்து கொண்டு வந்தார்கள். சொல்லுங்க, சுமந்து கொண்டு வந்தார்கள். ஆமா, இது வரைக்கும் 40 வருஷமா அடுத்தவனுடைய சகாயத்தில் வாழ்ந்தவன் இவன். சுமந்து கொண்டு வந்தார்கள், சரிதானே? பிச்சை எடுக்க தான் வந்தான், ஆனா சும்மா வந்தானா? தனியா வந்தானா? இல்லையே. ஒன்னும் சித்தப்பன் தூக்கணும், இல்லைன்னா சித்தி தூக்கணும், பெரியப்பா மார், சித்தப்பா மார், எவனா ஒருத்தன் தூக்கணும் இல்லையா? அப்படிதானே. சில நேரத்தில் நம்ம குடும்பத்தில் நினைக்கிறோம் இல்லையா, என் வாழ்க்கையில எல்லா தேவைக்குமே அடுத்தவங்களையே சார்ந்திருக்க வேண்டியிருக்கு. யோசிச்சிருக்கீங்களா ஒரு தடையாச்சும்? பிள்ளைக்கு படிப்பு அடுத்தவங்களை சார்ந்திருக்கேன், குடும்பம் அடுத்தவங்களை சார்ந்திருக்கேன், வாழ்க்கை அடுத்தவங்களை சார்ந்திருக்கேன், தொழில் அடுத்தவங்களை சார்ந்திருக்கேன், சுயமா வாழ முடியலையா? நிறைய பேருடைய பிரச்சனை இருக்கு தெரியுமா? வீட்டில் ஒரு கஷ்டம் வந்தா அடுத்தவங்கிட்ட தானே தேவைப்படி நிக்கிறான், சுயமா வாழ முடியலையே. இந்த ரெண்டாம் வசனம் அப்படித்தானே சொல்லுது, அவனை சுமந்து கொண்டு அப்படித்தானே இருக்கு. எட்டாம் வசனத்தை பாருங்க, அவன் குதிச்சு எழுந்து நின்று, எல்லாரும் சேர்ந்து படிங்க, செயலா இருக்கு இதை படிக்க. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான், நடந்து குதித்து துதித்து யாருக்கும் அல்லேலூயா. ஜப நேரம் வருவதற்கு முன்னே, ஜபிக்கிற மனிதன் ஜபிக்க வேண்டிய நேரத்தில் ஜபிக்கிற இடத்திற்கு வருவதற்கு முன்னே, யாராகிலும் ஒருவருடைய சகாயத்தில் வாழ்ந்த மனுஷன் இன்னைக்கு யாருடைய உதவியும் இல்லாதபடி சுயமாய் எழும்பி குதித்து துதித்து நடந்து ஆலயத்திற்குள் போனானா இல்லையா? இதுவரையிலும் மற்றவர்களின் சகாயத்தை எதிர்பார்த்து வாழ்ந்த ஒரு மனுஷனை சுயமா வாழ வச்சது எது? சுயமா வாழ வச்சது எது? தன்னிச்சையா வாழ வச்சது எது? சரிதானே. அப்ப நம்முடைய குடும்பத்துல ஜெபம் வந்துருச்சுன்னா நம்ம வாழ்க்கை மாறுமா இல்லையா? வாழ்க்கை மாறுமா இல்லையா? இதுவரைக்கும் எப்படி இருந்தோம்? யாராச்சும் உதவி செய்ய மாட்டார்களா? யாராச்சும் சப்போர்ட் பண்ண மாட்டார்களா? யாராச்சும் எனக்காக பேச மாட்டார்களா? யாராச்சும் எனக்கு வேண்டி சகாயம் பண்ண மாட்டார்களா? இப்படித்தானே அநேகருடைய வாழ்க்கை ஓடுது. ஆனா இன்றைக்கு ராத்திரியில் மிக தெளிவாய் சொல்லுகிறேன், முழங்கால் படியிட வேண்டிய நேரத்தில் ஒரு மனுஷனுடைய முழங்கால் முடங்குமானால் உன்னை சுயமாய் சொந்த காலில் சொந்த பலத்தில் அதே இடத்தில் தலையினு மர வைக்க என் கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். உனக்கு உதவியும் செய்துவிட்டு உன்னை அவமானப்படுத்துகிற மனிதர்கள் உன்னை சூழ்ந்திருக்கிறார்களா இல்லையா? உனக்கு நன்மையும் செய்துவிட்டு தீமைக்கேதுவாய் வருத்தப்படுத்துகிற மனிதர்கள் இருக்கிறார்களா இல்லையா? அந்த சூழ்நிலை மாற வேண்டுமானால் ஒரு தேவனுடைய பிள்ளையின் முழங்கால் ஜெபிக்கிற நேரம் ஜெபிக்கிற இடத்திற்கு செல்லுமையானால் உன் சூழ்நிலைகளை மாற்ற கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். நிச்சயமா. ஏன் அவருக்கு நடந்துச்சு நமக்கு நடக்காதா? அந்த மனுஷனுக்கு நடந்துச்சு நமக்கு நடக்காதா?
அந்த மனுஷன் வாழ்க்கையில் நடந்துச்சு எனக்கு நடக்காதா, ஏனே வருத்தப்படுதே? உன் முழங்கால் முடங்குமானால் இதே அற்புதத்தை என் கண்கள், நம் கண்கள் நிச்சயம் பார்க்கும். உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, கவலைப்படாதீங்க, உங்களை சுயமாய் வாழ பண்ணுவார். சொல்லுங்க, சுயமாய் வாழ பண்ணுவார்னு, சுயமாய் வாழ பண்ணுவார்னு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.

படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்றேன், நீ ஜெபம் பண்ண மக்களே, தெய்வம் உனக்கு அற்புதம் செய்வார். நான் ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சு, நிறைய பார்க்குறேன் பாஸ்டர் அங்கிள், படிக்க ஆசைப்படுறோம், ஃபீஸ் கட்டுறதுக்கு யாருமே இல்லை, நிறைய கத்த நல்லவர், நிறைய பிள்ளைகள். நான் ஒன்று சொல்லவா, உங்க பாஸ்டருக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ற மனுஷன், உங்களால் முடியுமண்ணா படிக்கிற பிள்ளைகளை ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் என்ன என்ன சரிதானே? உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது படிக்க முடியாத யாராவது உங்களுக்கு ஃபீஸ் கட்டிட்டீங்கன்னா கட்டுற கூட்டத்தில் ஒரு 100 ரூபாய், ஒரு 500 ரூபாய், ஒரு 1000 ரூபாய் எடுத்து. நிறைய பிள்ளைகள் வருத்தப்படுறாங்க, கத்தர் அற்புதம் செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக அல்லேலூயா.

பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நிச்சயமா உங்களை சுயமாய் வாழ வைக்க கத்தரால் முடியும். வராமேன் சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. ஒருமுறை கூட சொல்லுங்க அல்லேலூயா. நிச்சயமாமா ஜெபம் பண்ணுங்க. ஐயா ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் நம்ம நிலைமையெல்லாம் அப்படிதான், யாராச்சும் கூப்பிட்டு ஒருபடி சோறு தர மாட்டாங்களா? ஒரு நாளும் கூட்டங்களுக்கு போமே இப்படித்தான் போவேன். அண்டு ஒரே 10.5 கிலோமீட்டர் நடப்பேன் நான், போயிட்டு ரிட்டர்ன் 10.5 கிலோமீட்டர் ஒரு நாள், வாரத்துக்கு 4 நாள் நடப்பேன். ஆனால் ஜபிக்கிற ஜபத்தில் ஒரு ஜப குறிப்பு கூட இருக்கும், ஏசப்பா யாராச்சும் கூட்டு ஒரு சோறு தரணுவான்றே, திருப்பி நடக்கணும் இல்லை. யாராச்சும் சாயந்தரம் ஆயிடுச்சு ஒரு டீ தரணும், ஏசப்பா என்னை பார்க்குற யாருக்காவது எனக்கு சோறு தரணும்னு சொல்லி கொடுங்க, அப்படி சோமனிட்டு போவேன். யாராகில உதவி செய்ய மாட்டார்களா? யாராகில அற்புதம் செய்வோம் அப்படித்தானே வாழ்ந்தோம். ஆனால் இன்னைக்கு இன்னைக்கு 1000 ஜனங்களுக்கு உதவி செய்ய முடியுதா இல்லையா? என்னைக்கு இந்த மாதிரி அடுத்தவங்களை சகாயத்தில் வாழ்வேன்னு நினைக்கிறியா நீ? அப்புறம் எதுக்குடா ஜபம், எதுக்கு உங்க கண்ணீர் எங்க போவோம்? கேட்கிறாரா இல்லையா? நீ வருத்தப்படுற. இத்தனை வருஷம், 40 வருஷம் அடுத்தவன் சகாயத்தில் வாழ்ந்த ஒரு மனுஷனே, சொந்த பலத்தில் வாழ்ந்து சொந்த பலத்தில் நடந்து ஆலயத்திற்கு புள்ள போக வச்சார்னா கவலைப்படாதக்கா. உன் குடும்பத்தை சுயமாக வாழ வைப்பார். எந்த இடத்துல அவமானப்பட்டு நிற்கிறியோ அந்த இடத்துல உன் குடும்பத்தை உன் ஊழியத்தை சுயமாய் வாழ வைக்க யாப்பாவால் முடியும். நான் நம்புறேன், நான் நம்புறேன், நான் நம்புறேன். ஒருவேளை மற்ற மனிதர்கள் சொல்லலாம், எப்படி செய்வா பார்க்கலாம், எப்படி செய்வான் பார்க்கலாம், எப்படி நடக்கும் பார்க்கலாம். எது நடக்கணுமோ அதெல்லாம் அழகா நடக்கும். தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைக்கிறது ஒன்றும் தடைப்படுவது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். பக்கத்தில் பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லுங்க. தீர்க்கதரிசனம், நீங்க தீர்க்கதரிசி ஆகலாம். சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்கப்பட்டிருக்கிற பொற்பளத்திற்கு சமானம். உன்னை சுயமாய் தலை நிமிர்ந்து வாழ பண்ணுவார். சொல்லுங்க, உங்களை சுயமாய் தலை நிமிர்ந்து வாழ பண்ணுவார். ஜபிக்க விட்டுறாதீங்க. ஜப நேரத்தில் தேவையில்லாத இடத்துக்கு போக கூடாது. ஜபிக்கிற நேரம் கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணுங்க. உங்க வாழ்க்கை மாறுதான் அப்ப கேளு நீங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா.

நாளதற்கே மூணு வேளையும் யாரையும் எதிர்பார்க்காம சோறு திங்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. மூணு வேளையும் யாரையும் எதிர்பார்க்காம சோறு திங்க. முன்னாலெல்லாம் இந்த மாதிரி பாடுறதுக்கு போவோம்ல, மீட்டிங் போவோம், அப்ப காலையிலே பிக்ஸ் பண்ணிடுவேன் இன்னைக்கு கன்வென்ஷன் இருக்கு, ராத்திரி ஒரு நேரம் வயிறாறு சாப்பிடலாம். அப்படித்தானே சுயமாய் ஓட பண்ணுக்கிறேன். வாழ்க்கையை குறித்து கேள்வி இல்லையா? நீ என்ன உன் ஜபத்தை என்ன நினைச்சா? ஐயா உன் ஜபத்தை நீ என்ன நினைச்ச? எந்த இடத்துல மற்றவர்களின் கைகளையும் மற்றவர்களுடைய சகாயத்தையும் எதிர்பார்த்து நிற்கிறியோ அதே இடத்துல உன்னையும் உன் குடும்பத்தையும் ஊழியத்தையும் சுயமாய் நிற்க வைப்பதற்கு என் கண்ணீரின் ஜபத்தினாலையும் நம்ம ஜபத்தை கேட்கிற தெய்வத்தாலையும் முடியும்ப்பா. நீ ஏன் கலங்குற? கவலையை விடுறீ?

0: எதை உடுப்போம் என்று கவலையே வேண்டாம், சொல்வதை கேளுங்கள்.
1: சுயமா வளர்ச்சி செல்ல. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? போர் அடிக்குதா உங்களுக்கு? இல்ல இல்ல, ஆண்டவரே ஒரு வார்த்தை ஜொம்மணிருவோமா, ஜொம்மணிருவோமா. இந்த கொஞ்ச நாளா பார்க்கிறேன், பிள்ளைகளினால் தள்ளப்பட்ட நிறைய தாய்மார நம்ம கண்கள் காணதா இப்ப? இங்க உங்க ஊர் எப்படின்னு எனக்கு தெரியல, நிறைய பார்க்கிறேன் ஐயா. இந்த வயசானவங்களை எங்க பார்த்தாலும் சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க. என்ன, நிறைய தாய் தகப்பன்மார் பிள்ளைகளால் கைவிடப்பட்டு வாழ்றாங்க. இன்னைக்கு எல்லாரும் உங்க வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே சுயமா வாழ முடியாம எதிர்காலத்தை குறித்து கேள்விக்குறியோடு இருக்கிற ஜனங்களுக்கு அப்பா ஒரு அற்புதம் செய்யணும்னு ஜோமினிருவோமா? கை தூக்கிறதா இருந்தா தலைக்கு மேல தூக்கணும், தலைக்கு மேல உயர்த்தி உங்க முகத்து வானத்துக்கு நேரா உருகணம் ஏறெடுத்து, ஏ சுவாமி எனக்கு சுயமா வாழ முடியலையே, மற்றவர்களுடைய கைகளை எதிர்பார்த்து வாழ்றனே என்று கண்ணீர் மல்க ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் அற்புதங்களை செய்யுங்கப்பா. இந்த வார்த்தையை கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. அப்படித்தானே, அப்படித்தானே. ஒரு பேதுருவனுடைய ஜெபம், சுயமாய் வாழ முடியாத மனிதனுக்கு ஒரு அற்புதம் செய்யும்னா எங்க தேசத்துல ஒரு அற்புதத்தை நீ நிச்சயமா செய்யணும். சொல்லுங்க அந்த வார்த்தைய, அப்ப நிச்சயமா செய்யணும். வாலிப தம்பிமா ஜபிக்கிறத நினைச்சு சந்தோஷப்படுறேன். தங்கச்சி சொல்லுங்க, ஷாபா காத்தா ராபா காத்தோரா, ஒரு அற்புதம் செய்திருங்கப்பா. சொல்லுங்க, அற்புதம் செய்திருங்கப்பா. அன்னைக்கு எருசலேம் தேவாலயத்தினுடைய அலங்கார வாசலில் ஒரு அற்புதம் நடக்குமானால் இன்றைக்கு ராத்திரி பொழுதில் இணைந்து ஜெபிக்கிறோம். தன்னிச்சையாக வாழ முடியாதபடி அநேகருடைய கரத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகள், எங்கள் குடும்பங்களிலே என் தேவன் அற்புதங்களை செய்ய கைகளை தலைக்கு மேல தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுகிற பார்க்கலாம். அவ்வளவுதான் ராஜா, எங்க பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யறீங்க, நீங்க செய்யறீங்க. ஆமென் சொல்லுங்க, ஒரு முறை கூட சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப ஜெபம் என்ன செய்யும்? முதல்ல 40 வருஷங்கள் எதிர்பார்த்தவைகள் எது அமைன் தோத்தர் நடக்காதவைகளை நடக்க பண்ணிட்டு இல்லையா? ரெண்டு, சுயமாய் வாழ முடியாதவனை சுயமாய். மூணாவது, அதே கான்செப்ட்ல இன்னொன்னு சொல்லி தரவா சிந்திங்க? ஆமீன். மூணாம் அதிகாரம் மறுபடியும் எடுத்துக்குவோம், 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் படிக்க போறோம். 5வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? யாராவது பக்கத்துல டல்லா இருக்காவளா, இதை பேசிட்டு ஒரு நிமிஷம் எந்திரிச்சிட்டு உட்காரலாம், சரிதானே? நல்ல பிள்ளை, உங்களை பார்க்கும்போது எனக்கு புக்கு புக்கு புக்குன்னு வருது. 5வது வசனத்தை பார்ப்போம் வாங்க. அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். ஒரு முறை கூட சொல்லுங்க, அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி. அப்போ பேதுருவையும் யோவானையும் பார்த்தப்ப இந்த மனிதனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு தானே? அந்த இடத்துல என்ன வேர்டு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? இதுதான், ஏதாகிலும். சொல்லுங்க அந்த வார்த்தை, ஒரு எதிர்பார்ப்பு தானே, எதிர்பார்ப்பு தானே. இந்த எதிர்பார்ப்பு எத்தனை வருஷமா? அதான் சொன்னேன், 40 வருஷம். சரி, இவன் எதிர்பார்த்தது என்ன? இவன் எதிர்பார்த்தது என்ன? அடுத்த வசனத்தை பாருங்க, 6வது வசனம். அவன் எதிர்பார்த்தது என்ன? எல்லாரும் சேர்ந்து படிங்க. அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நட என்று சொல்லி. அப்ப அந்த மனுஷனுடைய எதிர்பார்ப்பு என்ன? அந்த மனுஷனுடைய எதிர்பார்ப்பு என்ன? வெள்ளியும் பொன்னும். இவங்க ரெண்டு பேர்த்தையும் அவன் என்ன எதிர்பார்த்தான்? வெள்ளியும் பொன்னும். இவன் எதிர்பார்த்தது கிடைச்சிச்சா? இல்லை. ஆனா இவன் எதிர்பார்க்காதது வந்துச்சா இல்லையா? அப்ப என் ஜபத்துக்கு ஒரு வல்லமை இருக்கு. நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக செய்கிற ஒரு வல்லமை என் ஜபத்துக்கு இருக்கா இல்லையா? சரிதானா? என்ன எதிர்பார்த்தீங்க? என்ன எதிர்பார்த்தான்? வெள்ளியும். என்ன கிடைச்சிச்சு? தெய்வீக சுகம். எப்பா இன்னைக்கு உனக்கு வெள்ளி தந்தா நாளைக்கு நீ என்ன பண்ணுவ? மறுபடியும் பிச்சை தான் எடுப்பா. இன்னைக்கு பொண்ணு தந்தா நாளைக்கு நீ என்ன செய்ய? ஐயா காலையில் 8 மணிக்கே கோரஸ் பாடுவியா இல்லையா? ஆண்டவர் பார்த்த, நான் என்ன தந்தாலும் நீ நாளைக்கு காலையில் டப்பாவை எடுத்துட்டு வரத்தான் செய்வேன். இனி உன் கையில் டப்பாவே இருக்கப்படாது. இத்தனை வருஷம் எதிர்பார்ப்புக்கு மேல. அண்ணே நீ எதிர்பார்த்தது என்னண்ணே? ஒன்று, கழுதையை தேடி போனவனுக்கு தலையில் என்ன வந்துச்சு? அபிஷேகம். யார் அது? ஆ, வெள்ளியை எதிர்பார்த்தவனுக்கு இப்ப என்னது? என்னதுங்க? ஜெபிக்கிற நேரம், ஜெபிக்கிற மனிதன் ஜெபிக்கிற இடத்திற்கு சென்றால் அவன் எதிர்பார்க்கிறதற்கு மேலான நன்மைகளை அவன் பெற்றுக் கொள்வான். எதிர்பார்ப்புக்கு மேல. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து கவலைப்படாதீங்க, ஜோம் பண்ணுங்க. நீங்க நினைக்கிறதுக்கு மேல, நீங்க நினைக்கிறதுக்கு மேல, நீ ஆசைப்படுவதற்கு மேல, நீ கேட்பதற்கு

0: ஆமாங்க, அதான் சொன்ன. நீ எதிர்பார்த்தது ஒண்ணு, கிடைச்சது ஒண்ணு. நீ கேட்டது ஒன்று, கிடைத்தது ஒன்று. ஏன் தெரியுமா? ஜெபத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்கு, அவ்வளோ வல்லமை இருக்கு, அவ்வளோ வல்லமை இருக்கு. நம்ம நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம் ஆண்டவர் நமக்கு செய்கிற நன்மை. ஒரு நிமிஷம் எந்திரிச்சு நிக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் எந்திரிச்சு நிக்கிறீங்களா? கொஞ்சம் மந்த சூழ்நிலையை நான் எதிர்பார்க்கிறேன். நேரம் சரியாக 2 மணி. அதாவது இந்த லாரி ஓட்டுறவங்களுக்கு தெரியும், கரெக்டாக 10 மணிக்கு ஒரு தூக்கம் வரும். அது சப்ப மேட்ரு, புஸ்கன் மாதிரி தப்பிடலாம். 12 மணிக்கு ஒரு தூக்கம் வரும், சரிதானே? 12 மணிக்கு ஒன்று வரும், அதை டீ காப்பியில் நம்ம ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆனால் 2 மணிக்கு ஒன்று வரும் பாரு, அது பாகிஸ்தான் தான், இறங்காம முடியாதுனே, சரிதானா? அதானே பார்த்தேன், அந்த சரிதான் உங்கள் ஃபீல்டு தானே அது, இறங்காம முடியாது. எந்த யமகண்ட சக்கரவர்த்தியும் இறக்கிறான் இல்லைன்னு வைங்க, இது முதல் பாக்கியவான். இப்ப மணி என்ன? ரொம்ப கவனமா இருக்கணும் டிரைவர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தூக்கம் வருதான்னு கேளுங்க. சிலருக்கு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி சின்னதா மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது, தூக்கம் வருதா? ஏய் வருதாப்பா. ஏன்னா இன்னைக்கு நான் ரொம்ப ஸ்பிரிச்சுவலா போல, ஏன்னா முழியறவு ஜபத்துக்கு ஸ்பிரிச்சுவலா போனாலே ஆபத்து, அது வேற. தோத்தர் இந்த மாதிரி போனா தான் வண்டி ஓடும். அப்ப நல்லா கவனிங்க, இவருடைய எதிர்பார்த்தது என்ன? வெள்ளியும், கிடைச்சது என்ன? நம்ம நினைக்கிறோம், பாருங்க ஆண்டவர் ரொம்ப நல்லவருங்க. நம்ம எதிர்பார்க்கிற சிலது நாளைக்கு நம்மளை பிச்சைக்காரனா தான் வைக்கும். ஆனா ஆண்டவர் தருகிறது இனி ஒரு நாளைக்கு அந்த இடத்திலேயே நம்மளை கத்தர் வைக்க மாட்டார். சில நேரத்தில் நீங்க ஜெபிக்கிற சில நினைக்கிற காரியம் நடக்கலையேன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க. வெள்ளியை எதிர்பார்த்தேன், வெள்ளி தரலையே. பொண்ணை எதிர்பார்த்தேன், பொண்ணு தரலையே. ஆண்டவர் பாப்பார், பொண்ணு தந்தா நாளைக்கு பிச்சை எடுக்கவா? சும்மா கடை இதை தந்தேன்னா நான் நாளைக்கு இதான் நீ செய்வனின்னு ஏனா நான் நினைக்கிறேன். அந்த மனுஷனை நாளைக்கும் அந்த ஏ இடத்துல பார்க்க ஆண்டவர் விரும்பலை. ஏம்மா, உன் எதிர்பார்ப்பு டெய்லி எதிர்பார்ப்புறையவனா வருகிறத கத்தர் விரும்பலை. அதனால தான் சொன்னாங்க, பாரு நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக நான் உனக்கு செய்யலான்னு நினைக்கிறேன். ஏம்மா சோமன்றீங்களா ஐயா? அண்ணே தனிமையாக உட்காந்து அழுகிறியா? எழுதிக்கோ, நீ எதிர்பார்க்காதது உன் வாசுப்படியில் வந்து நிற்கும். கண்டிப்பா கண்டிப்பா வரும், வரும், தருவா, தருவா, கண்டிப்பா தருவா. ஆண்டு விட்டு அழுகிற ஒருத்தனை அடுத்தவங்கிட்ட அழ வைக்கவே மாட்டான். இதெல்லாம் அழுது பழகனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தானே. தெய்வ சமூகத்தில் அழுகிறவன் மனுஷனுக்கு முன்னால் அதை வைக்கவே மாட்டானே. நீ ஏன் வருத்தப்படுற? உன் பிள்ளையின் காரியம் அற்புதமாக இருக்கும், சேமா உன் ஒளி அற்புதமாக இருக்கும், வருத்தப்படாத. ஆனால் ஆண்டவர்கிட்ட அழுகிறதுக்கு மட்டும் நீங்கள் கூச்சப்படவே கூடாது, நீங்கள் காரணம் சொல்லவே கூடாது, நீங்க அடுத்தவங்களை பார்க்கவே கூடாது. நேரம் எப்பெல்லாம் கிடைக்குமோ ஓடி போயிடணும். பசிக்குதா? முதல்ல விட்ட சொல்லு. ஆமா, நான் இதை என் பிள்ளைகளுக்கு யூஸ்வலா சொல்லி கொடுப்பேன். ஒரு நாள் எனக்கு 5 நாள் அளவு சாப்பாடு இல்லை, பயங்கர பசி. ஊழியத்துக்கு வந்தப்புறம் ஒரு நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள் போயிடுச்சு. நான் ஃபாஸ்டிங் நம்ம இருப்பேன், நம்ம பாட்டுக்கு வண்டி ஓடும். ஆனால் அன்னைக்கு ரொம்ப பசி கழுத. பத்திரிக்கையெல்லாம் நம்ம உபாச நாள் காலையில் ரொம்ப பசிக்கும், இங்கேயும் அப்படித்தான் போல இருக்கனே. மற்ற நாளெல்லாம் 10 மணி 11 மணிக்கு சாப்பிடுவோம், ஒன்றும் பிரச்சனை வராது. இங்கே பாசிங் பிரேயர் இன்னைக்கு அன்னைக்கு 7 மணிக்கு இந்த வத்தகு வைக்கோல் போகுது பத்தி எரிஞ்ச மாதிரியே இருக்கும். தாய் குடல் பிள்ளை குடல சாப்பிட்டு நிற்கும். பார்த்துருக்கீங்களா நீங்க என்ன அமைதி? அப்பவுமே புரிஞ்சுக்கணும் நமக்கு அப்படித்தான். அதனால ஏச்சப்பா நீர் என் சூழ்நிலைகளை பார்க்கிறேன்னு நிறைய பச்ச ஒரு சமன் இட்லி தான் சாப்பிட்டேன், சில அடிச்சுட்டு வந்துருவோம். ஆமா அன்னைக்கு பயங்கர பசி, எனக்கு பசின்னா தாங்காது. ஆனா எனக்கு நானே நான் பொதுவாக நான் யார்ட்டையுமே இத்தனை வருஷங்கள் ஆகியிருக்கு எனக்கு பசி எனக்கு தேவைன்னு நான் கேட்டதே இல்லை, கேட்டு வாங்கின பழக்கம் இல்லை. கேட்கறது அங்க மட்டும்தான், கையேந்த வச்சது இல்லப்பா அது வேற. ஆனா அன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் ஒரு சின்ன கட்டில் அறையில அதுக்கு பக்கத்துல முழங்கால் போட்டு அண்டுட்டு சொன்னேன், ஆண்டவரே வேலைக்கு போயிருந்தா கூட பசி இல்லாம சாப்பிட்டுருப்பேன், ரொம்ப பசிக்குதுயா, சோறு வாங்கி கொடுங்க. முன்னால உட்காந்து நிற்கிறோம், சிரிக்கிறோம், பேசுறோம், படிச்சதை சொல்லலனே பார்த்ததை சொல்றேன், பசிக்குப்பா. நான் பொதுவாக ஆண்டவர்கிட்ட கடின சொற்கள் பயன்படுத்த மாட்டேன், ஆனால் ரொம்ப பசி. நான் வேலைக்கு போயிருந்தா கூட முழு வேளை பசி இல்லாமல் சாப்பிட்ருப்பேன்ப்பா, எனக்கு பசிக்கு சோறு வாங்கி கொடுங்க சொல்லிட்டு அப்படியே அந்த கட்டில் முழங்கால தான் நிற்கிறேன், குப்புறப்படுத்து தூங்கிட்டேன். இது ஒரு 2.5 மணி இருக்கும், 2.5 மணி இருக்கும், ஒரு 3 1/4 மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ள நான் இருந்த அறை கதவு தட்டப்பட்டுச்சு. பிரதர் மோசேஸ் அப்படின்னு கூப்பிட்டார். நான் கதவு திறந்தா எனக்கு 1 இயர் முன்னாடி படிச்ச ஒரு சீனியர் அண்ணாச்சு, அவர் ஊழியத்தில் இருக்கார் நாரோல. அந்த அண்ணன் வெளியே வந்து நிக்கிற, அண்ணே பிரைஸ்லாம் ரெடியா அங்க போலாம் அப்படின்னார். நான் திரு திருன்னு முழிச்சேன், ரெடி ஆகுங்க. நான் டக்குன்னு போய் முகத்தை கழுவிட்டு நான் பசி தெரியாமல் இருக்க ஒரு பயன் பயன்படுத்தி இந்த குத்தாலம் டவல் இருக்குல்ல, நைஸ் டவலை தொப்பு வயத்தில் கட்டி ஈர தண்ணி ஊற்றி வச்சுருப்பேன் எப்பவுமே. பல வருஷங்கள் 1 நேரம் சாப்பாட்டில் தானே ஓடிச்சு, எல்லாம் எடுத்து போட்டு வந்து கதவை பூட்டிட்டு வண்டியில் ஏறிட்டேன். அவர் என்று ஒண்ணுமே பேசல. எதிர்பார்ப்புக்கு மேலாய் செய்கிறவர் கேட்டுக்கோ, ஒண்ணுமே பேசல. அதுல இருந்து அப்படியே அழகிய மண்டபம் பசியாவுக்கு தெரியும், அதுல ஒரு சற்றே இல்லாத ஒரு ஹோட்டல் பிஸ்மின்னு சொல்லுவாங்க, அதை முன்னாடி கொண்டு நிப்பாட்டினார். நானும் அவர்கிட்ட ஒண்ணும் பேசல, அவரு என்று ஒண்ணும் பேசல. இறங்க சொன்னார், இறங்கினேன். அவர் அப்ப மேக்ஸ் 100R இந்த சுசுக்கியில ஒரு பைக் வச்சிருப்பார் சிவப்பொண்டி. இறங்கினேன், நேர கடைக்கு கூட்டிட்டு போனார். அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்படுகிற ஆட்டை போல பின்னாலேயே போறேன், என்ன நடக்குதுனே தெரியல. கை கழுவ சொன்னார், கை கழுவினே உட்காருங்க. என்ன உட்கார்ந்தாச்சு? சாப்பிடுவோம். ஆச்சா நீங்க? நான் சாப்பிட மாட்டேன். நீ சாப்பிடு. திருப்தியா சாப்பிட்டேப்பா? சாப்பிட்டேன். ஒண்ணுமே பேசல, அவர் சாப்பிடல. போய் காசை கொடுத்துட்டு மறுபடியும் வண்டியில் ஏறினேன். ரூமுக்கு முன்னால் கொண்டு விட்டார், கொண்டு விட்டு பைக்குள்ள கையை போட்டு ஒரு 10 நாள் சாப்பிட்றதுக்கு தெளிப்பா காசை கையில் எடுத்து என் கையில் கொடுத்துட்டு சொன்னார், ஆண்டவர் உன்னை ரொம்ப நேசிக்கிறார் தம்பி. ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார் தம்பி. அந்த காசை கையில் வாங்கிட்டு முகத்தை பார்த்துக்கிட்டு எப்படின்னு சொன்னார். விசிட்டிங் போயிட்டு வந்தேன், விசிட்டிங் போயிட்டு வந்தேன், சாப்பிட்றதுக்கு உட்காந்து பார்த்துக்க. சாப்பாடு கையில் எடுத்த உடனே எனக்கு மனசுக்கு சரியில்லாமல் இருந்துச்சு, இருந்தாலும் சாப்பிட்லான்னு சொல்லி ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு ஒரு மாதிரி விக்கல் வர்ற மாதிரி இருந்து அன்னீசியாக ஃபீல் பண்ணேன், எனக்கு மனசுக்கு கஷ்டமாக இருந்து ஆவியில் ஒரு மாதிரி ஏவப்பட்டேன். பாவி என்ன சொன்ன, ஜோம் பண்ணு. சாப்பாடு அப்படியே வச்சுட்டு போய் ஜோம் பண்ணேன். கத்தர் சொன்ன, என் பிள்ளை சாப்பிடாம இருக்கான்,
1: அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்காம நீ ஒரு படி சோறு வாயில வைக்க கூடாதுன்னு சொல்ற. எடுத்த சாதத்தை அங்கேயே வச்சுட்டு கையை கழுகிட்டு 23 கிலோமீட்டர் உண்டு அவர் வீட்டுக்கும் நம்ம நான் இருந்த ரூமுக்கும். 3/4 மணி நேரத்தில் வந்து வயிறார எனக்கு சோறை வாங்கி தந்துட்டு அவர் சொன்னார், தம்பி ஆண்டவர் உன்னை ரொம்ப நேசிக்கிறார், அண்ணன் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன்னு போனார். ஐயா, நீ அறை வீட்டுக்குள்ள வடிக்கிற கண்ணீர் யாருக்கும் தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். தனிமையா போய் உட்கார்ந்து நீ அழுகிற கண்ணீர் யாருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காலையில விடிஞ்ச நேரத்திலிருந்து இதுவரைக்கும் நீ எத்தனை பெருமூச்சு விட்டுருப்ப, எத்தனை சுவாசம் வெளியே வந்துச்சு உள்ள போச்சுங்கிறத கணக்கு அங்கு கேள். அவர் சொல்லுவார், நீ நினைப்பதற்கு மேலா, நீ வேண்டுவதற்கு மேலா தருகிறவர். மக்களே, தெளிவா சொல்றேங்க, இந்த உலகத்தில் எல்லாரையும் விட நம்மள அதிகமா புரிஞ்சவர் இயேசப்பா மட்டும்தான். இயேசப்பா மட்டும்தான். கவலைப்படாதக்கா, நீ ஆண்டவருடைய சமூகத்தில் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீ நினைப்பதை விட, நீ வேண்டுவதை விட மேலா நினைச்சு கூட பார்க்காம தருவார். என்ன ஒருவேளை இதை சொல்லத்தான் என்ன அனுப்பியிருப்பாரா இருக்கும், தருவாரியா? இப்படி எல்லாம் நல்ல பேண்ட் போடுவோம் நம்ம எங்க நினைச்சங்காலே.

உங்களை சரியா அறிஞ்சவர் அப்பா தானே. இந்த முழுகிறோ ஜெபத்தில் வந்திருக்கிறவங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் நினச்சதை விட உங்களுக்கு அதிகமாக செய்யணும்னு அவர் நினச்சிருக்கார், அது மட்டும் எனக்கு தெரியும். நீ என்ன நினச்சியோ அதெல்லாம் எனக்கு தெரியும், நீங்கள் எதுக்கு ஜெபம் பண்ணிக்கலோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் தான் சொல்லுவேன், நான் ஊழியத்துக்கு வந்தப்போ அண்டை விட்டு கேட்டேன், மூணு வேளையும் எனக்கு சோறு வேணும், எங்கேயாவது ஒரு இடத்துல தலை சாக்கி ஒரு இடம், கடைசி வரைக்கும் யாராகினும் ஒரு தாளுக்கு கார் ஓட்டியாவது நான் பிழைச்சிக்குவே ஆண்டவரே. ஒரு ஊழியக்காரனுக்கு நான் எல்லாம் பாஸ்டர் ஆகணும்னு நல்லா நினச்சதில்லை, எப்படி முடியும், ஒன்பதாம் புறைக்கு தான் படிச்சிருக்கோம், தமிழை தவிர வேற உரிய அளவும் தெரியாது. எதிர்காலம் தான் என்னன்னு தெரியாது, நாலு பேர்கிட்ட பேச தெரியாது, முரட்டு பையன், என்ன இருக்கு, எங்கேயாவது மூணு வேளை சோறு, ஏதாவது ஒரு பரிசுத்த வனக்கு காரை ஓட்டிட்டு எங்கேயாவது உரத்தில் படுத்துட்டு செத்துடணும், இப்படி தான் நினைச்சேன். ஆனா உன்னையா ஏவ முன்னாடியே நான் அழுதது கிடையாது, ஏன் அப்பனை தவிர. ஆனா அழாத நாளும் கிடையாது, ஆனா பைபிள் சொல்லுது நம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிறேன். வெள்ளிய கேட்ட பொண்ணை கேட்டான், ஆண்டவர் சொன்ன இன்னைக்கு நான் வெள்ளியும் பொண்ணும் தந்தா நாளைக்கு நீ மறுபடியும் பிச்சை தான் எடுப்பேன், என் பிள்ளை பிச்சை எடுக்க கூடாதுரா, நீ பிச்சை கொடுக்கணும், நீ கையேந்த கூடாதியா, ஆண்டவர் அர்ச்சுவார். நம்ம இயேசுப்பா ரொம்ப நல்லவர், என்ன பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசுப்பா உங்களை கைவிடவே மாட்டேன், நல்லா ஜோம் பண்ணுங்க, நல்லா ஜோம் பண்ணுங்க. அதாவது நம்ம ப்ரேயர்லாம் இப்போ லிட்ரேச்சர் பரமண்டலங்களில் இருக்கிற இந்த சுவாலியெல்லாம் ஆகப்படாது, உங்கள் அப்பன்கிட்ட போய் என்ன கிராமர் பார்த்தா பேசிட்டு இருக்கேன், என் அன்பு நிறைந்த தகப்பனே எந்திரிச்சு போலேன்றான், அம்மா நான் உங்களை பார்ப்பதற்கு இங்கே கொன்னே விடுவேன், அப்பனுக்கிட்ட போய் கிராமர் பார்த்துட்டு இருக்கான், மனம் திறந்து பேசியா, உன் வாயில் இருந்து சொல் பிரவாதத்திற்கு முன்னே உன் தேவை என்னதென்று அறிந்தவர் அவர். தைரியமா இரு, எத்தனை பேர் ஆமேன்னு சொல்வீங்க, பக்கத்தில் கொடுத்துருங்க, தைரியமா இருங்க, ஜெபத்தை விட்டுறாதீங்க, இன்னும் ஜெபம் பண்ணுங்க, அப்படியே உட்காருங்க. மணி என்னாச்சு, நேரம் சரியாக 2:15. தூக்கம் வருது, நீ எல்லாம் மனுஷனே கிடையாது, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா இல்லையா. நிறைய பேசணும், இந்த 3 அதிகாரத்தில் உட்காந்து 10 மணி நேரம் பேசலாம் நம்ம. மறுபடியும் அதே 2 வசனத்தை படிக்கலாம், அதே 2, பின்னால எங்கேயோ ஒரு பூச்சை சவுண்டு போட்ட மாதிரி கேட்கும், எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு தேவாலயத்தில் பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாள்தோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவனுடைய ஆலயத்தின் வாசல் அண்டை வைப்பார்கள். அம்மாவா இல்லையா, மாப்பிள்ள எங்க இருந்தார், எங்க இருந்தார், வாசலுக்கு வெளியே தானே, பிரவேசிக்கிறவர்களிடத்தில். அப்ப இவர் பிரவேசிக்கல, வெளியே தான் இருக்கார், வெளியே தான் இருக்கார், உள்ள போகல இல்ல, உள்ளே போகிறவர்களிடத்திலிருந்து ஏதாகிலும் வாங்க வெளியே அமர்ந்திருந்தவர், அப்படித்தானே. சரி, 8 வசனத்தை பாருங்க, வேண்டாம் பூச்சைக்குட்டி சவுண்ட் வேண்டாம், நாங்க எல்லாம் சேர்ந்து படிக்கலாம், சும்மா கடை படிங்க. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்து, ஆம் நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு, அந்த கடைசி லைனை படிங்க, தேவனுடைய ஆலயத்திற்குள்
ஜெபிக்கிற மனிதன் ஜெபிக்கிற இடத்தில் ஜெபிக்கிற நேரம் ஜெபிக்கிற இடத்திற்கு சென்ற பொழுது ஆலயத்திற்கு வெளியில் இருந்த பலரும் ஆலயத்திற்கு உள்ளே வந்தார்கள். உன் வீட்டில் இன்னும் பலர் ஆலயத்துக்குள்ள வரல, வாசப்படியில் இருக்கான். நீங்க ஆலயத்துக்கு போறதுக்கு தடையும் இல்லை, அவன் வரவும் மாட்டான். எப்படி? ஆமாங்க, எத்தனை வருஷமா? 40 வருஷமா. வியாழக்கிழமை கூட்டம் இருக்குன்னு அவருக்கு தெரியும், வாலிபர் கூட்டம் எப்போன்னு அவருக்கு தெரியும், பெண்கள் கூட்டம் எப்போன்னு அவருக்கு தெரியும், ஆண்கள் கூட்டம் எப்போன்னு அவருக்கு தெரியும், ரெண்டும் கலந்த கூட்டம் எப்போன்னு அவருக்கு தெரியும். ஆனா இவர் எங்க தான் இருப்பார்? வெளியே தான் இருப்பார். ஜெபிக்கிற நேரம் ஜெபிக்கிற மனிதன் ஜெபிக்கிற இடத்திற்கு போனால் வெளியே இருக்கிற பலர் உள்ள வருவான். அந்த வருஷம் ஆலயத்திற்கு வெளியில் இருந்தவர்களை உள்ளே கொண்டு வருகிற ஜபம். அவன் இன்னைக்கு முழியரவு ஜபத்திற்கு பிறகு பசிய என் வீட்டில் இன்னும் சிலர் வெளியத்தான் கிடக்கான், உள்ள வரணும்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்க. வீட்டுக்கு வெளியில உங்களுக்கு என்ன சொல்ல, லைவ்ல போகுது ஒன்னும் சொல்ல வழியில். இப்ப பூதாவே தான் பிரச்சனை, வாய் கிருகிருகிருன்னு வரும், கேமரா பார்த்த உடனே பாருங்க, நல்லா கவனிக்கணும். இது வரைக்கும் ஆலயத்துக்கு, ஆனா வெளியில வெளியில இருக்கிற நீங்க நல்லா கவனிக்கணும். அப்போ என்னுடைய ஜெபம் சரிவர செயல்படுமானால் தேவனுடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்காத, கிருபைக்குள் கடந்து வராத, அபிஷேகத்திற்குள் வராத, சத்தியத்திற்குள் கடந்து வராத, தேவனுடைய அன்பிற்குள் கடந்து வராத அநேக மனிதர்களை தேவனுடைய கிருபைக்குள் கொண்டு வருவதற்கு என்னுடைய ஜெபத்தினால் சாத்தியமாகும். அதுதான் ஜெபம். அல்லேலூயா. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு உண்மையிலேயே நீங்க அவங்களை விரும்பினால், அவங்க சூழ்நிலை உங்களுக்கு தெரியுமானா, அவங்க வீட்டில் ரசிக்கப்படாத மனிதர்கள் இருந்தால் தைரியம் அவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, இந்த வருடத்தில் சிலரை கத்த ரட்சித்து உள்ளே கொண்டு வருவார் அவர். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தம் ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ அஞ்சாம் வசனத்தை பாருங்க, அடுத்த பாயிண்ட் போயிட்டேன், நேரம் ஆயிடுச்சுல. அஞ்சாம் வசனத்தை பாருங்க, அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை. அப்ப இதுவரைக்கும் அவன் கை எப்படி இருந்து இந்த இடத்துல கரெக்டா, நீங்க அந்த அதை அப்படியே சொல்லுங்க, இந்த இடத்துல இதுவரைக்கும் அவன் கை எப்படி இருந்திருக்கும்? அப்படித்தானே இருந்திருக்கும். அப்படித்தானே கேட்கறவங்க என்ன இப்படியா காப்பாங்க? எடுத்தானே எடுத்தானே இருந்திருக்கும். ஏந்தும் கரம் இல்லையா? எப்படி? தேவை உள்ளவன். சரி தானே? சரி, ஒன்பதாம் வசனம் படிங்க. ஒன்பதாம் வசனம் படிங்க. அவன் நடக்கிறதையும் தேவனை தேவனை எங்க போய் துதிக்கிறவன் கை எப்படி இருக்கும்? அப்ப இதுவரைக்கும் இந்த கை, இப்ப எந்த கையாச்சு? அப்ப என் வாழ்க்கையில என்ன ஒண்ணு என்ன செய்திருக்கு? ஏந்தின கைகளை துதிக்க வச்சாரா இல்லையா? நீ எந்த காரியத்திற்காக தேவைகளோடு இருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் ஆலயத்தில் வந்து துதிக்க வைப்பார் பாரு, இந்த ஜபத்தின் மூலமா.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்தவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: சிதம்பரம் பாஸ்டர் பர்னபாஸ் அவர்களின் தேவன்.
1: யாரு சொல்லுது ஊரு ராச மகராசந்தான்.
2: இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு எனக்கு ஏற்படும் என்று சொல்லி நான் கனவில் கூட நான் நினைத்தவன் அல்ல. நான் இப்பொழுது நினைக்கிறேன், அந்த வாலிப நாட்களிலே இன்னும் நாம் ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்திருந்தான், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் இன்னும் நம்மை ஆண்டவர் மேன்மையாக வைத்திருப்பாரே என்று சொல்லி நான் இப்பொழுது அதை வருத்தமாக நினைக்கிறேன். இந்த காரியம் உங்களுக்கு வந்துவிடும். என்னுடைய சாட்சியை நான் சொல்கிறேன் என்று சொல்லி நான் அப்படியே சொல்கிறேன், நடந்ததை சொல்கிறேன். நீங்கள் யாரும் அதை குறித்து தவறாய் நினைக்க.
3: காரணமான ஒரு குக்கிராமத்தில் இயேசுவை அறியாத குடும்பத்திலே நான் தோறும் குடித்து வந்து என்னுடைய தாயாரை பயங்கரமாக அடித்து சித்திரவதை. தாயாரை அவர் தலைமுடியை இழுத்து அடி அடி என்று சொல்லி அடித்து தெருவிலே இழுத்து விடும் பொழுதெல்லாம் நான் அருகிலே இருந்து கதறி, மனிதரும் அவரை ஏன் இப்படி செய்கிறாய் என்று சொல்லி கேட்க முடியாது. ஏனென்று சொன்னால் அவர் ஒரு துஷ்டனாக இருந்த மாதிரி, உன்னுடைய மகன் வீட்டை கோயிலாக்கி வைத்திருக்கிறான், போய் பாருங்களேன், வீடே அவ்வளவு ஜெகதீபமாக இருக்கிறதே. கையில் எடுத்தாங்க, எடுத்து இதை முதல்ல தூங்குறியான்னு கேட்டேன். என்னுடைய தாயாரும் என்னுடைய தகப்பனாரும் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய முகப்பிலே வந்து நிற்கிறார்கள். எங்க அம்மா சொல்றாங்க, தம்பி வாத்தியார்கிட்ட சொல்லிட்டு வா, என் தகப்பனார் போகிறார், பிறகு என்னுடைய தாயார் போறாங்க, அவர்களை நான் பிடித்துக் கொண்டு சொல்றாங்க, உங்க அப்பா என்னை வழக்கறப்பதற்காக, அதாவது ஆங்கிலத்துல சொன்னா டிவோர்ஸ் பண்ணுவதற்காக உன்னை நம்மை அடைத்து கொண்டு போகிறார் என்று. எனக்கு ஒண்ணுறாங்க, தம்பி காலங்காலமா இந்த குடிகாரனோடு கூட இருந்து வாழ்வதை விட நாம இருவருமாக சேர்ந்து இந்த ட்ரெயின்ல விழுந்து குடித்து குடித்து தன்னுடைய ஈர், அதாவது வயிற்றில் இருக்கிற இந்த ஈரல் அரித்து போய் வயிற்று வலியினாலே நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வருவதற்குள்ளாக அவர் தற்கொலை செய்து கொண்டு தன்னுடைய உயிரை. சூழ்நிலையில என்னுடைய தாயாருக்கு கன்னத்துல கேன்சர் வியாதி வந்து
2: எனக்கு ரொம்ப வாஞ்சை என்னுடைய தாயார் உயிரோடு இருக்க வேண்டும்.
3: எங்களுடைய கிராமத்துல இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிப்பதற்கு சென்னையிலிருந்து ஒரு டீம் வந்து, இயேசு சுகமளிக்கிறவர், இயேசு அற்புதங்களை செய்கிறவர், வியாதியிலிருந்து விடுதலை தருகிறவர் என்ற அந்த வார்த்தையை அந்த நாளிலே நடுவீதியிலே நின்று அவர்கள் சொல்லிக்கொள்ளிலே போய் அங்கே மாடு போடுகிறதான சாணங்களை சேகரித்து அதை ராட்டியாக தட்டி அதை விற்று, அதனால்தான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நடத்தி 7 பேர் அந்த 10ஆம் வகுப்பு எழுதியிருந்தோம். அதுல நான் மாத்திரம்தான், ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு நான் போக போகிறேன், எத்தனை நாள் இருப்பேன் என்று சொல்லி எனக்கு தெரியாது, ஆனால் நான் மரிக்கும் பொழுது என் பிள்ளையை பார்த்துக்கோ என்று சொல்லி இந்த உலகத்தில் ஒருவரிடத்திலும் நான் சொல்லிவிட்டு போவதற்கு, என் பிள்ளையை கொடுத்து விட்டு போவதற்கு யாருமே இல்லை. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, என் பிள்ளை இந்த பைபிளை தூக்கிட்டு போனா என் பிள்ளை பழச்சிக்குன்னு சொன்னாங்க. மாத்திரமல்ல என்னுடைய உறவினர்கள் எல்லாரும் என்னை மறந்து விட்டார்கள். நான் எங்கே இருக்கிறேன் என்று சொல்லி விசாரிப்பதற்கு கூட இல்லை. இருக்கும் பொழுது கால் பரீட்சை எக்ஸாமினேஷன் லீவ் விடுவார்கள். அந்த லீவில் ஹாஸ்டலை விட்டு வெளியே வரும் பொழுது நான் எங்கே போவது, யார் எனக்கு உதவி செய்வார் ஹாஸ்டல்ல? எல்லாரும் அவருடைய பெற்றோர்களோடு கூட பிள்ளைகள் எல்லாம் உட்கார்ந்து சந்தோஷமா இருப்பார்கள், ஆனால் எனக்கு அந்த மாதிரி ஒரு பாக்கியம் இல்லை. அதற்காக நான் வருத்தப்படவில்லை, நான் தனிமையாக போய்விடுவேன். பெட்டி இருக்காது, பிரிட்டானியா டின் அட்டை பெட்டி தான் என்னுடைய பெட்டி பாக்ஸ், அதில் தான் துணி வைத்திருப்பேன். ஒரு பாய் கிடையாது, மற்றவனுடைய பாயில தான் நான் படுத்திருப்பேன். அரசாங்கத்தில் கொடுக்கப்படுகிறதான சில உதவிகளை பயன்படுத்தி அந்த நாளிலே என்னுடைய படிப்பினார்கள், தெரியுமா உனக்கு சாப்பாடு தான் போட முடியும், ஆனால் இந்த உதவியெல்லாம் செய்ய முடியாது, இல்லை என்றால் நீ வீட்டை விட்டு நீ வெளியாகி விட வேண்டும் என்று சொன்னார். உண்மை தவிர எனக்கு வேறொரு கெதி இல்லை. நீர்தான் என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து என்னை வெறுத்து விட்டார்கள். ஒரு புஸ்தக கடையில் வேலை பார்த்தேன், 175 ரூபாய் சம்பளம். அந்த சம்பளத்தில் ஒரு வீட்டில் சாப்பாட்டுக்காக ஒரு 100 ரூபாய் கொடுத்துருவேன், 25 ரூபாய் நான் என்னுடைய சோப்பு மற்ற காரியங்களுக்கு வைத்துருவேன், 50 ரூபாய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு. நான் தூரத்தில் வயல்வெளியில் போய் எவ்வளவு தூரம் சத்தம் போட்டு அழ முடியுமோ அவ்வளவு தூரம் அழுது விட்டு கண்ணை துடைத்து விட்டு முகத்தை கழுவி நான் சபையில என்ன வேலையா இருந்தாலும் பாய் போடுகிறதுல இருந்து இந்த இடத்தை பெருக்கிற காரியத்திலிருந்து இன்னும் சொல்ல லேவட்ரி அதாவது டாய்லெட்டை கழுவுகிற வேலையிலிருந்து எல்லா வேலைகளையும் நான் மனப்பூர்வமாக சந்தோஷமாக வந்ததான பிரசங்கி யார், நாளைக்கு என்ன எக்ஸாம் தம்பி அந்த புத்தகத்தை எடுத்துட்டு வந்தார், நான் எடுத்துட்டு போனேன், எடுத்துட்டு போயிட்டு இப்படி பெரட்டி பார்த்து இந்த கொஸ்டினை படிச்சுக்கோ இந்த கொஸ்டினை படிச்சுக்கோண்டார். இவர் என்ன கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு கொடுத்தாங்க, இந்த சாது பெண்ணி ஐயா எந்தெந்த கொஸ்டின்லாம் டிக் பண்ணாரோ அதை அப்படியே வாமிட் எடுத்த மாதிரி சட்டை ஒரே பேண்ட் அவ்வளோதான். மாத்திரமல்ல ஒரு பேட்டா செருப்பை போட்டிருப்பேன், அதை தைத்து போடுவதற்கு கூட அதை அருந்துக்கிட்டா தைச்சு போட முடியாது, அதனால ஊக்க அதில் போட்டு முடித்து அதன் பிறகு பிஎட் முடித்து ஒரு கல்லூரியில நான் ஆசிரியராக வேலை பார்த்தேன். ஆண்டவர் அழைத்த பொழுது வேலையை விட்டுவிட்டு ஆண்டவர் தனிமையாக இருந்த என்னை கத்தர் அழைத்து இன்றைக்கு ஆண்டவர் நல்ல ஒரு மனைவி, இரண்டு பிள்ளைகள், அது மாத்திரமல்ல நிறைய ஜனங்களை, ஒரு 400க்கும் மேல ஆத்துமாக்களை கொடுத்து ஒரு நல்ல சபையை கத்தர் கட்டி கொடுத்திருக்கிறார்.
0: அவருக்கு காரியங்களை வாய்க்க பண்ணி அவரை நடத்தின அதே தேவன் தான், ஆபிரகாமின் தேவன், யாக்கோபின் தேவன், ஈசாக்கின் தேவன் சொன்ன மாதிரி சிதம்பரம் பாச பர்னபாஸ் அவர்களின் தேவன். ஆமா, என்னுடைய
1: தேவன்,
0: தேவன் சொல்ற அளவுக்கு நமக்குள்ள ஒரு ஃபெய்த் எழும்புவதாக. ஆமென், சோ கரங்களை தட்டி இந்த அருமையான தேவதாசர ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி நாம் வரவேற்கலாம்.
1: வந்தது யாரு சொல்லது ஊரு

0: ஹலேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த மாலை நேரத்தில் வாழ்த்துகிறேன். இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு எனக்கு ஏற்படும் என்று சொல்லி நான் கனவில் கூட நான் நினைத்தவன் அல்ல. பொதுவாக என்னுடைய சாட்சியை நான் யாரிடத்திலும் அதிகமாய் பகிர்ந்து கொள்வதில்லை. கடந்த நாட்களிலே அருமையான பாஸ்டர் அவர்களும் அருமையான பாஸ்டர் ஜூடா இவரெல்லாம் வந்து ஒரு ஊழியர் கூடுக எங்கள் பகுதியிலே நடத்தின அந்த நாளிலே எனக்கு ஏதோ அவரிடத்தில் சொல்லணும் போல தோன்றினது. அதை நான் சொன்னேன். உடனடியாக அவர்கள் இப்படி ஒரு வாய்ப்பினை ஆண்டவர் அவர்கள் மூலமாக ஏற்படுத்தி கொடுத்ததற்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். பாஸ்டர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லுகிறேன். அல்லேலூயா. எனக்கு இப்பொழுது 61 வயசாகிறது. 41 வருடத்திற்கு முன்பாக நான் 20 வயது. நான் இப்பொழுது நினைக்கிறேன், அந்த வாலிப நாட்களிலே இன்னும் நாம் ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்திருந்தால், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் இன்னும் நம்மை ஆண்டவர் மேன்மையாக வைத்திருப்பாரே என்று சொல்லி நான் இப்பொழுது அதை வருத்தமாக நினைக்கிறேன். இந்த காரியம் உங்களுக்கு வந்துவிடக்கூடாது. ஆண்டவர் இளம் வயதின் பக்தியை நினைவு கூறுகிறவர். வாலிப நாட்களிலே நீங்கள் கர்த்தருக்காக செய்கிற எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தர் மறக்கிறவர் அல்ல, நினைவு கூறுகிறவர். உலகத்திலே எத்தனையோ அன்பு இருக்கிறது. தாயினுடைய அன்பு, தகப்பனுடைய அன்பு, மனிதருடைய அன்பு, இதையெல்லாம் மாயை என்று கண்டவன் நான். ஆண்டவருடைய அன்புதான் மெய்யான அன்பு என்பதை உணர்ந்து இந்த நாள் வரையில் மனித அன்புக்கு அடிமைப்படாதபடி வாழ கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். அருமையான வாலிபர்களே, சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு மனிதனையும் தேவன் ஒவ்வொரு விதமாய் நடத்துகிறார். ஆனால் என்னை தேவன் நடத்தின விதம், நான் வாழ்ந்த விதம் வித்தியாசமான கோணம். நீங்கள் என்னுடைய சாட்சியை நான் சொல்கிறேன் என்று சொல்லி நான் அப்படியே சொல்கிறேன், நடந்ததை சொல்கிறேன். நீங்கள் யாரும் அதை குறித்து தவறாய் நினைக்கக்கூடாது. கர்த்தர் என்னை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக நான் வாழ்ந்த வாழ்க்கை, நான் தேவன் என்னை தெரிந்து கொண்ட பிறகு நான் நடந்து வந்த பாதை, ஊழியத்திற்கு வந்த பிறகு என்னை நடத்தின பாதை, இந்த மூன்று பாதையில் 2 பாதையை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி என்னுடைய நேரத்திலே என்னுடைய காரியத்தை நான் சுருக்குகிறேன். நான் சிதம்பரத்திற்கும் அருகிலே ஒரு சாதாரணமான ஒரு குக்கிராமத்திலே இயேசுவை அறியாத குடும்பத்திலே நான் பிறந்தவன். என்னுடைய தகப்பனார் சிங்கப்பூர் சென்று நிறைய சொத்துக்களை சம்பாதித்து ஊரிலே டாம்பிகமாக வாழ்ந்தவர். எங்கள் குடும்பத்திலே ஒரே ஒரு மகன் எனக்கு சகோதரனோ சகோதரியோ வேறு யாரும் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இன்றைக்கு வேத வசனம் சொல்கிறது, மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன, தன் ஜீவனுக்கு ஈடாக அவன் எண்ணத்தை கொடுப்பான் என்று வேதம் சொல்கிறது. அவர் நிறைய சொத்துக்களை சம்பாதித்தாலும் அவர் ஒரு பெரிய குடிக்காரராக இருந்தார். தினந்தோறும் குடித்து வந்து என்னுடைய தாயாரை பயங்கரமாக அடித்து சித்திரவதை செய்வார். நான் அப்பொழுது 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் படிக்கிற பையன். என் தாயாரை அவர் தலைமுடியை இழுத்து அடி அடி என்று சொல்லி அடித்து தெருவில் இழுத்து விடும்பொழுதெல்லாம் நான் அருகிலே இருந்து கதறி அழுவேன். ஒரு மனிதரும் அவரை ஏன் இப்படி செய்கிறாய் என்று சொல்லி கேட்க முடியாது. ஏனென்று சொன்னால் அவர் ஒரு துஷ்டனாக இருந்தார். அப்படிப்பட்ட குடும்பத்திலே நாங்கள் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருந்தோம். அந்த நாளிலே பாவம் வீட்டிலே இருந்தாலும் பக்தியும் எங்களுடைய குடும்பத்தில் இருந்தது. நான் மிகவும் பக்தி உள்ளவன், விக்கிரக வழிபாட்டிலே அதிகமாக என்னை ஈடுபடுத்தி கொண்டவன். அப்படி ஒரு குடிக்காரனுடைய குடும்பத்தில் பிறந்த நான், என்னுடைய தாயார் அடிக்கடி சொல்வார்கள், இவன் சாக மாட்டானா என்று சொல்லி. நானும் அதற்கு சந்தோஷமாய் அப்பா சாக மாட்டாரே என்று சொல்லி இருவருமாக அவருடைய சாவுக்காக நாங்கள் போராடுவோம். அந்த நாளிலே நான் விக்கிரக வழிபாட்டில் இருந்தபடினாலே வாலிபர்களுக்காக நான் சொல்கிறேன், ஒருவேளை இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களும் இந்த இடத்துல வந்திருப்பீர்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த இடத்துல வந்து இருப்பீர்கள். நான் அதில் எவ்வளவு தூரம் ரொம்ப ஆழமானவன் என்பதற்காக ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் தொடர்ந்து என்னுடைய சாட்சியை நான் சொல்கிறேன். ஒருமுறை எங்களுடைய ஊரில் இருக்கிறதான குளக்கரையில் நாங்கள் குளிப்பதற்காக போகும் பொழுது மீன் பிடித்து கொண்டிருந்தவர்கள் அவருடைய வலையிலே சிக்கியிருந்ததான ஒரு விக்கிரக சிலையினுடைய தலையை வலையிலே மாட்டினதுனால அதை கரையில் எடுத்து போட்டிருந்தார்கள். நான் அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துட்டு, ஆகா சாமி வந்து மேலே நிற்குது, அதனால் இதை நம்ம வீட்டுக்கு கொண்டு போயிடலான்னு சொல்லி என் கூட இருந்த ரெண்டு பேரோட சட்டையை கழட்டி சும்மாடு கோழி அந்த தலையை தூக்கிட்டு போய் எங்கள் வீட்டில் வச்சு பயங்கரமாக தீப ஆராதனை நடக்குது. எங்கள் அம்மா ஒரு விவசாயியாக இருந்ததுனால அவர்கள் வயல்வெளிக்கு சென்றிருந்தார்கள். அவர்கள் இருந்த இடத்துல எல்லாரும் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி உன்னுடைய மகன் வீட்டை கோயிலாக்கி வைத்திருக்கிறான், போய் பாருங்களேன், வீடே அவ்வளவு ஜெகதீபமாக இருக்கிறது என்று. வந்து பார்த்த உடனே ஒருவேளை எங்கள் அம்மா என்ன என்ன நினச்சிருக்கணும், பரவாயில்ல சாமி வீட்டுக்கு வந்திருக்கேன்னு நினைக்கிறோம். ஆனால் அவங்க அப்படி நினைக்கல, தொடப்பக்கட்டையை கையில் எடுத்தாங்க. எடுத்து இதை முதல்ல தூக்குறியான்னு கேட்டாங்க. தூக்குறியான்னு கேட்டவனே பக்கத்தில் இருக்கிறவங்க யாருமே காண, எல்லாம் ஓடிட்டான். மறுபடியும் நான் அந்த சட்டையை மதுபடி சும்மாடு கோழி அதே சிலை எடுத்து கொண்டு போய் ஊருக்கு புறம்பான ஒரு வயல்வெளியில் இருக்கிற ஒரு கோயிலுடைய பின்புறம் ஒரு ஈச்ச மரத்திலே வைத்து விட்டு நான் வீட்டுக்கு வந்து விட்டேன். அப்படி ஒரு விக்கிரக வழிபாட்டிலே மிகவும் ஸ்டாஞ்சாக ரொம்ப பிடிவாதமாக இருந்த குடும்பத்தில் நான் இருந்தாலும் என் வீட்டிலே இந்த குடிகாரனாலே ஒரு நிம்மதி இல்லை. பயங்கரமான சாபம், எல்லா சொத்துக்களும் அழிந்தது. என்னுடைய தாயாரும் என்னுடைய தகப்பனாரும் ஒன்றாக இணைந்து வாழ்ந்ததை நான் அதிகமாய் பார்க்கவில்லை. என்னுடைய அம்மாவுக்கு சொந்த ஊர் பக்கத்து தெருவில் இருந்தபடினாலே அடிக்கடி நாங்கள் அந்த என்னுடைய மாமன் வீட்டிலே தான் நான் இருந்தேன். எங்கள் அப்பா ஒரு புறம் இருப்பார், நானும் என் தாயாரும் ஒரு பக்கமாக இருப்போம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நாள் திடீரென்று நான் 4ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது நான் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறேன். என்னுடைய பெயர் மூர்த்தி, பழைய பெயர், இப்பொழுது பர்னபாஸ் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். நான் வீட்டிலே அந்த ஸ்கூலில் இருக்கும் பொழுது என்னுடைய தாயாரும் என்னுடைய தகப்பனாரும் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய முகப்பிலே வந்து நிற்கிறார்கள். நான் எங்கள் அம்மா சொல்கிறாங்க, தம்பி வாத்தியார்கிட்ட சொல்லிட்டு வாப்பா அப்படின்னாங்க. நான் சொல்லிட்டு எங்கள் அம்மாவோடு கூட போகிறேன். முன்னாடி என் தகப்பனார் போகிறார், பிறகு என்னுடைய தாயார் போகிறாங்க, அவர்களை நான் பிடித்து கொண்டு போகிறேன். நான் கேட்கிறேன் என்னுடைய அம்மாவை பார்த்து, எங்கே போகிறீர்கள் அப்பா, எங்கே நம்மை அழைத்து கொண்டு போகிறார் என்று. எங்கள் அம்மா சொல்கிறாங்க, உங்கள் அப்பா என்னை வழக்கறுப்பதற்காக, அதாவது ஆங்கிலத்தில் சொன்னால் டிவோர்ஸ் பண்ணுவதற்காக உன்னை நம்மை அழைத்து கொண்டு போகிறார் என்று. எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை. நாங்கள் அந்த சிதம்பரம் டவுனுக்கு போவதற்கு ஒரு ரயில்வே கிராஸை கடந்து தான் நாங்கள் போக வேண்டும். அப்படி ரயில்வே கிராஸை கடந்து போய் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் உள்ளே போன உடனே போலீஸ்காரர்களை பார்த்த உடனே எனக்கு பயம் வந்து விட்டது. நான் அம்மாட்ட சொன்னேன், போலீஸ்காரில் பார்த்தவொடனே பயமாக இருக்குது, நம்ம வீட்டுக்கு திரும்ப போய்விடுவோம் என்று சொல்லி நாங்கள் தீர்மானித்து வரும் பொழுது, அப்பொழுது தான் முதன் முறையாக சென்னையிலேருந்து திருச்சி வரையில் சோழன் எக்ஸ்பிரஸ் முதன் முதல்ல விட்டுருக்கிறாங்க. அந்த நேரத்தில் என்னுடைய அம்மா சொல்கிறாங்க, தம்பி காலங்காலமாக இந்த குடிகாரனோடு கூட இருந்து வாழ்வதை விட நாம் இருவருமாக சேர்ந்து இந்த ட்ரெயினில் விழுந்து செத்துடலாம் அப்படி என்று சொல்லி அவர்கள் சொல்ல நானும் அதுக்கு சம்மதிக்கிறேன். அவர்கள் அந்த நேரம் பார்த்து சரியாக 3:30 அந்த நேரத்தில் சரியாக அந்த ட்ரெயின் வந்து கொண்டிருக்கிறது. உடனடியாக என் கையை அவர்கள் பிடித்து கொண்டு அந்த ரயில்வே ட்ராக்கில் மேலே ஏறுறாங்க. ஏறும் பொழுது ஆரன் அடித்து கொண்டு வருகிறான் அதிவிரைவு வண்டி, அந்த நேரத்தில் அதான் ஃபஸ்ட்டு விட்டுருக்கிறாங்க. அப்பொழுது அக்கம் பக்கம் இருக்கிறவர்கள் எல்லாரும் சத்தம் போடுகிறார்கள், ட்ரெயின் வருகிறது, ட்ரெயின் வருகிறது என்று சொல்லி. ஆனால் என் தாய் அதை பார்க்கவில்லை. என்னை பிடிவாதமாக அப்படியே கையை நன்றாக பிடித்து கொண்டு மேலே ஏறும் பொழுது நான் அந்த ட்ரெயின் வருவதை பார்த்து நான் பயந்து போய் அம்மா என்று சொல்லி நான் கதறினேன். இன்றைக்கும் அதெல்லாம் எனக்கு ஞாபகமாக இருக்கிறது. அப்படி கதறும் பொழுது எனக்கு ஒரு மயக்கம், தாயாருக்கு ஒரு மயக்கம், அந்த கல் சறுக்கி கீழே நாங்கள் வந்து விழுந்து விட்டோம். உடனடியாக ட்ரெயினை நிறுத்தி விட்டார்கள். அக்கம் பக்கம் இருக்கிறவர்கள் எல்லாரும் ஓடி வந்து அவர்கள் ஏன் இப்படி இந்த காரியத்தை செய்தீர்கள் என்று சொல்லும் பொழுது இப்படி காரியங்களை நாங்கள் சொன்னோம். பிறகு நாங்கள் வீட்டுக்கு போனோம். தகப்பனார் எங்களை தேடி கண்டுபிடித்து இரவிலே வந்து இருவரையும் பயங்கரமாக அடித்தார். கொஞ்ச நாட்களுக்கு பிறகு எல்லாரும் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், ஏன் நீங்கள் இப்படி காலங்காலமாக பிரிந்து வாழ வேண்டும் என்று சொல்லி ஊரில் இருக்கிறவர்கள் சொந்தக்காரர்கள் எல்லாரும் சமாதானப்படுத்தி என்னையும் தாயும் தகப்பனாரையும் ஒன்றாக வாழும்படி வைத்தார்கள். 1972 ஆண்டிலே அப்பொழுது நான் 7ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறேன். அந்த நேரத்தில் நாங்கள் சந்தோஷமாகத்தான் இருந்தோம். ஆனால் அவர் குடித்து தன்னுடைய ஈர், அதாவது வயிற்றில் இருக்கிற இந்த ஈரல் அரித்து போய் வயிற்று வலியினாலே நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வருவதற்குள்ளாக அவர் தற்கொலை செய்து கொண்டு தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சொத்துக்கள் அழிந்து விட்டது, அவரும் மரித்து விட்டார். இந்த சூழ்நிலையில் என்னுடைய தாயாருக்கு கன்னத்தில் கேன்சர் வியாதி வந்து விட்டது. உறவினர்கள் எல்லாரும் எங்களை கைவிட்டார்கள். இந்த நேரத்தில் கேன்சர் வந்துவிட்ட இந்த நேரத்தில் என்ன செய்வது என்று சொல்லி எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. நாங்கள் எத்தனையோ தெய்வங்களுக்கு ஓடி கையெடுத்தோம். எனக்கு ரொம்ப வாஞ்சை என்னுடைய தாயார் உயிரோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி, நான் வேண்டாத கோயில்கள் இல்லை, போகாத ஸ்தலங்கள் இல்லை, எல்லா இடத்திற்கும் நான் போய் பார்த்தேன், எப்படியாக என்னுடைய தாயார் பிழைக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அவர்களுக்கு இன்னும் வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. 1978 ஆண்டிலே எங்களுடைய கிராமத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிப்பதற்கு சென்னையிலிருந்து ஒரு டீம் வந்து, இயேசு சுகமளிக்கிறவர், இயேசு அற்புதங்களை செய்கிறவர், வியாதியிலிருந்து விடுதலை தருகிறவர் என்ற அந்த வார்த்தையை அந்த நாளிலே நடுவீதியிலே நின்று அவர்கள் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது நான் அந்த வார்த்தையை விசுவாசித்து என் தாயாருக்கு ஆண்டவர் சுகம் கொடுப்பாரா அப்படி என்று சொல்லி கேட்கும் பொழுது, விசுவாசித்தால் நீங்கள் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று சொன்னார்கள். அது நிமித்தமாக நாங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அந்த நாளிலே நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டோம். அப்பொழுது நான் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். 1978 அந்த நாளில் நீவ் பேட்டன் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுத வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நான் ஹாஸ்டலிலே இருந்தேன். ஹாஸ்டல் இருந்து வீட்டுக்கு வருவேன். எங்கள் அம்மாவுடைய வியாதியை பார்க்கும் பொழுது நாளுக்கு நாள் அது அதிகரித்து கொண்டே இருக்கும். நான் எல்லா ஆஃபியல் எக்ஸாமினேஷன், கோட்டல் எக்ஸாமினேஷன் இதெல்லாம் முடித்து விட்டு வந்து பார்க்கும் பொழுதெல்லாம் அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். வியாதியாக இருந்தாலும் ஆண்டவர் மேலே அவர்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருந்தது. மரித்தாலும் பரவாயில்லை, கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு போவோம் என்கிறதான ஒரு நம்பிக்கை அவர்களுக்குள்ளே வந்து விட்டது. அப்பொழுது நான் ஆனுவல் எக்ஸாமினேஷன் எழுதிவிட்டு வீட்டுக்கு வரும் பொழுது எங்களுடைய கிராமத்தில் ஒரு சிறு குடிசைதான் சபை. அந்த சபையில் ஒரு ஒதுக்குப்புறமாக ரொம்ப டெட்லைனில் பாயில் ஒரு பழைய தலையணை வைத்து அவர்கள் வியாதியோடு கூட இருக்கிறார்கள். நான் பரீட்சை எழுதிவிட்டு போன உடனே அங்கே நான் போய் அம்மாவிட்ட கேட்டேன், நன்றாக இருக்கிறீர்களா என்று சொல்லி. உடனே அவர்கள் கேட்டார்கள், நீங்கள் நன்றாக பரீட்சை எழுதிவிட்டு வந்திருக்கிறியாப்பா அப்படி என்று சொல்லி கேட்டார்கள். நான் நன்றாக பரீட்சை எழுதிவிட்டு வந்திருக்கிறேன், ஏனென்று சொன்னால் நான் கஷ்டப்பட்டு உன்னை நான் வளர்த்தேன் என்று. எப்படி அவர்கள் கஷ்டப்பட்டார்கள் என்று சொன்னால், என் தகப்பனார் எங்களை விட்டு அவர்கள் போகும் பொழுது எங்களுக்கென்று எந்த சொத்தும் அவர்கள் வைக்கவில்லை, எல்லாவற்றையும் அழித்து விட்டு போய்விட்டார். எப்படி வாழ்வது? என்னுடைய தாயார் செய்த ஒரு வேலை என்ன என்று சொன்னால், அவர்கள் வயல்வெளியிலே போய் அங்கே மாடு போடுகிறதான சாணங்களை சேகரித்து அதை ராட்டியாக தட்டி அதை விற்று அதனால்தான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நான் படித்தேன். ஆகவே தான் அவர்கள் கேட்டார்கள், நன்றாக எக்ஸாம் எழுதியிருக்கிறியா என்று சொல்லி. நான் நன்றாக எழுதியிருக்கிறேன் என்று சொன்னேன். ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு, ஒரு 15-20 நாட்களுக்கு பிறகு ரிசல்ட் வந்தது. அப்பொழுதெல்லாம் பேப்பரில் ரிசல்ட் வரும். அப்படி வரும் பொழுது எங்கள் ஊரில் 7 பேர் அந்த 10ஆம் வகுப்பு எழுதியிருந்தோம். அதில் நான் மாத்திரம்தான் பாஸ் பண்ணினேன். அந்த செய்தியை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணிட்டோம் சொன்ன உடனே ரெண்டு கையெடுத்தும் அவர்கள் எல்லாரும் நீங்கள் நல்லா இருப்பப்பா அப்படி என்று சொல்லி எல்லாரும் மத்தியில் கையெடுத்து கும்பிட்டாங்க. கொஞ்சம் நாட்கள் போனது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் சபையில் நின்று சாட்சி சொன்னார்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், இப்படி எனக்கு ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். நிறைய ஜனங்கள் வரிசையில் நிற்கிறார்கள், எல்லாருக்கும் சீட்டு கொடுக்கிறார்கள், ஆனால் நான் போன உடனே சீட்டு காலியாகிவிட்டது, எனக்கு சீட்டு கொடுக்கவில்லை என்று சொன்னார்கள். அவர்களே முடிவு பண்ணிவிட்டார்கள், எனக்கு ஆண்டவருடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, நான் ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போகப் போகிறேன் என்று. ஒரு வாரம் சென்று அதே ஞாயிற்றுக்கிழமை எழுந்திருக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர்களை யாருமே, அதாவது தூக்கி நிறுத்தினா கூட நிறுத்த மாட்டாங்க அந்த அளவுக்கு தள்ளாடுகிற அந்த சூழ்நிலையில் அவர்கள் எழுந்து நின்று ஒரு சாட்சி சொன்னார்கள். நான் என் பிள்ளையை கஷ்டப்பட்டு நான் படிக்க வைத்தேன், நான் இப்படி வேலை செய்து என்னுடைய வயிற்றை கட்டி நான் பல காரியங்களிலே என்னை ஒடுக்கி கொண்டு என் பிள்ளை வாழ வேண்டும் என்று சொல்லி நான் என் பிள்ளைக்காக காரியங்களை செய்தேன். ஆனால் என் பிள்ளை பாஸ் பண்ணிவிட்டது. ஆனால் இப்பொழுது நான் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு நான் போகப் போகிறேன், எத்தனை நாள் இருப்பேன் என்று சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் நான் மரிக்கும் பொழுது என் பிள்ளையை பார்த்துக்கோ என்று சொல்லி இந்த உலகத்தில் ஒருவரிடத்திலும் நான் சொல்லிவிட்டு போவதற்கு, என் பிள்ளையை கொடுத்து விட்டு போவதற்கு யாருமே இல்லை. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, என் பிள்ளை இந்த பைபிளை தூக்கிட்டு போனால் என் பிள்ளை பிழைச்சிக்கணும்னு சொன்னாங்க. ஞாயிற்றுக்கிழமை சொன்னாங்க, திங்கக்கிழமை மறித்து விட்டார்கள். இப்பொழுது என்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிவிட்டது. ஏன் என்று சொன்னால், அன்பற்ற உலகம் என்னை நேசிப்பதற்கு யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையில், இப்படி தனிமையாக விட்டுவிட்டு போன சூழ்நிலையில் நான் கொஞ்சம் மங்களாயித்தேன். வாலிபன் அல்லவா, நான் எங்கே செல்வது, யார் எனக்கு உதவி செய்வது என்று சொல்லி வேதனையோடு கூட இருந்தேன். ஆனால் ஆண்டவர் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று அந்த வார்த்தை என்னை தேற்றியது. உடனடியாக அந்த நாளிலே ஆண்டவரிடத்தில் நான் பொருத்தனை செய்தேன். ஆண்டவரே, நான் இந்த உலகத்தில் வாழ்வது உமக்காகத்தான். என் தாயாரும் ஒரு பொருத்தனையோடு என்னை இடத்துல இந்த காரியத்தை சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். ஆனால் தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை அவன் படிக்காதவனாக உம்முடைய ஊழியத்தை செய்கிறான் என்று சொல்லக்கூடாது. நீர்தான் என்னுடைய தாயும் தகப்பனுமாக இருந்து எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணினேன். அந்த நாளிலே எனக்கு என்னுடைய ஊழியக்காரர்கள் சொல்லி கொடுத்த ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொன்னார்கள். சபையிலிருந்து ஊழியக்காரர்கள் எந்த உதவியும் செய்வதற்கான வாய்ப்புகள் அந்த நாளிலே இல்லை. மாத்திரமல்ல, என்னுடைய உறவினர்கள் எல்லாரும் என்னை மறந்து விட்டார்கள். நான் எங்கே இருக்கிறேன் என்று சொல்லி விசாரிப்பதற்கு கூட ஆள் இல்லை. எங்கோ ஒரு இடத்துல இருப்பேன், சொந்தக்காரர்கள் வீட்டில் இருப்பேன். ஆனால் ஆண்டவருடைய கிருபையினாலே நான் படிக்க ஆரம்பித்தேன், பிளஸ் ஒன் சேர்ந்தேன். ஹாஸ்டலில் இருக்கும் பொழுது கால் பரீட்சை எக்ஸாமினேஷன் லீவ் விடுவார்கள். அந்த லீவில் ஹாஸ்டலை விட்டு வெளியே வரும் பொழுது நான் எங்கே போவது, யார் எனக்கு உதவி செய்வார்கள், யாரிடத்துல நான் இந்த விடுமுறை நாட்களை கழிப்பது, ஒரு கேள்விக்குறி வெளியே வரும் பொழுது. ஆனாலும் எங்கேயும் ஒரு தெரிஞ்சவங்க இடத்துல போய் தங்கி அந்த விடுமுறையை கழித்து விட்டு வருவேன். அதே போல் விசிட்டர்ஸ் டேன்னு இருக்கும் ஹாஸ்டலில், எல்லாரும் அவருடைய பெற்றோர்களோடு கூட பிள்ளைகள் எல்லாம் உட்கார்ந்து சந்தோஷமாக இருப்பார்கள். ஆனால் எனக்கு அந்த மாதிரி ஒரு பாக்கியம் இல்லை. அதற்காக நான் வருத்தப்படவில்லை, நான் தனிமையாக போய்விடுவேன். எல்லா என்னுடைய நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க, ஏய் மூர்த்தி, என்னுடைய அம்மா தான் உன்னுடைய அம்மா, நீ வாடா, ஒரு பெட்டி இருக்காது, பிரிட்டானி அட்டின் அட்டை பெட்டி தான் என்னுடைய பெட்டி பாக்ஸ், அதில் தான் துணி வைத்திருப்பேன். ஒரு பாய் கிடையாது, மற்றவனுடைய பாயில் தான் நான் படுத்திருப்பேன். அரசாங்கத்தில் கொடுக்கப்படுகிறதான சில உதவிகளை பயன்படுத்தி அந்த நாளிலே என்னுடைய படிப்பை நான் தொடர்ந்தேன். ஒரு நாள் என்னுடைய சொந்தக்காரர் வீட்டிலே நான் தங்கி படிக்கும் பொழுது அவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அவர்கள் வேலை பார்த்தவர்கள். தன்னுடைய, அதாவது மாதம் அவர்கள் சம்பளம் எடுத்தால் தன்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் உதவி செய்வார்கள். நான் ஒரு வார்த்தை இப்படி கேட்டேன், எனக்கு எதாகிலும் கொஞ்சம் காசு கொடுக்கலாமே என்று. ஆனால் அவர்கள் உடனடியாக என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா, உனக்கு சாப்பாடு தான் போட முடியும், ஆனால் இந்த உதவியெல்லாம் செய்ய முடியாது, இல்லை என்றால் நீ வீட்டை விட்டு நீ வெளியாகி விட வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த நாளிலே வேறு வழி இல்லாமல் நான் என்னுடைய துணிமணியெல்லாம் ஒரு மூட்டையாக கட்டி என்னுடைய சொந்த கிராமத்திற்கு நான் புறப்பட்டு போனேன். அங்கே கொஞ்ச நாட்கள் இருந்தேன். அந்த நாளிலே எனக்கு இருந்த ஒரு பெரிய வாஞ்சை கர்த்தரை மாத்திர நான் சார்ந்து கொண்டேன். ஆண்டவரே, உம்மை தவிர எனக்கு வேறொரு கெதி இல்லை. நீர்தான் என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வேண்டும். எல்லாரும் என்னை வெறுத்து விட்டார்கள். தாவீது சொல்கிறது போல, எல்லாராலும் மறக்கப்பட்டேன் என்று நான் தனிமையான சூழ்நிலையில் என்ன செய்வது என்று சொல்லி எனக்கு புரியவில்லை. ஒரு புஸ்தக கடையில் வேலை பார்த்தேன். 175 ரூபாய் சம்பளம். அந்த சம்பளத்தில் ஒரு வீட்டில் சாப்பாட்டுக்காக ஒரு 100 ரூபா கொடுத்துருவேன். 25 ரூபாய் நான் என்னுடைய சோப்பு மற்ற காரியங்களுக்கு வைத்துருவேன். 50 ரூபாய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு நான் கொடுத்துருவேன். இப்படி என்னுடைய வாழ்க்கை ஒன்றன் பின் ஒன்றாக கடந்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த நாளிலே நான் +2 முடித்து BA படிக்க, BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்து படித்தேன். எப்படி ஆகிலும் நான் படிக்க வேண்டும். ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். அங்கே வேலை செய்து, இந்த வீட்டு வேலை செய்து, யாராகிலும் எந்த வேலை சொன்னாலும் நான் தட்டவே மாட்டேன். வேலை செய்து அதனால் வருகிறதான காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி ஆண்டவரை விடாமல் பற்றி கொண்டிருந்தேன். அப்போஸ்தலர் கிறிஸ்தவ சபையில் நான் ஞானஸ்தானம் எடுத்து அந்த சபையில் அங்கமாக இருந்தபடினாலே கர்த்தரை எப்படி சார்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எங்களுக்கு தெளிவாக கற்றுக் கொடுத்தார்கள். கல்லூரி எனக்கு சரியாக 4:45 முடியும். ஒரு அரை மணி நேரம் நான் கல்லூரியிலேயே இருப்பேன். இருந்துவிட்டு பொழுது போன பிறகு அங்கே இருக்கிறதான அந்த பார்க்கில் பொழுது போன பிறகு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தேவ சமூகத்தில் நான் ஜெபித்து விட்டு வருவேன். மனிதர்கள் செய்கிறதான சில காரியங்களை நினைத்து எனக்கு அழுகிறது போல தோணும். ஆனால் மனிதர்களுக்கு முன்பாக நான் அழ முடியாது. எல்லாரும் சொல்லுவாங்க, பர்ணபாஸுக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, ஒரு வசதி இல்லை, ஆனால் இவன் மாத்திரம் எப்படி சந்தோஷமாக இருக்கிறான், ஒரு நாளாவது இவன் அழுததை பார்க்கவில்லை என்று சொல்லி எல்லாரும் சொல்லுவார்கள். எனக்கும் நான் அழக்கூடியவன் தான். சூழ்நிலையை பார்த்து, இருக்கிற நிலைகளை பார்த்து அழ வேண்டும் என்று எனக்கு அந்த எண்ணம் இருக்கும். ஆனால் அதற்காக நான் என்ன செய்வேன் என்றால், ரொம்ப தூரத்தில் வயல்வெளியில் போய் எவ்வளோ தூரம் சத்தம் போட்டு அழ முடியுமோ அவ்வளோ தூரம் அழுது விட்டு, கண்ணை துடைத்து விட்டு, முகத்தை கழுவி நான் சபைக்கு வருவேன், வீட்டுக்கு வருவேன். என் சபையில் என்னுடைய போதகருக்கு கீழாக நான் வேலை செய்வேன். அவருக்கு துணி துவைத்து போடுவேன். பாஸ்டர் அம்மாவுக்கு வீட்டுக்கான அத்தனை வேலையும் செய்வேன். மாத்திரமல்ல, சபையில் என்ன வேலையாக இருந்தாலும் பாய் போடுகிறதுலேருந்து, இந்த இடத்தை பெருக்கிற காரியத்திலிருந்து, இன்னும் சொல்லணும், லேவட்ரி அதாவது டாய்லெட்டை கழுவுகிற வேலையிலிருந்து எல்லா வேலைகளையும் நான் மனப்பூர்வமாக சந்தோஷமாக செய்வேன். எப்படி யோசுவா ஆசரிப்பு கூடாத தேவனுடைய ஆலயத்தில் அவன் அப்படி இருந்தானோ, அதே போல் ஆலயத்தை விட்டு பிரியாதபடி எல்லா காரியத்திலும் என்னை ஈடுபடுத்தி கொண்டேன். ஆனால் படிப்பு ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கிறது. BA முடித்து விட்டு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் MA படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் எனக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசி சில உதவிகளை சபையிலிருந்து எனக்கு உருவாக்கி தந்தார். அந்த உதவிகளை வைத்து MA படிக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கு காலையில் கூட நாம் பார்த்தோம், அருமையான பாஸ்டர் அவர்கள் சொன்னார்கள், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று அழகாக நமக்கு அந்த வேத வசனத்தின் மூலமாக சில காரியங்களை போதித்தார்கள். அந்த நாளிலே என்னுடைய படிப்பை விட, என்னுடைய காரியங்களை விட, சபையின் காரியங்களை நான் அதிகமாய் நேசித்தேன், உண்மையாய் செய்தேன். உண்மையுள்ள மனிதனுக்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி அந்த நாளிலே நான் அறிந்து கொண்டேன். ஒரு முறை நான் எக்ஸாமினேஷன் டைமில் எங்கள் பாஸ்டர் அவர்கள் ஒரு ஸ்பெஷல் கூட்டம் வைத்து விட்டார்கள். சென்னையிலிருந்து சாது பெண்ணி என்று சொல்லி, எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. ஏனென்று சொன்னால், இப்படி எக்ஸாமினேஷன் டைமில் இப்படி வச்சுட்டாங்களேன்னு, எல்லா காரியத்தையும் நான் தான் பார்த்தாகணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன செய்வது, பாஸ்டர் சொல்லிட்டாங்க, நீ என்ன பண்ணவே தெரியாது, எல்லா வேலையும் நீங்கள் தான் பார்க்கணும்னு. ஆனாலும் கூட நான் ஆண்டவருடைய ஊழியத்தில் என்னை முழுவதுமாய் ஈடுபடுத்தி கொண்டபடினாலே அந்த நாளிலே வெள்ளிக்கிழமை முதல் எக்ஸாம் எழுதினேன். சனிக்கிழமை எனக்கு எக்ஸாமினேஷன் இல்லை. நல்ல மீட்டிங் நல்லா முடிந்தது. அதே போல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்தது. ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் கூட்டம் ராத்திரி 9:30 மணிக்கு முடிந்தது. ஆனால் திங்கட்கிழமை எக்ஸாம் ரொம்ப டஃப்பான எக்ஸாம். என்ன செய்வது என்று சொல்லி எனக்கு தெரியல. நான் வெளியே போய் யூனிவர்சிட்டி பக்கம் இடைப்பட்ட நேரத்தில் போகும்போது எல்லா மாணவர்களுடைய நண்பர்கள் எல்லாரும் புஸ்தகத்தை வைத்து கொண்டு பயங்கரமாக படித்து கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த உடனே எனக்கு சொர சொரன்னு ஆயிட்டு, அவ்வளவுதான் இந்த சப்ஜெக்டில் நம்ம ஃபெயில் ஆகிடுவோம் என்று சொல்லி எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தது. அந்த ஞாயிற்றுக்கிழமை 9:30 மணிக்கு தான் என்னை விடுறார். நான் போய் கேட்குறேன், பாஸ்டர் நாளைக்கு எக்ஸாமினேஷன் நான் போகிறேன்னு. அப்பவும் கேட்குறாரு, எல்லா வேலையும் முடிச்சிட்டிங்களா அப்படி என்று சொல்லி. எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் பாஸ்டர்னு. அப்போ அந்த நாளிலே வந்ததான பிரசங்கியார், நாளைக்கு என்ன எக்ஸாம் தம்பி அந்த புஸ்தகத்தை எடுத்துகிட்டு வானார். நான் எடுத்துகிட்டு போனேன். எடுத்துகிட்டு போயிட்டு இப்படி பெரட்டி பார்த்து, இந்த கொஸ்டினை படிச்சுக்கோ இந்த கொஸ்டினை படிச்சுக்கோன்னார். இவர் என்னமோ கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு மாதிரி. எனக்கு ஒன்றும் புரியல என்ன இவர் சொல்கிறாருன்னு. ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அவர் டிக் பண்ணது எல்லாம் எனக்கு கொஞ்சம் தெரிஞ்ச கொஸ்டினாகவே இருந்தது. உடனே அடுத்த நாளே எக்ஸாமினேஷன் போனேன். அதாவது ராத்திரி 9:30 மணிக்கு போனேன். போய் அங்கே இருக்கிறதான இந்த காலேஜில் தான் எப்பொழுதுமே லைட்டு வீட்டில் இல்லை, அங்கே தான் படிப்போம். அங்கே படிக்கும்பொழுது அவ்வளோதான், என்ன நடந்துன்னு தெரியல, தூங்கிட்டேன். காலையில் 6 மணிக்கு தான் எழுந்திருக்கிறேன். என்ன பண்ணுறது தெரியல. எல்லோரும் எக்ஸாமினேஷன் சந்தோஷமாக போகிறாங்க. எக்ஸாம் ஹாலில் உள்ளே நுழைந்து உட்காந்துருக்கும்போது அவங்க கொஸ்டின் பேப்பரை கொடுத்தாங்க. இந்த சாது பெண்ணி ஐயா எந்தெந்த கொஸ்டின்லாம் டிக் பண்ணாரோ அது அப்படியே வாமிட் எடுத்த மாதிரி வந்திருந்தது. அதை ரொம்ப நாள் வரலையும் வைத்திருந்தேன் நான். ஏன்னு சொன்னால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு நாளும் குறைவை வைக்கிறவர் அல்ல. அவருடைய ஊழியத்தில் அவருடைய காரியத்தில் யார் எல்லாம் முழுமையாய் தங்களை ஈடுபடுத்தி கொள்கிறார்களோ அவர்களை ஒரு நாளும் தேவன் கைவிடவே மாட்டார். அந்த நாளிலே எக்ஸாமினேஷன் முடிந்தது. நன்றாக எழுதிவிட்டு வந்தேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 21 பேர் என்னுடைய கிளாஸில். அதில் பார்த்தீங்கன்னா 3 பேர் தான் பாஸ் பண்ணோம். அந்த 3 பேரில் நான் ஒருத்தன். ஆண்டவர் கிருபையாக அந்த சப்ஜெக்டில் பாஸ் பண்ண ஆண்டவர் உதவி செய்தார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய காரியங்களிலே ஆண்டவருக்காக நாம் நிற்கும் பொழுது நிச்சயமாய் அவர் நமக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் மனிதனுடைய அன்புக்காக நான் ஏங்கி ஏங்கி அழுதவன். அந்த நாளிலே எனக்கு சொந்த வீடு கிடையாது, சொந்த எந்த ஒரு வாகனமும் கிடையாது. ஒரே சட்டை ஒரே பேண்ட் அவ்வளோதான். மாத்திரமல்ல ஒரு பேட்டா செருப்பை போட்டிருப்பேன். அதை தைத்து போடுவதற்கு அதை அருந்துக்கிட்டால் தச்சு போட முடியாது. அதனால் ஊக்க அதில் போட்டு நான் பண்ணுவேன். ஒரு முறை எனக்கு ஷூ போடணும்னு ரொம்ப ஆசை வந்தது. எனக்கு என்ன பண்ணுவது, அந்த நாளில் ஷூ வாங்கினா 90 ரூபா. அந்த 90 ரூபாய் நான் வாங்கணும்னா என்ன பண்ணுவது, வேறு வழி இல்லை. எனக்கு வயல்வெளியில் போய் வேலை செஞ்சேன். வயலில் போய் வேலை செஞ்சேன். நான் வந்து நாத்தடிப்பேன், அறுவடை செய்வேன். ஏறு மாத்திரம்தான் எனக்கு ஓட்ட தெரியாது, மற்ற எல்லா வேலையும் செய்வேன். அப்போ ஒரு முறை இந்த 90 ரூபாய்க்காக நான் வேலை செய்து அந்த ஷூவை போட்டுக்கொண்டு போகும் பொழுது எனக்கு அது போடவே எனக்கு பிடிக்கல. அதை எடுத்து இன்னொருத்தட்ட கொடுத்துட்டேன் நான். கடைசி வரையில் எனக்கு ரொம்ப எல்லா விதத்திலும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளை என்னை ஆண்டவர் தாயின் கருவிலே உலக தோற்றத்திற்கு முன்னே அவர் தெரிந்து கொண்டு இந்த நாள் வரையில் என்னை அற்புதமாக நடத்தி வந்திருக்கிறார். அலேலூயா. 1994 எனக்கு திருமணம் நடந்தது. இந்த திருமணத்தின் மூலமாய் கர்த்தர் நல்ல ஒரு சகோதரி எனக்கு கொடுத்தார். 1995 என்னுடைய ஊழியத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். ஊழியத்தை ஆரம்பித்த நாட்களிலே மிக கஷ்டம், ரொம்ப கஷ்டம். சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு சூழ்நிலை. அந்த நாளிலே கர்த்தர் எங்களை அற்புதமாக போஷித்தார். ஒரு முறை வாடகை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் நினைத்தோம். அதாவது 300 ரூபாய் நாங்கள் இருந்த வீடு, அந்த முதல் மாதம் வாடகையை எனக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது. ஏன் என்று சொன்னால், அந்த நாளிலே ஒரு 4-5 பேர் தான் விசுவாசிகள் இருந்தார்கள். முதல் மாதமே வாடகை கொடுக்கவில்லை என்று சொன்னால் என்ன நினைப்பார்கள், கிறிஸ்தவரெல்லாம் இப்படி தான் இருப்பார்கள் என்று சொல்லி சொல்லுவார்கள் அல்லவா. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த சூழ்நிலையில் தயவுசெய்து என்னை வெட்கப்படுத்திடாதீங்க, எதையாயிலும் ஒன்றை செய்ய ஆண்டவரே என்று சொல்லி. இப்போ 28ஆம் தேதி வந்தது. நான் அந்த வீட்டில் இருக்கும் பொழுது போஸ்ட்மேன் ஒரு கவரை கொண்டு வந்து கொடுத்தார். அந்த கவரை பிரித்து பார்க்கும் பொழுது அந்த கவரில் ஒரு லெட்டர் இருந்தது. உங்களுடைய ஸ்காலர்ஷிப் பேலன்ஸ் 325 ரூபா செக் இருக்கிறது ஆஃபீஸில், நீங்கள் அதை வாங்கிட்டு போங்கள் என்று சொல்லி. நான் நேரடியாக போனேன், அதை வாங்கினேன். அந்த பணத்தை எடுத்து வாடகை கொடுத்தேன். 10 வருடம் ஒரு குடிசையில் இருந்தோம், 1 மாதமாவது வாடகை பாக்கி இருந்ததே கிடையாது. கர்த்தர் எங்களை அற்புதமாக நடத்தி வந்தார். இப்பொழுது என்ன செய்வது? ஊழியமும் இப்படி இருக்கிறது, யாரும் நமக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. ஆனால் ஆண்டவர் எங்களோடு கூட பேச ஆரம்பித்தார். நான் உன்னை தாயின் கருவிலே தெரிந்து கொண்டேன், மரண தருவாயிலிருந்து உன்னை நான் தூக்கி எடுத்தேன், சாகப்போக இருந்த உன்னை நான் இப்பொழுது உனக்கு வாழ்வை கொடுத்திருக்கிறேன். தாவீது சொல்வான் 118ஆம் சங்கீதத்தில், நான் சாவாமல் பிழைத்திருந்து உமது செய்கைகளை விவரிப்பேன் என்று சொல்லி. அப்படியாக நான் போகிற இடமெல்லாம் ஆண்டவர் எனக்கு செய்த அந்த நன்மைகளை நான் கட்டாயம் சொல்லுவேன். சொல்லும் பொழுது தேவனுடைய அன்பு இந்த உலகத்தில் எவ்வளவு பெரியது என்பதை அறிந்து கொள்ள அது ஏதுவாயிருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய அன்புக்கு இணையான அன்பு இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. எல்லாரும் கைவிட்டாலும், தாயும் தகப்பனும் கைவிட்டாலும், அல்லது நமக்கு எந்த சோர்ஸும் இல்லை என்று இருந்தாலும், ஆண்டவர் மாத்திரம் நம்மோடு கூட இருப்பாரானால், நாம் ஆண்டவரை சார்ந்து இருப்போமானால், இந்த உலகத்தில் நம்மை வாழ வைக்க அவரால் முடியும். பணமோ பதவியோ படிப்போ இதெல்லாம் அது செகண்டரி தான். ஆனால் தேவன் நமக்கு எல்லா விதத்திலும் உதவியாக அவர் நமக்கு கை கொடுப்பார். நான் எம்ஏ முடித்து அதன் பிறகு பிஎட் முடித்து ஒரு கல்லூரியிலே நான் ஆசிரியராக வேலை பார்த்தேன். ஆண்டவர் அழைத்த பொழுது வேலையை விட்டுவிட்டு ஆண்டவருக்காக வந்தேன். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், 90ஆம் சங்கீதம் 15வது வசனத்தில், தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சி ஆக்கும் என்று சொல்லி. அந்த நாளிலே எனக்கு நான் தனிமையாக இருந்தேன். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், அவன் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து இவ்வளவாய் பெருக பண்ணினேன் என்று. அப்படியாக நான் தனிமையாக இருந்த என்னை கர்த்தர் அழைத்து இன்றைக்கு ஆண்டவர் நல்ல ஒரு மனைவி, 2 பிள்ளைகள், அது மாத்திரமல்ல நிறைய ஜனங்களை, ஒரு 400க்கும் மேல ஆத்மாக்களை கொடுத்து ஒரு நல்ல சபையை கர்த்தர் கட்டி கொடுத்திருக்கிறார். அதில் விசேஷம் என்ன என்று சொன்னால், இயேசு நம்மோடு சபையோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அப்பாவுடைய அவங்களுடைய தரிசனத்தில் இணைந்து ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். பிரியமான தேவனுடைய ஜனங்களே, ஆண்டவருடைய அன்புக்கு இணையான அன்பு இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. அவர்தான் நம்மை உண்மையாக நேசிக்கக்கூடியவர். ஆனால் 3 காரியங்களிலே நான் என்னை முழுவதுமாய் வைத்து கொண்டேன். முதலாவது என்ன என்று சொன்னால், ஆராதனையை நான் உண்மையாய் ஆண்டவரை தொழுது கொண்டேன். ஆராதனை நேரம்னா 9:30 9:30க்கெல்லாம் நாங்கள் இருப்பேன். எந்த சூழ்நிலையிலும் எவ்வளவு மழை பெய்தாலும் அந்த ஆராதனையில் இருப்பேன். நான் தான் பாய் போடுவேன், நான் தான் எல்லா வேலையும் செய்வேன். ஆனால் ஆராதனை நேரத்தை மிஸ் பண்ணாமல் கர்த்தரை நான் ஆராதித்தேன். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய அதாவது தேவ காரியங்களிலே வேதத்தில் வாசிக்கிறோம், எபிரேயர் 2:17, தேவ காரியங்களிலே உண்மையாக இருந்தேன். பாஸ்டர் அவர்களோடு கூட 14 ஆண்டுகள் என்னுடைய ஊழியக்காரரோடு கூட இருந்தேன். அவர்களுக்கு ஊழியக்காரருக்கு சேவை, ஊழியத்திலும் சேவை, பல விதத்தில் எல்லா காரியத்திலும் மனப்பூர்வமாய் சந்தோஷமாய் உண்மையாய் செய்ய ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் தாயையும் தகப்பனையும் இழந்தவர்களாக, அல்லது என்னுடைய குடும்ப பின்னணியை போல உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்த சூழ்நிலையில் நீங்கள் ஒருவேளை கடந்து வந்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கலாம், நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அருமையான பாஸ்டர் சொன்னது போல, எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்த ஆசீர்வதிக்க அவராலே முடியும். அது மாத்திரமல்ல, என்னுடைய பிறவிலேயே நான் ஒரு திக்குவாயன். எனக்கு பேச்சே வரவே வராது. அம்மான்னு சொல்வேன், அப்பான்னு சொல்வேன், அவ்வளோதான். என்னுடைய காலேஜில், என்னுடைய ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா எல்லா பிள்ளைகளும் நன்றாக படித்து கொண்டே வருவாங்க. புஸ்தகத்தை எடுத்து ஒரு ஒரு பத்தியா, ஆனால் நான் என்கிட்ட வந்த உடனே நான் படிக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு நன்றாக தெரியும், எனக்கு வாய் திக்கும். வாத்தியார் சொல்லுவார், திக்கு வாயினே நீ உட்காரும்பார், எப்படி இருக்கும் பாருங்க, எவ்வளோ வேதனையாக இருக்கும். அது மாத்திரமல்ல, இந்த 16 என்கிற நம்பர் எனக்கு வரவே வராது. எல்லாம் 1% சார், 2% சார், 3% சார் சொல்லிகிட்டே வருவான். 15 வரலையும் வரும், 16 வந்தவுடனே ஒரு தேங்கும். வாத்தர் சொல்லவர் திக்கு வாயினா உட்காரும்பார். பேச்சே வராத என்ன, ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, அவருடைய பாடலை பாட ஆண்டவர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் தகுதி இல்லாதவனையும் தகுதிப்படுத்தி அவருடைய ஊழியத்தில் பயன்படுத்தக்கூடியவர். வாலிப பிரயாசத்தில் நீங்கள் இருக்கலாம், வருங்காலம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்கள் காலங்களை ஆண்டவருடைய கரத்தில் கொடுங்க. தாவீது சொல்கிறது போல, என் காலங்கள் உம்முடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது என்று. நிச்சயமாய் அழைத்த தேவன், உங்களை தெரிந்து கொண்ட தேவன் கடைசி வரையில், இளம் வயதிலிருந்து முதிர் வயது வரையில் உங்களை தாங்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு என்னுடைய நிலையை நான் பார்க்கும் பொழுது எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. என் சாட்சியை சொன்னால் யாரும் நம்பவும் மாட்டாங்க. எப்படி இவன்?
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

எங்கேயும் அங்கே விடுதலை உண்டு. அவருடைய பிரசன்னத்தை இப்போது வாஞ்சித்து நாம் வரவேற்போமா? அவியானவரே,

ஒரு நாள் இயேசு கிறிஸ்து மலையிலிருந்து இறங்கின போது திரளான மக்கள் கூட்டம் அவரை பின்தொடர்ந்து செல்ல ஆரம்பித்தனர். எல்லோரும் தேவைகளோடு இருந்தனர். எத்தனை பேர் அன்று கண்ணீரோடும் பிரச்சனைகளோடும் அவருக்கு பின் சென்று கொண்டிருந்தனர் என்று தெரியவில்லை. ஆனால் அந்த கூட்டத்திலே ஒரு குஷ்டரோகி மிகுந்த வேதனையோடும் கண்ணீரோடும் வந்திருந்தான். வியாதியின் கொடூரம் ஒரு புறம், குடும்பத்தினரால் கைவிடப்பட்ட நிலை, சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட நிலை, மிகுந்த கலக்கத்தோடு இந்த சபிக்கப்பட்ட நிலையிலிருந்து எனக்கு ஒரு விடுவு உண்டாகாதா என்ற ஏக்கத்தோடு அன்று இயேசுவை காண வந்திருந்தான். எல்லா நம்பிக்கையும் மற்று போன நிலையிலும் இந்த இயேசுவால் எனக்கு ஒரு புது வாழ்வை அளிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு அவன் ஆண்டவர் இயேசுவுக்கு முன் வந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று கூறினான். அவனுக்கு இருந்த விசுவாசத்தை பாருங்கள், உம்மால் ஆகும் என்று சொல்லுகிறான். உடனே இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் தெரியுமா? அவர் மனதுருகி தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்று சொல்லி அவனை சுகமாக்கி அவனுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பித்துக் கொடுத்தார். பலவித கஷ்டங்களாலும் வியாதியினாலும் கடன் தொல்லையாலும் குடும்ப சூழ்நிலைகளாலும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, நீ கண்ணீரோடு இருந்து கொண்டிருப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. இதோ அவர் உங்களுக்கு என்று ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், ஆண்டவரே, என்னை தொட்டு சுகமாக்கும் ஐயா, என் குடும்பத்தை தொட்டு ஒரு மாற்றத்தை கட்டளையிடும் ஐயா என்று உங்கள் வாய்களை திறந்து கேளுங்கள். அவர் தமது கைகளை நீட்டினால் போதும், நீங்கள் மறுரூபமாக்கப்படுவீர்கள். அவர் கைகளை நீட்டிய மாத்திரத்தில் உங்கள் சூழ்நிலைகள் தலைகீழாக மாற ஆரம்பிக்கும். மலையாக நின்று கொண்டிருக்கிற பிரச்சனைகள் அப்படியே மறைவதையும், சீறிக் கொண்டிருக்கும் மலைகள் அப்படியே அடங்குவதையும் பார்ப்பீர்கள். அவர் இப்பொழுதே தமது கரங்களை நீட்டி ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். என்னை நீ தொட்டு நீ சுகமாக்கும் ஐயா என்று சொல்லி

இன்றைக்கு நீங்க வந்திருக்கிறது, அதை அனுபவியுங்கள். அது எங்க பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ரிசீவர், ரிசீவர்.

கிருபை, உம் கிருபை, உம்முடைய கிருபை மேலானது. ஹல்லேலூயா. Oh, we thank you so much for your grace, our master. உம்முடைய கிருபைக்காக நன்றிகளை செலுத்துகிறேன். நான் அப்படி அந்த கிருபைக்காக நன்றி செலுத்தலாம். என்னை பாதுகாத்த கிருபை மேலானது, என்னை வழி நடத்தின கிருபை மேலானது, கிருபை மேலானது, கிருபை மேலானது, கிருபை மேலானது. ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. என்னை வழி நடத்தின கிருபை மேலானது, என்னை பலப்படுத்தின கிருபை மேலானது, என்னை பாதுகாத்த கிருபை மேலானது, என்னை சுகப்படுத்தின கிருபை மேலானது, என்னை வழி நடத்தின கிருபை மேலானதே.

உங்களுடைய பிரசன்னம் உங்களை நிரப்புவதை அனுபவியுங்கள். ஒரு மகிமை மேகம் போல உங்களை இப்பொழுது சூழ்ந்து

அபிஷேகத்தின் நிறைவை அனுபவி.

தம்மை நேசிக்கிற ஒரு சந்ததியை தேடிக் கொண்டிருக்கிறார். வெளி பிரகாரத்தில் அல்ல, உள் பிரகாரத்தில் அல்ல, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே, அந்த ரகசிய அறையிலே அவரோடு கூட ரகசியங்களை பேசக்கூடிய சந்ததியை, ஒரு நபரை கர்த்தர் இந்த நாட்களிலே தேடிக் கொண்டிருக்கிறார். அந்த நேசத்திலே அவரை பற்றிக் கொள்ள நீ

0: 같이 마이 핸드드림 음악회 우리 아들 마기 마이 마기 마이 다가번의 음악회 마기 마이
1: Thank you, Lord. Hallelujah.
2: Hallelujah.
1: மகிமை உண்டாகட்டும்.
2: Glory to God.
1: Thank you, Lord.
2: Thank you, Jesus.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: ஸ்தோத்திரம் அப்பா.
2: We praise
1: Hallelujah.
2: You. Hallelujah.
1: Amen. Thank you, Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
2: Praise be unto God.
1: இந்த பரிசுத்தமான ஆராதனையிலே
2: in this holy service
1: நம்மை சுகத்தோடு கொண்டு வந்து சேர்த்ததுக்காக எல்லாரும் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரிப்போம்.
2: Let us all praise God. The Lord has brought us with all
1: hallelujah
2: hallelujah
1: hallelujah
2: hallelujah
1: amen
2: amen.
1: ஏனென்றால் இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாளும் பலவிதமான பொல்லாத கிரியைகள் தீங்குகள் சாத்தானுடைய பலவித அம்புகள் நம்மை தாக்கிக் கொண்டே இருக்கிறத நாம் உணர்கிறோம்.
2: Each and every day the Satan is working against us with all his arrows.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: சத்துருக்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறார்கள்.
2: The enemies are increasing.
1: Suicide
2: against the gospel.
1: சத்தியத்துக்கு விரோதமாக.
2: Against the truth.
1: சபைகளுக்கு விரோதமாக.
2: Against churches.
1: கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக.
2: Against the children of God.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: எப்பொழுதும் ஒளியை இருள் பகைக்கிறது.
2: Always the enmity between light and
1: இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் இல்லை.
2: No fellowship with light and darkness.
1: Hallelujah. பலவிதமான தீய சக்திகளை கொண்டு நம்மை பிசாசானவன் தாக்குவதற்காக அவன் முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்கிறான்.
2: The devil is keep on trying to attack us by his weapons.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
2: dear children of God,
1: கர்த்தர் தாமே நம்மோடு இராவிட்டால்,
2: the Lord is not with us.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: தேவன் நமது பட்சத்திலே இருந்தால்,
2: if the Lord is with us,
1: நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்?
2: Hallelujah. Who can be against us?
1: நமக்கு விரோதமாய் இருப்பவன்
2: who can be against us?
1: கர்த்தர் நமது பட்சத்திலே இருந்ததற்காக நாம் எல்லாரும் ஒரு மூன்று முறை ஹல்லேலூயா சொல்வோம்.
2: Shall we all say hallelujah 3 times? Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Hallelujah. Hallelujah.
1: மனுஷன் நமக்கு விரோதமாய் எழும்பும் பொழுது கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் அந்த சங்கீதத்தை நீங்க வாசித்தீங்களா 124 சங்கீதத்தில் முதல் வசனத்தில் ஸ்தோத்திரம் நமது பக்கத்தில் இராவிட்டால் என்று 2 வசனத்தில் கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால்
2: if it had not been the Lord who was on our side.
1: Hallelujah. அவர் கோபத்தில் நம்ம என்ன செய்திருப்பாங்களா? உயிரோடு விழுங்கி இருப்பார்களா? Hallelujah.
2: They would have swallowed us.
1: Hallelujah. Amen. உயிரோடு விழுங்கிறது மலைப்பாம்பு. Hallelujah.
2: The snake will swallow.
1: முதல
2: the crocodile.
1: Hallelujah. இதெல்லாம் மனுஷனை உயிரோடு விழுங்கி போடும்.
2: It will swallow.
1: அதுபோல
2: the same way
1: அந்தகார கிரியைகள்
2: the darkness
1: நமக்கு விரோதமாக பல விதங்களிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது.
2: Working against us in different ways.
1: Hallelujah. அப்பொழுது தேவனுடைய ஜனமாகிய நாம் அவர்களெல்லாம் பார்க்கும் பொழுது நம்மை தாக்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நாம் அவைகளை எப்படி மேற்கொள்ளுகிறோம்?
2: When it is attacking us and what are the steps we take to overcome?
1: Hallelujah.
2: Hallelujah.
1: பிரியமானவர்களே,
2: dear children of God,
1: கர்த்தர் நம்மோடு இருக்கிறார்.
2: The Lord is with us.
1: கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார்.
2: He has given promises.
1: அவன் என் மேல் வாஞ்சியா இருக்கிறபடி நான் அவனை என்ன செய்வேன்? விடுவிப்பேன்.
2: I will deliver him because he is
1: கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார்.
2: The Lord is delivering us.
1: Hallelujah. நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார்.
2: The Lord who delivers us.
1: Hallelujah. Amen.
2: Amen.
1: யாரை விடுவிக்கிறார்?
2: Whom the Lord delivers.
1: அவர் மேல் வாஞ்சையா இருக்கிறவளை கர்த்தர் விடுவிக்கிறார்.
2: Those who have thirst upon him.
1: Amen. அவரை விட்டு தூரம் போகிறவர்களை கொண்டு அல்ல.
2: Not those who are going away.
1: பிசாசின் வலையிலே போய் விழுகிறவர்களை அல்ல.
2: Not those who are entangled with the devil.
1: பிசாசினுடைய படுகுழியிலே போய் விழுகிறவர்கள் அல்ல.
2: Not falling down in the pit of the devil.
1: அவர் மேல யார் வாஞ்சையா இருக்கிறார்களோ அவர்களை தான் கர்த்தர் விடுவிக்கிறார்.
2: Whoever has desire upon him.
1: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம் பக்கத்தில் இருந்து நம்மை எல்லா விதத்திலும் எல்லா விதமான தீங்கிலிருந்தும் நம்மை விலக்கி காக்கிற தேவனாய் இருக்கிறார்.
2: The Lord who keeps away from all the evils.
1: Hallelujah. எல்லா விதமான இக்கட்டுகளிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்குகிற தேவனாய் இருக்கிறார்.
2: The Lord who delivers us from all kinds of oppression.
1: Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
2: Praise be unto holy.
1: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
2: Dear children of God,
1: இந்த நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறது.
2: When you have this assurance,
1: அதே நேரத்திலே சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது அந்த காரியங்கள், ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்கள், கர்த்தர் நமக்கு சொன்ன ஒவ்வொரு காரியமும் சில நேரத்தில் நமக்கு ஒரு சந்தேகத்தை கொடுக்கக்கூடியதாய் மாறிவிடு.
2: At the time of trials, we may doubt the promises of God.
1: Hallelujah. Hallelujah.
2: Hallelujah.
1: இது எப்படி ஆகுமோ?
2: How is it possible?
1: எப்படி இருக்குமோ?
2: How it would be?
1: Hallelujah. ஒரு பயம்,
2: fear.
1: அநேகர் பயந்து கொண்டிருக்கிறார்.
2: Many are under fear.
1: மரணத்துக்கு பயந்து கொண்டிருக்கிறார்.
2: Fear for death.
1: பலவிதமான சத்துருக்களுக்கு பயந்து கொண்டிருக்கிறார்.
2: Fear for the enemies.
1: Hallelujah. தாக்குதலுக்கு பயந்து கொண்டிருக்கிறார்.
2: Fear for the attack.
1: வேதம் சொல்லுகிறது, நீதிமானோ சிங்கத்தை போல தைரியமாயிருப்பான்.
2: The righteous will be bold like a lion.
1: எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் தைரியமாயிருக்கிறேன்?
2: How many could say I am bold?
1: Hallelujah. நான் தைரியமா இருக்கிறேன்.
2: I am bold.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Thank you Jesus.
2: Thank you Jesus.
1: நான் மரண இருளின் பொல்லாக்கிலே நடந்தாலும் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படவே மாட்டேன். Hallelujah.
2: Though I walk in the valley of death, I will not fear.
1: மரண இருளின் பள்ளத்தாக்கு.
2: The valley of death.
1: Hallelujah. Hallelujah.
2: Hallelujah.
1: மரண இருளின் பள்ளத்தாக்கு.
2: The valley of death.
1: Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
2: Praise be unto God.
1: ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
2: Dear children of God,
1: அப்படிப்பட்டதான பள்ளத்தாக்குகள்,
2: The valleys,
1: மரண இருள்,
2: the darkness, சூழ்ந்து
1: கொள்ளுகிற பல சூழ்நிலைகள் வரும்பொழுது,
2: When we have different experiences,
1: பயந்து போகிறார்கள்.
2: The people get afraid of.
1: Hallelujah. ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
2: But dear children of God,
1: கர்த்தர் நம்மை ஏன் தைரியமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்?
2: Why the Lord is asking us to be
1: bold? பயப்பட வேண்டியதில்லை என்று கர்த்தர் ஏன் சொல்கிறார்?
2: Why the Lord is saying need not fear?
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
2: Dear children of God,
1: நாம் பயப்படாமல் இருக்க வேண்டுமானால்,
2: If you don't want to be fearful,
1: தைரியமாக இருக்க வேண்டுமானால்,
2: If you want to be bold,
1: நம்மிடத்தில் ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும்.
2: We should have faith.
1: விசுவாசித்தால் மாத்திரம்தான் பிரியமானவர்களே.
2: When you have faith alone.
1: Hallelujah.
2: Amen.
1: நம் பயத்தை நம்ம விட்டு அகற்றி போட முடியும்.
2: We can remove the fear.
1: Hallelujah. இந்த காலவெளியிலே,
2: In this morning,
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
2: Praise be unto God.
1: எத்தனை பேர் சொல்ல முடியும்?

0: பிடித்து கொண்டு நில்லுங்கள். ஹல்லேலூயா.
1: ஹோல்ட் ஆன் தி ஷீல்ட் ஆஃப்
0: ஃபெய்த். தி விசுவாசம் என்னும் கேடகத்தை,
1: தி ஷீல்ட் ஆஃப் ஃபெய்த்,
0: யார் பிடித்து கொண்டு நிற்கிறார்களோ,
1: ஹூவர் இஸ் ஹோல்டிங் ஆன்,
0: அந்த அம்புகள், அந்த தீ பிழம்புகள், அக்னி ஆஸ்திரங்கள்,
1: தி ஃபயரி டாட்ஸ்,
0: அக்னி ஆஸ்திரங்கள்,
1: தி ஃபயரி டாட்ஸ்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: அப்போ அக்னியின் நடுவிலே நாம் கடந்து வருகிறோம்.
1: We are traveling through fire.
0: தீயை கடந்து வருகிறோம்.
1: We are crossing the fire.
0: தண்ணீரை கடந்து வருகிறோம்.
1: We are crossing the water.
0: மனுஷரை நம் தலையிலே ஏறி போக பண்ணுகிறார்.
1: He is allowing man to walk upon us.
0: சங்கீத மருத்தாரில் வாசிக்கும் பொழுது,
1: when we read in Psalm,
0: அங்கே நம்மை இங்கே கொண்டு வந்து விடுகிறார்.
1: Where he brought,
0: நாம் மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணுகிறீர்.
1: He allowed the man to walk upon our heads.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எங்களையோ கர்த்தர் பசுமையான இடத்துல கொண்டு வந்து விடுகிறார்.
1: The Lord is bringing us to the
0: செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விடுகிறார்.
1: The place of prosperity.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
1: How many of you believing?
0: இப்படி வனாந்தரத்தின் பாதியிலே,
1: in the path of wilderness,
0: இடுக்கத்தின் மத்தியிலே,
1: the midst of oppression,
0: மத்தியிலே நாம் காணப்பட்டாலும் கூட,
1: we are in the oppression,
0: நம்மை கர்த்தர் அதன் மத்தியிலே வழிநடத்தி கொண்டு வந்து நம்மை செழிப்பான இடத்துல கொண்டு வந்து சேர்க்க அவர் வல்லவராய் இருக்கிறார்.
1: He is able to lead us into the prosperity.
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: இதை அறியும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்?
1: When we understand this,
0: நாம் கொஞ்சம் கூட அந்த சந்தேகத்துக்கு, பயத்துக்கு, அவிஸ்வாசம்,
1: the unbelief,
0: அதற்கு இடம் கொடுக்கவே கூடாது.
1: We should not give room for the unbelief, the fear and doubt.
0: பிரியமானவர்களே, அவிஸ்வாசத்துக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது நாம் கர்த்தரை மறுதலிக்கிறவர்களாகி விடுவோம்.
1: When we give room for the unbelief, we deny God.
0: Hallelujah. இயேசு சிலுவையை தூக்கி கொண்டு போகும் பொழுது,
1: when Jesus was taking the cross,
0: பேதுருவை பார்த்து ஒரு வேலைக்காரி சொல்றா,
1: the servant girl said,
0: நீயும் அவரோடு இருந்தவர்தானே,
1: you were with him.
0: Hallelujah. என்று சொல்லும், அந்த மனுஷனை நான் அறியேன்,
1: I never knew him, he said.
0: என்று பயந்து அவன் மறுதலிக்கிறான்.
1: And Peter is denying.
0: பயத்தினால் மறுதலிக்கிறான்.
1: Because of the fear.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: hallelujah. என்ன வந்தாலும் சரி,
1: whatever it may be,
0: நான் பயப்பட மாட்டேன்.
1: I will not get fear.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நான் பயப்பட மாட்டேன்.
1: I will not get fear.
0: நான் தைரியமாய் இருப்பேன்.
1: I will be bold.
0: Hallelujah. எதிர்த்து நிற்பேன்.
1: I will resist.
0: என்கிற நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது மாத்திரம்தான்,
1: when you have that assurance,
0: நாம் என்ன செய்ய முடியும்?
1: What can we do?
0: நம்முடைய யுத்தங்கள், நம்முடைய போராட்டங்கள்,
1: battle,
0: நமக்கு விரோதமாய் வந்திருக்கிற பலவிதமான சோதனைகள்,
1: tribulations and trials,
0: எல்லாவற்றிலிருந்து நாம் வெளியில வர முடியும்.
1: We can come out from all this.
0: Hallelujah. அது மாத்திரமல்ல,
1: not only that,
0: ஒரு சாட்சியாக ஆண்டவர் நம்மை நிறுத்துவார்.
1: The Lord will make us a good testimony.
0: Hallelujah. நீங்கள் ஜெயம் பெற்று விட்டீர்கள்.
1: You got the victory.
0: Hallelujah. Oh, thank you Jesus. பிரியமானவர்களே,
1: dear children of God,
0: இன்றைக்கும் இந்த காலவேளையில கர்த்தர் சொல்லுகிறார்.
1: In this morning the Lord says,
0: ரோமருக்கு எழுதின 16வது அதிகாரத்திலே,
1: Romans 16,
0: 20வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
1: and 20,
0: சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே என்ன செய்வார்? நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு கூட இருப்பதாக.
1: Thou hast man to ride over our heads.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சாத்தானை சீக்கிரமாய் உங்கள் கால்களின் கீழ் என்ன செய்வார்? நசுக்கி போடுவார்.
1: God of Israel, bruise Satan under your feet shortly.
0: ஏ ஆண்டவர் இந்த வாக்குத்தை நமக்கு கொடுக்கிறார்.
1: Why the Lord is giving such promise?
0: பழைய ஏற்பாட்டின் காலத்திலே,
1: the Old Testament.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவர் அவனோடு அவர் பேசுகிறார்.
1: And God is talking to Satan.
0: Hallelujah. எப்பொழுதென்றால்,
1: when?
0: யோபனுடைய புத்தகத்திலே,
1: Book of Job,
0: முதலாவது அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது,
1: அவன்
0: கர்த்தருடைய சந்ததியில சந்நிதியில வந்து நிக்கிறான்.
1: He is coming at the presence of God.
0: Hallelujah. ஆண்டவர் சொல்றாரு.
1: Lord is saying,
0: Hallelujah. வாசிக்கு 6வது, 6வது, 7வது, 8வது வசனத்தை படிங்க. கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய்? கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக பூமி எங்கும் உலாவி சுற்றி திரிந்து வருகிறேன்.

0: என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக விருதாவாகவா பயப்படுகிறான், அவனையும் வீட்டையும் எல்லாவற்றையும் சுற்றி வேலையடிக்கவில்லையோ? போதும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Excellent of God.
0: இந்த காரியத்தை நீங்கள் படிக்கும் பொழுது சிந்திக்க வேண்டிய காரியம் என்னவென்றால்,
1: When you read this,
0: தேவாதி தேவன், மகத்துவமான தேவன் ஒரு சாத்தான் இடத்துல போய் பேசுகிறார்.
1: The Almighty God is talking to Satan here.
0: அந்த சாத்தானை பார்த்து கேட்கிறார்,
1: He's asking Satan,
0: நீ எங்க இருந்து வர?
1: Where are you from?
0: ஆண்டவருக்கு தெரியும் அவன் எங்க போறான், எங்க வரான். அவர் பார்க்க, அவர் காண்கிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
1: How many of you believing that he is the God who sees us?
0: அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒண்ணுமே இல்ல.
1: Nothing is hidden before God.
0: ஆனா சாத்தானை பார்த்து நீ எங்க இருந்து வரன்னு கேக்குறாரு.
1: God is asking, where are you from?
0: Hallelujah. அப்புறம் என்ன சொல்றாரு?
1: Then what?
0: என் தாசனாகிய யோபின் மேல கண் வைத்தாயோ?
1: Have you considered my servant Job?
0: யோபு கிட்ட, யோபின் மேல உனக்கு கவனம் இருக்குதா?
1: Do you consider my servant Job?
0: Amen.
1: Amen.
0: அவன் அதுக்காக தான் வந்திருக்கான்.
1: That's why he has come.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அது ஆண்டவர் அந்த தான் கேக்குறார்.
1: The Lord knows it, then he asks.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God.
0: அப்புறம் என்ன சொல்றாரு?
1: What he says?
0: Hallelujah. அந்த சாத்தான் சொல்ற காரியம் என்ன? விருதாவாக அவனுக்கு நீர் வேலி அடைச்சு வச்சிருக்கிறீர்.
1: And you made a hedge around him.
0: Hallelujah. அவன் விருதாவாகவும் உங்களுக்கு பயப்படுறான்.
1: Does Job fear God for nothing?
0: நீர் அவனுக்கு வேலி அடைத்து வைத்திருக்கிறீர்.
1: You made a hedge around
0: Hallelujah.
1: him.
0: அவனை பாதுகாக்கிறீர்.
1: You are protecting him.
0: அவனுக்கு நன்மை செய்கிறீர்.
1: You do goodness.
0: Hallelujah. அதனால தான் உங்களுக்கு எல்லாம் பயப்படுறான்.
1: That's why he
0: Hallelujah. இதுல ஆண்டவர் ஏன் அவனை பேச வச்சாரு அப்படின்னு சொல்லும் பொழுது,
1: Why God allowed him to talk?
0: Hallelujah. சாத்தானோட ஆண்டவர் பேச வேண்டிய அவசியம் இல்ல.
1: Not necessary to talk with him.
0: சாத்தான் ஒரு எதிராளி.
1: And Satan is enemy.
0: Satan என்றால் நீங்க டிக்ஷனரியில பாத்தீங்கன்னா அட்வர்சரி. அட்வர்சரி என்றால் எதிராளி. எதிராளி என்றால் சத்ரு.
1: Satan means adversary.
0: அவர் விரோதி.
1: And he is the adversary, enemy.
0: அந்த சத்ருனிடத்தில் ஆண்டவர் பேச வேண்டிய அவசியம் இல்ல.
1: God is God need not talk to him.
0: Hallelujah. ஆனால்
1: but
0: கர்த்தர் இந்த சாத்தானோடு பேசும் பொழுது,
1: when God talks with him,
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சில காரியங்களை நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார்.
1: The Lord is revealing some part.
0: அவன் பூமியெல்லாம் சுத்தின் வரான்.
1: He is roaming around the earth.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எதுக்காக சுத்தின் வரான்?
1: What for?
0: எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல என்ன செய்றான்? அவன் சுத்தி கொண்டு வருகிறான்.
1: As the roaring lion is,
0: என்பதை கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார்.
1: The Lord is revealing, he is roaming around.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நமக்கு விரோதமாக அவன் கிரியை செய்கிறான்.
1: He works against us.
0: Hallelujah. ஆனா ஒரு காரியத்தை சாத்தான் வாயிலிருந்தே வெளிப்படுத்துறார் ஆண்டவர்.
1: The Lord brings out from Satan's mouth.
0: ஏன் ஆண்டவர்ட்ட வந்து நிக்கிறான் அவன்?
1: Why did he come to the Lord?
0: தொட முடியல.
1: He could not touch him.
0: Hallelujah. என்ன செய்ய முடியல?
1: He could not touch.
0: தொட முடியல.
1: He could not touch.
0: ஏன்?
1: Why?
0: அவனை சுற்றிலும் என்ன அடைக்கப்பட்டிருக்கிறது? வேலி அடைக்கப்பட்டிருக்கிறது.
1: There is a hedge around him.
0: கர்த்தர் இந்த வேளையில அந்த காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார்.
1: The Lord is revealing it for us.
0: பொல்லாங்கன் அவனை தொடான்.
1: The evil cannot touch him.
0: பொல்லாங்கன் அவனை தொடான்.
1: Evil cannot touch him.
0: பொல்லாங்கன் அவனை தொட முடியாது.
1: Evil cannot touch us.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஏனா கர்த்தர் வேலி அடைச்சு வச்சிருக்கிறார்.
1: Because God has fenced
0: Amen.
1: us.
0: அந்த வேலி இல்லனா அவன் நேரடியா போயிருப்பான்.
1: If there is no hedge, he would have entered.
0: Amen. இது பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு சம்பவம்.
1: This is the incident happened in Old Testament.
0: புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது,
1: the New Testament,
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
1: the Lord Jesus Christ,
0: மிக தெளிவாக சொல்லிட்டாரு.
1: He told very clearly,
0: சாத்தானுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ள உங்களுக்கு நான் என்ன செய்றேன்? அதிகாரம் கொடுக்கிறேன்.
1: I give authority against the devil.
0: Because அந்த லூக்கா 10வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது,
1: Luke 10,
0: சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து கீழே விழுகிறதை நான் கண்டேன்.
1: I could see the devil is coming down like lightning.
0: எப்படி விழுந்திருக்கிறான்?
1: How did he fall?
0: மின்னலை போல கீழே தள்ளப்பட்டான்.
1: He was pushed down like lightning.
0: Hallelujah.
1: To the earth.
0: Amen.
1: Amen.
0: அவன் தள்ளப்பட்டவன்.
1: He was pushed down.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: அவன் விழுந்து போனவன்.
1: He is fallen.
0: Hallelujah. ஆகவே அவனுடைய வேலை என்ன?
1: What is his work?
0: தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக கிரியை செய்ய வேண்டியது.
1: Against the children of God he works.
0: அவர்களை துன்புறுத்த வேண்டியது.
1: He just makes trouble.
0: இதுதான் சாத்தானுடைய கிரியைகளா இருக்கிறது.
1: That is the works of the devil.
0: ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto God.
0: அப்ப யோபுனுடைய வாழ்க்கையில சொன்னது போல ஆண்டவர் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே என் பிள்ளைகள் மேல கவனம் வைத்தாயா என்று சொல்றது இல்லை.
1: He is not saying do you consider my children because
0: பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காகவே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார்.
1: In order to destroy the works of the devil, the son of man came down.
0: அல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும் நாம் வசிக்கிற உலகம் பொல்லாத ஒரு உலகம்.
1: Full of evil in this world, the Lord knows.
0: கலாத்திற்கு நிருபம்
1: Galatians
0: முதலாவது அதிகாரம்
1: chapter 1
0: நான்காவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது
1: fourth verse
0: இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுதலையாக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார்.
1: He committed himself because of our sin.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நம்மை பொல்லாத பிரபஞ்சத்தினத்தில் என்ன செய்தோம்? கர்த்தர் மாத்திரம்தான் விடுதலை ஆக்க முடியும்.
1: Only the Lord could deliver us from all the world.
0: ஏன் விடுதலை ஆக்குகிறார்?
1: Why is delivering us?
0: கொலோசியர் 1:13 ல வாசிக்கும் பொழுது
1: Colossians 1:13
0: இருளின் அந்தகார அதிகாரத்தினை விடுதலை ஆக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினதா இருக்கிற பிதாவாகிய தேவனை இருளின் அதிகாரத்திலிருந்து
1: the power of darkness.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையானவர்களே,
1: Dear children of God,
0: இருளின் அதிகாரம்
1: the power of darkness.
0: Hallelujah. இந்த அந்தகாரமாகிய இந்த இருளின் அதிகாரத்துல தான் நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டிய மிக முக்கியமான சத்தியம் என்னன்னா
1: the important truth
0: what நாம் இப்போ எந்த நிலையில இருக்கிறோம்,
1: what is our condition right
0: now, இதுக்கு முன்னாடி எந்த நிலையில இருந்தோம்,
1: how we were
0: என்கிறதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும்.
1: We have to understand it very clearly.
0: எபேசியர் 2 அதிகாரம்
1: Ephesians 2
0: முதல் ரெண்டு வசனத்தை வாசிக்கும் பொழுது
1: first 2 verses
0: அங்க என்ன வாசிக்கிறோம்? அல்லேலூயா. எங்க நாம் எதில மரித்து கிடந்தோம்?
1: How did we die?
0: அக்கிரமங்களிலும் உங்களை என்ன செய்தார்? உயிர்ப்பித்தார்.
1: He quickened us.
0: ஒரு காலத்திலே உலக வழக்கத்துக்கு ஏற்றபடி கீழ்ப்படியாமீன் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாக. அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: ஏன் இந்த மனுஷன் இவன் ஏன் போய்
1: திருடுறான்?
0: அந்த இருளின் அதிகாரம்
1: the power of darkness.
0: ஏன் இவன் போய் மற்றவங்களை தாக்குறான், கொலை செய்யறான்?
1: Why is murdering?
0: ஏன் தற்கொலை பண்ணிக்கொள்றான்?
1: Why he commits suicide?
0: ஏன் இப்படிப்பட்ட அநியாயங்கள்லாம் நடக்குது உலகத்துல?
1: Why cruel things are happening?
0: அக்கிரமம் ஏன் நடக்குது?
1: Why the wicked things happening?
0: இதெல்லாம் செய்ய வைக்கிறது யாரு?
1: Who is making to do?
0: அங்க என்ன வாஸ்தவம் மறுபடியும் படிங்க. அல்ல ரெண்டாவது வசனம் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடி எல்லாம் கவனிங்க இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு ஆகாயத்து அதிகார பிரபு
1: பிரின்ஸ் ஆஃப் தி பவர் ஆஃப் தி ஏர்
0: அவன் என்ன செய்யறான்? இப்படி இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையிலே அவன் பலவிதமான கேடுகளை செய்வதற்கு அவன் கிரி நடப்பிக்கிறான்.
1: He is working to do evil things by men.
0: அதனால தான் கலகம் எங்க பார்த்தாலும் உள்நாட்டு கலகம் சில இலங்கையில் எடுத்துக்கொண்டீங்கன்னா பயங்கரமான போராட்டங்கள்.
1: In Sri Lanka,
0: Ukraine, யுத்தங்கள்.
1: Ukraine,
0: ஒரே நாட்டுக்குள்ளே யுத்தம்.
1: War between
0: உள்நாட்டு கலகம்.
1: Inside the country.
0: உள்நாட்டு பூசல்கள்.
1: All internal
0: குடும்பத்திலே சண்டைகள்.
1: fight in the family.
0: ore oorle bayangarama orthar orthar vetti kolai.
1: the same place they are fighting.
0: idella yaar seiya vekkirathu.
1: who makes it?
0: இந்த ஆகாயத் அதிகார பிரபு,
1: the prince of the air,
0: இந்த உலகத்துல கலகத்தை கொண்டு வரான்.
1: he brings the confusion.
0: அருமையானவர்களே,
1: dear children of god,
0: அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்க போய் சத்தியம் சொன்னா,
1: if you go and tell the truth,
0: போய் அறிவிச்சா,
1: if you go and tell the gospel,
0: நல்ல இந்த சுவிசேஷம், நல்ல சுவிசேஷம்,
1: it's a good gospel,
0: இது நற்செய்திதான்,
1: it is good news,
0: இயேசு தான் எங்களுக்கு வேண்டும்,
1: we need have to have jesus.
0: அவங்களே நீங்க என்னதான் சொன்னாலும் சரி,
1: whatever you say,
0: அவங்களுக்கு அது விளங்காது,
1: they will not understand.
0: நான் யா நீ வணங்கறே இந்த இந்த இந்த நீ வணங்குற சாமி,
1: the god you worship,
0: பரிசுத்தமா இருக்குதா?
1: is it holy?
0: இல்லையே.
1: no.
0: அசுத்த வாழ்க்கை தான இருக்குது.
1: it has evil.
0: என்ன வேணாலும் சொல்லுங்க.
1: you say anything.
0: hallelujah.
1: hallelujah.
0: அவன் அதை ஒத்துக்க மாட்டான்.
1: he will not accept.
0: hallelujah.
1: hallelujah.
0: இயேசு தான் பரிசுத்தர், பாவமே செய்யல.
1: jesus never committed
0: sin. அவர் தான் நமக்காக மரித்தாரு.
1: he died for us.
0: சொல்லி பாருங்க.
1: tell that gospel.
0: அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டான்.
1: he will not accept.
0: உன் மேல் அன்பா இருக்கிறாரு.
1: he loves you.
0: உனக்காக ஜீவனே கொடுத்தாரு.
1: he has given his life.
0: என்ன சொன்னாலும் சரி.
1: whatever you say.
0: அதெல்லாம் ஒண்ணும் முக்கியம் இல்ல.
1: it is not important for
0: hallelujah.
1: him. hallelujah.
0: என்று சொல்லி அவன் சாத்தான் சொல்றதுதான் அவன் செய்றான்.
1: it does whatever satan says.
0: ஏன்னா
1: because
0: அவனால இந்த தேவனுடைய மகிமையை பார்க்க முடியாதபடிக்கு பிசாசு என்ன பண்ணிட்டான்? முதல்ல கண்ணை பிடுங்கிட்டான்.
1: And the devil has plucked the eyes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ரெண்டு கொரிந்தியர் 4 அதிகாரத்துல
1: 2 கொரிந்தியர்
0: 4 வசனத்தை பார்க்கும் பொழுது
1: 4 and 4
0: அங்க பார்க்கறோம்.
1: There we read.
0: என்ன பார்க்கறோம்? இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் படிங்க 2 கொரிந்தியர் 4. Hallelujah. பிரகாசமாய் இராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன் மனதை என்ன செய்தான்? குருடாக்கிட்டான்.
1: The god of this age has blinded them.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: என்ன கண்டு தெரிஞ்சா இவங்க தப்பித்துக் கொள்வாங்க.
1: If they have eyes, they can escape.
0: அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்களா, நிறைய சிறு பிள்ளைங்க தெருவுல விளையாடுற பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க விளையாடிட்டே இருப்பாங்க.
1: The children used to play on the street.
0: அப்படியே அவங்கள திருடி டக்குன்னு தூக்கி போட்டு கார்ல ஏத்திட்டு போயிடுவாங்க.
1: They steal the children and take
0: 10-20 குழந்தைகளை திருடின்னு போயிடுவான் ஒரே ஆளு.
1: One man can take even 10 or 20 children.
0: போய்
1: by stealing them,
0: Bombay la kondu poi,
1: taking to Bombay,
0: anga poi avanga kannugal ellam pudinga eduthruvaan chinna pullaingala.
1: He removes all the eyes.
0: Edhukku theriyuma?
1: For what?
0: Kanna pidigittu kurudaakittu,
1: making them blind,
0: anga road la okkara vechi pichai kekka veipaan
1: and ask them to.
0: Andha pullainga enna seiyum?
1: What the children do?
0: Appa enga, amma enga, veedu enga, eppadi thirumbi poga mudiyadha na kannu kurudaai pochu,
1: because eyes have blinded,
0: pichai edukka veipaan,
1: so making to beg.
0: அதுதான் பிசாசு செய்யற வேலை.
1: That is the work of the devil.
0: இன்றைக்கு
1: today
0: இந்த ஆவிக்குரிய சத்தியங்களை பார்க்க கூடாதபடி அவன் குருடாக்கி வச்சிட்டான்.
1: And he made them blind, not seeing the truth.
0: இந்த வேதத்தினுடைய மகிமையை பார்க்க முடியல.
1: They could not see the glory of
0: ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto God.
0: தேவன் நம்முடைய மனக்கண்களை திறந்தார்.
1: The Lord has opened our inner eyes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பாருங்க, நம்முடைய கண்ணு மாத்திரம் திறந்துச்சுன்னா,
1: if our eyes are opened,
0: நாம தைரியமா இருக்கலாம்.
1: We can be bold.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நம்ம கண்ணு திறக்காத வரைக்கும்,
1: unless our eyes are open,
0: நம்முடைய மாம்ச கண்ணல மாத்திரம் பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும்,
1: if you look only through fleshly eye,
0: நம்ம சில நேரத்துல ஏமாந்து போய்டுவோம், வஞ்சிக்கப்பட்டு போவோம்.
1: Sometimes we'll be deceived.
0: ஆனா ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் பொழுது தான்,
1: when the spiritual eyes are open,
0: நமக்கு எவ்வளவு பெரிய மகிமை இருக்குதுன்னு நமக்கு தெரிய வரும்.
1: We can understand the glory of God.
0: உலகத்தை பார்க்க முடியாது.
1: World cannot see.
0: இவங்க என்ன சாதாரணமான மக்கள்.
1: They are ordinary people.
0: இவங்க ஒரு கிறிஸ்தவங்க தான, minority people.
1: They are all minority people.
0: இவங்களால ஒண்ணும் செய்ய முடியாது.
1: They cannot do anything.
0: இவங்களால ஒண்ணும் செய்ய முடியாது.
1: They cannot do anything.
0: என்று அவன் நினைக்கிறான்.
1: They think that.
0: ஆனா ரெண்டு ராஜாக்கள் புத்தகம் 6 அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் பொழுது,
1: Second Kings and Sixth chapter,
0: எலிசாவுடைய வேலைக்காரன்,
1: the servant of Elisha,
0: adigalile veete vittu veliye varan.
1: Early morning he came out.
0: Vandu paatha anga periya raanuva nikkudu.
1: Big army was there.
0: Anda raanuva siriyarude raanuva nikkum bodhu,
1: from Syria,
0: avan enna seiran?
1: What did he do?
0: Ayyo aandavare,
1: alas,
0: naanga enna seivom pa?
1: What can we do?
0: Namba orthar dhaan inge irukrom.
1: We are alone.
0: Ivlo periya raanuva inga vandirukudhe.
1: The big army has come.
0: Hallelujah. Odi poi ayya kitta solran.
1: He went and told sir.
0: Appo thirkudarshi enna seiraru?
1: The prophet,
0: பயப்படாதப்பா,
1: fear not,
0: பயப்படாத.
1: Fear not.
0: இங்க நம்ம ரெண்டு பேர் இல்ல.
1: Not only two.
0: அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும்
1: more than them.
0: நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அல்லேலூயா.
1: The one who
0: அவனுக்கு புரியல.
1: He could not understand.
0: என்ன இது? ஆயிரக்கணக்கான பேர் ரதங்களும் குதிரைகளும் நிக்குது இங்க.
1: Thousands of people with come with chariots.
0: இவ்வளவு சாதாரணமா பதில் சொல்றாரு.
1: He is answering simply.
0: அப்பா முட்டி போடுப்பா.
1: Come on, kneel down.
0: அவர் மேல கை வைக்கிறாரு.
1: He put the hand upon. அவர்
0: கண்ணை கொஞ்சம் திறங்கப்பா.
1: Lord, open his eyes.
0: கண்ணு திறந்துச்சு.
1: Eyes were open.
0: பார்த்தா.
1: He looked.
0: அங்க வந்திருக்கிற ரதம் எல்லாம் சாதாரண ரதம்.
1: The ordinary
0: சாதாரண குதிரை.
1: Ordinary chariot.
0: என்ன பார்க்கறான்?
1: What did he see?
0: அக்கினிமயமான குதிரைகள்.
1: The fiery horses.
0: அக்கினிமயமான ரதங்கள்.
1: Fiery chariots.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: இமே பயம் தேவையில்லை.
1: No need fear.
0: அவர்களோடு இருக்கிறவளை பார்க்கிலும்
1: more than the people.
0: உன்னோடு இருக்கிறவர்கள் அதிகமான பேர்.
1: The one who is with you is greater than the one who is in the world.
0: Amen.
1: Amen.
0: இவன் பார்க்கும்படி உன்னுடைய கண்களை திறந்தருளும்.
1: The Lord opened his eyes so that he can look unto that.
0: கர்த்தர் அவன் கண்களை திறந்த பொழுது
1: and the Lord opened his eyes
0: எலிசாவை சுற்றிலும்
1: around Elisha
0: அக்கினிமயமான குதிரைகளும்
1: the fiery
0: ரதங்களும்
1: and chariots
0: அந்த மலை நிறைந்திருக்கிறது அவன் காண்கிற.
1: It is filled on the
0: தேவ ஜனமே,
1: children of God,
0: உனக்கு தெரியுமா?
1: Do you know?
0: நீங்க தனிமையா இல்ல.
1: You are not alone.
0: நீ ஒரு தனி ஆள் இல்ல.
1: You are not alone.
0: உன்னை சுற்றிலும்
1: around you
0: எப்பொழுதும்
1: all the time
0: அக்கினிமயமான குதிரைகள்
1: ஃபயரி ஹார்சஸ்
0: அக்னிமயமான தேவ தூதர்கள்
1: ஃபயரி ஏஞ்சல்ஸ்.
0: ஆமென். அல்லாஹ்தான் கர்த்தர் சொன்னார், உன்னை தொடுகிறவனின் கண்மணியை தொடுகிறான்.
1: Those who touch you, they touch my eye.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: ஆமென்.
1: ஆமென்.
0: பிரியமான தேவனுடைய ஜனமே,
1: dear children of God,
0: சாத்தான் நமக்கு விரோதமாய் கிரியை செய்வதற்கு ஒரு பக்கம் அவன் நின்று கொண்டிருந்தாலும் அல்லேலூயா.
1: Satan may be standing against us to work.
0: கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார்.
1: The Lord is with us.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறபடியாலே
1: since the Lord is with us
0: உரகாபாலா சந்தரபோரியானா கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறபடியாலே
1: he is fighting for us.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவருடைய அதிகாரம் நமக்கு செல்லாது.
1: His authority cannot
0: Amen.
1: Do anything.
0: கர்த்தர் இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்துகிற சத்தியம் என்னவென்றால்
1: the truth the Lord is revealing.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த இருளின் சக்திகள்
1: the power of darkness
0: உன்னை மேற்கொள்ள முடியாது.
1: It cannot prevail over you.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: இப்பொழுது எத்தனை பேருடைய கண்களை கர்த்தர் திறக்கிறார்.
1: How many eyes were
0: Hallelujah.
1: opened by Lord.
0: Amen. அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்த நாட்களிலே அவன் போய் பிரசங்கம் பண்ணினான்.
1: பாசல் பால்
0: ஆற்றோரமாக இருந்த சில ஸ்திரீகளுக்கு அங்கே ரத்தாம்பரம் விற்கிற ஒருத்தி இருந்தாள்.
1: And there was a lady
0: சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது
1: when he was preaching gospel.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பவுல் சொல்றதை உடனே அவ ஏற்றுக்கொள்ளல.
1: She did not accept immediately.
0: ஆனா வேதம் சொல்லுகிறது
1: the Bible says
0: அந்த ஸ்திரீனுடைய ரத்தாம்பரம் விற்கிறவளுடைய கண்ணை கர்த்தர் திறந்தார்.
1: The Lord opened the eyes
0: Hallelujah.
1: of the lady who
0: இப்பொழுது அவளுக்கு தெரிகிறது.
1: Now he knows.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: நல்ல கவனிங்க.
1: Listen.
0: உங்களுக்கு வசனம் தெரியலையா?
1: Don't you know the verse?
0: சத்தியம் தெரியலையா?
1: Don't you know the truth?
0: உங்களுக்கு ஒருவேளை சந்தேகமா இருக்கா?
1: Do you have any doubt?
0: பயமா இருக்குதா?
1: Be fear?
0: இதெல்லாம் நடக்குமா?
1: Will it happen?
0: என்கிற கேள்வி இருக்கா?
1: Do you have question?
0: உடனே என்ன செய்ய ஆண்டவரே?
1: Immediately say.
0: எனக்கு கண்ணை கொஞ்சம் திறந்துருங்களா?
1: Lord open my eyes.
0: நான் மகிமையை பார்க்கணும்.
1: Let me see glory.
0: தூரத்தில் உள்ள ராஜாவை.
1: The king.
0: மகிமையான ராஜாவை.
1: The glorious king.
0: என் கண்கள் பார்க்க வேண்டும்.
1: Let me see.
0: உம்முடைய மகத்துவத்தை என் கண்கள் பார்க்க வேண்டும்.
1: Let me see your mighty.
0: ஜெபம் பண்ணி பாருங்க.
1: Just pray.
0: உங்களை சுற்றிலும்
1: around you
0: தேவ தூதர்கள் நிற்பார்கள்.
1: Angels will be around
0: you. Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த காலத்துல பாத்தீங்கன்னா
1: in those days
0: தேவ தூதர் இந்த ராஜாக்கள்
1: the kings
0: இந்த தேர்
1: the chariots
0: சாமியாக நடந்து போவாங்க.
1: They all just walk.
0: அப்ப எல்லாருக்கும் ஒரு கொடை புடிச்சு போவாங்க.
1: They have umbrella.
0: எதுக்கு அந்த கொடைன்னா
1: what for?
0: திடீர்னு மழை வந்தா நனைய கூடாது.
1: If the rain comes it should not be wet.
0: சாதாரண மழையா இருந்தா நனைய மாட்டாங்க.
1: If it is ordinary rain they will
0: heavy rain அடிச்சிச்சுன்னு வெச்சீங்க.
1: If it is heavy rain
0: அவ்வளவுதான்.
1: That's all.
0: ஆல்க்கு ஒரு பக்கம் ஓடி போய் வேற இடத்துல போய் தஞ்சம் போந்துருவாங்க.
1: They go to shelters.
0: இதெல்லாம் கண்ணால பாத்துக்கிறேன்.
1: I have seen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒருமுறை நாங்கள் ஒரு கிராமத்தில் மேல் நெடுங்கல் என்கிற கிராமத்தில்
1: once we went to a village.
0: அங்க பாஸ்டர் ஜேம்ஸ் சந்தோஷம் ஒரு பாஸ்டர் இருந்தார்.
1: பாஸ்டர் ஜேம்ஸ் சந்தோஷம்
0: வாஸ் அவர் இன்றைக்கு கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து விட்டார்.
1: Now he is
0: அவரோடு கூட சேர்ந்து கொண்டு
1: with him
0: மலை மேல போய் நாங்க உபவாசித்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம்.
1: We took fasting on the mountain.
0: மலையை விட்டு கீழே இறங்குறது இல்லை.
1: we don't come down
0: the mala mele tea kadayo edhum kadaiyadu
1: no tea shop in the mountain
0: onnum kadaiyadu thanni kuda kadaikadu
1: no water also
0: anal ipo poi pathingala and jabamalaina adu jabamalai aakitar
1: in the now it has become prayer mountain
0: hallelujah ana and edathila naanga rendu per jaw panit irukumbodhu
1: when we were praying together
0: the dear heavy rain mala sariyana mala
1: suddenly heavy rain
0: hallelujah ana mala penja sattam kettichu
1: we hear the ana voice
0: jabatha niruthala
1: we did not stop the
0: jabam panitta romba neram jaw panni
1: we were praying
0: kanna therndu paatha
1: and we opened our eyes
0: enga paathalum apdiye mala aar mari oduthu
1: and the water is running like river
0: anga da mutti potrukrom
1: we are kneeling down there
0: engala sutthila naanga mutti potrukra edala kaindu pona tharai
1: it is dry land dry land where
0: en onnume velangala
1: we are did not understand
0: yaro koda pidichu ninna mariye irukudhe
1: somehow
0: hallelujah
1: had umbrella
0: kathar and edathile malai naduvile
1: in the midst of rain
0: naangal jebithukondha velayile
1: when we were praying
0: engalai sutthilum mala
1: around us
0: naanga mutti potta edathile malaiye illa
1: but no rain when hallelujah
0: kathar kooda irukkar
1: the lord is with us
0: malaiyanalum sari
1: maybe rain
0: kuliraanalum sari
1: maybe cold
0: hallelujah veilaanalum sari
1: maybe heat
0: don't

0: தேவர்க்கே ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: இதுதான் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது,
1: when we wait at the presence of the Lord,
0: கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது,
1: and the Lord is with us,
0: நாம் தேவனோடு உறவாடும் பொழுது,
1: when we commune with
0: ஹல்லேலூயா
1: God,
0: அவர் நம்முடைய பக்கத்திலே இருக்கிறார்,
1: and he is with us,
0: நம்முடைய அருகாமையிலே இருக்கிறார்,
1: he is beside of us,
0: தேவனுடைய பிரசன்னம் நம்மை தாங்கிக் கொண்டிருக்கிறது,
1: God's presence is surrounding us,
0: கிருபை நம்மை தாங்கிக் கொண்டிருக்கிறது,
1: his grace is supporting us.
0: அவர் ஒருபோது நம்ம வெட்கப்பட்டு போக விடவே
1: மாட்டார்.
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா
0: ஆமென்
1: ஆமென்.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God, yes,
0: இது போல நான் அநேக அனுபவங்களை சொல்ல முடியும்.
1: I can say lot of experiences.
0: ஹல்லேலூயா அநேக அனுபவங்களை சொல்ல முடியும்.
1: I could say lot of experiences.
0: ஹல்லேலூயா. அந்த அதே போல பல வருடங்களுக்கு முன்பதாக,
1: same way many years ago,
0: நீங்க ரெட்டில்ஸ் இப்ப நீங்க போய் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்க பெரிய பெரிய கட்டடங்கள் எல்லாம் வந்துருச்சு.
1: ரெட்டில்ஸ் லேக் நியர் பை தேர் ஆர் லாட் ஆஃப் பில்டிங்ஸ் இன் தோஸ் டேஸ்.
0: ரெட்டில்ஸ் ஏரி ஓரத்துல
1: நியர் தி ரெட்டில்ஸ் லேக்,
0: நானு பாஸ்டர் அம்மா,
1: மை செல்ஃப் பாஸ்டர் அம்மா,
0: கூட ஒரு மூணு சகோதரர்கள்,
1: த்ரீ பிரதர்ஸ்,
0: ஹல்லேலூயா, எங்களோட வருவாங்க.
1: தே கம் வித் அஸ்,
0: கொஞ்சம் துணி எல்லாம் எடுத்துக்குவாங்க.
1: தே பிரிங் க்ளோத்ஸ்,
0: ஹல்லேலூயா. அந்த பிரதர்ஸ்ங்க எங்க துணி எல்லாம் அந்த ஏரியில தான் துவைப்பாங்க.
1: The brothers, they wash the clothes.
0: நாங்க என்ன செய்வோம்னா,
1: what we do,
0: நாங்க போய் அந்த அந்த ஒரு பெரிய மாந்தோப்பு இருக்கு,
1: there is a,
0: அங்க போய் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுவோம்.
1: We just kneel down in the mango garden.
0: அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது,
1: when we pray,
0: hallelujah,
1: hallelujah,
0: காலையில இருந்து நாங்க ஜெபம் பண்ணி பார்த்தா மணி 5 ஆயிடும்.
1: And from morning till 5,
0: hallelujah,
1: we pray.
0: அதுக்கு பிறகு,
1: after that,
0: அங்க வந்து சொன்னார் ஒருத்தர்,
1: somebody came and said,
0: ஐயா இங்க இந்த மாந்தோப்புள்ள எப்படி நீங்க வந்தீங்கன்னு கேட்டா,
1: how did you come into the mango garden,
0: நிழலா இருக்குதனால தான் வந்தோம்,
1: since it is shadow we came,
0: இல்லங்க,
1: no,
0: இந்த மாந்தோப்புக்குள்ள யார் வந்தாலும் சரி,
1: whoever comes in,
0: ஒரு மோசமான ஒரு ஆள் இருக்காருங்க,
1: bad,
0: அவர் யாரனே பார்க்க மாட்டாரு,
1: he won't see anyone,
0: உருட்டு கட்டை எடுத்து அடிச்சுடுவாருங்க,
1: will bring and kill them.
0: நீங்க எப்படி வந்தீங்க,
1: how did you come,
0: இல்ல காலையில இருந்து இங்க தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம்,
1: we are praying since morning.
0: அப்படியா, எங்களுக்கு ஆச்சரியமா இருக்குதே,
1: it is awesome,
0: hallelujah. கர்த்தருடைய கிருபை பாருங்க,
1: grace of God,
0: அதே மாந்தோப்புல
1: same mango garden,
0: நாங்க அடிக்கடி ஜெபம் பண்ணுவோம்,
1: we pray frequently,
0: என்ன அங்க வீட்ல ஜெபம் பண்ண முடியாது,
1: we could not pray,
0: அங்கதான் போய் நாங்க ஜெபிப்போம்,
1: we go there and pray.
0: ஆனா அந்த ஜெப நாட்கள்ல,
1: in those days,
0: அப்பதான் ஆண்டவர் சொன்னார், அப்ப வந்து சபை கிடையாது,
1: no churches in those days,
0: அப்ப பைபிள் காலேஜ் கிடையாது,
1: no bible school,
0: ஒண்ணும் கிடையாது,
1: nothing.
0: அப்ப கர்த்தர் எங்கூட பேசுவார்,
1: the lord used to talk to me,
0: நான் இப்படிப்பட்ட ஒரு சபையை தருவேன்,
1: I'll give such church, இப்படிப்பட்ட
0: பைபிள் காலேஜ் நீ தொடங்குவே,
1: you have to open the bible school,
0: ஊழியர்களை எல்லாம் உருவாக்குவே,
1: you will make the
0: என்று கர்த்தர் சொன்னார்,
1: the lord said,
0: hallelujah,
1: hallelujah.
0: அது அநேக நாட்களுக்கு பிறகு நிறைவேறிற்று,
1: it was fulfilled after many years.
0: என்ன நடந்து தெரியுங்களா,
1: what happened,
0: hallelujah,
1: hallelujah.
0: இப்ப பாத்தீங்கன்னா,
1: if you look at
0: தமிழ்நாட்டுல எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் நம்ம ஊழியக்காரன் ஒருத்தர் இருப்பான்,
1: there is the servant of God in all districts,
0: வட இந்தியால போனீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஒரு ஊழியக்காரர் இருப்பாரு,
1: north india you can see, hallelujah, the servant of God
0: in the ஜீவனுள்ள தேவனுடைய சபையிலே,
1: the church of the living god,
0: அநேக ஊழியர்களை கர்த்தர் உருவாக்கினார்,
1: the lord made lot of servants of god,
0: எத்தனை கிராமங்களிலே,
1: in many villages,
0: hallelujah,
1: hallelujah,
0: எத்தனை வட இந்தியாவிலே,
1: in north india,
0: ஆசிய நாடுகளிலே,
1: asia,
0: அநேக தேவ ஊழியர்களை,
1: many servants of God,
0: அனுப்ப கர்த்தர் உதவி செய்தார்,
1: and the lord made
0: அறுவடை மிகுதி,
1: ஆட்கள்
0: கொஞ்சமா இருக்கிறது,
1: the laborers are few.
0: பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: சாத்தானுடைய திட்டங்கள் நிறைவேறவில்லை,
1: the plans of devil should not be fulfilled,
0: சாத்தான் தோற்கடிக்கப்பட்டு போனான்,
1: the satan is defeated,
0: hallelujah,
1: hallelujah.
0: கர்த்தர் என்ன சொன்னாரோ,
1: whatever the lord says,
0: அது மாத்திரம் தான் நிறைவேறிற்று,
1: it is fulfilled.
0: இப்போ அந்த காலவேளையில கர்த்தர் சொல்றாரு,
1: in this morning the lord says,
0: என்ன சொல்றாரு, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அவர் சொல்லுகிறது நிறைவேறும்,
1: whatever he says it will be fulfilled,
0: அவர் செய்கிறதை தடுப்பவன் யார்,
1: who can stop him,
0: யாராலும் தடுக்க முடியாது,
1: nobody can stop,
0: hallelujah,
1: hallelujah,
0: கட்டாயமா நடக்கும்,
1: certainly it will happen,
0: hallelujah,
1: hallelujah.
0: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க,
1: how many of you believing,
0: hallelujah,
1: hallelujah.
0: பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஒன்றை மாத்திரம் தெரிந்து கொள்ளுங்கள்,
1: one thing you understand,
0: நம்முடைய இந்த கடைசி நாட்களிலே,
1: in these last days,
0: நாம் கர்த்தருக்காக கிரியை செய்யும் பொழுது,
1: when we work on for the lord,
0: பலவிதமான சத்துருவின் போராட்டங்கள் நமக்கு விரோதமாய் வரும்,
1: the evil will work against us,
0: hallelujah,
1: hallelujah.
0: ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு,
1: what the lord says,
0: சங்கீத புத்தகத்துல,
1: psalm
0: 81 சங்கீதம்
1: 81
0: 13 14 வசனத்தை நீங்க எடுத்து வாசிங்க, 13 வசனத்தை 15 வசனத்தை பார்த்து 14 15 வாசிங்கனா,
1: 14 and 15,
0: hallelujah. நான் எதிராளிகளை என்ன செய்வேன், தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக என்ன செய்த திருப்புவேன். கர்த்தரை பகைக்கிறவர்கள் இச்சகம் பேசி என்ன செய்வார்கள்? அடங்குவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை பகைக்கிறவர்கள் இச்சகம் பேசி என்ன செய்வார்கள்? ஏன்னா நான் சீக்கிரத்திலே எதிராளிகளை என்ன செய்வேன்? தாழ்த்துவேன்.
1: I turn my hand against their adversaries.
0: அல்லேலூயா. முதல் முதல்ல ஜீவனுள்ள தேவனுடைய சபை தொடங்கும் பொழுது
1: the church of the living God opened.
0: ஒரு தென்னை ஓலையில தான் நாங்க பந்தல் போட்டு ஆராதனை நடத்திட்டு இருந்தோம்.
1: We had hurt and we were conducting the service.
0: அப்போ அது கொளுத்துறதுக்காக ஒருத்தர் திட்டம் போட்டார்.
1: One plan to fire it.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவர் நம்ம சபையில தான் இருந்தாரு.
1: He was in our church.
0: இப்போ இல்ல.
1: Now he is not here.
0: முடிஞ்சா ஒரு நாள் அவர் சாட்சி சொல்ல வைக்கலாம்.
1: Sometime maybe
0: கொளுத்துறதுக்காக வந்தார்.
1: He came to fire it.
0: என்னாச்சு தெரியுங்களா?
1: What happened?
0: அவர் ரட்சிக்கப்பட்டார்.
1: He got saved.
0: மனம் திரும்பினார்.
1: Repented.
0: இன்றைக்கு சுவிசேஷகன் ஆகிவிட்டார்.
1: Now he has become evangelist.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவரை கேட்டா சொல்வார்,
1: he will say
0: நான் ஜீவனுள்ள தேவனுடைய சபை கொளுத்துறதுக்காக வந்தேன்.
1: I came to fire the church.
0: ஆனா ஆண்டவர் என்னை ரட்சித்து விட்டார்.
1: But the Lord has saved.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள்.
1: They come through one way.
0: ஏழு வழியாய் அவர்கள் ஓடி போவார்கள்.
1: They run away through seven ways.
0: என்ன கர்த்தர் சீக்கிரத்தில் அவர் நியாயம் செய்கிற தேவனாய்.
1: The Lord will do the judge.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: லூக்கா 18 அதிகாரம் 7-8 வசனங்கள் எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது
1: Luke 18:7-8
0: தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அவருக்கு என்ன செய்வார்? எல்லாம் சொல்லுங்க. எப்ப செய்வார்?
1: Certainly.
0: சாத்தானை சீக்கிரமாய் உங்கள் கால்கள் கீழே அதில் நசுக்குவார்.
1: He will just bring down the devil.
0: உங்களுக்கு என்ன செய்வார்? நியாயம் செய்வார்.
1: Certainly he will do the judge.
0: இந்த காலையில இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே,
1: those who are hearing the message,
0: வாழ்க்கையில எத்தனையோ முறை அன்னை உள்ள நாளாச்சு ஒண்ணு நடக்கலையே,
1: nothing happened so far,
0: நீ கவலைப்பட்ட நாட்கள்ல,
1: when you are worrying,
0: சீக்கிரமாக உன் வாழ்க்கையில எதெல்லாம் நீ கேட்டு அதை கொடுத்தாரா இல்லையா?
1: Whatever you ask, the speedily the Lord has given.
0: ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
1: Say hallelujah.
0: சில நேரத்துல
1: sometimes
0: நன்மை பெற்றுகிட்ட பிறகு நம்ம மறந்துடுறோம்.
1: After receiving goodness we forget.
0: Hallelujah. ஆனா அந்த நாட்கள்ல,
1: in those days,
0: ஐயோ ஒண்ணு நடக்கலையே,
1: nothing happened,
0: ஒரு சோர்ந்து போன நாட்கள்,
1: we were discouraged,
0: தலை குனிந்த நாட்கள்,
1: we bowed down,
0: உண்டு.
1: There were,
0: ஆனால் கர்த்தர் சீக்கிரத்திலே செய்வேன் என்றார்.
1: The Lord said,
0: இன்றைக்கும் அதே வார்த்தையை சொல்கிறார்.
1: Today the Lord says,
0: இன்ன எதெல்லாம் உனக்கு தாமதித்துக் கொண்டிருக்கிறதோ,
1: whatever it is tarrying,
0: அதை நான் சீக்கிரத்திலே செய்து முடிப்பேன்,
1: I will do it speedily,
0: என்று கர்த்தர் சொல்கிறார்.
1: The Lord says,
0: ஆனா சாத்தா என்ன செய்வான்னா,
1: what the Satan does,
0: அவருடைய வேலை தடை செய்கிற வேலை,
1: his work to stop,
0: நல்லா நடக்கிறது போல இருக்கும்,
1: it looks like happening good.
0: பவுல் சொல்றார், நான் எத்தனையோ முறை உங்களை